சிறப்பாக ஒழித்துக் கொண்டிருக்கும் ஒன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையை பாட்டு சவாரி 93 இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டது. அன்பு உறவுகளை இனிமையான பாடலை தந்து தங்கள் விருப்ப பாடலாக எழுதி கேட்ட வேளையிலே தரமான பாடல்களையும் தெரிவு செய்து வெற்றி பாடலை தெரிவு செய்து தந்த உறவுகளின் விருப்ப பாடல்களாக ஒழித்துக் கொண்டிருக்கும் வேளையில் இறுதியாக ஒரு பாடல் வருகின்றது. அந்த பாடல் இப்படி ஒலிக்க இருக்கின்றது. அவர் கேட்ட வரைவில் எனக்கு தெரியவில்லை. ஜானி என்ற திரைப்படத்தில் என் வானிலே ஒரு வெண்ணிலா என்றுதான் வருகின்றது. இந்த பாடல் சரியோ பொழியோ தெரியவில்லை. சந்தன்ராஜ் அவர்களே, நீங்கள் தந்த பாடலாக இணையதளத்தில் கேட்ட வேளையில் இந்த பாடல் தான் வெளிவருகின்றது. பொன் வானிலே பொன் வானில் வெண்ணிலான்றுதான் நீங்கள் கேட்டீர்கள். ஆனால் இப்படி வருகின்றது. இந்த பாடலை தருகின்றேன். முடிவதற்குள் அந்த பாடல் கிடைத்தால் அதையும் தருகின்றேன்.

இணைத்துவோர் நம்முடைய தமிழ் வானொலியின் காற்றலையில் 2024 ஆண்டு 3வது மாதத்தின் 11வது நாள் 93வது பாட்டு சவாரி. இந்த பாட்டு சவாரியிலே 5 பாடல்கள் பொன் என்ற பதம் தாங்கி வந்து பாடிச் சென்ற வேளையிலே பொன் மானை தேடி நானும் பூவோடு வந்தேன் என்ற எங்க ஊரு ராசாத்தி திரைப்படுத்த பாடலை முதல் பாடலாக தெரிவு செய்து தந்த உறவுகள் அனுஷியா, கிருஷ்ணன், ஆனந்தன், விஜயராகவன், ஜோர்ஜ், ராணி, சண்மன்ராஜ் இவர்கள். இருப்பினும் ஏனைய பாடல்களும் 2வது 3வது இடத்தை பெற்றிருக்கின்ற பாடல்களை கேட்டு வேண்டும் வந்து இணைந்த உறவுகள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பாட்டு சவாரி 93 ஒரு சில உறவுகள் அழைத்தார்கள், அவர்கள் இழைப்பு என்னோடு இணைக்கப்படுவதில்லை, அவர்களுக்கு வலைத்தளத்தில் ஏதோ கோளாறு இருக்கின்றது என்பதை நான் உணர்கின்றேன் என்றால் என்னுடைய வலைத்தளத்தில் எல்லோரும் வருகின்றார்கள், இணைகின்றார்கள், நான் பேசுவதும் அவர்கள் பேசுவதும் கேட்கின்றது, சிறப்பாக சென்றது என்ற நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் ஓரிரு அன்புறவு முதலில் வந்து இணைந்த உறவு கூட பல தடவை நான் அவரை விண்ணப்பித்தேன் வருக வருகின்ற ஒரு இறுதி நேரத்திலும் ஒரு தடவை அழைத்திருந்தார், அது எனக்கு கிடைக்கவில்லை. அதனால் உங்களுடைய வந்து இணைய விரும்பிய அன்பு உறவுகளுக்கு உங்களுடைய இணையதளம் உங்களுடைய வலைத்தளம் ஒழுங்காக இல்லாதபடியாலோ என்னவோ கிடைக்கவில்லை. அடுத்த பாட்டு சவாரியில் நீங்கள் சந்திக்கலாம் என்று கூறிக்கொண்டு பாட்டு சவாரியை வந்து இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை மகிழ்ச்சியை தெரிவித்து வெற்றியை பெற்ற பாடல்களை தந்தவர்களுக்கு மேலும் வெற்றி வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இனிமையான பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் எல்லா அருளும் தர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த 2024 ஆண்டின் 3வது மாதத்தின் 11வது நாள் திங்கட்கிழமை தோன்றிய பாட்டு சவாரி 93 இனிது நிறைவுக்கு கொண்டு வந்து உங்களோடு நான் இணைந்து எல்லாம் வல்ல இறைவனுடன் இனிகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நோயற்ற வாழ்வே குறைவேற்ற செல்வம் மட்டுமல்ல மக்கள் மனதிலே அமைதி சாந்தி நிலவ வேண்டும், மனக்குழப்பங்கள் ஏற்பட வேண்டாம், மிகவும் ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிலையை இலகுவாக்கி மனித நேயம் அறம் தலைக்க உதவ வேண்டும் இறைவா, அதற்கேற்ற அனுகூலத்தை தர வேண்டும், அவலம் வேண்டாம், இடர்கள் வேண்டாம், நிம்மதி எங்களுக்கு வேண்டும் என்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி கேட்டு உங்களோடு நானும் விரும்பி வணங்கிக் கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்வுகளை சந்திக்கின்றேன் என்று கூறி அன்போடு காற்றலை இந்த விடப்பெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

0: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்
2: வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. இப்பொழுது காட்டளைக்கு வருகிறது சிறி சிறி நிகழ்ச்சி. மோன்றியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருப்போம். உங்களோட காட்டளையில் இப்பொழுது இணைந்து கொள்வது பிரியமுடன் ரதீஷ். சிறி சிறி நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கக்கூடிய நகைச்சுவை நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்டு மகிழலாம்.

0: வீட்டுக்கு ஊடு தானே போன் கேள்விப்பட்டுக்கிற, ஒரு வீட்டுக்குள்ளே போன் பாத்தியா?
1: என்னது சவுண்ட்?
0: சவுண்ட் ஆஃப் மியூசிக். ஐயோ ஒரேடியா பிரியா இருக்கிறானா, அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம எல்லாத்தையும் பண்ணினுக்குறேன். சரி நம்ம அச்சிட்டுறாங்க, என்னாச்சு?
1: ஆல்மோஸ்ட் ஓவர். ஃபைனல் டச் குடுக்குறேன்.
0: ஆ குடு குடு. என்னண்டா எப்ப குடுக்குற?
1: நேர்ல வாங்க குடுக்குறேன். எப்ப மீட் பண்ணலாம்?
0: 22 ஏக்கர் வீடு, நம்ம ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்காது. போயிடும்.
1: அந்த மார்பிள் சவுண்டிங் கிட்ட மீட் பண்ணலாமா?
0: ஆ சரி.
1: பை தி வே, உங்களுக்கு என்ன கலர் டிரஸ் பிடிக்கும்?
0: டிரஸ்ஸா? நமக்கு வேண்டியதெல்லாம் டிரஸ் நனைஞ்சிருக்கணும், அவ்வளவுதான் கேட்ச் மை பாயிண்ட்.
1: நீங்க ரொம்ப நாட்டி.
0: ஆ நீ மட்டும் கம்மி நாட்டியா? நீ தான் ரொம்ப நாட்டி.
1: அது சரி, இன்னைக்கு நீங்க என்ன டிரஸ்
0: டிரஸ்ஸா? ஐயோ அத்தியம் கேக்குற, துணிகடா மாதிரி மயில் கணக்குல தொங்குது. சரி நீ என்ன கலர் டிரஸ்
1: பிளாக்
0: அண்ட் ஒயிட்டா? ரிலீஸ் ஆயிடுறேன். பாட்டுல வர மாதிரி டிரஸ் சேஞ்ச்
1: பண்ணீங்கன்னா.
2: யாருமா போன்ல?
1: பத்திரிக்கைக்காரங்கப்பா, நம்ம ஆர்ட் எக்ஸிபிஷன். இல்ல
2: ஏமா சும்மர
1: ஜல்தோஷம் பிடிச்சிருக்கு, இதுல கூட சந்தேகமா?
2: புரிஞ்சு போச்சு. அந்த பையன் அவன் மேல தண்ணி அடிச்சான்ல, ஜன்னியே வந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல.
1: என்னமாச்சு?
2: அப்ப ஜுரமா தான் இருக்கும். எதுக்கு நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கமா?
1: பண்ணிடுங்கப்பா,
2: டிஸ்கனெக்டே பண்ணிடுறோம். இல்ல பாட்டி காமேஸ்வர் ரெடியா?
3: திருப்பி ராஜா வாட்ட இருக்கேன், என் கண்ணே பற்றும்.
2: வர்ணிச்ச வரைக்கும் போதும். என்ன ரெடியா?
4: நீ ரெடியா? மதன மயக்கணும். நாயே மயங்குட்டானே?
2: இல்ல பாத்தீங்களா, அஞ்சு மாத்திரை போட்டா போதும், அஞ்சு மணி நேரத்துக்கு எந்திரிக்கவே முடியாது. மொத்தமா சேர்ந்து கலந்து கொடுத்துட போறேன். எழுதி கொடுத்த டைலாக் எல்லாம் ரெடியா?
0: ரெடியாகும்.
2: சொல்லு.
0: பீம்பாய் பீம்பாய், அந்த லாக்கர்ல இருந்து 6 லட்சம் ரூபாய் எடுத்து இந்த அவினாஷி நாய் நாயோட முகத்தில் விட்டறி, அதுக்கப்புறம் பிடிஓ வரும்.
2: அது எதுக்கு?
0: அதுல போட்டுருக்காக்கும்.
2: எல்லாத்துக்கும் ஒரு ஆக்கும் ஆக்கம் விட்டு மேலபடி.
0: கேட்ச் மை பாயிண்ட்.
2: பாயிண்ட்? ஐயோ பாட்டி, முள்ளங்கி பத்த மாதிரி 10,000 ரூபாய் ஆயிட்டு பாயிண்ட்டுங்க.
4: நீ தைரியமா போ, எல்லாம் கரெக்டா பண்ணிடுவேன். நீதி 10,000 எப்ப தருவாய்?
2: 10,000? 5,000 தானே மிச்சம்.
4: இது பெங்களூர் ஆக்கும், விலவாசி எல்லாம் ஏறிப்படுத்து, நிர்பந்தம் இல்லை. நமக்கு வேண்டானா நாங்க போறோம்.
2: உன்ன மாதிரி ஒரு பாட்டி இருந்தா போதும், என் பொண்ணு 8 பேருக்கும் ஒரே நாள கல்யாணத்தை பண்ணி முடிச்சிருவேன். ஏதாவது பண்ணி தொலைக்க.
0: பீம்பாய் பீம்பாய் இதெல்லாம்
4: என்னது?
0: உனக்கும்
4: கஷ்டம்
0: வருது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், பெப்பரை கொஞ்சம் கொடுங்க சார்.
4: ஆச்சரா ஐயா கொண்டு வைக்கட்டு.
0: சரிங்க.

0: சார், எக்ஸ்கியூஸ் மீ, பிரேக்ஃபாஸ்ட்
1: பிரேக் ஆகுது கியர் ஆகுது. நம்ம லேடி கஸ்டமர் சால்னி கமிங் அனதர் 5 நிமிட்ஸ். அதுக்கு தான் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்துக்கிறேன். இப்படி ஹீரோ மாதிரி இருக்குதா?
0: காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணீங்க. சூப்பர் சாப்பிடுங்க.
1: வீக்கா ஃபீல் பண்ண கூடாது. ஐயோ, ரொம்ப முக்கியமான வேலையா போறேன், ஸ்ட்ராங்கா டெம்பா ஃபீல் பண்ணணும்.

0: அடுப்புல வச்சானா, அடுப்பு உள்ளார வச்சானா, ஃபயர் இன்ஜின் வந்ததா அணியும் போலுது. இது ஊதி குடிச்சு நின்னா மத்தியானம் ஆயிடும்.
1: முடிய
2: எதிர்ப்புலாமா
1: சின்ன பொருள் எடுத்து
2: நிர்வாகம்
1: அடிக்கலாம். பணப்பட்டி இருக்கிற ரூம் கண்டுபிடிக்கணும். இது அதே ரூம்,
2: அதே ரூம் சுட்டுதா.
1: சொன்ன மாதிரி மயங்கிட்டாம்பா. ஐயோ கீழே மறந்து வச்சிட்டா, என்ன மன்னிச்சு மைக்கேல், மன்னிச்சு மைக்கேல், மைக்கேல்.
3: அப்பாவுக்கு தெரியாம வந்துட்டா, தெரிஞ்சா என்ன கொண்டுடுவாரு.
1: என்னோட அப்பாவும் எனக்கு அப்பாவே கிடையாது, அம்மாவும் கிடையாது. நான்
3: தெரியும்,
1: தெரியாது,
3: தெரியுமே, நீங்க தான் சொன்னீங்களே.
1: சொல்லல.
3: சரி சொல்லுங்க.
1: சொன்னது என்ன விட்டுட்டு போயிட்டீங்க?
3: அப்படி போவேன் தோணுதா சொல்லுங்க.
1: நான் ஒன்னு கேட்டேன, நீ கொண்டாருன்னு சொன்னியா, கொண்டாந்துக்கிறியா? இப்போ நான் மதன் இல்ல
3: ராஜு,
1: அது இல்ல. இப்ப இந்த ஊடு என்னது இல்லன்னு வச்சிய,
3: இந்த வீட்டுக்காகத்தான் உங்க பின்னாடி சுத்துறேன்னு நினைக்கிறீங்களா? ஐ லவ் யூ ராஜ்.
1: அவ்வளவுதான் இல்ல.

0: 아, 회장님. 잠깐만 기다려. 누가? 왜 불이 껴온대?
1: 왜 불이 빠뜨려?
0: 아유,
1: 이제 가이드한테 봤어. 나 뭐 이렇게 쓰러지 보지 모르겠다.
0: 자, 불이 떨려.
1: 아유, 다리 다리 빼서라. 네 다리 어떻게 쏠다 보려고라.
0: 나온다 몰라.
1: ஐயோ அங்க பாரு கையில வர கூட போலீஸ் தலை போற சொல்றானா நல்லா மாட்டிக்கிட்டு இப்ப என்ன போடுறது எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா மைக்கேல் மைக்கேல்
0: அவன் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டான் கண்டிப்பா நம்மள போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவான் அவன் தலையில தட்டி மறுபடியும் மலை பங்களாவுக்கு கூட்டிட்டு போ நான் அங்க இருக்கிறதெல்லாம் அடிச்சிட்டு
1: வந்துடுறேன் விஷயம்ப்பா முட்டி வலிக்குது நான் என்ன போயிடலாமா
2: ஜீசஸ்

0: அதான் அப்பா
1: உள்ள சீரல் குத்துட்டான், வேலை முடிச்சிட்டான் போல இருக்கு.

0: மருந்து வேலை செய்யறதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிருக்கு, ஒரு பாட்டே பாடியிருக்கான் பாவி. நீ கமேஷரா வாட வந்து தொலை வாட.
1: எங்களுக்கு
0: ஒரு முக்கியமான பிசினஸ் இருக்கு, அங்க பீம் பாய் காத்துட்டு இருப்பாரு.
2: பீம் பாய், பீம் பாய்,
0: அவ்வளவுதான். பீம் பாய், பீம் பாய், வாங்க சார்.
2: இது
0: அவரை கொஞ்சம் விடுறீங்களா?
3: நான் விடணும்,
0: வேட்டு தெரியல. அங்க பிசினஸ் போயிடும், கொஞ்சம் வரீங்களா?
2: நீங்க மூச்சு போறோம், மொத்தமா மூச்சு.
4: 10,000 கொடுத்துட்டு இதெல்லாம் வரீங்க?

0: என்ன கண்டா விடாது, கண்ட கண்டனாய கண்ணா கண்ட கண்ட கண்ணா மாதிரி இந்த நேரம் பார்த்து பீம்பாய கணமே. பீம்பாய்
1: பீம்பாய் பீம்பாய்
0: பீம்பாய்
1: அது ரெண்டு தான் இல்லையோ, பீம்பாய் பீம்பாய் அந்த லோக்கர்ல இருந்து 600,000
0: அங்க அங்க வாட வாங்க.
2: ஐயோ அப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் தான் வித் யூ, அப்புறம் நான் போயிடுவேன்.
1: சரி போ. அவினாஷி மாமா, அவினாஷி மாமா, இந்த பொண்ணு ரொம்ப சல்யம்.
2: அவினாஷியா, இதுக்கெல்லாம் கூட அவர் தான் பியவா? நோட்டி
1: மாமா.
3: ராமேஸ்வரா, என்ன ராமேஸ்வரா,
0: ஒரு இடமும் இல்லை. என்ன இடமா? நீ போய் ஒரு ஓரமா உட்காந்துக்கோ, நான் போய் காமேஸ்வரனை கூட்டிட்டு
1: வரேன்.
2: பெட்ரூம்.
1: ஆமாம்,
2: அதுக்குதான் இப்படி ஓடி வந்தீங்களா?
1: இல்ல,
2: இன்னைக்கு என்னாச்சு?
1: மேகா ப்ராப்ளமா? நைட் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலை.
2: மதன், கிணத்து தனியா ஆத்து வெள்ளம் அடிச்சுட்டு போக போது என்ன அவசரம்? நான் என்னையும் உங்ககிட்ட தந்தாச்சு, இதுக்கு மேல என்ன வேணும்?
1: திருப்பிட்ட
2: போதுமா? வாட் எல்ஸ் யூ வாண்ட்? கம் ஆன், டேக் மீ.
1: என்ன டேக் மீ? டேக் மீ என்ன?
2: என்னாச்சு? தமிழ்ல பேசுறீங்க, மலையாளத்துல பேசுறீங்க, இங்கிலீஷ்ல பேசுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. Now I got it. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. இது குடுக்கலன்னு கோவம்.
4: பழையாச்சு.
2: ட்ரீ ஹவுஸ் ஓடு பண்ணாரு, இதுக்காக கஷ்டப்பட்டேன் தெரியுமா? விளையாட்டு போற எல்லையே இல்லையா? ஐயோ,
4: கரண்ட் ஆயிட்டியா? இல்லை, பாட்டி கரஞ்சு நீக்கு தாங்காது கேட்டியா? எங்காத்துல எனக்கு அம்மா கிடையாது, அக்கா கிடையாது, நம் வேற ஒரு பொம்மநாட்டி ஏறெடுத்து பார்த்ததும் கிடையாது கேட்டியா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்க அப்பா வரது கூட்டி சமாளி கட்டு போகை திருப்பு. இப்ப நீ ஐயோ, என்னது மறுபடியும் அதே சொல்லியும்
3: இருக்கேன். நான் பேர் வச்சேன் உங்க அப்பன் காமேஸ்வரன் காமந்தகரா.
4: இல்லே பாட்டி,
2: உங்களுக்கு பாட்டி இருக்கிறத சொல்லவே இல்லையே.
3: அம்மா இருந்தா பாட்டி இருப்பாள். போடி,
2: யார் உங்க பெட்ரூம் குள்ள இன்டீசன்டா? நீ பெரிய டீசன்ட், போடி. டாக் எதுக்கு போடு? வாய் த ஹெல் ஷுட் ஐ கோ? பதன் கொஞ்சம் சொல்லுங்க.
3: அவன் பேச மாட்டான்.
2: ஹலோ, அவர் என் வருங்கால கணவர்.
3: நான் கடந்த கால பாட்டி ஆகும். நாளைக்கு வந்து மதன பாரு, அப்ப மனசுல ஆகும்.
2: நவ் லுக் யம் மேடம்.
3: மாடமாது கூடமாது.
2: ஓடி
3: யோ வாடா.

0: താൻ വേറൊരു പതിനാറ്റി ഏറെടുത്ത് പാത്തതല്ലേ സ്നേഹ് തെറിഞ്ഞാലും അപ്പ വറുതുക്കുട്ടി ചമയക്കെട്ട് പുകൈ ഇപ്പൊ നീ ആ ഏകപത്തിന് വെറുതലാക്കും കേട്ടിയാ ഒമ്മലി സത്യപ്പോ ചുൽറേൻ ഇന്ന് അടുപ്പ്
1: വിലയായി
2: வரமா பணக்காரனா சமயக்காரி வேலைக்காரடி செட்டப்பெல்லாம் இருக்கும் இதுக்கெல்லாம் போய் அழுதுகிட்டு நீ போயிட்டு அப்புறமா வாமா எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். டேய் காமேஸ்வரா பீம எழுந்திருப்பான் வாடா.
3: நீ என்ன காமேஸ்வரன் பாக்கி ஐயத்தை கழுவை
2: கழுவி வேலையே இது முடிச்சா முடியல
3: வாடா. முக்கால் வாசி முடிஞ்சு போச்சு இன்னும் என்ன மீதி பணத்தை குடுறா.
2: டைய விடு
3: குடுறா பணத்தை
2: டைய விடு
3: தாடா
2: டைய விடு போற
3: ஐ வில் பிரிங் தி போலீஸ்
2: கழுவி டைய விடு
4: நீ யாரு
3: சும்மா விடுறேனா பா.
4: நமஸ்காரம் நானும்
3: கூக்குதூர் விட்டே
4: நீங்க சைவமா மிலிட்டரியா
5: ரெண்டும்
4: நான் சைவம் பாலக்காட்டு மணியர் தெரியுமா
3: போதும் பிறந்தாக்கு பெருமை வரையலா
4: வரேன் சார்.
6: இருங்க இருங்க இருங்க இருங்க ஐயாவை பாக்கட்டு அப்பாயின்மெண்ட் இருக்கா
3: அப்பாயின்மெண்ட் ஆகுது அஜாயின்மெண்ட் ஆகுது ஐயா இருக்காரா
6: இருக்காரு நீங்க யாரு
3: நாங்க யாரா போய் கங்காபாய் சக்குபாய் வந்திருக்காங்கன்னு சொல்லு அவர் வரல நடக்கிறதே வேற இது யார் தெரியுமா சக்குபாய் மதனோட லவர் நீ மதனோட லவ்வரா பின்ன இல்லங்கறியா சொல்லிடுவியா நீ சக்கு சூப்பிஞ்சு
7: இது
3: மோதரம் உங்ககிட்ட இருக்கா காட்டணும் நீ யாரு
7: பஞ்சு நிமிஷம் முன்னாடி வரைக்கும் நானும் மதனோட லவ்வரா தான் இருந்தேன்
2: அம்மே சோட்டானகர பகுதி சட்டமே சொல்றேன் எனக்கு வேற யாரையும் பரிச்சயம் இல்லை ஐயோ நான் சொல்ல முடியாது நீங்க சொல்றா ஆறாக்கும் இது
3: நீங்க சொல்லுங்க
8: என்னங்க மோதிரம் போட்டீங்க பாட்டு எல்லாம் பண்ணீங்க இப்ப யாருன்னு கேக்குறீங்களே
3: ஐயோ நீங்க அவன் ஆளாளு கட்டிண்டா
2: அப்படியே ஆறாக்கும் நீ
9: கேபியே சிவராத்திரி தூக்கமேதே
3: இப்படி சாய வச்சு பாடுனல்ல சக்குபாய்
2: எனக்கு சக்குபாய் எல்லாம் தெரியாது மீன் பாய் தெரியும் காணா படமா வச்சிருக்கேன் சார் ஒரு வாட்டி செக் பண்ணிடுவோம் நீங்களும் கேக்குறீங்களா பீம்பாய் அந்த லோக்கர்ல இருந்து 600,000 எடுத்து இந்த அவினாசியோட முகத்தை சொல்லப்படாங்கிறீங்களா
3: குருத்தி வச்சுட்டு இருக்கு இதுக்குதான் பெங்களூர் வரணும்
2: அலைஞ்சது உங்க வாட்டியாக்கும் அலைஞ்சது
3: உங்களை தொட்டு தொட்டு பேசுறா யாரு
2: இது ஏன் போண்டாட்டி நான் மதன் இல்லை காமேஸ்வரன் ஆக்கம்
6: மரியாதையா
3: என் பொண்ணுக்கு ஒரு வழி சொல்லிட்டு அப்புறமா போ
2: என்னடி
3: தோக்கெடுத்து அரட்டாய்
2: பாப்பாவுக்கும்
3: அமைக்கிற போகுது

0: பாருங்க ரொம்ப கரையப்படாதுட்டா அழுதுன்னு நீங்க மாட்டுக்கு அமுக்கிட போய் படிச்சுட.
1: நான் அப்பவே சொன்னேன் அவனை நம்பாதே நம்பாதேன்னு. கேட்டியா? இப்ப நான் நினைச்சது சரியா போச்சு.
2: ஏன் தப்புதான் நீங்க சொன்னது கேட்டிருக்கணும். இவன் எத்தனை பேரு ஏமாத்திருக்கா தெரியுமா? ஒருத்தங்கிட்ட மதன், ஒருத்தங்கிட்ட காமேஷ், கேக்கிட்ட ராஜு. இவன்
1: ஓபன் தி ப்ளடி கேட். நான் ஐ அம் தி பாஸ்.
2: நகராதீங்க, நகராதீங்க. என்ன சுடமாட்டேன்னு நினைக்கிறீங்களா? நகர்ந்தீங்க சுட்டுவேன். அவ்வளவு பயம் இருக்கு இல்ல, மரியாதையா நடந்துக்கங்க.
3: ஐயோ மதன் சார், நான் வேணும்னே பண்ணல
4: சார். சொன்னதை கேட்காம உள்ள வந்துட்டாங்க சார்.
2: மதன், மதன், நான் திரும்புவேன், துப்பாக்கிய தட்டி விடலான்னு பாக்குறீங்களா? நடக்காது
5: ராஜு.
3: ஆமா சார், நான் அப்பவே சொன்னல இந்த சொத்தப்பிள்ள இங்கதான் சார் இருப்பான்.
6: சரி அம்மா அப்பா, நீங்க வண்டி விட்டு இறங்குறதுங்க. இங்க இருக்க நான் போயிட்டு
3: பாட்டி.
4: என்ன சார் அதுக்குள்ள ட்ரெஸ் சேஞ்சா? அந்த சொத்தப்பல் அங்கதானே
3: இருந்தான். போருமா
7: நல்லது என் அன்பு உறவுகளை, இதுவரை நேரமும் மொன்றியல் தமிழ் வானொலியின் சிறி சிறி நிகழ்ச்சியோடு இணைந்து இருந்தீர்கள். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியமுடன் ரதீஷ். நன்றி, வணக்கம்.

தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக இந்து பாடல்கள். விரத நாட்களில் எங்கே சாப்பிடலாம்? கார்த்திகை, சஷ்டி போன்ற நாட்களில் விரதம் மேற்கொண்டால் நம் வீட்டில் சாப்பிட்டால் விரத பலன் முழுமையாக கிடைக்கும். மற்றவர் வீட்டில் சாப்பிட்டால் பலன் உணவளித்தவருக்கு சேர்ந்துவிடும். காசி, ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய தலங்களிலும் பிறர் அளிக்கும் உணவை சாப்பிட்டால் யாத்திரை சென்ற புண்ணியம் அவர்களை சேர்ந்துவிடும். பூஜையில் சுவாமிக்கு பிரசாதமாக தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு ஆகியவற்றை படைப்பர். சிலர் சுத்தாண்ணம் அதாவது வெள்ளைச்சோறு மட்டும் கூட வைப்பது உண்டு. பிரசாதம் வைக்கும் பாத்திரம் சுத்தமாக இருக்க வேண்டும். அது தங்கம், வெள்ளி, வெண்கலம் போன்ற உலோகத்தால் ஆனதாக இருப்பது சிறப்பு. மண் சட்டி, தாமரை இலையிலும் பிரசாதம் படைக்கலாம். தாமரை இலையில் படைத்தால் மகாவிஷ்ணு மனமகிழ்ந்து வரம் தருவார் என பரசுராம கல்பசூத்திரத்தில் உள்ளது. இனி பாடலை கேட்கலாம்.

இஷ்ட தெய்வத்திற்குரிய உணவை அக்னி பகவான் மூலம் அனுப்பி வழிபடும் முறை ஹோமம். இதற்கு விசேஷ விதிமுறைகள் உள்ளன. இதை முறையாக பின்பற்றாவிட்டால் எதிர்மறை பலன் உண்டாகும் என்பதால் ஆச்சாரம் மிக்கவர்களால் மட்டுமே ஹோமம் நடத்தப்பட வேண்டும். ஒருவர் தானே முன்னின்று ஹோமம் நடத்தினால் முழுமையான பலனும், பிறர் மூலம் ஹோமம் நடத்தினால் பாதி பலனும் உண்டாகும். யாருக்காக நடக்கிறதோ அந்த நபர் ஹோமத்தில் பங்கேற்பது அவசியம். இயலாவிட்டால் அவரது மனைவி அல்லது குடும்பத்தினர் பங்கேற்பது அவசியம். காலையில் எழுந்தவுடன் உள்ளங்கையை பார்ப்பது ஏன்? விரல்களின் நுனியில் மகாலட்சுமியும் உள்ளங்கையில் சரஸ்வதியும் கீழ் மணிக்கட்டு பகுதியில் பார்வதியும் இருப்பதாக ஐதீகம். கண் விழித்தவுடன் தேவியரை தரிசிக்கும் விதத்தில் இப்படி செய்வதால் நாள் முழுவதும் நல்லது நடக்கும். கராகிரே வசதே லக்ஷ்மி, கரமத்தியே சரஸ்வதி, கரமூலேது கௌரி சியாத் பிரபாதே கரதர்ஷனம் என்னும் ஸ்லோகம் இதனை விளக்குகிறது.

நம்பினொடுவார்.

முருகாபுரத்து யாரும் ஒரு பிழை இல்லையே. சக்தி வடிவேனும் தத்துமையிலேறிடும் சண்முகாபுரக்கு குறையுள்ளதோ. வடிவேனும் தத்துமையிலேறிடும் சண்முகாபுரக்கு குறையுள்ளதோ. சக்தி வடிவேனும் தத்துமையிலேறிடும் சண்முகா உனக்கு குறையும் உலகோ. முருகா உனக்கு குறையும் உலகோ. ஏன் இப்படி கோவன

தினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானே, ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானே, மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானே, மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானே, சேருமையினர்

இனி கேட்கலாம் கிறிஸ்தவ பாடல்கள். பைபிள் எனப்படும் வேதாகமும் தேவன் ஆதியிலே உலகத்தை படைத்த போது படைப்பின் தன்மையையும் அவற்றிலுள்ள அணுக்களின் அமைப்பு எப்படிப்பட்டதாக இருந்தது என்பது போன்ற தகவல்களையும் அலசி ஆய்ந்து விவரிக்கும் புத்தகம் அல்ல அது. தேவனுடைய ஒட்டுமொத்தமான இரட்சிப்பின் திட்டத்தை ஒவ்வொரு சந்ததிக்கும் விளங்கி கொள்ளும்படியான தகவல்களை உள்ளடக்கியது. வேதாகமத்தில் உள்ள வெவ்வேறு பகுதிகளை பல காலகட்டங்களில் பல பின்னணிகளில் வாழ்ந்த 40 வெவ்வேறு மனிதர்கள் எழுதியுள்ளனர். அவர்களில் தாவீது என்ற ராஜா, ஆமோஸ் என்ற மேய்ப்பர், தானியேல் என்ற உயர் பதவியில் இருந்த அதிகாரி, பேதுரு என்ற மீன் பிடிப்பவர் ஆகிய சமூகத்தின் பலதரப்பட்ட பிரிவினரும் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் எழுதியிருக்கும் தகவல்கள் ஒரே மைய கருத்தை கொண்டவை. அந்த கருத்து என்னவென்றால், தேவன் மக்களை பாவங்களிலிருந்து மீட்கும் இரட்சிப்பின் திட்டமே ஆகும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

ஒரு புத்தகத்தை பலர் எழுதும் போது மாறுபட்ட கருத்துக்களே இருக்க முடியும். ஆனால் வேதாகமம் ஒரே மைய கருத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அதை எழுதியவர்கள் ஒரே உள் உணர்வையும் ஒரே மாதிரியான சிந்தையையும் பெற்றிருந்தார்கள் என்பதுதானே. இவற்றை அவர்களுக்கு தந்து எழுத வைத்தவர் ஆண்டவர் என்பதில் மாற்று கருத்து இல்லை. மேலும் வேதத்தை எழுதியவர்கள் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள் இல்லை, 1500 ஆண்டு கால இடைவெளியில் வாழ்ந்தவர்கள். இவ்வளவு நீண்ட இடைவெளியில் எழுதப்பட்ட புத்தகமாக இருந்தாலும் அது ஒரே மைய கருத்தை கொண்டிருக்க மற்றொரு காரணம், அதை எழுதிய ஒவ்வொருவருக்கும் தேவன் அருளியிருந்த ஒரே மாதிரியான வெளிப்படுத்தலே ஆகும். பைபிள் அறிவை விருத்தி அடையவும் வாழ்க்கையை மாற்றச் செய்வதாகவும் இருக்கிறது என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை.

இனி தொடர இருப்பது இஸ்லாமிய பாடல்கள். மனிதனுக்கு பணத்தின் மீது பேராசை இருக்கிறது. இதை அடைய வேண்டும் என்றும் பல விதங்களிலும் முயற்சி எடுக்கிறான். எவ்வளவுதான் பணம் வந்தாலும் அந்த ஆசை மட்டும் நிரம்ப மறுக்கிறது. இந்த ஆசையை நிரப்பும் கருவி எது என்று நபிகள் நாயகம் பதில் சொல்கிறார். மனிதனுக்கு பணத்தின் மீது பேராசை நிறைந்திருக்கிறது. அவன் விரும்பியபடி இரு ஓடைகள் நிறைய பொருள் கிடைத்தாலும் அவன் மனம் திருப்தி அடையாது. மூன்றாவதாக இன்னொரு ஓடை நிறைய செல்வம் கிடைக்காதா என்று ஆசைப்பட்டு அதையும் பெற முயல்கிறான். அப்படி பெற்றாலும் கூட அவன் ஆசை நிரம்பாது. எனவே மனிதனின் வயிற்றை மண்ணறையின், அதாவது உடல் அடக்கத்திற்காக தோண்டப்படும் குழி. மண் அல்லாமல் வேறு எதனாலும் நிரப்ப முடியாது. எனவே பேராசையை விட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பேராசை கஞ்சத்தனத்தையும் இரக்கமில்லாத தன்மையையும் கற்றுக் கொடுக்கிறது. மனிதனை கொடியவனாக்கும் பாவங்களை செய்யவும் அது கற்பிப்பதுடன் கேடான வழிகளிலும் செல்ல ஏதுவாக இருக்கிறது. பாவங்களை செய்வதற்கு தூண்டுகோலாக இருப்பது பேராசையே. செல்வந்தனாக வேண்டும் என்ற பேராசை கொள்பவன் நேர்மையை விட்டு விலகிச் செல்கிறான்.

எவருடைய கன்னத்திலும் அடிக்காதீர்கள். ஏனென்றால் முகத்தை அல்லாஹ் தன் கரத்தினால் உருவாக்கினான். வயிறு புடைக்க உண்ணாதீர்கள், தொடர்ந்து இறைச்சி உண்ணாதீர்கள். ஏனென்றால் உங்கள் உள்ளம் இருளாகிவிடும். இடப்பக்கமாக எச்சில் துப்புங்கள், அல்லது உங்கள் பாதங்களுக்கு இடையில் துப்பி மண்மூடி மறைத்து விடுங்கள். வலது பக்கமோ அல்லது மேற்கு திசையிலோ துப்பாதீர்கள். மரங்களை வெட்டி இயற்கை சூழ்நிலையை அழிக்கும் கும்பல் நாட்டில் நிறைய உள்ளது. இவர்கள் இங்கே வேண்டுமானால் மரம் வெட்டி விற்ற பணத்தில் மகிழ்ச்சி காணலாம். அவர்களுக்கு உடந்தையாக இருப்பவர்கள் சுகத்தில் திளைக்கலாம். ஆனால் இறப்புக்கு பின் இவர்கள் அல்லாவின் முன்னிலையில் கொண்டுவரப்பட்டதும் தலைகீழாக கட்டி தொங்கவிடப்படுவார்கள். ஏன் தெரியுமா? மரத்தடியில் மனிதர்களும் கிளைகளில் பறவைகளும் தங்கி இளைப்பாறுவது உண்டு. பறவைகளின் கூடும் மரத்தில் தான் இருக்கும். இதுபின் இவர்கள் அவின் முன்னிலையில் கொண்டதும் தலையாக கட்டி தொங்கப்படுவார்கள். தெரியுமா? மடியில் மனிதன் கிளைகளில் பறவைகளும் தங்கி இழைப்பாறுவது கூடும் மரத்தில்தான் இருக்கும். இது பற்றி நபிகள் நாயகம், மனிதர் மிருகங்களும் தலைப்பாறக்கூடிய கொடுக்கும் மரத்தின் கிளையை அவசர தேவையில் எவன் உருவாகிறானோ அவன் அல்லாஹ் நரத்தில் தலைகீழாக தொங்கிடுவான் என்கிற மின்சார கம்பிகளில் மரக்கிளை உரசினாலோ பிற வகை அத்தியாவசிய தேவை மரக்கிளைகளை வைத்தால் தொங்குவது மரம் விட்டு தலைகீழாக தொங்க தயாராக

இது தகவல் அறியும் நேரம். ஆதோ இது உண்மைதானா? இது எல்லாத்துகளும் பச்சையானவை, பூக்களும் வெவ்வேறு நிறமானவை. பூக்கிற பூக்களை அழகிகள் மாற்றுவது வண்ணமும் வாயும் தானே. வண்ண வண்ண பூ அனைவரின் மனதையும் கொள்ளை கொள்ளும். பூக்கள் நிறங்களுக்கு தாவரங்களின் நிதி பொருளான ஆந்தோசயனின் தான் காரணம் என்பதை உங்களால் அறிந்திருக்கலாம். ஆனால் பூக்கள் ஊதா, நீலம், மஞ்சள், சிவப்பு, வெள்ளை என பல வண்ணங்களில் ஒத்துக்குலுங்க இந்த ஒரே நிறம் எப்படி காரணமாகிறது என்பதை நாம் அறிப்போமா? இதோ அறிந்து கொள்ள. ஆந்தோசயனின் என்ற கிரேக்க சொல் ஆந்தோ என்றால் பூ, எனின் என்றால் நீலம் என்று பொருள். முதன் முதல் நீல நிறப்பூ இருந்து இந்நிறமை பிரித்திடப்பட்டதால் பெயர் சூட்டப்பட்டது. மற்ற வண்ண பூக்களுக்கும் இதே நிறை அடிப்படையாகவும் அறியப்பட்டது. தாவரங்களில் சிலவற்றில் நீல நிறமிகளான ஆந்தோசயனின் கிடைக்கும். அதனுடன் நாம் அத்துப் பொருள்களாக இடும் அல கார சேர்க்கையால் பூக்கள் மற்றும் இலை நிறம் பெறுகின்றன. காரணமாக காரசத்து அதிகம் கிடைக்கும் பொழுது சிவப்பு நிறம் பிறகு அலுமிச்சத்து அதிகம் கிடைக்கும் தாவரங்களின் நீளமாக பூக்கின்றன. இரும்பு மிகுந்தால் பா நிறமாகவும் குறிப்பிட்ட அளவில் இரும்பும் பிறத்தாதுக்களும் பச்சை நிறமாகின்றன. பொட்டாசியம் சத்துக்கள் அடையும் பொழுதுதான் தாவரங்களின் இலை மற்றும் பூக்கள் பழுப்பு, ஜெல், சிவப்பு என நிறம் மாறுகின்றன. பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் ஒரே செடியில் வேறு சத்து பொருட்களை கொடுத்து வெவ்வேறு வண்ணர்களை பூக்க சாதித்துள்ளனர். அருமையாக

நடத்தை குறைபாடு, அறிவு திறன், வளர்ச்சி பாதி மற்றும் நரம்பியல் குறைபாடும் இருக்கும். இவர்களுடைய செயலை ஆரம்ப காலத்திலேயே கண்டறிந்து சீர்படுத்தினால் முன்னேற்றம் பெறலாம். ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் எப்படி கண்டுபிடிப்பது? இரண்டுகளுக்கு மேல் குழந்தைகளின் விளையாட்டு, பேச்சு மற்றும் சமூக திறன்களில் காணப்படும் பின்தங்கிய நிலை. கையால் சுட்டி பொருளை கத்தால் பொருளை பார்க்காமல் சுட்டும் கை பார்ப்பது, பெயரை அழைத்தால் பார்க்காமல் கண்ணோடு கண் தொடர்பு கொள்ளாமை, சொற்கள் மூலம் தேவை வெளிப்படுத்தாமை, அடுத்தவரின் அது தன் கை ஆட்காட்டி விரலின் படுத்தி சுட்டி காட்டுவது, மற்றவர்களுடன் சேர்ந்து செயல்களை செய்தல் அல்லது கவன குறைபாடு, பிடித்தமான வேலிருந்து கவனத்தை திசை திருப்புவது, தன் வயது ஒத்தவர்களுடன் விளையாடுவதில் சிக்கல், வாயால் ஊரில் பிரச்சனை அல்லது இயலாமை, அல்லது பிரிவுகளின் மூலம் தேவைகளை வெளிப்படுத்துவதில் பிரச்சனை, சொற்கள் மூலம் பிறருடன் தொடர்பு கொள்ளும் திறன் இல்லாது இருத்தல், விளையாட்டு கற்பதில் பிரச்சனை, பொருட்களை ஒன்றன் பின் ஒன்றாக ஆக்குவதில் திறமை வாய்ந்தவர்கள், குறிப்பிட்ட பொம்மை மற்றும் பொருளை மட்டுமே பயன்படுத்தும், சுழலும் பொருட்கள் அதிக நேரம் விளையாடுவது, சுழற்சியை ரசிப்பது, விளையாட்டுகளில் ஒரு பகுதியும் முழு கவனம் செலுத்துவது, உதம் காதின் சக்கரம், அடுத்தவர்களை பார் சிரிக்காது இருப்பது, சிங்களில் காது கேளாதவர் போவது, இது போன்றவர்கள் தென்பட்டால் உரிய மருத்துவரை அணுகுவது, அல்லது ஆரம்ப நிலையில் உரிய சிகிச்சை அளிப்பதன் மூலம் சுமாக தங்கள் வேலை தாங்களே செய்து கொள்ளும் நிலையை இருக்க முடியும். மேலும் குழந்தைகளைப் போல சென்று படிக்கவும் முடியும். பெரும்பாலான பெற்றோர் தங்களின் குழந்தைகளுக்கு உள்ள குறைபாடுகளை ஏற்கின்றனர். அதன் ஆட்டிசம் குழந்தைகளுக்கு மருத்துவம் செய்வதாலும் எந்த விதமான முன்னேற்றமும் இருக்காது என்று தாங்களாகவே முடிவு செய்து அவர்கள் அப்படியே விட்டுவிடுகின்றனர். உங்கள் காலத்திற்கு உங்கள் குழந்தை தனியாக வாழ வேண்டும். அதற்கு அவர்கள் திறமைகளை கண்டறிய முயற்சிகள். சில வீட்டில் குழந்தைகள் தாமதிக்கும் பொழுது உங்க ஆத்தாரும் கூட 5 வருக்கு அப்புறம் தான் பேச கம்முனு இரு, குழந்தை தானா ஆரம்பிச்சிடும். வீட்டில் உள்ள பெரியவர்கள் அதை தான் கேட்டு குழந்தையின் சிகிச்சை நீட்டித்து விடுவீர்கள். செய்து தாக்காதீர்கள். இணைந்தீர்கள், ஒரு சிறிய இடைக்கு பின் இணையலாம்.

இனி வருவது நீதி நூல்களில் நிர்வாகம். கற்பிளவோடு ஒப்பர் கயவர் கடுஞ்சினத்து பொற்பிளவோடு ஒப்பாரும் போல்வரே விற்பிடித்து நீர்கழிய எய்த வடுபோல மாறுமே சீர் ஒழுக சான்றோர் சினம். கோபம் பாபம் என்று சொல்வார்கள். கோபம் சண்டாளம் என்றும் ஒரு பழமொழி இருக்கிறது. எல்லோருடைய கோபமும் ஒரே மாதிரியானது அல்ல. சிலருக்கு சட்டென்று கோபம் வரும், உடனே அடங்கிவிடும். யாரிடமும் கோபப்பட்டார்களோ அவரிடம் வெறுப்பை காட்ட மாட்டார்கள். குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது என்று திருவள்ளுவர் சொல்கிறாரே, அப்படிப்பட்ட குணநலம் மிக்கவர்களின் கோபம் யாருக்கும் தீங்கு செய்யாது. ஆனால் கயவர்களின் கோபமோ பொல்லாதது. ஒருவருக்கு ஒருவர் கோபம் கொண்டால் அத்துடன் அவர்களது நட்பு இற்று போய்விடும். அது பாறை பிளப்பது போல. பிளந்த பாறை சேராதது போல கயவர்கள் கோபம் கொண்ட பிறகு சேர்ந்து கொள்ள மாட்டார்கள். இவர்கள் கீழானவர்களே. நடுத்தட்டில் சிலர் இருக்கிறார்கள். இவர்களும் தம்மை ஒத்தவர்களுடன் கோபப்பட்டு சிறிது காலம் பிரிந்திருப்பார்கள். ஆனால் யாரேனும் ஒருவர் சேர்த்து வைக்க முயன்றால் சேர்ந்து கொள்வார்கள். அது தங்கம் பிளவுபடுவது போல உருக்கி சேர்த்து விடலாம். உத்தமர்களின் கோபம் இருக்கிறதே, அதற்கு தடயமே இருக்காது. வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. அம்பு கொண்டு நீரை பிளந்து சென்றாலும் உடனேயே நீரோடு நீர் சேர்வது போல கோபம் கொண்ட அறிஞர்கள் உடனேயே சமாதானமாகி விடுவார்கள். கோபம் என்பது நம் இயல்பை பொறுத்தது, நம்முடன் பழகுபவர்களின் இயல்பையும் பொறுத்தது. எனவே கல்பாறை போன்றவர்களுடன் பழகாமல் தங்கம் போன்றவர்கள் தண்ணீர் போன்றவர்களுடன் பழகலாம். எப்படி இருப்பினும் கோபத்தினால் நமக்கும் நஷ்டம் என்பதை புரிந்து கொண்டால் பலருடன் நாமே சமாதானமாக போவது மிகவும் எளிதானதாகும். இணைந்திருங்கள்.

குட்டி கதை காணலாமா? தவம் செய்து யோகங்கள் கைவரப்பெற்ற வரத யோகிக்கு கர்வம் ஏற்பட்டது. தன் சித்தி விளையாட்டுகளை மற்றவர் முன் செய்து காட்டி புகழ் பெற்றார். ஒரு நாள் அந்த ஊருக்கு துறவி ஒருவர் வந்தார். அவரிடம் தன் சக்தியை காட்டி நன்மதிப்பு பெற யோகி முடிவு செய்தார். அவர் துறவியிடம், நீண்ட நெடும் தவத்தின் பயனாக பறக்கும் சக்தியையும் தண்ணீரில் மூச்சை அடக்கும் சக்தியையும் பெற்றுள்ளேன், மற்றவர்களுக்கு எளிதில் கைவராத பயிற்சிகள் இவை என்று தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டார். அதை கேட்ட துறவி, யோகியே, பறவைகள் வானில் பறக்கின்றன, புழுக்கள் பூமியின் அடியில் நீண்ட காலம் வாழ்கின்றன, மீன்களோ தண்ணீரின் ஆழம் வரை நீந்துகின்றன. இது போன்ற வாழ்க்கை எனக்கும் சாத்தியம் என்கிறீர், அதனால் உமக்கும் உலகத்துக்கும் ஆகப்போவது என்ன என்று கேட்டார். மிக உயர்ந்த மனித பிறப்பு எடுத்துவிட்டு புழுவாய் பறவையாய் வாழ்வதில் லாபம் என்ன? தற்பெருமையை தவிர்த்துவிட்டு தர்மத்தை அன்பை மக்களுக்கு ஊட்டுங்கள், அதுவே உயர்வு தரும் இறைப்பணி என்றார். தற்பெருமை பேசிய யோகி தலை கவிழ்ந்தார்.

தொடரலாம். அபூர்வ ஆலயங்கள். இதன் வரிசையில் சாள கிராமத்தில் ஆவிர் பவித்த பெருமாள். சேயிங்கலூர் பல சிறப்புகளை தன்னுள் அடங்கிய சிற்றூர். முருகப்பெருமான் தனது தந்தைக்கே குருவாகி பிரணவ மந்திரத்தை உபதேசித்தார். தந்தையை கை கட்டி வாய்ப்பொத்தி பாடம் கேட்க வைத்த பாவம் தீர ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி இறைவனை பிரதிஷ்டை செய்து வணங்கிய ஊராகையால் சேய் நல்லூர், அதாவது சேய் முருகன் நல்லூர் என்று அழைக்கப்பட்டு இன்று சேங்கனூர் என்றும் தெரிந்துள்ளது. ஒரு சமயம் வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி எழுந்த போது ஆதிசேஷன் மேருமலையை தனது உடலால் இறுக பிடித்துக் கொள்ள வாயு சூறை காற்றை சுற்றி அடிக்க மேருமலையின் ஒரு பகுதி இங்கு விழுந்தது. அது சத்தியகிரி என்று அழைக்கப்பட்டது. அதன் மேல் முருகன் சிவனாரை பிரதிஷ்டை செய்ததால் ஈசன் சத்தியகிரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். அது மட்டுமல்ல, வைஷ்ணவர்களின் ஆதார நூலாக விளங்கும் ஆழ்வார்களால் பாடப்பெற்ற 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு உரை எழுதிய பெரியவாச்சான் பிள்ளை பிறந்த ஊராகும் இது. யாமுனசூரி நாச்சியாரம்மாள் தம்பதியரின் மகனாக வைணவ பிராமண குடும்பத்தில் அவதரித்தார் பெரியவாச்சான் பிள்ளை. இவர் பெற்றோர் இவருக்கு ஸ்ரீ கிருஷ்ணசூரி என்று பெயரிட்டு அழைத்தனர். சிறுவயது முதலே கல்வி கேள்விகளில் மட்டுமல்லாமல் இறை உணர்விலும் வழிபாட்டிலும் சிறந்து விளங்கினார் கிருஷ்ணசூரி. பெற்றோர் ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்தனர். ஆனால் அவருக்கோ மனவாழ்வில் நாட்டம் இல்லை. மனம் எப்பொழுதும் திருமலையானையே நாடியது. பெற்றோர் அவரையும் அவர் மனைவியையும் திருமலை யாத்திரைக்கு அனுப்பி வைத்தனர். திருமலைக்கு சென்று ஏழுமலையானை வழிபட்ட பெரியவாச்சான் பிள்ளை அங்கேயே இருந்துவிட எண்ணினார். ஏழுமலையானை விட்டு பிரியவே மனமில்லை அவருக்கு. ஆனால் அவர் தாய் தந்தையருக்கு ஆற்ற வேண்டிய கடமையை அவருக்கு நினைவூட்டிய இறைவன் ஒரு பிரம்மச்சாரியின் வடிவில் தோன்றி அவரை ஊருக்கு திரும்ப பணித்தார். ஆனால் பெரியவாச்சான் பிள்ளையோ சம்சாரம் ஒரு நோய் என்றும் தாம் அதிலிருந்து விடுபட்டு இறைவனை நாட விரும்புவதாகவும் கோரினார். அந்த பிரம்மச்சாரி ஒரு சால கிராமத்தை அவரிடம் கொடுத்து, இது ஸ்ரீனிவாச பெருமாள், இதை எடுத்துக்கொண்டு ஊர் திரும்பு என்றார். இதில் உருவம் இல்லையே என்று பிள்ளைவாள் கேட்க, உனக்கு பக்தி இருந்தால் இதில் இறைவன் ஆவிர்பவிப்பார் என்று கூறினார். சால கிராமத்தை பெற்றுக்கொண்ட பெரியவாச்சான் பிள்ளை மனமின்றி திருமலையை நீங்கினார். சேங்கனூர் அடைந்ததும் கொள்ளிடம் ஆற்றங்கரையில் கணவனும் மனைவியும் நீராடினர். அப்பொழுது ஆற்றங்கரையில் வைத்திருந்த சால கிராமம் காணாமல் போய்விட்டது. இதை கண்டு பெரும் அதிர்ச்சி அடைந்தார் பெரியவாச்சான் பிள்ளை. என்ன நடந்தது? இணைந்திருங்கள்.

பக்தி இருந்தால் இறைவன் ஆவிர்பவிப்பார் என்று பிரம்மச்சாரி கூறினாரே, எனக்கு பக்தி இல்லை போலும், அதனால் தான் சால கிராமம் என்னை விட்டு பிரிந்து விட்டது என எண்ணி அரற்றினார். இவ்வாறே நாட்கள் கழிந்தன. அப்பொழுது இறைவன் அவர் கனவில் தோன்றி, நீ சால கிராமத்தை தொலைத்த இடத்திலேயே நான் தோன்றியுள்ளேன் என கூறினார். உடனே பெரியவாச்சான் பிள்ளை பேர் உவகையுடன் ஆற்றங்கரைக்கு சென்று மணலில் இறைவனை தேடினார். ஓரிடத்தில் இறைவனின் முகம் அவருக்கு தென்பட்டது. உடனே அங்கு ஆழமாக தோண்ட ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் முழு உருவமாக அங்கே மணலிலே காட்சி தந்தார். பெரியவாச்சான் பிள்ளை ஆனந்த கூத்தாடினார். ஒரு மாட்டு வண்டியை அமர்த்தி கொண்டு இறைவனை ஏற்றி வந்தார். தற்சமயம் ஸ்ரீனிவாசர் ஆலயம் அமைந்துள்ள இடம் வந்ததும் வண்டியின் அச்சு முறிந்தது. இங்குதான் இறைவன் வீட்டிற்க அருளுள்ளம் கொண்டுள்ளார் என்று எண்ணிய பெரியவாச்சான் பிள்ளை அங்கே இறைவனை பிரதிஷ்டை செய்து ஆலயம் எழுப்பினார். பின்னர் அவர் ஸ்ரீரங்கத்தில் வீட்டிருக்கும் ரங்கநாத சுவாமியை தரிசிக்க எண்ணினார். அங்கு அவருக்கு நம் பிள்ளை ஆச்சாரியாக அமைந்தார். அவர் வழிகாட்டுதலின் பேரில் 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு பாஷ்யம் அமைத்தார். பெரிய பெருமாளே அவருக்கு அபய பிரதாராஜன் என்றும், ரங்கநாயகி தாயார் அவருக்கு வியாக்கியான சக்கரவர்த்தி என்றும் விருது வழங்கி கௌரவித்தனர். பல காலம் ஸ்ரீரங்கத்தில் இன்னும் பல நூல்களை இயற்றிய இவர் தன் இறுதி காலம் நெருங்குவதை அறிந்து சேங்கனூர் திரும்பினார். அங்கு அவருக்காக அர்ச்சாவதாரமாக எழுந்தருளிய ஸ்ரீனிவாச பெருமானை அடைந்து சரணாகதியாக அவர் பாதத்தில் அடிசூழமர்ந்து புகுந்தேனே என கூறி ஐக்கியமானார். இன்றும் ஸ்ரீனிவாச பெருமானின் பாதத்தில் சால கிராம ரூபத்தில் பெரியவாச்சான் பிள்ளை காணப்படுகிறார். அந்த சால கிராமத்தில் சாஷ்டாங்கமாக அவர் பெருமாளின் பாதத்தில் விழுந்திருக்கும் அமைப்பு இருப்பதாக பட்டர்கள் கூறுகிறார்கள். கோயிலை இவ்வூரிலேயே பிறந்த ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகளின் அமைப்பின் மூலம் பராமரித்து வருகின்றனர். கோவில் சுற்றுப்பிரகாரம் முழுவதும் பெரியவாச்சான் பிள்ளை வரலாறும் ஸ்ரீனிவாச பெருமாளின் மேல் ஸ்ரீ அண்ணா அவர்கள் இயற்றிய பாடல்களும் இடம்பெற்றுள்ளன. இங்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீனிவாசர் வேறு எங்கும் இல்லாதபடி இடமுன் கரத்தை இடுப்பில் வைத்திருப்பதை காணலாம். வழக்கமாக ஸ்ரீனிவாச பெருமாள் அபய மற்றும் வரதஹஸ்தத்துடன் அமைந்திருப்பது வழக்கம். ஆனால் இங்கோ இடுப்பில் கை வைத்து மிக ஒய்யாரமாக பெரியவாச்சான் பிள்ளைக்காக எழுந்தருளி இருக்கிறார். திருப்பதியில் நடக்கும் முக்கிய உற்சவங்கள் இங்கு நடத்தப்படுகின்றன. மேலும் அங்கு செலுத்த வேண்டிய பிரார்த்தனைகளையும் பக்தர்கள் இங்கு நிறைவேற்றுகிறார்கள். பெரியவாச்சான் பிள்ளை திருநட்சத்திரமான ஆவணி ரோகிணியும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. கோவிலுக்கு அடுத்த தெரியவில் பெரியவாச்சான் பிள்ளை அவதரித்த திரு மாளிகை அமைந்துள்ளது. அதில் அவர் ஓவியம் மற்றும் சுவாமி படங்கள் வைக்கப்பட்டுள்ளன. அதற்கு எதிரே அமைந்துள்ள ஸ்ரீ அண்ணாவின் பூர்வீக இல்லத்தில் பெரியவாச்சான் பிள்ளை ஆராதித்த விக்கிரகங்கள் பாதுகாக்கப்பட்டு பூஜிக்கப்படுகின்றன.

வணக்கம் அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இனி வருவது பொதிகை தென்றல். இன்றைய பொதிகை தென்றலை தொகுத்து வழங்கும் நான் பூனா அம்பம்பாய், என் மஜீத். நிகழ்ச்சிக்குள் செல்வோமா?

0: புறப்படும் சென்று.
1: நிகழ்ச்சியின் முதல் பாடல் எங்க பாப்பா என்ற படத்தில் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலாவின் குரலில் இனிமையான இந்த பாடல்.

ஒதுகை தென்றல் தரும் அடுத்த பாடல் டி எம் சௌந்தரராஜன் குரலில் படம் அன்பே வா.

அடுத்து வரும் பாடல் அபூர்வ சகோதரர்கள் என்ற படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

வந்த மன்ன மகள் வந்த நேர வட பொண்ணுபோல் இருப்பார் இருப்பார் குளிர் ஓடையை போல் நடப்பார் நடப்பார் அப்படிப்பார் புது மக்களுக்கு

மணமகள் தான் வந்த நேரமடா.

பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடல் எம் எஸ் ராஜேஸ்வரி பாடியது படம் பராசக்தி.

அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். வழங்கிக் கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலாவின் குரலில் படம் அரச கட்டளை.

பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடல் டி எம் சௌந்தரராஜன் பாடியது. படம் ஊட்டி வரை உறவு.

அங்கோ பரிதாபம் ஆடிய வேடம் கலைந்ததம்மா அடியேன் அனுதாபம் ஆடிய வேடம் கலைந்ததம்மா அடியேன் அனுதாபம் ஒத்திகையில் தூங்கிவிட்டான் ஏன் ஏன் தெரியவில்லை நித்திரையில் யாரை கண்டாள் அது நான் தான் எவரும் இல்லை புது நாடகத்தில் ஒரு நாயகி சில நாள் மட்டும் நடிக்க வந்தார்

மூச்சு விடாமல் பாடுகிறேன், முகத்தில் பாவம் இல்லை, முடிவு சொல்லாமல் ஓடுகிறாய் நீ பெண்ணா புரியவில்லை. வந்த இடம் நல்ல இடம், வந்தால் தெரிந்துவிடும் அந்த சுகம்.

0: பொங்கல் தை திங்கள் திங்கள்
1: ஆமா பொங்கல் பொங்கல் பொங்கல் தை திங்கள் திங்கள் திங்கள்
0: தமிழர்கள் திருநாள் உழவர்கள் பெருநாள்
1: ஆனந்த களிப்பாடு ஆண்டவனை துதிப்பாடு
0: வருடத்தில் ஒரு நாள் அறுவடை திருநாள்
1: இந்த வருடத்தில் ஒரு நாள் அறுவடை திருநாள்

0: அன்பு உறவுகளை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். வழங்கிக் கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் சீதா கீதா என்ற படத்தில் மனோ லலிதா பாடிய பாடல்.
1: வெல்கம் வெல்கம் மை டியர்.

மாட்டம் போடும் நாடானோ, புதியது பிறந்தது பழையது ஒதுங்குது, அரகர சிவ சிவ பழைய பரமசிவமே. அட பைத்தியம் தெளிஞ்சது வைத்தியம் பலிச்சது, அரகர சிவ சிவ பழைய பரமசிவமே.

பாட்டு பாடும் நாள் தானோ, புதியது பிறந்தது பழையது ஒதுங்குது, அரஹர சிவ சிவ பழைய பரமசிவமே. அட பைத்தியம் தெளிஞ்சது வைத்தியம் பலித்தது, அரஹர சிவ சிவ பழைய பரமசிவமே.

பொதிகை தென்றல் கொண்டு வரும் அடுத்த பாடல் எஸ் பி பாலசுப்பிரமணியம் குரலில் படம் தென்றலே என்னை தொடு.

0: பாடும்
1: பொதிகை தென்றலில் அடுத்து வரும் பாடல் எஸ் ஜானகி குரலில். படம் அலைகள் ஓய்வதில்லை.

இன்றைய பொதிகை தென்றலை நிறைவு செய்ய வருகிறார் எல் ஆர் ஈஸ்வரி அண்ட் மனோ. படம் என் இனிய பொன் நிலாவே.

0: நீ தீண்டி பாக்குற எல்ல தாண்டி பாக்குற புழுவா பாம்பா இப்ப புரிய போகுதடி.
1: நீ நாட்டம் பாக்குற வெட்டு நாட்டம் காக்குற மகுடி குடுத்தி ஒன்ன மடக்கு போட்டுருவே.
0: புது கடல இன்னா கடல்ல இது கருச காட்டு கடல்ல அடனால்தான் அரிசி பார்ப்ப அட வெடல இன்னா வெடல இதயாரு இன்னும்

0: எடியா நாம போட்டி வச்சுக்கலாம்.
1: அடி வருத்த கடலையே, என்ன வருக்க பாக்குறியே, புதுசா தினுசா உன்ன ஜெயிக்க போறேன்.
0: புது கடலை என்ன

0: இது கடலை என்ன கடல, இது கருத்து காட்டு கடல, படனால் தான் ருசி பாப்ப.
1: வடலை என்ன வடலை, இதை யாரு இன்னும் தொடல, வாமா

இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது பொதிகை தென்றல். வழங்கிக் கொண்டிருந்தது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. மீண்டும் ஒரு பொதிகை தென்றல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பேன் என்று அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் பூனா பம்பாய் என் மஜித். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.

0: பாடும் செல்வி.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: எம்டிஆர் எஃப்

மகிழ்வான வாழ்த்துக்களுடன் மோதிய தமிழ் MTR வானொலியில் இசைப்பாடும் இனிய இந்த வேலைதனில் இணைந்து கொள்ளும் உங்கள் அன்பின் இரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத் குவைத்திலிருந்து. இன்றும் இனிய இசை கொண்ட மனம் எங்கும் மகிழ்ச்சியை தர காத்திருக்கிறது இசைக்குள் கவிதை. இனிய பாடல்களின் சங்கமத்தில் இணைந்திருப்போம் இசை கேட்டு மொன்றிய தமிழ் MTR வானொலியோடு.

0: நிகழ்ச்சியின் துவக்கமாக சிந்தனை சிறகுகளை விரிக்க காற்றலையில் காத்திருக்கிறார் ஹிஷாம் அவர்கள். செவிமடுப்போம் சிந்தனைகளுக்கு.
1: அன்பான நண்பர்களுக்கு ஹிஷாமின் வணக்கம். நண்பர்களே, இந்த இடர் காலத்தால் பல நண்பர்கள் அதிக மன அழுத்தங்களுக்குள்ளாக இருக்கிறார்கள். இன்னும் பலர் தங்களுடைய மன வலிமையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் வியாபாரத்தில் தொடர்ந்த சரிவுகள், இன்னும் ஒரு பக்கம் தொழிலில் கேள்விக்குறியான நிலை. இப்படி பல பிரச்சனைகள் தங்களுடைய எதிர்காலத்தை எப்படி முன்னோக்கி நகர்த்துவது என்பது பற்றி அறியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை முடங்கி போய்விட்டதாக எண்ணுகிறார்கள். அடுத்து ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்க போகிறோம் என்கிற ஒரு பயமும் அவர்களுக்குள்ளே வந்து விடுகிறது. நண்பர்களே, எதுவுமே வாழ்க்கையில் கடந்து போய்விடும் என்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமது வாழ்க்கையில் எதை நோக்கியும் நாம் போராடுவதற்கு நமக்கு முதலில் ஆரோக்கியம் இருக்க வேண்டும். அந்த ஆரோக்கியத்தை காத்துக் கொள்வதன் மூலமாக தோல்விகள் எத்தனை வந்தாலும், சரிவுகள் எத்தனை வந்தாலும் நாம் மீண்டு எழ முடியும், மீண்டு நாம் மிகப்பெரிய பலத்தோடு எழும்ப முடியும். அதே போல எந்த இடத்தில் இருந்தோமோ அதை விட மிக உயரமான ஒரு இடத்தை தொட முடியும் என்பதை நாம் உறுதியாக நம்பியாக வேண்டும். ஒரு நல்ல ஜென் தத்துவ கதையும், நாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் என்னென்ன செய்யலாம் என்கிற 5 ஆலோசனைகளையும் இந்த பதிவில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு ஜென் குரு தன்னுடைய 2 சீடர்களையும் அழைத்துக் கொண்டு ஒரு மாலை பொழுதொன்றிலே கடற்கரைக்கு செல்கிறார். அங்கு கடற்கரையின் அழகை எல்லோருமாக சேர்ந்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் எழும்பி வரக்கூடிய அந்த அலையின் அழகை அவர்கள் ரசிக்கிறார்கள். நீண்ட நேரம் ரசித்துக் கொண்டிருந்த போது குரு தன்னுடைய முதலாவது சீடனிடம் ஒரு கேள்வி கேட்கிறார், உனக்கு என்ன தெரிகிறது என்று. அப்போது முதலாவது சீடன் குருவை பார்த்து சொல்கிறார், திரும்ப திரும்ப வந்து மோதும் இந்த அலைகளில் நான் விடாமுயற்சியை காண்கிறேன் குருவே என்றார். இரண்டாவது சீடனிடமும் குரு கேட்கிறார், உனக்கு என்ன தெரிகிறது என்று. இரண்டாவது சீடன் சொல்கிறான், துயரங்கள் கஷ்டங்களைப் போல அலைகள் மீண்டும் மீண்டும் வந்து மோதினாலும் கரைகளைப் போல உறுதியாக நின்றால் அது விலகி போய்விடும் என்றார். குரு இருவரையும் பார்த்து சொல்கிறார், வாழ்க்கையிலும் இது போல சில நேரம் அலைகளைப் போலவும் சில நேரம் கரைகளைப் போலவும் நாம் இருந்துவிட வேண்டும் என்று. நண்பர்களே, இப்போது மக்கள் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் தங்கள் வீடுகளுக்குள் இருந்தவாறு இந்த கொடிய நோய் பரவுவதை தடுப்பதற்காக போராடி கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் நாம் எந்த ஒரு கட்டத்திலும் நமது மன வலிமையை இழந்துவிடக்கூடாது, மன அழுத்தங்களுக்கு உள்ளாகிவிடக்கூடாது. இவ்வாறான ஒரு தருணத்திலே நாம் என்ன செய்யலாம் வீட்டில் இருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில்? முதலாவதாக வீட்டை சுத்தப்படுத்தலாம். ஏனென்றால் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் மன வலிமையை இழக்குகிறோம் என்பதை நாம் புரிகிற போது, அல்லது சவால்கள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன என்பது தெரியும் போது, வீட்டில் ஒரு சுத்தமான தெளிவான ஒரு சூழ்நிலை இருந்தால் நமது சிந்தனைகள் தெளிவாக இருக்கும். உதாரணமாக நாம் வீட்டிலிருந்து பணியாற்றுகிறோம் என்றால், நாம் வீட்டில் பணியாற்றக்கூடிய மேசையை தேவையற்ற பொருட்களால் நிரப்பி வைத்து குப்பைகள் நிரம்பி இருக்கும் போது அங்கே நாம் பணியாற்றுவதும் சிரமமாக இருக்கும். அவ்வாறான ஒரு கட்டத்திலே நாம் தெளிவாக சிந்திப்பதும் பெரும் சவாலுக்குரியதாக மாறிவிடும் நண்பர்களே. ஆகவே வீட்டை சுத்தப்படுத்தக்கூடிய பணியை செய்யலாம். நமது மேசையை சுத்தப்படுத்தலாம், நாம் ஓய்வெடுக்கக்கூடிய அறைகளை சுத்தப்படுத்தலாம். இது போல சுத்தம் செய்யக்கூடிய பணிகள் நமது மனதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலை தரும், மன அழுத்தத்தையும் குறைப்பதற்கு வழிவகுக்கும். இரண்டாவது விஷயம், சின்ன சின்ன காரியங்களை செய்யலாம். அவ்வாறான சின்ன விஷயங்களில் நமது அவதானத்தை செலுத்தலாம். 10 Minutes to Happiness என்கிற புத்தகம் சாண்டி மேன் எழுதியது. அதிகமாக பாசிட்டிவ் சைக்காலஜியை பற்றி வலியுறுத்தப்பட்ட ஒரு புத்தகமும் கூட. அதிலும் அவர் சொல்லுகிற விஷயம் இதுதான், சின்ன சின்ன காரியங்களில் நாம் அதிகமாக அவதானம் செலுத்தும் போது நமக்குள் மகிழ்ச்சி அதிகமாக ஏற்படும். அதுவும் இவ்வாறான காலப்பகுதிகளில் நாம் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புவதற்கு அது நமக்கு உதவக்கூடும். உதாரணமாக ஒரு சமையலை முயற்சி செய்து பார்க்கலாம். ஒரு ரெசிபியை புதிதாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு நாம் முயற்சி செய்து பார்க்கலாம். அல்லது ஒரு குட்டி கவிதை எழுதலாம். இதே போல் நீங்கள் என்றோ ஒரு இடை நடுவே விட்ட ஒரு கட்டுரையை தொடரலாம். ஒரு பிளாகராக நீங்கள் இருந்தால் மீண்டும் எழுதுவதற்கு ஆரம்பிக்கலாம். இப்படி ஒரு சின்ன முயற்சியை எடுப்பது வாழ்க்கையில் ஒரு நல்ல மகிழ்ச்சியை தரக்கூடும். அடுத்து 3வது விஷயம், நண்பர்களே, நீங்கள் நீண்ட காலமாக வாசிக்க ஆர்வத்தோடு எடுத்து அப்படியே அடுக்கி வைத்த ஒரு புத்தகத்தை தூசு தட்டி மீண்டும் தயார்படுத்தி எடுங்கள். அந்த நல்ல புத்தகத்தை நீங்கள் மீண்டும் வாசிக்க போகிறீர்கள். அந்த புத்தகத்தை வாசிப்பதன் மூலமாக உங்களுக்குள்ளே ஒரு புத்துணர்வு ஏற்படும், புதிய சிந்தனைகள் பிறக்கும், ஒரு ஆக்கத்திறன் அதிகம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். நண்பர்களே, இந்த காலம் நிறைவு பெறும் போது உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள். நான்காவது விஷயம், குடும்பத்தோடு அதிகமாக நேரத்தை செலவு செய்யுங்கள். அவர்களோடு விளையாடுங்கள், சந்தோஷமாக பொழுதை கழியுங்கள். முக்கியமாக உங்கள் குழந்தைகளோடு. இத்தனை காலமும் வேலை வீடு என்று ஒரு பரபரப்பான வாழ்க்கையில் இருந்த நீங்கள் இப்பொழுது முழுமையாக எந்த விதமான அழுத்தங்களும் இன்றி, எந்த பரபரப்பான ஒரு சூழலும் இல்லாத ஒரு தருணத்தில் முழு மனதோடு உங்கள் குடும்பத்தோடு உங்கள் கால நேரத்தை கழிக்கலாம். அடுத்து ஐந்தாவது விஷயம், நீண்ட நாட்களாக தொடர்பு கொண்டு பேச முடியாமல் போன நண்பர்களுடைய பட்டியலை எடுத்து அவர்கள் ஒவ்வொருவருடனும் நீங்கள் பேசுங்கள். நண்பர்களே, அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு வழிவகுக்கும். அவர்கள் பல நாடுகளில் இருக்கலாம், பல ஊர்களில் இருக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். அவர்கள் செய்யக்கூடிய புதிய தொழில் முயற்சிகள், வித்தியாசமான தொழில் முயற்சிகள் பற்றி உங்களோடு பேசுவார்கள். இதன் மூலமாக புதிய சிந்தனைகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். பல புதிய தொடர்புகளுக்கு அது வழிவகுக்கக்கூடும். ஆகவே வீட்டில் இருந்தவாறு இந்த ஐந்து விஷயங்களை முயற்சி செய்யுங்கள். அதை விடவும் நீங்கள் அறிந்த விஷயங்களை நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, செய்ய நினைத்திருந்தேன் ஆனால் நேரம்தான் கை கொடுக்கவில்லை என்று சொல்ல முடியாத அளவுக்கு வீட்டில் இருந்து எத்தனையோ காரியங்களை நாம் செய்ய முடியும். ஆகவே அடுத்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது, எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்கிற பயத்தை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு இப்போது இந்த தருணத்திலே என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி மாத்திரம் சிந்திப்போம். அரசாங்கங்களும் சுகாதார நிறுவனங்களும் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவர்களுடைய அறிவுறுத்தல்களுக்கு அமைய நடந்து கொண்டு அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி இந்த கொடிய நோய் பரவுதலை தடுப்பதற்கு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நண்பர்களே, நாம் ஒரு வகையான பயத்தோடும் அச்சத்தோடும் இந்த காலங்களை கழிக்காமல் முக்கியமாக அதிலிருந்து தவிர்த்து கொள்வதற்கு முடிந்த அளவுக்கு தகவல்களை தெரிந்து கொள்வோம். அதிகமாக அல்ல, தேவையான அளவுக்கு உண்மையான தகவல்களை தெரிந்து கொள்வோம். இந்த நோய் பற்றி, அது பரவுகிற விதங்கள் பற்றி, அதிலிருந்து நம்மை காத்துக் கொள்கிற விதங்கள் பற்றியும் நாம் தெரிந்து கொள்வது அவசியமானது. ஒவ்வொரு அழிவிலும் மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி உண்டு என்று ஒரு பழமொழி உண்டு நண்பர்களே. ஆக இந்த சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட இந்த படமும் எனக்கு அதை உணர்த்தியது. ஒவ்வொரு கெடுதியிலும் நன்மைகள் நிச்சயமாக நமக்கும் இந்த உலகத்துக்கும் இயற்கைக்கும் கிடைக்கப் போகிறது. இந்த கொடிய நோய் பரவலினால் பல பேர் தங்களுடைய அன்புக்குரியவர்களை இழந்து தவிக்கிறார்கள். அவர்களுக்காக ஆறுதல் வேண்டியும் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் பிரார்த்திக்க மறந்துவிடக்கூடாது.
0: சிந்தனை இலை வழங்கி சென்றார் ஹிஷாம் அவர்கள். இனிய சிந்தனைகளை தொட்டு தொடர்கிறது இசைக்குள் கவிதை. இனிய பாடல்களின் சங்கமத்தில் முதலில் பொது அறிவு வினா. உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது எது? உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது எது? விடை பாடலை தொடர்ந்து முதலாவதாக ஒலிக்கவிருக்கிறது தூங்காதே தம்பி தூங்காதே திரையில் இடம்பெற்ற எஸ் பி பாலசுப்ரமணியன் படிய பாடல். ஆயிரம் உறவுகள் அருகில் இருந்தாலும் அம்மா என்ற உறவு இல்லை என்றால் இங்கே அனைவரும் அனாதைதான்.

ஒவ்வொரு நாளும் கவலைப்படுவாள், ஆனால் ஒரு நாளும் தன்னை பற்றி கவலைப்பட மாட்டாள். அன்னையின் நினைவுகளை சுமந்து சென்றது பாடல். பாடலுக்கு முன் கேட்டிருந்தோம், உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது எது? உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது எது? பாமீர் முடிச்சி என்பதாகும். இனி அடுத்த வினா, உலகில் பரப்பளவில் பெரிய நாடு எது? உலகின் பரப்பளவில் பெரிய நாடு எது? விடை பாடலுக்கு முடிவில். இனி கேட்போம் தனுஷ் எஸ் ஜானகி குரல்களில் வேலையில்லா பட்டதாரி படப்பாடல். உயிர்கள் மட்டுமல்ல, உயிரெழுத்துக்கள் உருவானதற்கும் அம்மா எனும் சொல்தானே ஆதியாய் அமைந்திருக்கக்கூடும்

நாம் இணைந்திருக்கின்றோம் மத்திய தமிழ் MTR வானொலியோடு. அன்னையின் மேன்மையை தாங்கிய பாடல்கள் ஒலிவலம் வரும் வேலைதனில் பாடலுக்கு முன் கேட்டிருந்தோம். உலகில் பரப்பளவில் பெரிய நாடு எது? அதற்கான விடை ரஷ்யா. உலகின் பரப்பளவில் பெரிய நாடு எது கேட்டிருந்தோம், அதற்கான விடை ரஷ்யா. இனி அடுத்த வினா, உலகிலேயே மிகப்பெரிய கண்டம் எது? உலகிலேயே மிகப்பெரிய கண்டம் எது? விடை பாடலுக்கு முடிவில் இனி அடுத்து கேட்போம். வியாபாரி படப்பாடல். ஹரிஹரனுடன் இணைகிறார்கள் குழுவினர்கள். தாய் என்பவள் தாகம் என்றால் நதி ஆவாள், சோகம் என்றால் மடி ஆவாள், தேவை என்றால் தந்தை ஆவாள். அவள் தேவை என்னவென்றால் விந்தை ஆவாள், அவள் தேவை என்னவென்றால் விந்தை ஆவாள்.

அன்னையின் அன்பில் விளைந்த மனசு அவளின் பிரிவால் இயங்கும் இயக்கங்களை சொல்லி எப்படி புரிய வைப்பது? அனுபவமே வாழ்க்கை. இணைந்திருக்கின்றோம் இசைக்குள் கவிதை நிகழ்ச்சியில். பாடலுக்கு முன் கேட்டிருந்தோம், உலகிலேயே மிகப்பெரிய கண்டம் எது? உலகிலேயே மிகப்பெரிய கண்டம் எது? ஆசியா என்பது சரியான விடையாகும். இனி அடுத்த வினா, அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எது? அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எது? விடை பாடலுக்கு நிறைவில். இனி கேட்போம் கேஜே ஏசுதாஸ் குரலில் ராம் பட பாடல். அன்னையவளின் அரவணைப்பு கிடைக்க பெற்றால் விண்ணை முட்டும் இடியானாலும் கண்ணுக்கு முட்டும் கணத்தில் கரைந்துவிடும்.

இசையால் மனதை நிரப்பிக் கொண்டிருப்பது மதுரை தமிழ் MTR வானொலி வழங்கிக் கொண்டிருப்பது அன்னையின் வண்ணமிகு எண்ணங்களை கொண்ட மனங்களின் எண்ணச்சாரல். மனசுக்குள் தேங்கி கிடக்கும் வற்றாத அன்னையின் நினைவுகள். பாடலுக்கு முன் கேட்டிருந்தோம், அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எது? சீனா என்பது சரியான விடையாகும். அடுத்த வினா, உலகின் மிகப்பெரிய தீவு கூட்டம் எது? உலகின் மிகப்பெரிய தீவு கூட்டம் எது? விடை பாடலுக்கு நிறைவில் இனி கேட்போம் விஜய் ஆண்டனியின் குரலில் பிச்சைக்காரன் பட பாடல். வார்த்தைகளை இல்லாத வடிவம், அளவுகோலே இல்லாத அன்பு அன்னையாவாள்.

சுயநலமே இல்லாத இதயம், வெறுப்பை காட்டாத முகம், இவற்றின் சங்கமமே அன்னை. இணைந்திருக்கின்றோம் இசைக்குள் கவிதை நிகழ்ச்சியில். இசை கேட்டு பாடலுக்கு முன் கேட்டிருந்தோம், உலகின் மிகப்பெரிய தீவு கூட்டம் எது? இந்தோனேஷியா என்பது சரியான விடை. இந்தோனேஷியா. இனி அடுத்த வினா, உலகின் மிகப்பெரிய தீவு எது? உலகின் மிகப்பெரிய தீவு எது? விடை பாடலுக்கு நினைவில் இனி கேட்போம் எஸ் பி பாலசுப்ரமணியன் குரலில் உழைப்பாளி படப்பாடல். அன்பு, அக்கறை, அரவணைப்பு, பாசம், நேசம், தியாகம் என எல்லா உணர்வுகளையும் ஒரே இடத்தில் பெற முடியும் என்றால் அது அன்னையிடம் மட்டுமே.

என் முகம் காணும் முன்னே, என் குரல் கேட்கும் முன்னே, என் குணம் அறியும் முன்னே, என்னை நேசித்த ஒரே இதயம் என் அன்னை. இசை கேட்டு இணைந்திருக்கின்ற மத்திய தமிழ் MTR வானலையில் பாடலுக்கு முன் கேட்டிருந்தோம். உலகின் மிகப்பெரிய தீவு எது? கிரீன்லாந்து என்பது சரியான விடை. கிரீன்லாந்து. இனி அடுத்த வினா, உலகின் மிகப்பெரிய தீபகற்பம் எது? உலகின் மிகப்பெரிய தீபகற்பம் எது? விடை பாடலை தொடர்ந்து இனி எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி பட பாடல் அளிக்கவிருக்கிறது. பாடலை பாட கேக்கே. உருவம் அறியாத கருவிலும் என்னை காதல் செய்தவளே, உன்னை பற்றி எழுதாமல் நான் எழுதும் எழுத்துக்கள் தான் கவிதையாகுமோ?

இசைத்தேரில் நம்ம இழுத்து செல்வது இசைக்குள் கவிதை நிகழ்ச்சி. அன்னையின் வண்ணமிகு எண்ணங்களுடன் ஒலிக்கிறது. பாடலுக்கு முன் கேட்டிருந்தோம், உலகின் மிகப்பெரிய தீப கற்பம் எது? உலகின் மிகப்பெரிய தீப கற்பம் எது? அரேபியா என்பதாகும். அடுத்த வினா, உலகின் பெரிய கடல் எது? உலகின் மிகப்பெரிய கடல் எது? பாடலுக்கு பின் விடையறிய காத்திருங்கள். இனி சிந்து நோதி பூ படப்பாடல். பாடலை பாட ஒன்னி மேனன். நான் பார்த்த முதல் பெண் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ, நான் பிடித்த முதல் விரல் நீ,

0: காற்றோடு இசை வசந்தம் இனிய ராங்க கொண்ட பாடல்கள் மனதோடு அன்பின் முகவரி கூறும் வேலைதனில் பாடலுக்கு முன் கேட்டிருந்தோம். உலகின் மிகப்பெரிய கடல் எது? பசிபிக் பெருங்கடலாகும். பசிபிக் பெருங்கடலாகும். அடுத்து வினா, உலகின் மிகப்பெரிய ஏரி எது? உலகின் மிகப்பெரிய ஏரி எது என்பதாகும். இனி கேட்போம் வலிமை பட பாடல். பாடலை பாட ஸ்ரீராம். உன்னை நினைக்காத நாள் ஏது? என் உலகமே நீதானே. அப்படி இருக்க எப்படி என்னை பிரிந்தாய்?
1: நான் பார்த்த முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ.

நாம் இணைந்திருக்கின்ற மதியதமில் MTR வானொலியில் இசைக்குள் கவி நிகழ்ச்சிக்காக அன்னையின் புகழ் பாடும் பிள்ளை ராகங்கள் காற்றோடு கவி பாடிக் கொண்டிருக்கிறது. பாடலுக்கு முன் கேட்டிருந்தோம், உலகின் மிகப்பெரிய ஏரி எது? உலகின் மிகப்பெரிய ஏரி எது? காஸ்பியன் கடல், காஸ்பியன் கடலாகும். ரஷ்யா, ஈரான், துர்க்மெனிஸ்தான், அசர்பைஜான் மற்றும் கசகஸ்தான் ஆகிய நாடுகளை நான்கு புறமும் எல்லைகளாக கொண்டு அமைந்துள்ளது காஸ்பியன் கடல். கடலை போன்று அலையும் எல்லையற்ற நீர்பரப்பையும் உப்பு நீரையும் கொண்டதால் கடல் என்று சொல்லப்பட்டாலும் ஓர் ஏரிதான் இந்த காஸ்பியன் கடலாகும். இனி உலகின் மிகப்பெரிய தண்ணீர் நன்னீர் ஏரி எது? உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது? விடை சுப்ரியர் ஏரி, சுப்ரியர் ஏரியாகும். இனி நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக கேட்கவிருக்கின்றோம் பாண்டி படப்பாடல். பாடலை பாட தேவா அவர்கள். ஆயிரம் உறவுகள் வந்தாலும் என்னுள் நிறையாய் நிலைத்துவிட்ட உறவே, உன் என்ன சுவடுகள் மனதில் ஏங்கி தவிக்கிறது, என்னை விட்டு எங்கே சென்றாய்?

மகிழ்ச்சி அன்பு உறவுகளே, இனிய அன்னையின் என்ன அலைகளை மீட்டும் வண்ணமிகு கவிகானங்கள் காற்றலையில் கலந்து சென்றது ஒன்றியல் தமிழ் MTR வானொலியில். இதுவரையிலும் இசைக்கேட்டு இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை வழங்கி தற்பொழுது விடைபெற்று செல்லும் என்று உங்கள் அன்பின் இரவாஞ்சலி ஷாகுல் ஹமீத் கோவைத்திலிருந்து மீண்டும் இனிய இசை கொண்ட பாடல்களுடன் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். அதுவரை காத்திருங்கள் உறவுகளே.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி, உலக புகழ் பெற்ற மொன்றியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமலை. ஆமாம் நேயர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகவர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள், நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வான் அலைகளில் ஒரு வசந்த அலை நமது MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சியில் முதலாவதாக ராம் லக்ஷ்மண் என்ற படத்திலிருந்து விழியில் என் விழியில் ஒரு பூ பூத்தது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம், P சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சவால் என்ற படத்திலிருந்து தெரியும் தெரியும் விஷயம் தெரியும் காலம் வந்தால் கனிந்து கைகூடும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாழ்வே மாயம் என்ற படத்திலிருந்து மழைக்கால மேகம் ஒன்று மடி ஊஞ்சல் ஆடியது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக காஷ்மீர் காதலி என்ற படத்திலிருந்து சங்கீதமே என் தெய்வீகமே நான் தேடும் என் காதல் ராஜாங்கமே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் பி ஜெயசந்திரன், பி சுசீலா.

இசைமலை நிகழ்ச்சியில் நடத்ததாக தாயம் ஒன்று என்ற படத்தில் இருந்து மனதிலே ஒரு பாட்டு மழை வரும் அதை கேட்டு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTRFM தமிழ் வானொலியோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அந்த 7 நாட்கள் என்ற படத்திலிருந்து கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கனைகள் பரிமாறும் தேகம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் பி. ஜெயச்சந்திரன், எஸ். ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிவா என்ற படத்தில் இருந்து இரு விழியின் வழியே நீயா வந்து போனது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் நடத்ததாக எங்க சின்ன ராசா என்ற படத்திலிருந்து தென்பாண்டி சீம ஓரமா என் மாமன் வீட்டு தோட்டம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக முந்தானை முடிச்சு என்ற படத்திலிருந்து அந்தி வரும் நேரம் வந்ததொரு ராகம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக இளமை காலங்கள் என்ற படத்திலிருந்து இசை மேடையில் இந்த வேளையில் சுகராகம் பொழியும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தங்கமான ராசா என்ற படத்திலிருந்து தென்மதுர சீமையிலே மீனாட்சி கோயிலிலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் சித்ரா மற்றும் குழுவினர்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியின் நிறைவாக தர்மத்தின் தலைவன் என்ற படத்திலிருந்து தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு என்ற இணைய பாடல். இந்த இணைய பாடலை பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம், P. சுசீலா, மலேசியா வாசுதேவன்.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபஸ்வாதி. இதுவரை நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வெளியில் ஒதுக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளிடம் நலம் நாடி எங்கள் நலமும் கூறி இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை கேட்டு மகள செய்கின்றோம். மொழியல் தமிழ் வானொலியின் சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரிக்கும் முதல் பாடல் நிலவில் அமுது ஒழுக ஒழுக என்று வரி கொண்ட முதல் வரியை தரும் பாடல் இளையவன் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள் மோகன்.

அவர் தந்த பாடலை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் வீணமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டன் திருநகரில் இருந்து டிராஞ்சி தந்த பாடல் என்னவென்று சொல்வதம்மா என்ற பாடல் ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவர் தந்த பாடலை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் மத்தியமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து இந்தியராணி நீங்கள் தந்த பாடல். வரவேண்டும் வாழ்க்கையில் வசந்தம் என்ற இனிமையான பாடலை மயங்குகிறாள் ஒரு மாது திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றீர்கள். நாங்கள் இணைகின்றோம், கேட்டு மகிழ்வோம்.

அடுத்து வரும் பாடல் தனுஷன் மொன்றியல் மாநகரம் கண்டாவில் இருந்து அடிச்சா சிக்ஸரு என்று கூறும் ஒரு பாடல் ஐ லவ் யூடா என்று திரைப்படுத்த பாடலாக ஒலிக்க இருக்கின்றது.

மீண்டும் ஒரு பாடலை கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி தருகின்றார். அந்த பாடல் அவள் ஒரு தொடர்கதை என்ற திரைப்படத்திலிருந்து கண்ணிலே என்ன உண்டு என்று கேட்டு பாடுகின்றது.

நாங்கள் கேட்பது ஒன்றிய தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டும் இருக்கும் தினமும் மலர்பது போல் இன்றும் மலரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

அடுத்து ஒலிக்கு இருக்கும் பாடல்கள் தொடர்ந்து ஒலிக்க இருக்கின்றன. ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்கள் தந்த பாடல்கள். மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டம், பாஸ்கரன் மாலா இவர்கள் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் தருகின்றார்கள் தங்களுக்கு விருப்பமான பாடலை. அந்த பாடல் ஒரு காதல் தேவதை என்ற வரியை முதலில் கொண்டு இதய தாமரை திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்தது தந்தவேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

தினமும் வந்து பாடலை கேட்கும் நீண்ட கால உறவு எங்கள் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டம் கேவிஸ் அவர்கள். கேவிஸ் அவர்கள் தரும் பாடல் ஆரம்ப காலம் ஒரு பக்க தாளம் என்ற பயணம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து ஆஸ்திரேலிய கண்டம் சிட்னி மாநகரத்து ரமணி தந்த பாடலையும் கேட்டுவிடுவோம். ஐ என்ற திரைப்படத்திலிருந்து பூக்களே சற்று ஓய்வெடுங்கள் என்று கூறி பாடி அசத்துகின்றது.

ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் படி ஒலித்துக் கொண்டிருப்பது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். மீண்டும் கனடா உறவினர்கள் தரும் பாடல்களோடு இணைவோம். கனடா வன்கூவர் மாநிலத்திலிருந்து இளவரசி ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடல் வாகன் என்ற திரைப்படத்திலிருந்து பூந்தலும் தென்றலை தேடி என்ற வரியெடுத்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் பாடலும் கனடா வான்கூவர் மாநிலத்திலிருந்து காஞ்சனா என்று தந்திருக்கின்றார். பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திலிருந்து பாடலை தெரிவு செய்து தந்த வேளையிலே உன் மனசில என்ற வரியை கொண்டு பாடுகின்றது அந்த பாடல்.

அவர்களோடு இணைந்து ஒலிக்க வைக்கின்றார் ஒரு பாடலை. சிட்டுக்குருவி என்று பாடுகின்றது பரசுராம் திரைப்படத்திலிருந்து. மீண்டும் கனடா வன்கூவர் மாநிலத்தின் வசந்தி, நீங்கள் தந்த பாடல்.

ஒலிக்க இருக்கும் பாடல் பொன் அந்தி மாலை பொழுது என்ற வரிகொண்ட பாடல் இதய வீணை திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலை இன்று சிங்காரபூமி சிங்கப்பூரிலிருந்து அன்பு மகாலிங்கம் அனுப்பி வைத்து எங்களையும் கேட்க வைத்து தானும் கேட்டு மகிழ்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

என்ற பேடையிலேதான் ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவாவிலிருந்து நிவேஷன் தந்த பாடலையும் கேட்க இருக்கின்றோம். அந்த பாடல் இமேஜ் என்ற திரைப்படத்தில் காதல் என்னும் வார்த்தைக்கே என்று பாடலை ஒலிக்க வைக்கின்றார். கேட்போம்.

ஐரோப்பிய மண் என்றால் என்னவள் ஞாபகம் வரும் நிச்சயமாக. என்னவள் இன்றும் இளமணி திருநாட்டில் தான் அநேக பணிகளை சுமந்து சொந்த ஊரில் இருந்து ஏதோ செய்து கொண்டிருக்கின்றார். இருப்பினும் மறவாமல் பாத பூஜை என்ற திரைப்படுத்து பாடலை இன்று கேட்கின்றார். கனவு கண்டேன் கண்ணா என்று வரி எடுத்து பாடுகின்றது அவர் தந்த பாடல்.

நாங்கள் கேட்டு மகளும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரித்து இறுதிப் பாடலை தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் நிகழ்ச்சியை. ஏரிக்கரை பூங்காற்றே என்ற பாட்டுடன் தூரல் நின்னுபோச்சு திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை தந்து நிறைவேற்றி வைப்பவர் கனடா கண்ணு அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய க. வை. சீனா ஆசான் அவர்கள்.

0: அன்புண்டே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றாலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

ஒலிக்க இருக்கும் முதல் பாடல் சித்திர செவ்வானம் சிரிக்க கண்டேன், காற்றிலே வரும் கீதம் திரைப்படுத்து பாடல். இந்த பாடல் இன்று முதல் பாடலாக ஒலிக்க வைக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். ஞானசேகரன் வளமை போல இன்றும் தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி, வெள்ளாண்டி வலசு, துறைபாண்டியன், காந்திமதி இவர்களை இணைத்து கேட்கும் வேளையிலே நாங்கள் இணைவோம். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

பழமை போல என்றும் இன்றைய தின நல்வாழ்த்துக்களை கூறி பாடல் கேட்டிருக்கின்றார் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். கண்ணன் சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் அவரோடு இணைந்து கேட்கின்றார்கள். சின்னம் சிறு சிட்டே என்ற சீனா கற்கண்டே என்ற அற்புதமான ஒரு பாடல். ஆண்டுகள் பல கடந்தாலும் என்று கேட்டாலும் இனிக்கும் அந்த பாடலை தந்தது அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படம்.

தொடர்ந்து கேட்க இருக்கும் பாடல்களுள் தங்கரங்கன் என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்டுக் கொள்வோம். உதடுகளில் உனது பெயர் ஒட்டி கொண்டது என்ற பாடல்தான் இந்த பாடல். இந்த பாடலை இன்று நெய்வேலி அரசடிக்குப்பம் சரவணன் அவர்களும், சரவணன் தங்கம் பிரியசாமி ஜனனி ஆகியோரும் கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஒன்றியல் தமிழ் வானொலியில் 24 மணி நேர தமிழ் பணியிலே இன்று எங்கள் பாடல்களும் வர வேண்டும் என்று அன்போடு கேட்டு எழுதியிருக்கின்றார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் திருமதி கே அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்களும் அப்பா அனந்தராமன் அம்மா விஜயமும் உறவுகளும் நண்பர்களும் கேட்கின்றார்கள். நீல வண்ண கண்ணனி உனது எண்ணமெல்லாம் நான் அறிவேன் என்ற அற்புதமான அந்த பாடல் இசை அரசி பி சுசீலா அம்மாவின் குரலிலே மல்லிகா என்ற திரைப்படத்தில் ஒலித்ததை இன்று இங்கு ஒலிக்க வைக்கின்றார்கள்.

இவர்கள் அந்த பாடலை கேட்கும் வழியேதான் மீண்டும் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தனது நண்பர்களோடும் உலகத் தமிழர்களோடும் கேட்க விரும்பும் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. நீர்க்குமிழி என்ற திரைப்படத்திலிருந்து ஆடி அடங்கும் வாழ்க்கையடா என்ற தத்துவமான பாடல்.

இனிமையான இந்த பாடல்களோடு இன்னொரு பாடல் கேட்போமா? அந்த பாடல் துள்ளாத மனமும் துள்ளும் சொல்லாத கதைகள் சொல்லும் என்ற பாடல். கல்யாண பரிசு திரைப்படுத்து பாடலை இன்று தன்னோடும் தன்னுடைய உறவுகளோடும் இணைந்து கேட்கின்றார் நீண்ட கால உறவு ஜெகபர் சாதிக் அவர்கள், நாகப்பட்டினம் நாகூரில் இருந்து. உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாக, இம்ரான் ஷாஹில், இவர்கள் மட்டுமல்ல உலகத் தமிழர்களும் கேட்கின்றோம் என்றும் கூறியிருக்கின்றார்கள்.

0: முதல் இன்பத்தேனையும்.
1: அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் மிகவும் சிறப்பான பாடல் ஒன்று. திருவாரூர் மாவட்டம் தமிழ்நாடு இஞ்சிக்குடி சியாமலா பிரபா அவர்களும் ஜெயபீர பாண்டியன் கௌதமன் லட்சசாரா மதுசூரி சிவசங்கரன் மற்றும் நற்பவி நரமுகையாள் தமிழ் இனியாள் இவர்களும் இணைந்து கேட்கும் வரச்சொல்லடி அவனை வரச்சொல்லடி என்ற பாதுகாப்பு என்ற திரைப்படத்து பாடல்.

உங்களோடு உறவுகளாக நாங்கள் கேட்டு மகிழும் இந்த வேளையிலேதான் இன்னொரு பாடல் வர இருக்கின்றது. அந்த பாடலை தருகின்றார் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிக்கை சிலுவை சந்தனராஜ் அவர்கள். கோடி அருவி கொட்டுதே என்ற பாடல்தான் அந்த பாடல். மகந்தா சர்க்கஸ் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

திருவை சந்தன்ராஜ் அவர்கள் கேட்ட பாடலை தொடர்ந்து அடுத்து ஒரு பாடல், பொன்மனம் என்ற திரைப்படுத்த பாடல். அழகா அழகா என்று வரி எடுத்து பாட வைக்கின்றார் கேரள மாநிலம் பாலக்காடு ரத்தீஸ் அவர்கள்.

துணை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் தித்திக்கும் தீனான பாடல்கள் வரிசையில் இறுதியாக ஒரு பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகிறார். நீண்ட கால உறவு வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து அன்பு ஜோர்ஜ் அவர்கள். ஜோர்ஜ், உங்கள் காதோரம் ஒலிக்க இருக்கும் அந்த பாடல் ஐஸ் என்ற திரைப்படத்திலிருந்து சிலையோ சிலையோ என்று வரியெடுத்து பாடுகின்றது.

0: என்றொரு இன உள்ளு, தமிழன் என்றொரு இன உள்ளு, தனிய அவர் பொரு குணவுண்டு, தனிய அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தும் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது மொழியில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம்.
2: இது மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமக்கு தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR

பொங்கும் புதுவெள்ளம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு இப்பொழுது முதல் காற்றலையில் தவழ்ந்து வர இருக்கின்றது பொங்கும் புதுவெள்ளம். அன்பு உறவுகளை, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறிக்கொள்கின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல வாரம் ஒரு நாள் மலரும் பொங்கும் புதுவெள்ளம் கடந்த 45 வாரங்களை கடந்து இன்று 46வது வாரமாக உங்கள் காதோரம் கொண்டு வருகின்றது புதிய புதிய வெளியீடு பாடல்களை. புதிய புதிய பாடல்களை புதிய புதிய கலைஞர்கள் புதிய புதிய விரும்பும் வண்ணம் அவர்கள் தங்களுடைய போக்கிலே திரைப்படங்களையும் கதைகளையும் பாடல்களையும் இசைகளையும் அமைத்து தந்த வேளையிலே எளிய உலகம் அதை விரும்பும் என்று எண்ணும் வேளையிலே முழு உலகமும் விரும்புமா என்ற வினாவும் எழுந்துதான் வருகின்றது. எழுந்திருக்கும் எண்ண கருக்களுக்குள்ளே எங்களை விட யாரும் இல்லை என்ற வகையில் அவர்கள் எத்தனை பாடகர்களை கொண்டு வந்து நிலை நிறுத்துகிறார்கள், எத்தனை இசையமைப்பாளரை கொண்டு வந்து நிலை நிறுத்துகின்றார்கள். இவர்கள் நீடிப்பார்களா நிலைப்பார்களா? இவர்களுடைய பாடல்கள் நிலைக்குமா நீடிக்குமா? தமிழுக்கு சுகம் தருமா தராதா என்ற வினாக்களும் எழத்தான் செய்கின்றன. வெள்ளம் பாடல்களை கேட்டுவிட்டு கருத்துக்களை பலவாறு எழுதிக் கொண்டிருக்கின்றார்கள். அவை நன்மையாகவும் தீமையாகவும் கவலைக்கிடமாகவும் இருக்கின்றவுகளை அந்த பதில்களை நான் கூறுவது அவ்வளவு அழகல்ல வானொலியிலே என்று எண்ணிக்கொண்டு இப்பொழுது வெளிவந்த பாடல்களை நாங்களே அடக்கி வைக்கவா முடியும்? வெளியே வரத்தானே செய்யும். எத்தனை ஊடகங்கள் எல்லாம் வெளியிட்டுக் கொண்டிருக்கும் வேளையிலே முன்னில் தமிழ் வானொலியும் புதிய பாடல்களையும் ஒரு நிகழ்வாக தந்து கொண்டிருக்கும் வேளையில் இன்று 46வது பொங்கும் புதுவெள்ளம் எங்கள் காதோரம் பாய்ந்து செல்ல இருக்கின்றது இசையோடு. இந்த வேளையிலே 46வது வாரத்தில் வரும் பொங்கும் புதுவெள்ளத்தின் முதல் பாடலை கேட்போமா? முதல் பாடல் முதல் ராத்திரி ஒரு திரைப்படம் ஒன்று. அந்த திரைப்படத்து பாடலாக கேட்க இருக்கின்றோம் ஆவாரம் காத்தே என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

முதல் பாடலை கேட்ட எங்களுக்கு இரண்டாவது பாடல் கடந்த வாரமும் இந்த திரைப்படத்திலிருந்து பாடல்கள் வந்திருந்தன என்று வேறு பாடல் வருகின்றது. மண்டாடி என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடலை கேட்பதற்கு அவளோடு காத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சில ரசிகர்கள் தங்களுடைய பாடல்கள் முன்னில் தமிழ் வானொலியின் கற்றலையில் ஒலிக்கப்படும் தானே என்று எண்ணிக்கொண்டிருக்கும் விலை அவர்களை ஏமாற்றாமல் இதோ அந்த பாடலை தருகிறேன். கை வளவி குலுங்க என்ற கறி கொண்ட பாடல்.

மண்டாடி திரைப்படத்து பாடல் ஒன்றை மீண்டும் கேட்ட எங்களுக்கு மீண்டும் ஒரு பாடல் பேசு பொருளாக இருக்கின்ற பத்தா என்ற திரைப்படத்து பாடலும் ஒன்று ஒலிக்க இருக்கின்றது. பத்தா என்ற திரைப்படத்திலே உயிரே உயிரே என்று பாடி இருக்கின்றார் ஒருவர், அந்த பாடலையும் கேட்டு மகிழ்வோமே.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது பாட்டு, புதிய பாட்டு, புதிய தெரிவு, புதிய கலைஞர்கள், புதிய பாடகர்கள், புதிய இசை, புதிய வகை. அந்த வகையிலே அடுத்து ஒரு பாடல் டார்க் ஹெவன் என்ற திரைப்படுத்த பாடலாக கிடைத்திருக்கின்றது. அந்த பாடல் அடக்குனா அடக்குனா என்ற பாடல் தான். அந்த பாடல் இதோ வருகின்றது, கேட்போம்.

பொங்கும் புது வெள்ளத்தில் நாங்கள் கேட்டு மகளும் வேளையில இடையிடையே நல்ல பாடல்கள் ரசிக்கும் பாடல்களும் கிடைக்கின்றன கூறாமல் எல்லாம் நல்ல பாடல்கள் தான். அதை ரசிக்கும் வகையிலேயும் அவர்கள் தந்த இதை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்வதென்று தெரியவில்லை தான். இருப்பினும் விளக்கம் இல்லாத அளவுக்கு அந்த பாடல்கள் இருக்கின்றபடியால் திரைப்படத்தை முழுமையாக பார்த்தால் விளங்கும் போன்ற திரைப்படமே சில சமயம் விளங்குவதில்லை. இருப்பினும் கும் தலக்கா என்ற ஒரு பாடலை பரடைஸ் என்ற திரைப்படத்தில் செய்திருக்கின்றார்கள். அந்த இயக்கத்தோடு வந்த பாடலே இப்பொழுது ஒலிக்க இருக்கின்றது. முன்னிலை தமிழ் வானொலியின் காத்தலையின் பொங்கும் புதுவெள்ளத்தில் ஐந்தாவது பாடலாக பரடைஸ் கும்பலக்கா.

0: மகனுக்கு பசியாத்து.
1: ஐயோ
0: குண்டலகலா.

இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாரத்திலே ஒரு நாள் மலரும் பொங்கும் பொது வெள்ளம் என்றும் மலர்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே புதிய புதிய பாடல்கள், வந்த பாட வந்த திரைப்படம், வராத திரைப்படம், வருகின்ற திரைப்படம் என்றெல்லாம் திரைப்படங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அது எந்த வகையிலே நிலைக்கும் நீடிக்கும் என்பது வினாக்குறிதான். இருப்பினும் அடுத்து வரும் ஒரு பாடல், நீங்கள் பல பாடல்களை இந்த திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கின்றீர்கள். பல தடவை எங்கள் நீய நிறம் விடுமுறை விருப்பத்திலே எல்லாம் இந்த பாடலை கேட்டிருக்கின்றார்கள். இந்த பாடலும் கேட்டிருந்தார்களோ தெரியவில்லை, இல்லை இந்த பாடல் வருகின்றது என்று விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் என்ற திரைப்படத்திலிருந்து பால் மலை தூறல் என்ற வரி கொண்ட பாடல் ஓரளவுக்கு வரி விளங்குகின்றது. இதோ பாடல்.

அடுத்த பாடலாக இடம்பெறுகிறது மகுடம் என்ற திரைப்படத்து பாடல். அறிந்தீர்களா மகுடம்? மகுடம் என்ற திரைப்படத்தில் கலங்காதே கலங்காதே என்ற வார்த்தைகள் அங்கே வருகின்றன. சில திரைப்பட சில பாடல்கள் இசை வரும், ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் இசைதான் அதிகமாக இருந்தாலும் இடையிடையே வரிகள் வரும். அந்த இடையிடையே வரும் வரிகளில் ஒன்று ரெண்டு தமிழ் பதங்கள் வரும். ஏனைய பதங்கள் எந்த மொழி எந்த மொழியோடு கலந்திருக்கின்றது என்பதை எங்கள் அறிந்து கொள்வது கடினம்தான். இருப்பினும் இசையை ரசிப்போம். அந்த வகையில் இப்பொழுது ஒரு பாடல் வருகிறது, ஹாய் என்ற திரைப்படத்து பாடல். அந்த திரைப்படத்திலும் கண்ணக்குழியா என்று ஆரம்பிக்கும் வரியோடு ஆரம்பிக்கின்றது அந்த பாடல். இதோ அந்த பாடல்.

அன்பு உறவுகளின் காதல் காதலிலே ஒலித்துக் கொண்டிருக்கும் பழைய புதிய பாடல்கள் இடைக்கால பாடல்கள் என்று கேட்டுக் கொண்டிருந்தோம். இன்று இந்த நிகழ்வு வந்த வருகின்ற வர இருக்கின்ற அதாவது வெளியிடப்படுகின்ற வெளியிட இருக்கின்ற பாடல்கள் என்று அவர்கள் தயாரிப்பில் இருக்கின்ற பாடல்கள் திரைப்படம் பெறுவதற்கு முன்பு வெளியே வந்து பெரிய விழாக்களை எல்லாம் கொண்டாடி பாடல்கள் எழுதி விருதுகளையும் வழங்கி விடுவார்கள். என்ன பாடல், என்ன பேரில் இந்த பாடல், என்ன மொழியிலே வந்த பாடல் என்று தெரிவதற்கு முன்னும் அந்த பாடலை பாடியவர்கள் பாடல்களை இசையமைத்தவர்களுடைய பெயர்கள் ஒன்றும் எங்கள் வாயினில் நுழையாத அளவுக்கு இருக்கின்றது. அடுத்து இசை எங்கெங்கெல்லாம் இருந்து எந்த எந்த எந்த மொழி பாடல்களிலிருந்து வெட்டி பொருத்தி கொண்டு வந்து ஒட்டிவிட்டு இசை அமைப்பு பெயரையும் அங்கே ஒரு சில வரிகளை அந்த ஒலியோடு இசையோடு தாளத்தோடு ஒற்றையடி தாளம் தானே எல்லாம் அதோடு உச்சரித்துவிட்டு பாடல் என்று கோர்த்து அனுப்புகிறார்கள். நாங்களும் என்ன செய்வது, எங்களுடைய இசை உலகம் எங்களுடைய திரை உலகம் இப்படி செல்கின்றது என்று பார்க்க வேண்டியதாக கேட்க வேண்டியதாக இருக்கின்றது. ஐயோ காதலே என்ற ஒரு பாடலை கேட்போமா? இந்த பாடல் வித் லவ் என்று திரைப்படுத்தி பாடலாக ஒலிக்கின்றது. ஐயோ காதலே கேட்போமா?

0: ஏ இந்த வருஷம் ஆர்சிபி தான்,
1: நீ போய் குடிச்சு கப்பு. யார் வர பாரு, வரான் பாரு, கேக்க பார்த்தானே.
2: ஏய் மச்சான் கேக்காது, நீ தான் படிமன் சொன்னே, எது கேண்டீன் வந்த கொஞ்சம் குடுறா.
1: எதுக்கு வர மாட்டேன்டா சொன்னே?
2: டேய் இல்ல சொன்னே, வரவே இல்ல.
3: சரிங்க சரிங்க.

தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே வாரம் ஒரு நாள் மலர்வது பொங்கும் புதுவெள்ளம். அந்த வகையிலே 45 வார பொங்கும் புதுவெள்ளத்தை கேட்ட எங்களுக்கு 46 வார பொங்கும் புதுவெள்ளமாக பொங்கும் புதுவெள்ளம் 46 என்று ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே ஒலித்த பாடலை பொறுமையோடும் மகிழ்வோடும் கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கு இறுதியாக ஒரு பாடல் தந்து நிறைவுக்கு வர இருக்கின்றது இன்றைய நிகழ்ச்சி. அந்த வகையிலே இறுதியாக நாங்கள் கேட்க இருக்கும் பாடல், அண்மையிலே நாங்கள் பெரிய அறிமுகமான விழாக்கள் எல்லாம் எடுத்து விளம்பரங்கள் எல்லாம் அதிகமான விளம்பரங்களை கேட்ட சிக்மா என்ற திரைப்படம். அந்த திரைப்படமும் எதிர்பார்த்த அளவுக்கு நாங்கள் என்ன விருப்பு ஒன்று என்று எண்ணுகின்றோம். இப்போது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த திரைப்படத்தை என்று எண்ணுகிறேன். அதிலே ஒரு பாடல் ஐயையோ அம்மாடி என்று ஆரம்பிக்கின்றது. இந்த பாடல் முதல் ஒரு தடவையும் எங்களுடைய பொங்கு முதுவெள்ளத்தில் ஒலித்தது என்று எண்ணுகின்றேன். இன்றும் ஒலிக்கின்றது இறுதி பாடலாக ஐயையோ அம்மாடி என்ற பதம் தாங்கி வரும் ஒரு பாடல்.

ஒருவேளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம் பொங்கும் புதுவெள்ளம் 46 தந்த பாடல்களை. மீண்டும் ஒரு பொங்கும் புதுவெள்ளத்தை, அதாவது 47வது புதுவெள்ளத்தில் அடுத்த வாரம் சந்திக்கலாம் என்று கூறி இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். உங்கள் கருத்துக்களை தாராளமாக பதிந்து விடுங்கள். அன்புடன் என்றும் உங்களிடம் இந்த விடைபெற்றுச் செல்லும் நான் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம் மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

0: என்றொரு இன உள்ளு, தமிழன் என்றொரு இன உள்ளு, தனிய அவர் பொரு குணவுண்டு, தனிய அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தும் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர்.

வளமை போல என்றும் ஒலிக்க இருக்கின்றது. மொழியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே கலந்து வரும் நேயர் நேரத்துக்கான பாடல்கள். தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் அனுப்பி வைத்த பாடல். அவர் அனுப்பி வைத்த வேளையிலே வளமை போல என்றும் தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன் பத்மினி சீரல்லாதன் சண்முகப்பிரியா மற்றும் எடப்பாடி வெள்ளாண்டி வலசு துறை பாண்டியன் காந்திமதி இவர்களும் அணிந்து கேட்க வேண்டும் என்று என் இனிய பொன்னிலாவே என்ற பாடலை பாட வைக்கின்றார். மூடு பனி என்ற திரைப்படத்திலிருந்து.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் இன்றைய தின வாழ்த்துக்களை தெரிவித்து அன்புடன் தனது உறவுகளில் நண்பர்களை அணைத்து கண்ணன் சங்கரி, ரவி, மாலதி, உஷா சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார் அருணா மற்றும் ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோருடன் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் தருகின்ற பாடல் நாங்களும் இணைந்து கேட்போம். கல்லிலே கலை வண்ணம் கண்டான் என்ற அழியாத ஒரு காவிய பாடல் குமுதம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அடுத்து வரும் பாடல் தர்மம் தலைகாக்கும் திரைப்படுத்து பாடல். அந்த பாடலை நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்களும் அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைக், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் உலக தமிழர்களோடு கேட்கும் அந்த பாடல் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்ற பாடலை தான் அவர்கள் தருகின்றார்கள்.

சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும், மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்துவிடும், நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்துவிடும். செய்த தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில்.

அவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் நாங்கள் கேட்டு மகிழ வேண்டும் என்று எங்களோடு இணைந்து கேட்டு மகிழ விரும்புகின்றார். தமிழ்நாடு நெல்வேலி அறத்தடிக்குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன். ஆகாய வீதியில் அழகான வெண்ணிலா என்ற அற்புதமான பாடல் மஞ்சள் மகிமை திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து தந்த வேளையிலே அந்த பாடலை அவரோடு இணைந்து தங்கம் சரவணன், பெரியசாமி ஜனனி, உடுமலை நாராயணகவி அவர்களின் வரிகளிலே கேட்க விரும்புகின்றோம் என்று எழுதிய வேளை வருகின்றது அந்த பாடல்.

இது மம்மியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையரத்திலிருந்து ஒளிபரப்பாகும் நேய நேரத்திற்கான பாடல்களை கேட்டு மகிழ்கின்றோம்.

இருக்கும் பாடல்களை கேட்டு மகிழ்வோம். சின்ன சின்ன மூக்குத்தியம் என்ற ஒரு பாடல் பாதை தெரிஞ்சது பார் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அன்று. அந்த பாடலை இன்று ஒலிக்க வைக்கின்றார் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா. பழமை போல இன்றும் சியாமலா பிரபா உங்களோடு ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன், நற்பவி, நறுமுகையாள், தமிழ் இனியாள் இவர்களும் கேட்கின்றார்கள், நாங்களும் கேட்கின்றோம். ஒலிக்கின்றது பாடல்.

தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து இன்றும் திருமதி கே அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் இவர்களையும் உறவினர்களையும் இணைத்து ஒரு பாடல் தருகின்றார். நீலமான் கடல் அலையில் என்று ஒரு பாடல், இனிமையாக மலை நாட்டு மங்கை என்ற திரைப்படத்தில் ஒலித்தது. பிரபல பின்னணி பாடகர் டாக்டர் கே.ஜே. ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு இசையரசு சுசீலா அம்மாவும் பாடியிருக்கின்றார்கள் என்ற வேளையில் அங்கே அந்த பாடல் ஒலிக்கின்றது. கேட்போமே அவர்களோடு நாங்களும்.

கேட்டுவிட்டால் உடனடியாக தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும் தன்னுடைய நண்பர்களோடும் உலக தமிழர்களோடும் கேட்பார். இன்று அவர் கேட்கும் அந்த பாடல் ஒரு தாயின் சபதம் திரைப்படத்திலிருந்து. பிரபல பின்னணி பாடகர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்கள் டாக்டருடன் இசைக்குயில் ஜானகி அம்மாவும் பாடுகின்றார்கள். எனது கானம் உனது காதில் விழவில்லையா என்று கேட்டு

நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலேதான் அடுத்த பாடலை தந்திருக்கின்றார். நிலா காயும் நேரம் சரணம் என்ற பாடலை செம்பருத்தி என்ற திரைப்படத்தின் தெரிவு செய்து கேட்கின்றார்கள். நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக் ரிஷ்வான் நாசார் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்கள்.

0: மன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் ஒலிக்கின்ற பாடலுடன் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் ஆனந்த ஜோதி என்ற திரைப்படத்திலிருந்து பல பல ரகமாய் இருட்டது பூட்டு என்று பாட வைக்கின்றார் ரவிச்சந்திரன். தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்தில் இருந்து.
1: பல பல பல பல ரகமாய் இருக்குது பூட்டு பூட்டு சாதிருப்பேர். பல பல பல பல ரகமாக இருக்குது பூட்டு அது பலவிதமா மனிதர்களை பூட்டுது போட்டு கலகலவெனும் பகுத்தறிவு சாவிய போட்டு நான் கச்சிதமா

மங்கையர் பின்னாலே லைசன்ஸ் இல்லாமே வளைய வரும் காமுகர்க்கு கண்ணில பூட்டு அங்குமில்லாமே இங்குமில்லாமே அலைஞ்சு வரும் மூடருக்கு மனசில பூட்டு உறக்கம் கெட்டு பழக்கம் கெட்டு ஊரு வம்ப கேட்டுக்கிட்டு உள்ளங்கட்ட மனுஷனுக்கு காதில பூட்டு உள்ளங்கட்ட மனுஷனுக்கு க

0: பண்பு மிக்க எண்ணத்திலே தடையிருந்தா உடைத்து போடும் தர்மத்தின் சாதி, தடையிருந்தா உடைத்து போடும் தர்மத்தின் சாதி. பல பல பல பல ரகமாயிருக்கு போட்டு
1: தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் தருகின்ற நேயர் நேரத்திற்கான பாடல்களுக்காக அன்பு உறவினர்கள் எல்லோரும் விரும்பி கேட்க வேண்டும் என்று இனிமையான பாடலை தித்திக்கும் தீனான பாடல் வரிசையிலே திசை அங்கு இசை பரப்ப வைத்து எங்களோடு இணைந்து கேட்டு மகிழ்ந்தார்கள் ஒலிக்கின்றன பாடல்கள்.

விஸ்வநாதன் வேலை வேணும் என்ற திரைப்படத்தில் பாடல் என்று கேட்போம். அந்த பாடலை தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகை சிலுவை சந்திரராஜ் அவர்கள் தந்திருக்கின்றார்கள். அந்த பாடல் ஜனனி ஜனனி நீ என்னை கவனி என்ற பாடல்தான் அந்த பாடல். எங்கே கேட்போமா? அவர் தந்த பாடலை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை தர இருக்கின்றார்

திக்குதே திக்குதே என்ற காதல் வெண்ணிலா பாடல் வளைகுடாமன் குவைத்திலிருந்து அன்புடன் ஜோஷி நீங்கள் தந்த வேளை நாங்கள் இணைந்து கேட்போம் ஒலிக்கின்றது அந்த பாடல். இன்றைய

மனத்தை அழகுபடுத்தி இறுதியாக ஒரு பாடல் பாட இருக்கின்றது. மலையாள திரைப்படுத்த பாடல் ஒன்று. அந்த பாடல் ஜேசுதாஸ் அவர்கள் சூலா என்ற திரைப்படத்திலிருந்து பாடியிருக்கின்றார். அந்த பாடல் சிந்தூர சந்தியக்கு என்ற பாடல் தான் மலையாள மொழியிலே பாடுகின்றது. கேட்போமா இந்த பாடலை? அன்புடன் தருகின்றார் எங்களோடு கேட்டு மகள வேண்டும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் நீர் நீர்த்திலே என்று கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ் அவர்கள்.

0: தமிழன் என்றொரு இன உண்டு, தமிழன் என்றொரு இன உண்டு, தனிய அவர் பொரு குணவுண்டு, தனிய அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேர.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நீர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கன்னடா கலையகம், MTR FM ரேடியோ, கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறுகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே முன்றியால் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் போல் என்றும் மலர இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். முதலில் ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் நீங்கள் தந்த பாடலை கேட்போம். எனக்காகவே நீ என்ற வரியை முதல் வரியாக கொண்டு 18 வயசு என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றீர்கள், நாங்களும் இணைகின்றோம்.

அடுத்து வரும் பாடல் ஆடியில செய்தி சொல்லி என்ற வரியெடுத்த பாடல் என் ஆசை மச்சான் திரைப்படத்திலிருந்து வீரமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து டிகான்ஜி தந்திருக்கின்றீர்கள்.

குறித்த பாடலை தொடர்ந்து மீண்டும் ஒரு பாடல் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியில் இருந்து விஜயராணி தந்த பாடலை கேட்க ஒலிக்கின்றது இப்பொழுது. அவள் அப்படித்தான் என்ற திரைப்படத்திலிருந்து வாழ்க்கை ஓடம் செல்ல என்ற வரியை முதல் வரியாக கொண்டு பாடுகின்றது.

இத்தாலியிலே ஃபைவ் ஸ்டார் என்ற திரைப்படத்து பாடல் ஒன்றை ரெயிலே ரெயிலே என்று ஆரம்பித்து பாட வைக்கின்றார் கனடா மொன்றியாலிலிருந்து தனுஷன்.

0: உறவுகள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் ஒன்றிய தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் நேரத்தை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் அல்பர்டா மாநகரம் கனடாவிலிருந்து சாந்தி நீங்கள் தந்த பாடல். தினமும் கல்யாணம் என்ற வரிதான் அந்த பாடலின் முதல் வரி. மகுடி என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.
1: தினமும் கல்யாணம்

தொடரும் கனடா உறவினர்களின் பாடல்கள். வன்கூவர் மாநிலத்திலிருந்து இளவரசி நீங்கள் தந்த பாடல் உன்னை நினைக்கவே என்ற ஜே ஜே திரைப்படத்து பாடல் ஒலிக்க வைக்கும் வேளை நாங்கள் இணைந்து கேட்போம். இதுவோ அந்த பாடல்.

மன்கு ஒரு மாநிலம் காஞ்சிநாதரும் பாடலையும் கேட்போமா? சகல கலா வல்லவனி என்ற ஒரு பாடல் பம்மல் கே சம்பந்தம் என்ற திரைப்படத்திலிருந்து வருகின்றது.

உதயா உதயா என்ற இனிமையான பாடலை உதயா என்ற திரைப்படத்திலிருந்து கனடா வன்கூவர் மாநிலம் வசந்தி நீங்கள் பாட வைக்கின்றீர்கள்.

உங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. ஒலித்து வரும் பாடல்களோடு மீண்டும் ஒலிக்க இருக்கும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்கள் தரும் பாடல். முதலிலே பாஸ்கரன் மாலா அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தருகின்றார்கள் ஒரு பாடல். மயிலே மயிலே என்று ஆரம்பிக்கும் கடவுள் அமைத்த மேடை திரைப்படுத்த பாடலை

தொடர்ந்து நீண்ட காலமாக எங்களோடு இசை பயணம் செய்யும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்தில் இருந்துதான் தருகின்றார் கே டி அவர்களும். ஒரே நாள் என்று ஆரம்பிக்கும் வரி இளமை ஊஞ்சலாடு என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றீர்கள்.

ஒரு பாடல் ஆஸ்திரேலிய கண்டம் சிட்னி மாநகரத்தில் ரமணி தந்திருக்கின்றார். கண் பேசும் வார்த்தைகள் என்ற வரியோடு ரெயின்போ காலனி திரைப்பட பாடலாக

0: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் திட்டிக்கும் தீரான பாடல்கள் சர்வதேச நேயர் விருப்பத்திலே
1: ஒலிக்கின்றன.
0: தகிட தகிட என்ற வரியோடு இனிமையாக பாட வருகின்றது சலங்கை ஒலி என்ற திரைப்படத்து பாடல். அந்த பாடல் சிங்காரபூமி சிங்கப்பூர் அங்கிருந்து அன்புடன் மகாலிங்கம் தந்திருக்கின்றார்.

இவர்கள் தந்த பாடல்களை கேட்டு மகிழும் வேளையிலே அடுத்து ஒரு பாடல் தென்னாட்டு சீமையிலே என்று பிஷான் திரைப்படத்து பாடலை கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை நிரேஷன் ஜெனீவா நகர் சுவிட்சர்லாந்து நாடிலிருந்து தந்திருக்கின்றார்.

கேட்டு மகளும் இந்த வேளையிலே என்னவள் அவர்களும் தன்னுடைய பாடலை தருகின்றது. யாரது யாரது கனவிலே என்ற களரி திரைப்படுத்து பாடலை இன்று ஈழமணி திரு நாட்டிலிருந்து தந்திருக்கின்றார்.

பகுதியாக ஒரு பாடலை தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். அன்புக்கும் பாசத்துக்கும் கா வை சேனா ஆசான் அவர்கள், கனடாவில் இருந்து. பூக்கள் விடும் தூது என்ற திரைப்பட பாடல், கதிரவனை பார்த்து பூக்கள் விடும் தூது என்ற பாடல்தான் அவர் தந்த பாடல்.

நாங்கள் இதுவரை நேரமும் தித்திக்கும் தேனான பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். மீண்டும் ஒரு நிகழ்விலே சந்திக்கலாம் என்று கூறி உங்கள் அனுமதியோடு இப்பொழுது இந்த நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வும் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

அம்மையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அகத்தியெல்லாம் எனக்களித்த இறைவா உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி என் தாய் தமிழே உன்னை வணங்கிய நன்றி உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையும் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையம். உறவுகளை நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு

0: மீண்டும் திருப்பம். 2022 இரண்டாம் மாதம் கனடாவில் வெள்ளிக்கிழமை இரவு 11:27 ஆகிவிட்டது. நள்ளிரவையும் அடையவில்லை. ஈழத்திருநாட்டிலும் தமிழகத்திலும் நேரம் இப்பொழுது 19 இரண்டாம் மாதம் 2022 சனிக்கிழமை என்று காட்டிக்கொள்ளுகின்ற வேளையிலே கனடாவில் இப்பொழுது காலநிலை 21°C கீழே தோன்றியிருக்கின்ற அன்புறவுகளே, முன்னிலை தமிழ் வானொலியின் நேய நேரத்தை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கும் அன்பு உறவுகளை ஒருவராக ஓடிவந்து பாடல்களை தந்து கொண்டிருக்கும் வேளையில் நிகழ்ச்சியை நிறைவடைவதற்கு முன்பு உங்கள் பாடல்கள் காற்றலைக்கு வரும் என்று கூறிக்கொண்டு இப்போது முதல் நேயர் விருப்பத்தை ஆரம்பிக்க இருக்கின்ற அன்பு உறவுகளே, எங்கே உறவுகள் அன்போடு ஓடிபெற வேண்டும், இணையும் உறவுகளுக்கு பாடல்களை பதிவு செய்து உடனே கொடுக்க இருக்கின்றேன். அன்பு உறவுகளுக்கு வேண்டுகோள், உடனே வந்து பாடல்களை இறுதி வரை காத்திருக்காமல் முன்பே தந்துவிடுங்கள் என்று கூறிக்கொண்டு காட்டலையை ஆரம்பிக்க இருக்கின்ற உறவுல முதலில் ஒரு உறவு வர இருக்கின்றார். அந்த உறவு வந்துவிட்டு சென்று விட்டார் போல் இருக்கின்றது. மீண்டும் வருவார் என்று எண்ணிக்கொண்டு இப்பொழுது காட்டலையில் வந்திருக்கும் அன்பு உறவு யாராக இருக்கும்? ராஜ்குமார் அவர்கள் வந்திருக்கின்றார். வணக்கம், வணக்கம் ராஜ்குமார் அவர்களே. வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் உங்களுக்கு.
0: எங்களுக்கு இனிய இரவு வணக்கம், உங்களுக்கு பகல் வணக்கம், அப்படித்தானே? இனிய பகலிலே நல்ல இரவிலே இணைந்திருக்கின்றோம் இருவரும். எங்கே நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலம் நலம். நீங்க எல்லாரும் எல்லாரும் நலம். இன்னைக்கு வந்து உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது.
0: நடக்க
1: வாக்கு. ஆமாங்கய்யா, வாக்குரிமையை செலுத்துறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பொன்னான வாக்கை மண்ணாக்காமல் அதை நீங்கள் பொன்னாக்கி கொண்டு வாருங்கள் என்று கூறி வாழ்த்து தருவோம். நீங்கள் வாக்களிக்கும் உங்கள் உறவு வெற்றியும் அடைய வேண்டும் என்று வாழ்த்து. இந்த போல சார், இந்த மகிழ்ச்சியான ஒரு உணர்ச்சியான போலையில் என்ன பாடலை தரப்போகிறீர்கள்?
1: படம் வந்துங்கய்யா, உனக்கு 20 எனக்கு 18.
0: அது பாடல்
1: சந்திப்போமா, இருவரும் சந்திப்போமா பாடல்
0: பாருங்களேன். வாக்களிக்க சொல்லி கொடுத்ததும் சந்திக்க போறீங்களா? சந்திப்போமா,
1: என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு தைரியமா இந்த பாட்டு கேட்டு போறோம்.
0: சந்திப்போமா, இன்று சந்திப்போமா. உங்களுக்கு 18 எனக்கு 20 நாங்க மேஜர் ஆகிவிட்டோம், சந்திப்போம் என்று கேட்கும் போது. சந்திப்போமா, இன்று சந்திப்போமா, அப்படித்தானே
1: பாடல் வரிகள் வந்து? சந்திப்போமா, இருவரும் சந்திப்போமா.
0: இருவரும் சந்திப்போமா, சந்திப்போமா, இன்று சந்திப்போமா. சித்தி திரைப்படத்தில் வருகின்றது ஒரு பாடல். சரியா? இருவரும் சந்திப்போமா. நல்லது, வளமை போல உங்களுக்கு அந்த பாடல் காற்றலையில் கிடைக்கும், கேட்டு மகிழ்ந்துருவோம். நன்றி ராஜ்குமார், நன்றி, நன்றி, நன்றி,
1: நன்றி, நன்றி, நன்றி.
0: எங்கே அன்பு உறவு ஒருவர் அழைக்கின்றார். மீண்டும் அவர் முதலில் அழைத்திருந்தார், அவர் இப்பொழுது அந்த வருகின்றார். வரட்டும், வர வேண்டும். ஜெகபர ஷாதிக் அவர்களே, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. வணக்கம், வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர், ஜெகபர ஷாதிக். நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன், நலமாக இருக்கின்றேன். உங்களுடைய பாட்டும் பதமும் கேட்டு மகிழ்வாக இருக்கின்றேன். நீங்கள் எப்படி
2: இருக்கின்றீர்கள்? சிறப்பாக இருந்தது உங்கள் கோயில்
0: கருத்து உங்களுடையதானே. நன்றி, நன்றி. சிறப்பாக இருந்த தொடர்வோம், தொடர்வோம். என்ன பாடலை என்று கேட்பாரு?
2: நாடோடி அப்படின்றது வந்து, திரும்பி வா ஒளி, திரும்பி வா, விரும்பி வா என்னை, விரும்பி வா என்ற இனிய பாடல் ஐயா.
0: திரும்பி வா உயிரே, திரும்பி வா. அருமையான ஒரு பாடல்.
2: ஒளியே, ஒளியே திரும்பி வா,
0: ஒளியே திரும்பி வா என்ற பாடல் இல்லையா? ஒளியே திரும்பி வா, உயிரோட்டம் உள்ள ஒரு பாடல். நன்றி, நன்றி ஐயா. அந்த பாடலை உங்களுக்கு காற்றிலே கிடைக்கும், கேட்டு மறந்துடுவோம். வாழ்த்துக்கள். அடுத்த இரவு சவுதி அரேபியா இருந்து வந்திருக்கிறார் என்று ஃபாரூக் அவர்கள். வணக்கம் ஃபாரூக்.
3: வணக்கம் அப்பா. வணக்கம் அனைவருக்கும் வந்து. வணக்கம். நலமா
0: இருக்கா? நலமா இருக்கின்றீங்களா நீங்கள்?
3: நலமா இருக்கேன்.
0: என்ன எண்ணத்தோடு இருக்கின்றீர்கள் இன்று? உங்கள் மனத்தில் என்ன ஓடுகின்றது?
3: வைகாசி மாசத்துல பந்தல் ஒண்ணு போட்டு ரெண்டு வாழை மரம் கட்டப்படும்.
0: வைகாசி மாசம் வரைக்கும் பொறுத்திருக்கீங்களா? மாதம் மாதம் அல்லவா?
3: நினைவு சின்ன படம்.
0: ஓ, என்ன என்ன திரைப்படம்?
3: நினைவு சின்னம்.
0: ஓ, நினைவு சின்னம் திரைப்படத்துல வைகாசி மாசத்துல பந்தல் ஒண்ணு போட போறீங்களா? வைகாசி மாதம் முதல்வருடைய பாடங்கள் எப்படி இருக்கும்?
3: வைகாசி மாசத்துல பந்தல் ஒண்ணு போட்டு இந்த வாரம் கட்டப்போறேன் அப்படின்னு.
0: ஓ சரி, வாழைமரம் கட்டுவோம், கொண்டாடுவோம், நல்ல திருமணமா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம்
4: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் குரு பாஸ்கர், நலமா இருக்கின்றீர்களா?
4: சென்னையில இருக்கேன்.
0: சென்னையில? சென்னைக்கு வந்து விட்டீர்களா? வாழ்த்துக்கள். எப்படி இருக்கு சென்னை?
4: நல்லா இருக்கு. சென்னை,
0: சென்னையிலே வாக்களிப்பு இருக்கின்றதா, தேர்தல் இருக்கின்றதா?
4: நடக்குது. மாணவர் மேயருக்கு நடக்குது.
0: நல்லது, வாழ்த்துக்கள். உங்கள் இடத்துல தேர்தல் இல்லையா? சிதம்பரத்திலேயே?
4: சிதம்பரத்திலேயும் இல்லையா? சிதம்பரத்தில் நகராட்சிக்கு நடக்குதுயா.
0: அப்ப நீங்க அதுக்கு வாக்களிக்கவில்லையா?
4: நான் கிராமத்தில் இருக்கிறேன், எனக்கு உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சு
0: போச்சு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். முடிந்தால் நல்லது, சிறப்பாக இருக்கட்டும். சரி, என்ன பாடல் என்று கேட்போம் குரு பாஸ்கர்?
4: இன்னைக்கு டௌரி கல்யாணம் திரைப்படத்திலிருந்து ஆண்டவனே கண் திறந்து கொஞ்சம் பாருங்கள் ஒரு பாட்டு.
0: ஆண்டவனே கண் திறந்து கொஞ்சம் பாருங்க,
4: கொஞ்சம் பாருங்க. எம் எஸ் விஸ்வநாதன் பாடுவாரியா?
0: ஓ சரி, அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும் ஐயா. வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம். இப்போது நன்றி, நன்றி. முதல் பாடலாக வருவது எங்கள் தர்மபுரி ராஜ்குமார் அவர்கள் கேட்ட பாடல், சந்திப்போமா இருவரும் சந்திப்போமா. எனக்கு 20 உனக்கு 18 என்ற திரைப்படத்திலிருந்து வருகின்றது பாடல். பாடலை கேட்டு மறுவோம்.

0: அருமையான அந்த பாடல், முதலாவது பாடல ஒழித்து இந்த வேளையிலே காற்றலைக்கு வந்திருக்கும் அன்பு உறவு அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: அப்பா வணக்கம். லெனின் கும்பகோணம், நலமா இருக்கீங்களா?
0: வணக்கம் மகனே. கும்பகோணம் நீண்ட நாள்கள் ஆகிவிட்டது குரலை கேடு. நலமாக இருக்கின்றீர்களா? நான் நலமாக இருக்கின்றேன், அம்மா நலமாக இருக்கின்றார். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன்பா.
0: நான் நினைத்தேன் லெனின் எங்களை விட்டு சென்று விட்டார் எங்கோ எங்களோடுதான் இருக்கின்றார் என்று கூறி சொல்லுகின்றார். வாழ்க்கையில் எப்படி மகள் எப்படி இருக்கின்றார்?
1: மகள் நலமா இருக்கப்பா.
0: இந்த குதிரையில இருப்பது உங்க மகளா? நேரங்களில் போய்கொண்டிருக்க நீங்க கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்பது தெரியும். கொஞ்சம் பணியிருக்கின்றீர்கள். சரி, என்ன பாடலை இன்று கேட்போம்?
1: எனக்கு திரைப்படம் பெயர் வந்து சபாபதி.
0: சபாபதி, சபாபதிக்கு நிகரே. சபாபதியில என்ன பாடல் கேட்போம்?
1: இது புதிய படம் பாரு.
0: புதிய சபாபதியா? சபாபதி, சபாதி,
1: சபாபதி.
0: ஆமா,
1: அதுல இருந்து மயக்காத மாயக்கண்ணான ஒரு படம் இருக்குங்களா?
0: மயக்காத மாயக்கண்ணா. அப்படியா?
1: ஆமாங்கப்பா.
0: சபாபதி என்றால் என்ன வந்து தெரியுமா?
1: தெரியாதுங்களா?
0: சபாபதி என்பது ஒரு நபருடைய ஆண் பால் பெயர். சபாபதி என்று எங்கள் எல்லாம் வல்ல இறைவன் சிவபெருமானுக்கு ஒரு பெயர் உண்டு. அந்த பெயரைத்தான் நாங்கள் பேச்சு வழக்கில் இந்த மதத்தை சேர்ந்த நாங்கள் எல்லாம் இப்ப தமிழ் மக்கள் வைக்கும் பெயராக இருக்கின்றோம். சபாபதி. சரியா? நன்றி நானே. நன்றி
1: நன்றி.
0: உங்கள் பாடல் காலத்தில் அடுத்த உறவை அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அடுத்த உறவு யாராக இருக்கும்? அந்த வேளையில் எங்கள் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாத் ஐயா அவர் பாடல் தந்திருந்தார் நாடோடி திரைப்படத்திலிருந்து. இங்கே இரண்டு மூன்று உறவுகள் அழைத்திருந்தீர்கள், அவருடைய அழைப்பை மீண்டும் தரலாம். நீங்கள் இதோ அடுத்த பாடலை தருகிறேன். நேயர் விருப்பத்திலே இப்போது நேரம் சரியா 11:41 கனடாவிலே முன்னிரவு. இன்னும் நள்ளிரவை எட்டி பிடிக்கவில்லை. நீங்கள் பகல் வேளையில் இருக்கின்றீர்கள். 10:11 வருகின்றது பாடல். நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாத் ஐயா நீங்கள் கேட்ட பாடல் திரும்பி வா ஒளியே என்ற பாடல்.

ஒரு கிளியன தட்டி போகும் உன் கனிமொழி தித்தித்தாகும். ஒரு கிளியன தட்டி போகும் உன் கனிமொழி தித்தித்தாகும். சிறுகுழி விழும் அழகிய கண்ணம் அது மதுரகம் பதும்பிடும் கிண்ணம். சிறுகுழி விழும் அழகிய கண்ணம் அது மதுரகம் பதும்பிடும் கிண்ணம்.

0: நல்லதொரு பாடல். நாடோடி திரைப்படுத்த பாடலை நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதி கையா அவர்கள் கேட்ட பாடலை நாங்களும் கேட்டு மகிழ்ந்த வேளையிலே காற்றலைக்கு வந்திருக்கும் இன்னும் ஒரு உறவு அழைக்க இருக்கின்றேன். வணக்கம். வணக்கம் ராஜேந்திரன்.
1: வணக்கம் அப்பா.
0: வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்கிறப்பா.
0: நலமாக நலமாக மகனோடு இருக்கின்றீர்களா? மகனும் பேசுகிறாரா? நல்லது. எப்படி போகின்றது உங்களுக்கு விவசாயம்? நல்லது. வாழ்த்துக்கள். இந்த என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள் மகன்? என்ன பாடல் கொண்டு
1: வந்தீர்கள்? தூது விளையலை வச்சுப்பா.
0: அந்த வரிய பாருங்க. பாடலோடு உங்களுக்கு திரைப்படம் கூறப்படும் கேட்டு மாறலாம். அங்கே மகன் உங்களோடு இருக்கின்றாரா பணியிலே? ஹலோ. வணக்கம். ஓ வணக்கம். வணக்கம். உங்களுக்கு என்ன பேர் ஐயா? வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? வாழ்த்துக்கள். சுகமாக இருக்கின்றீர்களா? அப்பாவோடு நலமாக மகிழ்வாக இருங்கள். அம்மாவும் இருக்கின்றாரா? அம்மாவும் அப்பாவும் நல்லா இருக்க வேணும், சிறப்பா இருக்க வேணும், நல்ல பிள்ளையா வர வேணும். சரியா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தாத்தாவோடு பேசினா தாத்தாவோட பேசினா உங்களோட குரல் கேட்டு தாத்தா மகிழ்ந்து மீண்டும் சந்திக்கலாம் நாங்கள். நன்றி ராஜேந்திரன். நன்றி. குடும்பத்தோடு.
1: நன்றி.
0: குடும்பத்தோடு விவசாயம் பண்ணுகிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அவனுடைய குரல் இனிமையான குரல், மலவை குரல். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. நன்றி. நன்றி. இது முன்னிறு தமிழ் வானொலி 24 மணி நேர சமுச்சபை. கனடா கலைவத்திலிருந்து ஒலிபரப்பாய் கொண்டிருக்க பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அடுத்து ஒரு பாடல் வருகின்றது. நேயர் விருப்ப பாடல். நேயர்கள் தங்கள் விருப்ப பாடலை கேட்டு பகிர்ந்த வேளையிலே அடுத்து வருகின்றது ஒரு பாடல். நினைவு சின்னம் திரைப்படுத்த பாடல்கள். அன்பு மகன் பாரூக் நீங்கள் கேட்ட பாடல். வைகாசி மாசத்திலே பந்தல் ஒன்று போட போறோம். இங்கே எப்படி போகப் போகிறீர்கள்? என்ன நடக்கப் போகிறது கேட்டுத்தான் பார்ப்போமே பாடலை.
2: நல்ல பழக்கம் பாருங்க.

0: வரும் வைகாசி மாசத்துல பந்தல் ஒண்ணு போட்டு ரெண்டு வாழ மரம் கட்ட போறேண்டி, ரெண்டு வாழ மரம் கட்ட போறேண்டி.
1: கல்யாணம் வீட்டின் கற்பனை என்றும் நீங்கள் அன்பு பாருக் உங்களுக்கான பாடலை நாங்களும் கேட்டு மகிழ்ந்த இனிமையான ஒரு பாடல் தான். இந்த முறையில் காற்றலைக்கு வந்திருக்கும் அன்பு உறவை அழைத்துவோம். அன்பு மகளேஷி அமலா வணக்கம்.
2: அப்பா வணக்கம்.
1: அப்பா என்று அன்பாக அழைத்துக் கொண்டு வந்து இணைந்தேன். அன்பு மகளுக்கும் வணக்கம். நானும் கூறுவேன், நீங்களும் கூறுவீர்கள். நாங்கள் இரவிலே, நீங்கள் பகலிலே இருக்கின்றோம். இன்னும் சில நிமிடத்தில் இரவில் பகலும் ஒன்றாக நாங்கள் இருவரும் ஒரே நாளுக்கு வந்து விடுவோம் மகளே. இப்பொழுது வெள்ளியிலும் நாங்கள் ரெண்டு நாட்களிலும் இருக்கின்றோம், பகலிலும் இரவிலும். இந்த வேலையில அங்கே இன்னும் உங்களுக்கு தேர்தல் இல்லையா, வாக்களிப்பு இல்லையா? தேர்தல் காரியாலயம் திறந்திருக்கும் ஆனா நீங்கள் விரைவாக சென்று இலகுவாக சென்று இலகுவாக நீங்கள் வாக்களித்து விட்டு வளமாக வர வேண்டும், சுகமாக வர வேண்டும். நல்லதம்மா. என்ன பாடலை கேட்போம் என்று நீங்கள் கேட்க வந்தீர்கள்?
2: சலங்கவழி படம் தான். அதுல ஒரு தெலுங்கு கீர்த்தனை வரும்பா, வதராட்டி பாடுவாங்க, மஞ்சு
3: பாட்டி
2: ஆடுவாங்க.
1: அது என்ன மொழியம்மா?
2: தெலுங்குலப்பா, தெலுங்கு கீர்த்தனை.
1: தெலுங்கு, தெலுங்கு. அதுல வந்து அந்த பாடல் எப்படி வருகின்றது?
2: பால
1: கனகமயன் ஆரம்பிக்கும். பால கனகமயம் அந்த பாடல் உங்களுக்காக
2: தமிழ்ல வரலாம், தெலுங்குல வரும்.
1: அதை சேர்த்து போடவா?
2: இல்ல இல்ல, தமிழ்ல அந்த பாட்டு கிடையாது. ஆனா தமிழ் படத்துல எடுக்கும் போது அந்த பாட்டு வருதான்னு உங்களுக்கு தெரியல, கஷ்டமா இருந்த மாதிரி கூட இருக்கலாம்.
1: நான் கேட்டது என்ன, சலங்கை ஒளி
2: திரைப்படம்.
1: இந்த பாடல் சலங்கை ஒளி திரைப்படத்தில் வருகின்றதா? தமிழ் திரைப்படம், தமிழ் சலங்கை ஒளியில்
2: தமிழ் திரைப்படத்திலே
1: இருக்குதுமா? எனக்கு தெலுங்கு பேசுறது. தமிழிலே இருக்கின்ற இந்த பாடலை கொடுப்பேன் நான, சரியா? தமிழிலே தானே
2: கேட்பீங்க.
1: அந்த பால கணபதியின் அந்த பாட்டுக்கு முதல் கீர்த்தனம் வருமம்மா, முதல் தொகையாரா இப்படி வேறும். வாழ்த்துக்கலாம்மா, தருகின்றேன்.
2: நன்றி.
1: அடுத்த உறவு வருகின்ற அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்.
4: அப்பா
1: வணக்கம்.
4: வணக்கம் பா.
1: வணக்கம், யார் பேசுகிறீர்கள்?
4: மகுடேஸ்வரன் பா.
1: ஓ மகுடேஸ்வரன், நீங்கள் நேற்று தலைவரை அழைத்தீர்களா?
4: ஆமாப்பா, நேத்தும் கூப்பிட்டேன், இன்னைக்கு இப்பதான் கூப்பிட்டேன்.
1: இப்ப கிடைச்ச போட்டது மகளேஸ்வரன். நலமா இருக்கீங்களா மகளேஸ்வரன்?
4: நலமா இருக்கிறேன்ப்பா, நீங்கள்?
1: நான் நலமா இருக்கேன். உங்க பாடகால வாழ்க்கையில முடிந்து விட்டதா மகளேஸ்வரன்?
4: முடிந்து விட்டதப்பா, விவசாயம் பார்த்து கொண்டிருக்கேன்.
1: வாழ்த்துக்கள், சிறப்புகள். கைத்தொழில், தன் தொழிலே சிறந்தது என்று புறப்பட்டு விவசாயிகளுக்கு ஊக்கம் கொடுத்து மக்களுக்கு உணவளிக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, இன்று என்ன பாடலை கேட்போம் மகளேஸ்வரன்?
4: மன்னன் பட்டத்துல இருந்து ஆலப்போல் வேலை போல, அந்த பாட்டுப்பா.
1: அது மன்னன்ல இல்ல மகனே, எஜமான் திரைப்படத்திலே வரும் அந்த பாடல். எஜமான் திரைப்படத்தில் ஆலை போல் வேலை போல் அந்த பாடல் கிடைக்கும். ஆலை போல்
4: வேலை
1: அந்த பாடல உங்களுக்கு தெரியுது. நேற்றைய தினம் நிறைவாக உறவுகள் வந்துவிட்டார்கள், இடம் கூடாது, அதனால தான் எடுக்கவில்லை. இன்று எடுத்துவிட்டேன். இப்படி நீங்கள் முன்னமே வந்து முதல் முன்பே வந்துவிட்டால் நீங்கள் பதிவுக்குள்ளே வந்துவிடுவீர்கள். வாழ்த்துக்கள் மகனே, உங்களுக்கு எட்டாவது பாடலாக கிடைக்கும். இப்பொழுது மூன்று பாடல் சென்று விட்டது. வாழ்த்துக்கள், சிறப்பு. அடுத்த பாடல் ஒன்று இருக்கின்றது. அந்த பாடலை எங்கள் அன்பு குரு பாஸ்கர் அவர்கள் தொடுத்திருக்கின்றார்கள். ஆண்டவனே கண் திறந்து கொஞ்சம் பார்க்கணும் என்று அந்த பாடலை கேட்போம். டௌரி கல்யாணம் திரைப்படத்தில் பாடல்.

இனிமையான அற்புதமான வரிகளை கொண்ட ஒரு பாடல். எங்கள் வாழ்க்கையின் குடும்பங்களிலே இருக்கும் நிதர்சனமான உண்மைகளை அப்பட்டமாக எடுத்து அழகான குரல் தத்துவ பாடல்கள் தருவதற்கு அதற்கென்ற ஒரு குரல் என்எஸ்வி ஐயா அவர்களுடைய குரலே அந்த பாடலை கேட்டுக் கொண்டோம். குருபாஸ்கர், நீண்ட நாள் காற்றலைக்கு வராத ஒரு பாடலை தந்து மகிழ வைத்தீர்கள். அநேகமாக குருபாஸ்கர் அவர்கள் வரும்பொழுது ஒரு பாடல்களும் புதிய பாடல்களாக எங்களுக்கு தோன்றுகின்றது. வாழ்த்துக்கள் குருபாஸ்கர். இந்த வேளையில நீண்ட நாள் விடாமல் இருந்து இன்று வந்திருக்கின்றார் எங்கள் அன்பு மகன் லெனின் அவர்கள். கும்பகோணத்திலிருந்து அவர் பல சொலிகள் இருந்த தொல்லைகளின் மத்தியிலிருந்து மீண்டு இன்று சுமூகமாக வந்திருந்து ஒரு பாடலை தந்திருக்கின்றார். சபாபதி என்ற திரைப்படத்து பாடல். அந்த பாடல் இனிமையான ஒரு பாடல் வருது. அவரும் அநேகமாக வராத பாடல்களை எடுத்துக்கொண்டு வந்து தருவார். மயக்காத மாயக்கண்ணா என்று ஆரம்பிக்கும் ஒரு இனிமையான பாடல் லெனின் உங்களுக்காக வருகின்றது. நேரத்தில் கேட்போமா அந்த பாடலை?

0: மாயக்காது மாயக்கண்ணால் நீ என்ற அற்புதமான ஒரு பாடல், மிகவும் இனிமையான பாடல், அநேகம் காட்டுரைக்கு வராத ஒரு பாடல். எங்களை எல்லாம் மயக்கிச் சென்ற வளை கும்பகோணம் லெனின் தந்த பாடலாக நன்றி கூறி கேட்டுக்கொண்டோம் அன்பு உறவுகளை. இது மட்டும் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை. நீங்கள் பாடல்களை கலந்துவிட்டு கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு நேரம் இப்பொழுது பகல் வேளை 10:35 நிமிடங்கள். நாங்கள் நள்ளிரவை கடந்து 12:05 நிமிடத்தில் இருக்கின்றோம். இப்போது எங்களுக்கும் உங்களுக்கும் காரிக்கிழமைதான், 19 திகதிதான், வெள்ளியும் சனியும் சேர்ந்த நாளில் இருந்தோம். இப்போது சனி காரிக்கிழமையில் இணைந்து விட்டோம். ஆனாலும் நீங்கள் எங்களை முந்திக் கொண்டுதான் இருக்கின்றீர்கள். எப்போ ஒரு நாளைக்கு முந்தலாம் என்று நானும் இடக்கணக்காக எண்ணிக்கொண்டு நாட்களுக்காக எண்ணிக்கொண்டு ஓடி ஓடி வருகின்றேன். நீங்கள் ஓடி ஓடி சென்று கொண்டிருக்கின்றீர்கள். இதுதான் பருவ காலம், பருவ நெறிமுறை, இயற்கை உலகத்தின் இயற்கையான பூகோளத்தின் அமைப்பும் திங்கடகாலத்தின் அமைப்பும் என்று எடுத்துக்கொள்வோம். அடுத்து ஒரு பாடல் வர இருக்கின்றது. அந்த பாடலுக்கு முன்பு யார் இந்த உறவு வருவதும் தெரிந்தது, அந்த உறவை காணவில்லை. நீண்ட நேரம் காத்துக் கொண்டிருக்காதீர்கள், ஓடி வந்து உங்கள் பாடலை பதிவு செய்து செல்லுங்கள். இல்லை என்றால் நீங்கள் இடையிலே கிடைக்காமல் திரும்பி நீங்கள் சென்றுவிட முடியும். நேற்றையதும் அப்படித்தான், 2-3 உறவுகள் வந்து அவர்களுக்கு இணைப்பு கிடைக்கவில்லை. திரும்பி திரும்பி அழைத்த போது கூட வந்த அழைத்தில் பொறுமையோடு இருக்க முடியவில்லை. ஒருமுறை அழைத்தால் மறுமுறை அழைக்க வேண்டும் என்ற பொறுமையை பழகிக் கொள்ளுங்கள். பாடல் முடிவில் நீங்கள் வரும் ஒரு பாடல் ஒலித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த பாடலை உள்வாங்கி சரணம், இறுதி சரணம் முடிந்த வேளையில் நீங்கள் அழைத்தால் நேரடியாக வந்துவிடலாம் என்று உறவுகளை 6-4-7-8-7-4-6-4-1-5 தான் இலக்கம். கட்டணம் அறவிடப்படாத உலகின் இந்த பக்கத்திலிருந்தும் அழைக்கக்கூடிய ஒரு இலக்கம் வந்து தமிழ் வானொலியில் என்று அடுத்து ஒரு உறவு வருகின்றனர், அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் தாத்தா, நாகப்பட்டினம் சதீஷ்குமார்.
0: ஓ வணக்கம், எங்கோ கேட்ட குரலாக இருக்கணும், மீண்டும் கூறுங்கள்.
1: நாகப்பட்டினம் சதீஷ்குமார், பவுனம்மாள் பையன்.
0: ஓ நாகப்பட்டினம் சதீஷ் வரன், அப்படித்தானே? சதீஷ்குமாரா? சதீஷ்குமாரா
1: தாத்தா, அது இருக்கட்டும், நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்களா?
0: நான் நிலைமை இருக்க இல்லை, அது இருக்க இல்லை. நீங்க சதீஷ்குமாரா சதீஷ் வரனா?
1: சதீஷ்குமார், நாகப்பட்டினம் சதீஷ்குமார்.
0: சதீஷ்குமார் மகன், பேராண்டி என்று நான் அழைப்பேன் அப்பொழுது எல்லாம் இல்லையா? சதீஷ்குமார்,
1: உங்கள் பேராண்டி தான்.
0: நலமாக இருக்கின்றதுதான், நீங்கள் மறந்து விட்டீர்கள் தானே ஐயா? உங்களுக்கு நாங்கள் வர முடியாத அளவுக்கு உங்கள் தொலைபேசியே மாற்றி விட்டீர்கள்.
1: அவ்வளவு தூரம் போன், எனக்கு உங்கள்ட்ட நாங்க பேசுறதுக்கு எனக்கு போன் வேணும்.
0: எனக்கு வேற இடங்களுக்கெல்லாம் நீங்க பேசி இருக்கிறீங்க, உங்கள் செய்திகள் எல்லாம் நான் அறிந்து கொண்டேன். நான் எவ்வளவு சாக கிடந்து எழுந்து வந்திருக்கிற அன்பு உறவுகளினுடைய அன்பு பிணைப்பினால் இருக்கட்டும். நலம், நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா பேராண்டி? உங்கள் தொழில் எல்லாம் எப்படி இருக்கின்றது? பணிகள் எல்லாம்
1: நல்லா இருக்கு தாத்தா. ஆனா என்கிட்ட செல்போன் இல்லாதனால நான் எந்த இதுக்கு நான் பேசல. அடிக்கடி நான் செல்வகுமார் அண்ணனுக்கும் சியாமல அம்மாவுக்கும் நான் போன் பண்ணி உங்க நல விசாரிப்பேன்.
0: நல்லது நல்லது நல்லது நல்லது, வாழ்த்துக்கள். கேட்டமைக்கு நன்றி. நான் நலமாக இருக்கின்றேன், அம்மா நலமாக இருக்கின்றார்கள். என்ன பாடலோடு வந்தீர்கள் சதீஷ்குமார் என்று? சதீஷ்குமார் என்ன பாடலோடு வந்தீர்கள்
1: தாத்தா? கரும்புகள் படத்திலிருந்து மலர்களிலே ஆராதனைங்கிற பாடல் வேண்டும்.
0: மலர்களிலே ஆராதனை என முதல் வரியை பாருங்கள். கரும்புகள் திரைப்படுத்த பாடல் தெளிவாக கேட்டுவிட்டேன், மன்னிக்க வேண்டும். கரும்புகள் படத்திலிருந்து உங்கள் பாடல் வரும். மீண்டும் மனம் மகிழ்ந்து விரும்பி நினைந்து காட்டலைக்கு வந்தமைக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். வருக வருக வருக சதீஷ்குமார் பேராண்டி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி
1: நன்றி,
0: மீண்டும் சந்திப்போம். இது மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையிலிருந்து கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாக நேர் விருப்பத்தை கேட்க ஆண்டுகள் கழித்து வந்திருக்கும் அன்பு பேராண்டியின் பாடலும் வர இருக்கும். இப்பொழுது வர இருக்கும் பாடல் அன்பு மகனே ராஜேந்திரன் கரூரிலிருந்து நீங்கள் கேட்ட பாடல். தாய் மனசு என்ற திரைப்படத்திலே தான் நீங்கள் கேட்ட பாடல். தூதுவளை இலை அரைச்சு கேட்போமா அந்த பாடலை?

0: இனிமையான அந்த பாடலை கேட்டபோதே நான் உறவு ஒருவர் வருகின்றார், அழைத்து விடுவோமா? வணக்கம் வணக்கம் சிங்கக்குடி கண்ணன். வணக்கம்
1: அப்பா. வணக்கம்.
0: நலமாக இருக்கின்றீர்களா மகனே?
1: நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன் ஐயா. அங்கே உங்களுடைய பகுதியிலே எப்படி இருக்கின்றது காலநிலை?
1: அப்ப இன்னைக்கு எங்களுக்கு வந்து வாக்குப்பதிவு ஊராட்சி மன்ற தேர்தல்.
0: அவங்களுக்கு வாக்குரிமை கிடைத்து விட்டதா உங்களுக்கு? அவ்வளவு பெரிய பையன்
1: தான் வாக்கு செலுத்த போகணும்.
0: அட, நான் சின்ன பையன், உங்களுக்கு வாக்குரிமையே கிடைத்து விட பெரிய பையன்.
1: சிறப்பாக வாக்களிக்கு சரியான ஒரு அபேட்சகரை தெரிவு செய்து விடுங்கள். உங்களுக்கு நல்ல
0: வாழ்த்துக்கள் மகனே. கவனமாக சென்று வாருங்கள். இல்லாத காலம் இந்த காலம், நோய் கிருமி காலம்.
1: எங்களுடைய காட்டு சவாரி போன்று அங்கேயும் பாக்கு சாவடிகளையும் ஒழுங்காக அமைத்திருப்பார்கள். இதைவிட கடுமையாக இருப்பார்கள். கவனமாக பொன்னான வாக்கை மண்ணாக்காமல் வீணாக்காமல் சரியாக செய்துவிட்டு பாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: இந்த வகையில் என்ன பாடலோடு வந்திருக்கின்றீர்கள்?
1: பாட்டு வந்தீங்கப்பா, இது இன்று போய் நாளையா அந்த பாடல் வந்தீங்கப்பா, மதன மோக ரூப சுந்தரி.
0: ஓ, நல்ல ஒரு பாடல். மதன மோக, மதன மோக இல்ல, மதன காம மோக சுந்தரி. மதன, மதன காம மோக சுந்தரி எப்படி வருமா அந்த பாடல்?
1: மதன மோக காம சுந்தரி.
0: மதன மோக, தாத்தாவுக்கு வயதில்
1: விட்டதாப்பா. மதனமாக ரூபசுந்தரி.
0: ரூபசுந்தரி, ரூபசுந்தரி,
1: ரூபசுந்தரி.
0: என்ன திரைப்படம் கூறுனீர்கள்? நீ இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வா என்ற திரைப்படத்தில் உங்களுக்காக அந்த பாடலை அப்பா தரவேண்டே கேட்டு மறந்துடுவோம்.
1: நன்றி அப்பா. நன்றி,
0: நன்றி. இணைப்புக்கு நன்றி, வாழ்த்துக்கள். இங்கே அடுத்த உறவுடன் செல்கின்றேன். அடுத்த உறவு வருகின்றார் எங்கள் நாகப்பட்டினத்திலிருந்து, நாகூர் முகமது ராஷிக். வணக்கம். வணக்கம் ராஷிக்.
2: வணக்கம். வணக்கம் உங்களுக்கு. இரவு வணக்கம், காலை வணக்கம்.
0: இரவும் பகலும் இணைந்திருக்கும் ஒரு நல்ல வேளையிலே வணக்கம் கூறி இணைந்து கொண்டோம். நானும் உங்கள் வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு மீண்டும் உங்களுக்கும் நல்ல வணக்கத்தை தருகின்றேன். நலமாக பலமாக மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக மகிழ்வாக மகிழ்ச்சியாக சந்தோஷமா இருக்கிறியா?
0: சிறப்பு சிறப்பு சிறப்பு. இங்கே பணியில் இருக்கின்றீர்களா, வீட்டில் இருக்கின்றீர்களா? பணியில் ஒரு பாடலை கேட்டால் மிகவும் பதமாக இருக்கும். சரி, அப்ப என்ன பாடலை கேட்போம்?
2: எனக்கு வந்து கிருஷ்ணன் வந்தான் படம் பேரு. அதுல ஒரு உறவு அழைக்குது, மறு உறவு தடுக்கு. அந்த பாடல்
0: அடையாப்பா, ஒரு உறவு அழைக்க மறு உறவு தடுக்க, அவ்வளவு சரியில்லை தானே? ஒரு
2: உறவு
0: தடுக்கிற நேரத்தில் அழைக்கிறது மிகவும் சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா? அல்லது அந்த பாடலை கேட்டு மகிழ்வோம். இனிமையான பாடலை கேட்டு கலகலப்பாக இருக்க செய்த உங்களுக்கு நன்றியை தெரிவிக்கின்றேன். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் மேடம். தெரிவிக்கும் மனித தமிழ் வானொலியில் அடுத்த ஒரு பாடல் வர இருக்கின்றது. அற்புதமான பாடல் சலங்கை ஒளி என்ற திரைப்படத்திலிருந்து அந்த மகள் ஷியாமலா. நீங்கள் கேட்டீர்கள் கனகமயா என்று ஆரம்பிக்கும் இந்த தெலுங்கு சொற்களோடு அந்த பாடல் வர வேண்டும் அப்பா விரும்புகிறேன் என்று தெரிந்திருக்கின்றேன், எடுத்திருக்கின்றேன். அப்படித்தான் வரும் என்று நினைக்கின்றேன். வருகின்றது பாடல் மகளே, கேட்போமா? சலங்கை ஒளி திரைப்படத்திலிருந்து.
3: நீங்க எதுக்கு இதெல்லாம்? நான் ஒரு தடுக்க ஆம்பளை தெரியா சொல்லுங்க.
0: எங்கே பாடலை கேட்போம்?

கற்பகமான அந்த பாடலை ஷியாமலா உங்களோடு நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம் என்றுதான் எனக்கு முழுமையாக புரிந்தது தெலுங்கு மொழி பாடல் என்று நன்றி மகளே கேட்டு மகிழ்ந்த எல்லோருக்கும் அன்பை தெரிவித்துக் கொண்டு அடுத்த பாடலை தர இருக்கின்றேன். அந்த பாடல் வருகின்றது எங்களுடைய மகளேஸ்வரன் அவர்கள் கேட்ட பாடல். எஜமான் திரைப்படத்திலிருந்து ஆலப்போல் வேலைப்போல் என்று கேட்டிருந்தார். அந்த பாடலை தருவதாக காற்றலை தயாராக இருக்கும் வேளையிலே நீங்களும் கேட்பதற்கு தயாரும் நிலையில் தருகின்றது முன்னிற்கு வானொலி ஆலைப்போல் வேலைப்போல் எஜமான் திரைப்படம்.

0: இனிமையான அந்த பாடல் காற்றலையில் ஓடிச் சென்ற வேளையில் மகளேஸ்வரன் நீங்கள் கேட்டு மகிழ்ந்திருக்கும் இந்த வேளையில் என்னோட பேசுவதற்கு காற்றலை இணைந்து கொண்டிருக்கின்றார் ஒரு அன்புறவு. வணக்கம் வணக்கம் மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களே.
1: வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்ற உங்களுடைய யாத்திரை எப்படி இருக்கின்றது? உங்களுடைய யாத்ரீகர்கள் கூட்டம் எப்படி இருக்கின்றார்கள்?
1: அனைவருமே நலமா இருக்கோம். இப்ப வந்து ஒரு சிவலிங்கம், அதாவது 12 ஜோதிலிங்கத்துல ஒரு லிங்கம் அந்த தரிசனம் செய்ய போறாங்க.
0: நன்றி நன்றி. அந்த தரிசனத்தோடு எங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கட்டும். உங்களுடைய வாழ்த்துக்கள். சிறப்பாக தரிசனம் முடிந்து ஆண்டவன் அருளால் பாதுகாப்பாக நீங்கள் வந்து சேர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, எங்கிருந்தாலும் உங்களை மறக்காமல் பாடல்களை கேட்டு உங்கள் செய்திகளை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு நன்றிகளை கொடுக்கொள்கிறேன். என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள் மகாலிங்கம் என்று?
1: வானில் முழு மதியை கண்டேன், வனத்தில் ஒரு பெண்ணை கண்டேன். அதாவது நாங்க இப்ப வனத்து மேலே போறதுனால, மலை மேலேயே போறதுனால அந்த பாடல் கேட்கலான்னு ஒரு ஆசை. அது மட்டும் இல்லையா, இன்னைக்கு சிவாஜி, மராட்டிய சிவாஜியோட பிறந்த நாள். மிக ஒரு சித்தூர்ல கூட அவருடைய விழா மிக சிறப்பா நடந்துகிட்டு இருக்கியா. எல்லா ஊர்லயுமே அத வந்து ஒரு மிக முக்கியத்துவமா கொடுத்து எல்லாருமே ஏழையில இருந்து புதிய பணக்காரன் வரை கொண்டாடுறாங்க. சிறப்பா கொண்டாடுறாங்க.
0: சிறப்பு சிறப்பான செய்தியை எங்களோட பகிர்ந்து மகளை வைத்தீர்கள். வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி கொள்ள மாறுங்க.
1: ஐயா, இன்னொரு நண்பர் வராதியா பக்கத்துல?
0: நன்றி நன்றி. எங்கே குழந்தைவரிடம் வணக்கம் வணக்கம். வணக்கம். நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? உங்க பயணம் எப்படி இருக்கின்றது?
2: நன்றாக போயிருக்கிறது.
0: இனிமேலும் நன்றாக போய் வர வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். என்ன பாடலை இன்று நீங்கள் காற்று கேட்டு மகள போகின்றீர்கள்?
2: ஏன் என்ற கேள்வி என்ற பாடலுக்கு வேண்டும்.
0: உங்களுடைய பெயரை நான் கேட்கவில்லை, நீங்களும் கூறவில்லை. என்ன பெயரா இருக்கும் உங்களுக்கு?
2: நித்யானந்தம்.
0: நித்யானந்தம். கே நித்யானந்தம். நித்யானந்தம் மட்டும்தானே? பிரபஞ்சமான பேரத்தோடு இருக்கின்றீர்கள். நீங்கள் நித்திய ஆனந்தமாக இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள் நித்தியானந்தம். அடிக்கடி வானொலி கேட்பீர்களா எங்கள் வானொலி? இல்லாத விட்டால் அவரிடம் தொலைபேசி இலக்கத்தை பற்றி சொல்லுங்கள். மாலினி அவர்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கார். நல்ல ஒரு நண்பரோடு இணைந்திருக்கின்றீர்கள். நீங்கள் எங்களுக்கு நண்பராக வந்துவிட்டீர்கள். நீங்கள் நித்திய ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் மகாலிங்கம்.
1: இன்னொருத்தவங்கிட்ட கொடுக்கலாமா?
0: கொடுங்க. யாரும் வேறு அவரையும் கொடுங்க. நீங்கள் தானே ஆனந்தம் எல்லோருக்கும் பொங்கல் வைப்பவராச்சு. வணக்கம் வணக்கம். யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம். மாரியப்பன்.
0: மாரியப்பன் பேசுகிறேன். பேசுகிறீர்கள்?
1: ஆமா, சென்னையில பேசுறேன்.
0: சென்னையில இருந்து பேசுறேன். உங்கள் வானொலிக்கு முன்பு கேட்டிருக்கின்றீர்களா மாரியப்பன்? நல்லது நல்ல வாழ்த்துக்கள். இப்பொழுது என்ன பாடலை நீங்கள் கேட்க இருக்கின்ற பயணத்திலே என்ன பாடலை கேட்க இருக்கின்றீர்கள்?
1: நினைத்ததை முடிப்பன் படத்திலிருந்து. நேற்றை முடிப்பதுல ஒரு பாட்டு போடுவேன். நல்ல பாட்டா போடுவேன்.
0: அது என்ன பாடல்? நல்ல பாடல். நீங்களும் பாடலை தரவேணும். நான் போட முடியாது. எனக்கு பிடிச்ச பாடலை தான் நான். நீங்கள் கூறுங்க என்ன பாடலா இருக்கு. நினைத்ததெல்லாம்
1: நீங்க நல்ல பாட்டா போடுவேன்.
0: நீங்கள் கூற வேண்டும். நினைத்ததை முடிப்பதில் பல பாடல். என்ன பாடல் உங்களுக்கு நினைவுக்கு இருக்கின்றது?
1: நேற்று முடிப்போம்.
0: முயற்சி செய்து நான் போடுவேன். தரவேன் அந்த பாடலை. நன்றி மாரியப்பன் அவர்களே.
1: நன்றி ஐயா.
0: நன்றி மாலியம். நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்போடு செல்வது சென்று வாருங்கள். இது மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேரம் செயல்பாடுகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பு உறவு அந்த வகையிலே மகாலிங்கம் அவர்கள் தனக்கும் தன்னுடைய அடியார்களுக்கும் இணைத்து பாடலை தந்திருக்கின்றார். இப்பொழுது என் அன்பு பேர்த்தி ஜெய ஜெயா வந்திருக்கின்றார். வணக்கம் பேர்த்தி ஜெயா. ஜெயா தாத்தாவிடம் தாத்தாவிடம் வந்து விட்டீர். நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமாக இருக்கின்றேன். நீங்கள் நலமாக இருக்கின்ற?
0: நலமாக இருக்கீங்களா? நான் சாப்பிட்டு விட்டேன் பேர்த்தி. நலமாக இருக்க. நீங்கள் எப்படி எல்லோரும் உணவருந்து நலமாக இருக்கின்றீர்களா?
3: எல்லோரும் நல்லா இருக்காங்க.
0: ஆனால் என்னுடைய கொண்டு பேரன் என்னை ஏமாற்றி விட்டார். சுந்தரேஷன் இன்றைய காட்டலைக்கு பூங்காக்கு வருகிறேன் தாத்தா என்றார். மறந்து விட்டார். திருப்பி விட்டுருப்பேன் பேரனுக்கு. அப்ப என்னுடைய கொள்ளு பேரனுக்கு நல்லதம்மா. என்ன பாடலை கேட்க போகுது மகளு பேத்தி?
3: காலமெல்லாம் காதல்வாழ்கள் வந்து. ஒரு மணி அடித்தால் கண்ணே ஞாபகம்.
0: அப்ப இரண்டு மணி அடித்தான். அப்ப இரண்டு மணி அடித்தா ஒரு மணி அடித்தாலும் கண்ணாம் இரண்டு மணி அடித்தால் எம்ஜிஆர் ஞாபகமா? வாழ்த்துக்கள். சிறப்பான பதில் தெரிவிக்கிறீர்கள். சிறப்பான பதில் பேத்தி. உங்கள் பாடல் காலங்களுக்கு வருமம்மா. கேட்டு மகிழ்ந்திருப்போம். நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவாக நண்பு பாலக்காட்டில் இருந்து அழைத்து வந்தால் அவசரமாக ரெண்டு தரம் மூன்று தரம் அழைத்தார். அவர் இணைப்பு கிடைக்கவில்லை. இனிமையான பாடல்களை இதமாக கேட்பதற்கு காத்தலையில் அழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். 6478744615 என்ற இலக்கத்துடன் கனடா கலையகத்துக்கு. இது பாலக்காட்டிலிருந்து பிரபு வந்திருக்கிறார். வந்து விட்டார், ஓடி வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் மகனே பிரபு.
4: வணக்கம் ஐயா. இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நலமாக இருக்கிறீர்களா ஐயா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். இந்த இங்கிதமான பகலும் இரவும் இணைந்த வேளையிலே நாங்கள் ஐக்கியமாக இருக்கின்றோம், சிறப்பாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
4: நாங்களும் அதே சிறப்புடன் மகிழ்வாக இருக்கிறோம் ஐயா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்போடு ஒன்றும் பாட வேண்டும் என்று வாழ்த்திக் கொள்ளுகின்றேன். அன்போடு என்ன பாடலை சேர்ந்து வந்தீர்கள் கேட்பதற்கு? எல்லோரும் சேர்ந்து கேட்டு சிரிப்பதற்கு மகிழ்வதற்கு
4: இன்று நினைவு சின்னம் என்ற திரைப்படத்திலிருந்து. ஏலே ஐயங்கிலியே என்ன ஆசை பைங்கிலியே என்ற பாடலை அன்பு உறவுகளுக்காக ஒளிபரப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
0: இந்த பாடலை ஏழை விலங்கிலேயே.
4: ஆமையா ஆமையா.
0: நல்ல பாடல் கேட்டிருக்கோம். காத்திருக்கோம். கேட்டு மகிழ்ந்துருவோம். நன்றி நன்றி நன்றி. நன்றி வணக்கம் வணக்கம். ஆனந்தமான எங்கள் ஆனந்தன் அவர்களே. நலமாக இருக்கின்றேன் ஆனந்தன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
5: சிறப்புகள் சிறப்பான பாட்டுமெல்லாம் கேட்டு
0: வாழ்த்துக்கள். சிறப்பு அந்த கருத்து கருத்தணிந்த ஒரு பாட்டும் இன்று தந்தவர் எங்களுடைய அன்பு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகவர சாதிக்கு அவர்கள். வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அந்த வாழ்த்துக்கள் அவரையும் சென்று அடையட்டும். நன்றி நன்றி. உங்களுடைய அன்பு நண்பர் யாத்திரை சென்று அங்கிருந்து மற்ற அடியார்களையும் சேர்த்து எங்களுடைய பாடல் கேட்டிருந்தார் கேட்டீர்களா? அவர் அவர் ஆமா எங்கு சென்றாலும் தன்னுடைய அரவணைப்பிலே அவருடைய அரவணைப்பிலே வாழும் குழந்தையை கைவிடமாதது போன்று இந்த மந்திரத்தை வாழ்ந்து விடவே மாட்டார். மந்திரத்தை வாழ்ந்து அவ்வளவு அக்கறையும் ஆனந்தமும் கொண்டவர். நன்றி. எந்த ஆனந்தம் என்ன பாருங்க சிறப்பான என்ன பாருங்க ஆனந்தம் நீங்கள் என்ன
5: பாருங்க?
0: எல்லோரும் மகளிர் ஆனந்தம் ஆனந்தமாக இருந்தால் வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு பாடல் வேற இருக்கு. வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு பாடல் இருக்கின்றது. அந்த பாடல் மலர்களிலே ஆராதனை என்ற ஒரு அற்புதமான பாடல். அந்த பாடல் வருகின்றது. நீண்ட காலம் கரும்புவில் திரைப்படத்திலிருந்து நீண்ட காலம் ஒழுங்காக பாடல்களை வந்து அன்போடு வளர்ந்து வந்த ஒருவர். அவர் நாகப்பட்டினத்திலிருந்து சதீஷ் குமார் என்ற பெயரோடு வந்திருந்தார். அதன் பின்பு அவருடைய தொலைபேசியே இல்லை. ஆனால் அது என்னால் நம்ப முடியாமல் இருக்கு. ஏனென்றால் மொன்றியால் தமிழ் வானொலியினால் அன்பளிப்பாக அளிக்கப்பட்ட விலை உயர்ந்த ஒரு தொலைபேசி அந்த அவர் வீட்டில் இருக்கின்றது. இருந்தும் அவரால் எங்களோடு வினிய முடியவில்லை என்றால் எங்களுக்கு தெரியவில்லை. இருப்பினும் மரபாவன் மீண்டும் வந்து இந்த பாடலை கேட்டு அவருக்காக வருகின்றது. இந்த பாடல் கரும்புவில் திரைப்படத்திலிருந்து சதீஷ்குமார் உங்கள் பாடல் காத்தலையில்.

அற்புதமான ஒரு பாடல், இனிமையான பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இந்த பாடலை முன்பு என் அன்பு பேரன் வரும்பொழுது சதீஷ்குமார் நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். இரண்டு மூன்று தடவைகள் இன்னும் எனக்கு பசுமையான ஞாபகமாக இருக்கின்றது. மிகவும் மனவருத்தம் என்னவென்றால், நீங்கள் வருவதற்கு தொலைபேசி என்ற இல்லை தாத்தா என்று கூறிய போது மனம் மறந்தினேன். மொழியல் தமிழ் வானொலியில் உங்கள் தாயார் வந்து பாடல்களை கேட்ட வேளையிலே இரவு நேரத்தில் தான் வேறு ஒரு வீட்டிலிருந்து பேசுகிறேன், எனக்கு தொலைபேசி வசதி இல்லை என்றெல்லாம் பலவாறு கூறிய வேளை எங்கள் வானொலி உறவுகள் நாங்கள் செய்யாத காரியம் என்றை செய்தார்கள். எங்கள் வானொலி உறவுகள் தாங்களாக மனமுவந்து பணம் சேர்த்து விலை உயர்ந்த ஒரு தொலைபேசியை அவருக்கு இனாமாக அன்பளித்து எப்படி அதை இயக்குவதென்றெல்லாம் சொல்லிக் கொடுத்து வைத்திருந்த வேளையே அந்த தொலைபேசி இருந்தும் உங்களால் வர முடியவில்லை, ஒரு செய்தி எங்களுக்கு தர முடியவில்லை. சிந்தனை சொல்லன் பாரதூரமான நோயிலே இருந்திருந்தேன். அன்பரசி எங்களுடைய வானரசி கூட நோய்வாய்ப்பட்டிருந்தார். அல்லூல வல்லூலப்பட்டிருந்த வேளையில் கூட அந்த வானொலி அந்த தொலைபேசியால் ஏதும் யாரும் அழைப்பு தரவில்லை. அது மட்டுமல்லாமல் கடந்த 25வது ஆண்டு விழா நடந்தது, ஒரு வாழ்த்து செய்தி கூட எங்களுக்கு கிடைக்கவில்லை. இதை கேட்கும் பொழுது மனம் வேதனையாக இருக்கின்றது பேராணி. ஆனால் மீண்டும் நீங்கள் மறவாமல் ஒரு வார்த்தை கூறி நான் உங்கள் பேரும் பேரன்தான் அன்றும் என்றும் என்றும் நீங்கள் பேர குழந்தைகள் எல்லோரும் உங்களுக்கு குழந்தைகள் வருத்தமில்லை. ஒவ்வொருவருடைய சிந்தனையையும் அறிவையும் அளவுகோல் கொண்டு அளக்கத்தான் அளந்துதான் பார்க்கின்றோம். வாழ்த்துக்கள் சிறப்புகள். இப்பொழுது இருக்கும் இந்த தொலைபேசியையாவது நீங்கள் தொலைக்காமல் கவனமாக வைத்திருங்கள். உங்களுக்கு வசதி ஏற்படும் வேளை வானரைக்கு வாருங்கள், கேட்டு மகிழுங்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை. நன்றி பேராண்டி. இதை நான் வேண்டும் என்று கூறவில்லை, நான் சுட்டி காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துவிட்டது, அதனால் கூறியிருந்தேன். நன்றி மறத்தல் நன்றன்று, இதை நான் கூறவில்லை, நம் முன்னோர்களும் ஐயன் வள்ளுவனும் கூறியிருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள் மகனே. இனிமையான பாடலை கேட்டு மகள வைத்த உங்களுக்கு நன்றி. மீண்டும் உங்கள் குரலை கேட்டு நான் மகிழ்ந்தேன். என்னுடைய தொலைபேசியிலும் உங்களுக்கு நான் பதில் பல தடவை எழுதியிருந்தேன். ஏனென்றால் இந்த நோய்வாய் காரணமாக ஒருவருடைய செய்தியும் கிடைக்கிறது. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் கருணை அந்த அந்த அந்த ஆதங்கம் உங்களுக்கு இருந்தது. அந்த வகையிலாவது நீங்கள் மற்றவர்களிடம் பேசி நலம் கேட்டிருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் கூறும் பொழுது மனம் ஆறுதல் அடைகின்றேன். மீண்டும் வாருங்கள். இந்த நேரம்தான் நேயர் விருப்ப நேரம். மற்ற கதம்பவும் இருக்கின்றது உங்களுக்கு தெரியும். இதே தினமும் தினமும் நாளாண்டும் இந்த நிகழ்வு நிகழும் வந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள். உங்கள் பாடலை கேட்டு மறந்து கொள்ளுங்கள். அன்பர்களே, என்றும் எங்கும் நலமோடு வாழ என் நல்ல வாழ்த்துக்கள். என் அன்பு பேராண்டிக்கு என் ஆசீர்வாதங்களும். இது மதியம் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கனடா கலையத்திலிருந்து ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் நேயர் விருப்பத்திற்கான பாடல்களை தந்து அன்பு உறவுகள், முகம் தெரியாத உறவுகள் என்றாலும் முகத்தோடு பேசுவது போன்ற உணர்வை ஏற்படுத்திக் கொண்டு எங்களுக்கு தொப்புள் கொடி உறவுகளாக நீங்கள் இருக்கின்றீர்கள் எண்ணத்தோடு இருக்கின்றோம். அதன்படிதான் நீங்கள் எல்லோரும் நடந்து கொள்ளுங்கள். நன்றியோடு நடந்து கொள்ளும் உங்களுக்கு நாங்களும் நன்றியோடு நடந்து கொள்ளுகின்றோம். அடுத்த பாடல் என்ன பாடலாக இருக்கலாம்? மதன மோகன ரூப சுந்தரி என்ற பாடலை அன்பு சிங்கக்குட்டி

அன்புமான் கண்ணன் கேட்டிருக்கின்றார். கண்ணா, உங்களுடைய பாடலை தர விரும்புகிறேன். அந்த பாடலை கேட்போமா? இப்பொழுது பரத்வாஜ் அவர்களுடைய இசையில் வருகின்ற இந்த பாடல், நேற்று இன்று நாளை என்ற திரைப்படம் என்று கூறினீர்கள். இன்று அந்த திரைப்படத்தில் வருகின்றது என்று கூறினீர்கள். அந்த பாடல் இப்பொழுது காற்றலைக்கு வருகின்றது. இன்று போய் நாளை வா என்ற திரைப்படத்தை பாடல். அப்படித்தானே கண்ணா? தாத்தாவுக்கு வயசாகிவிட்டு ராமா. கேட்போமா பாடல்? இதே பாடல்.

0: இனிமையான அந்த பாடல் காற்றலையில் கலந்தது அந்த உறவோடு இப்பொழுது காற்றலைக்கு வந்திருக்கும் அன்பு நீ நிஜத்தை அழைத்துக் கொள்வோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் தமிழ் வாணன் அவர்களே. மகிழ்வாக ஏற்றுக்கொள்கிறோம். வணக்கம் வருக வருக. நலமாக இருக்கின்றீர்களா தமிழ் வாணன்?
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கையா? நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சிறப்பாக இருக்கின்றோம் தமிழ் வாணன்.
1: நிலையத்தில் அனைவரும் நலமா சார்?
0: அனைவரும் சுகமாக நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள் குடும்பத்தில் எல்லோரும் நலமாக, நண்பர்களோடு
1: எல்லோரும்
0: நலமாக இருக்கு. இன்று உங்களுக்கு தேர்தல் நாளா?
1: ஆமா, இன்னைக்கு வந்து உள்ளாட்சி எலெக்ஷன் நடக்குது. அதுல வந்து நகராட்சி மட்டும், ஊராட்சி எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த நகராட்சி எலெக்ஷன்
0: நீங்கள் வாக்களிக்க சென்று வந்துவிட்டீர்களா?
1: அதுக்கு வாக்கு அழிச்சாச்சு சார். நான் வாக்கு அழிச்சுட்டு வந்துட்டேன். மணிக்கெல்லாம் வந்துட்டேன்.
0: மனித பிறப்பிலே இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு உரிமை வாக்குரிமை மட்டும்தான். அதைதான் எங்க சொந்த எண்ணத்திலே செய்யக்கூடியதானால் அதுவும் விளைபோக போய்விட்டது இப்பொழுது இல்லையா?
1: இல்லையா, அதையும் நான் வந்து முழுமையாக என்னோட சொந்த எண்ணத்திலே
0: உங்கள் காலிலே நாங்கள் எங்கள் சிந்தனையிலே சிந்தித்து செய்யணும். அதனால்தான் நாங்களும் இங்கே திங்கட்கிழமை தோறும் பாட்டு சவாரி என்று ஒன்று வைப்பது என்று அதுக்கு வாக்களிப்பார்கள் வந்த அந்த பாடலுக்கு. அந்த விரைவில் அந்த நிகழ்ச்சி மீண்டும் பிச்சேந்து வரப்படும். அதில் நீங்கள் அறிந்துள்ள வாக்கு என்றால் என்ன என்று புரியுங்கள். மதவு தமிழ் வாணன் அன்பாக பேசினோம். என்ன பாடலை நீங்கள் கொண்டு வந்தீர்கள் என்று?
1: என்ன மந்திரத்தில் வந்து நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா?
0: அதுதான் அற்புதமான பாடல். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. இனிமையான அந்த பாடல் உங்கள் நேராளர்களை தருவீங்கள். நெஞ்சம் உண்டு நேரமை உண்டு இல்லையா? நல்லது, வாழ்த்துக்கள் ஐயா.
1: நெஞ்சம் உண்டு நேர்மை
0: நேர்மை நேர்மை உண்டு நேர்மை ஹானஸ்ட்லி நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா என்ற அந்த பாடல் இனிமையான ஒரு அற்புதமான விழிப்புணர்வான அற்புதமான பாடல். அந்த பாடலை உங்களுக்கு காற்றலை ஒருதரப்பும் கேட்டு மகிழ்ந்திருக்கோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, பேசியதில் மகிழ்ச்சி. நன்றி தமிழ் வாணன் அவர்களே. தமிழ் வாணன் என்ற பெயரை உச்சரிக்கும் பொழுது கூட ஆனந்தமாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்
1: மகிழ்ச்சி.
0: அடுத்த ஒரு பாடல் வரை இருக்கின்றது அந்த உறவுல. அந்த பாடல் கிருஷ்ணன் வந்தான் என்ற திரைப்படத்திலிருந்து எங்கள் அன்பு உறவு முகமது ராஃபிக் அவர்கள் நாகப்பட்டினத்திலிருந்து கேட்டிருக்கின்றார். ஒரு உறவு அழைக்கிறது, இன்னொரு உறவு எதிர்க்கிறதாம். இங்கே பார்ப்போம். இந்த வெறுக்கிறதாம் அழைக்கிறதும் வெறுக்கிறதும் எப்படி என்று அந்த பாடலை கேட்டு பார்த்தால் தானே

குளம் பாடல் இந்த இசையும் அணி இசையிலே வந்த பாடலை ராஃபிக் நீங்கள் தந்தீர்கள் கேட்டு மகிழ்ந்தோம். முன்னிற தமிழ் வானொலியின் நீங்கள் விருப்பத்திலே அந்த வேளை இன்னும் ஒரு பாடல் சிவகாமி என்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் வானிலும் உள்ள மதியை கண்டேன். 1960 என்றால் இன்று 62 தொட்டுவிட்டும் அவர் மனதை விட்டு போகவில்லை. இந்த பாடல் எங்கோ ஒரு இடத்தில் ஒரு சந்தர்ப்பத்தை கண்டவுடன் இந்த பாடல் ஞாபகத்துக்கு வந்திருக்கிறது. அவர் யார்? எங்களுடைய அன்பு மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள். மகாலிங்கம், நீங்கள் கேட்டது அந்த பாடல் இப்பொழுது வானில் முழு மதியை கண்டேன் வருகின்றது. அந்த பாடல் உங்களோடு நாங்களும் கேட்கின்றோம், மகிழ்கின்றோம்.

0: தூங்கும் போது கனவு கண்டேன், தூக்கம் கண்ணை சுத்த கண்டேன். தூங்கும் போது கனவு கண்டேன், கனவிலேயும் அந்த பெண்ணே கண்ணதிலே நிற்க கண்டேன். வானில் முழு மதியை கண்டேன், மனத்தில் ஒரு பெண்ணை கண்டேன். வானமுழு மதியை போலே மங்கையவள் வதனம் கழ்தே.
1: அற்புதமான அந்த பாடல். வனப்பகுதியை கண்டவுடன் எங்கள் அன்பு உறவுக்கு இந்த பாடல் மனதிலே தட்டியிருந்தால் ஆச்சரியமே இல்லை. காரணம், 62 ஆண்டுகளுக்கு முந்தி திரை இசை திலகன் கே வி மகாதேவன் ஐயா அவர்களின் இசையிலே எங்களுடைய இசை அரசர் டி எம் சௌந்தரராஜன் ஐயா அவர்களின் குரலில் வந்த பாடல் காவிய பாடலாக இருக்காமல் போகுமா, மறக்காமல் இருக்க முடியுமா? அற்புதமான அந்த பாடலை இந்த முன்னியல் தமிழ் வானொலியின் சிறப்பான பாடலாக நாங்கள் கேட்டு மகிழக்கூடியதாக இருந்த மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம், உங்களுக்கு நன்றி. அந்த வேளை உங்களுடைய யாத்திரை செய்யும் அன்பு உறவுகளில் உறவாக ஒருவர், நித்திய ஆனந்தம் கொண்ட ஒருவர் வந்திருக்கின்றார், அன்பு கே நித்திய ஆனந்தன் அவர்கள் சென்னை. அவர் கேட்ட பாடலும் வருகின்றது. 1000 ஒருவன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க விடுகின்றது இந்த பாடலை. ஏன் என்ற கேள்வி.

0: எண்ணம் இந்த மனிதன் வாழவில்லை.
1: உங்களி சீக்கிரமே இந்த தீவு சொற்கபடியாகிவிடும் போல இருக்கலாம்.
2: எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே?
1: சந்தேகம் இல்லை, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக தலைமைசாலிகள். ஆனால் வாய்தான் காது வர

0: எண்ணம் சொந்த மனிதன் வாழ்வதில்லை.
1: சுதந்திர உணர்வு கொண்ட மக்களின் உள்ளத்தில் எழும் அபிலாஷைகளில் ஒன்றாகும் இந்த பாடல் மிகவும் இனிமையான கருத்துக்களோடு காற்றலையில் கலந்து சென்ற வேளை நாங்கள் மகிழ்ந்தோம். நித்யானந்தம் உங்களுக்கான பாடல் கேட்டு மகிழ்ந்தீர்களா? யாத்திரை செல்லும் வேளையிலே தங்கள் பொழுதுபோக்குவதற்காக வாகனத்தில் செல்லும் பொழுது இனிமையாக செல்ல வேண்டும், நல்ல எண்ணங்களோடு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடும் இனிய தமிழ் வானொலியில் இணைந்தவர்களுள் மகாலிங்கம் அவர்கள் இணைத்துவிட்ட அன்பு நேயர் மாரியப்பன் அவர்கள். மாரியப்பன், நீங்கள் ஒரு பாடலை தர நினைத்ததை முடிப்பவன் திரைப்படுத்த பாடல் ஒன்றை தாருங்கள் என்று கேட்டீர். அது என் விருப்பம் அல்ல, உங்கள் விருப்பம்தான். நீங்கள் தான் வழக்கமையாக பாடல் தர வேண்டும். இருப்பினும் யாத்திரை கோலத்தில் சென்ற உங்களுக்கு நீங்கள் திடீரென்று அழைப்பு வந்தபடியால் உங்களால் தடுமாற்றத்தில் என்ன பாடல் என்று கூற முடியவில்லை. உங்களுக்காக நான் ஒரு பாடலை தெரிவு செய்து தருகின்றேன். அந்த பாடலை நீங்கள் அவரோடு கேட்க ஆயத்தமாக இருப்பீர்கள். இதுதான் அந்த பாடல், நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலிருந்து வருகின்றது. ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து கேட்போமா அந்த பாடலை?
0: ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து

0: நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திலும் இந்த பாடலை கேட்டாலே இனிக்கும் அல்லவா? சுவையாக இருக்கும் அல்ல அன்பு உறவுகளே. அன்பு உறவுகளான இன்று வந்து காற்றலை கிணைந்த கே நித்யானந்தம், உங்களோட மாரியப்பன் இருவரையும் வருக வருக வந்து வரவேற்று நீங்கள் கேட்ட பாடலையும் கொடுத்து மகிழ்ந்தோம். மீண்டும் உங்களுக்கு வசதி ஏற்படும் வேளையிலே இந்த இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொண்டு பாடலை கேட்டு மகிழலாம். வருக எப்போதும் வருக என்று கூறிக்கொண்டு அடுத்த பாடலை தெரிந்து கால நேரத்தை கருதி விரைவாக நாங்கள் பயணிக்க வேண்டியிருக்கின்றோம். அடுத்த பாடல் காலமெல்லாம் காதல் வாழ்க என்ற திரைப்படத்திலிருந்து அன்பு பேத்தி ஜே ஜெயா அவர்கள் அம்மை அப்பன் இருந்து கேட்டிருக்கின்றார். ஒரு மணி அடித்தால் கேட்போமா?
1: ஹலோ 3

இரண்டாம் நிறம் இப்பொழுது நள்ளிரவு 1:15 நிமிடமாக காட்டும் வேளையிலே நீங்கள் நண்பகலை எட்டிக்கொள்வதற்காக 11:45 நிமிடமாக காட்டிக்கொண்டிருக்கின்றது. ஈழத்திரு நாட்டிலும் தமிழ் நாட்டிலும் அன்பு உறவுகளே, பகலும் இரவும் இணைந்திருக்கும் வேளையில் ஒலித்துக் கொண்டிருக்கும் நீர் விருப்பத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அன்பு உறவுகளும் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நீளத்தை மனதில் கருதி நாங்கள் விரைவில் பயணிக்க வேண்டியில் இருக்கின்றோம். அடுத்து வருகின்றது ஒரு பாடல், மீண்டும் நினைவு சின்னம் என்ற திரைப்படத்தின் ஒரு பாடல், ஏழு இளங்கிளியே என்ற பாடல். அந்த பாடலை கேரள மாநிலத்திலிருந்து பாலக்காடு பிரபு நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். அந்த பாடல் இப்பொழுது காற்றுகையில் ஒலிக்கின்றது. உங்களோடு நாங்களும்

இனிமையான அந்த பாடலை கேட்க கேட்க ஆவலாக இருக்கின்றது அந்த உறவுகளை. இந்த வேளையில் இன்னும் பாடலை தர வேண்டி இருக்கின்றது. நேரத்தை கருதி விரைவாக சொல்கின்றோம். அடுத்து வரும் பாடல் எங்க சின்னராஜா என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார் வடலூர் ஆனந்தன் அவர்கள். ஒரு பாடல், எடடா மேளம் அடிதா தாளம், கேட்போமா?

0: எதுதா மேளம் அதுதா தாளம் இனிதான் கச்சேரி ஆரம்பம். எதுடா மேளம் அதுதா தாளம் இனிதான் கச்சேரி ஆரம்பம். பாடுற பாட்டு காதுல போடு கோட்டாதாண்டா உருப்படும் நாடு. நாடு முன்னேற பாடுபடு, நாடு முன்னேற பாடுபடு.
1: நாம் பெயர் தக, நாம் பெயர் தக.

உழச்சிப்பாரு யோகம் வரும் கணனம், ஊஞ்சி கடந்த தூக்கம் வரும் விளையும் பூமி

காதிதான் நாட்டுக்குள்ள ரொம்ப ரொம்ப நல்ல காதிதான். இதுக்கு ஈடாக ஏதுமில்லை, இதுக்கு ஈடாக ஏதுமில்லை. விட்டுட்டான் மேல

கலசம் போட்டு ஏமாற்றல், கோஷம் போட்டு கூட்டம் வரும். ஓட்டு கேட்க வரும்போது தாண்டா உன்ன புதுசாக பாசம் வரும். அந்த நேரம் கொஞ்சம் அசந்தா மோசம் வரும். காச நீட்டி ஆசை காட்டி தூண்டி போடுவான், ஜெயிச்ச பிறகு மேலே ஏறி பாண்டியாடுவான். அவங்க பின்னால போகாதே, அவங்க பின்னால போகாதே. எதுதான் மேலும் அதுதான் காலம், இனி

0: நாடு முன்னேற பாடுபடு,
1: சிறப்பான ஒரு பாடல். காற்றலையில் கலந்த வேலை மகிழ்ந்தோம் அன்பு உறவுகளை. இந்த வேலை இன்னும் ஒரு பாடல் வந்து எங்கள் நேயர் விருப்பத்தை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றது உறுதி பாடலாக. அந்த பாடலை தந்தவர் சிதம்பரம், அன்புக்குரிய தமிழ் வாணன் அவர்கள். என் அண்ணன் திரைப்படத்து பாடலை, அற்புதமான அந்த பாடலை தந்து நிறைவேற்றி வைக்க இருக்கின்றார் என்னுடைய நேயர் விருப்பத்தை. கேட்போமா அந்த பாடலை? தமிழ் வாணன் உங்களுடைய பாடல், என் அண்ணன் திரைப்படத்திலிருந்து. நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு.

0: உண்டு நேர்மை உண்டு ஒரு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா.
1: அற்புதமான ஒரு பாடல், நம்பிக்கை, துணிவு, வீரம், எழுச்சி என்றெல்லாம் வரும் ஒரு எழுச்சி பாடல், உணர்ச்சி பாடல், விழிப்புணர்வு பாடலாக வந்த பாடலை தந்து இந்த நேயர் நேரம் நிறைவு பெறுகின்றது. அன்பு உறவுகளே, அனைத்து பாடல்களும் அற்புதமான பாடல்கள், இனிமையான பாடல்களை தந்து இதமாக நாங்கள் கேட்டு மகிழ்ந்திட வைத்த அன்பு உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த நேயர் விருப்பமும் போ என்று ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் எனக்கு தெரிகின்றது. வந்த உறவுகளும் வர இருந்த உறவுகளுக்கும் நன்றி கூறிக்கொண்டு உங்களுக்கும் எங்களுக்கும் இங்கிதமான ஒரு நல்ல வேலையை தந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு பெறச் செய்த எல்லாம் வல்ல உறைவா, உலகெல்லாம் பறந்து வாழும் உயிர்கள் அத்தனையும் நோயற்ற வாழ்வு என்ற குறைவற்ற செல்வத்தை பெற வேண்டும் என்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி உன்னை இறைஞ்சு கொண்டோம் கொடு இறைவா என்று கேட்டு இன்றைய நேய நேரத்தை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி காட்டலையில் நிறைவு செய்து விடைபெறுகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது நேயர் விருப்பம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை.

0: இன உருடு தமிழன் என்றொரு இன உருடு தனிய அவர் பொரு குணவுண்டு தனிய அவர் பொரு குணவுண்டு அமிழ்தும் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர்

மலரும் நீர் நிறத்தை அலங்கரிக்க என்றும் முதல் பாடலை ஒலிக்க வைக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார்கோயில் ஞானசேகரன். வளமை போல ஞானசேகரன் கேட்கும் இனிமையான பாடல்களை அவரோடு இணைந்து செவிமடுக்க தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன், பத்மினி சேரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி வில்லாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் இணைவார்கள். நாங்களும் இணைவோம். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் என்ற அற்புதமான தத்துவ பாடலை நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார்.

அறிவை நீ வந்து உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டு.

கண்ணே தோடுவது சாத்தியமே, காத்திருந்து கைவருக்கு கைகிழந்து கூட்டிவிடும் கண்ணு.

மகளே ருத்ராட்ச பூனைகளாய் வாழறீங்க, சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களையே ஏமாற்றி கொண்டாட்டம் போடு.

கண்மூடி போகிறவர் போகட்டுமே, என் மனதை நான் அறிவேன், என் உறவை நான் மறவேன், எதுவான போதிலும் ஆகட்டுமே. நன்றி மறவாத நல்ல மனம் போதும், என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும். கண்ணை நம்பாதே உன்னை ஏன்

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை என்றும் இன்றைய நாள் நல்வாழ்த்துக்களை எங்களுக்கு கூறி ஏழாவது மனிதன் திரைப்படுத்தும் பாடலை பாட வைக்கின்ற தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும் ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா அவர்களோடு ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோரும் பாடல் காக்கை சிறகு நிலே என்று வழி எடுத்து பாடுகின்றது.

பெருமை சேர்க்கும் இந்த பாடல்களை நாங்கள் கேட்கும் வேளையிலேதான் வண்டிக்காரன் மகன் என்ற திரைப்படுத்து பாடல் கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை எங்கள் நீண்ட கால உறவு அன்பு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகவர் ஷாதிக் அவர்களும் அவரது உறவுகளாக வளமை போல என்றும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத் அவர்களோடு முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வீன் மற்றும் நசீகா, ரிஃபாகா, இம்ரான் ஷாகில் உலக தமிழர்களோடு கேட்கும் வேளையிலே பாடுகின்றது அந்த பாடல், மேடையில் ஆடிடும் மெல்லிய பூங்காற்று என்ற பாடல்.

0: சிரித்து வாழ வேண்டும் என்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஒலித்த ஒரு பாடலை தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா அவர்களும், ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா மற்றும் மதுசுரை சிவசங்கரன் இவர்களோடு நட்பவி நர்மகையாள் பங்கினியாள் அனைவரும் கேட்கும் பாடல் பொன்மன செம்மலை புண்பட செய்வது யாரோ என்று கேட்கும் இனிமையான பாடல்.
1: பொன்மன செம்மலை புண்பட செய்தது யாரோ, அது யாரோ

இதில் மொட்டு விரிந்திட என்ற ஒரு பாடல் பந்த பாசம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை நீதிபதி அரசடி குப்பம் யாமிருக்க பையமின் சரவணன் தருகின்றார். ஒலிக்கின்ற அந்த பாடலை தங்கம் சரவணன், பெரியசாமி ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்க நாங்களும் இணைவோம், கேட்டு மகிழ்வோம்.

0: உறவுகளோடு உறவுகளாக நாங்கள் கேட்டு மகளும் பாடலை நாங்களும் கேட்கின்றோம் என்று ஓடி வந்து இணைகின்றார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் திருமதி கே அனுஷா கிருஷ்ணன் அவர்களும், அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் உறவினர்களும் நண்பர்களும் இணைந்து கேட்க வேண்டும் என்ற அந்த பாடல் நீலவேணி அம்மா நீலவேணி என்று கூறி பாடும் மலேசிய வாசுதேவன் மறைந்த இசை மாமணி அவரோடு சின்னக்குயில் சித்ரா அம்மாவும் பாடி இருக்கின்றார்கள். சாமி போட்ட முடிச்சு திரைப்படத்திலிருந்து.
1: நீலவேணி அம்மா நீலவேணி.

நிகழ்வுகளும் நாங்களும் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றிய தமிழ் வானொலியின் காற்றலையிலே நேயர் நேரத்திற்கான பாடல்கள் அவர் கேட்டு முடிந்தவுடன் ஓடி வந்து விடுவார். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். கிருஷ்ணன் அவர்கள் வந்து கேட்கும் இனிமையான அந்த பாடல் நெஞ்சில் ஒரு ராகம் என்ற திரைப்படுத்து பாடல். குருடான கவிஞனுக்கு ஊதாப்பு என்ன என்ற வரிதான் அவர் தந்த தத்துவ பாடல். கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் கேட்கும் இந்த பாடலை அவரது உறவுகளும் உலகத் தமிழர்களோடு கேட்டு மகள வேண்டும் என்று எழுதியிருக்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

ஒழிக்க கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் போல் என்றும் மலரும் நேயர் நேரத்துக்கான தித்திக்கும் தேனான பாடல்கள்.

திசை எங்கும் இசை பரப்பி வரும் இனிமையான பாடல்களை தங்கள் மனவிருப்பத்துக்கேற்பவாறு தெரிவித்தது அனுப்பிய உறவினர்கள் ஏனையோரும் கேட்டு மகிழ வேண்டும் என்ற நல்லுள்ளத்தோடு பதிவு செய்து அனுப்பிய வேளையிலே தொடர்ந்து ஒலிக்கின்றன. தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல்கள் அடுத்து வரும் பாடல் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகேத் சிலுவை சந்தன்ராஜ் அவர்களுடைய காதோரம் செல்லும் பாடல் ஒன்ஸ் மோர் என்ற திரைப்படத்திலிருந்து பூவே பூவே என் பூஜை என்ற வரிதான் முதல் வரி ஒலிக்கின்றது பாடல். இணைவோம் அவரோடு நாங்களும் கேட்டு மகிழ்வோம்.

அடுத்த ஒலிக்கு இருக்கும் இனிமையான ஒரு பாடல் ஓம் என்று 2018 ஆண்டு திரைக்கு வந்த பாடலை கேட்க விரும்புகிறார் பாலக்காடு கேரள மாநிலம் ரதீஷ். கோடி கோடியாய் என்ற முதல் வரியை கொண்டு முழுவதையும் பாடுகின்றது.

பழமை போல என்றும் இறுதியாக ஒரு பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர செய்ய இருக்கின்றார் வளைகுடாமன். குவைத் நாட்டிலிருந்து நீண்ட கால உறவு அன்பு ஜோர்ஜ். லிப்ஸ்டிக் என்ற திரைப்படத்திலிருந்து லிப்ஸ்டிக் போட்டு என்ற முதல் வரியை கொண்டு முழுவதையும் இனிமையாக பாடுகின்றது மறுபுறமே கேட்டு.

என்றொரு இனம் உண்டு, தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே

0: அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேயரா. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். மீண்டும் ஓர் நீய நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளிடம் நலம் நாடி நாங்களும் நலம் என்று கூறிக்கொள்கின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே முன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வழமை போல இன்றும் ஒலிக்க இருக்கின்றன சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். மேட்டுக்குடி என்ற திரைப்படத்திலிருந்து இன்றைய நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள் ஆரம்பிக்கின்றன. சர்வதேச நேயர் விருப்பத்தில் எனது பாடல் வர வேண்டும் என்று அந்த திரைப்படத்திலிருந்து அன்புள்ள மன்னவனே என்ற பாடலை அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார் கனடா அல்பர்டா மாநிலத்தில் இருந்து சாந்தினி.

அவரை தொடர்ந்து உரைக்க இருக்கும் இனிமையான பாடல் தன்னைத்தானே தஞ்சம் என்று ஆரம்பிக்கும் நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை இன்று அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார் ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரிலே அன்புடன் டி ராம்ஜி.

அவர் தந்த வேளையிலே மீண்டும் ஒரு பாடலை ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியில் இருந்து அன்புடன் தருகின்றார் விஜயராணி. தேவன் வந்தாண்டி என்ற பாடல் உத்தமன் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அவருக்காக.

தொடரும் பாடல் மெட்டியொலி காத்தோடு என்ற ஒரு பாடல், மெட்டி என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடலை தருகின்றார் கனடா மொன்றியலிலிருந்து தனுஷ்.

நீங்கள் கேட்டு மகள வேண்டும் என்று ஒலித்துக் கொண்டிருக்கின்றது காற்றலையிலே சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள். இனிமையான இதமான பாடல்களை இங்கிதமாக கேட்டு மகளும் இந்த வேளையிலே தித்திக்கும் தேனான பாடல் வரிசையில் மீண்டும் ஒலிக்கும் பாடல்களாக ஒலிக்க இருக்கின்றன. ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்கள் அனுப்பி வைத்த பாடல்கள். தேவன் தந்த வீணை என்ற அற்புதமான பாடல், உன்னை நான் சந்தித்தேன் திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் தந்திருக்கின்றார்கள். மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவில் இருந்து

அவரை தொடர்ந்து ஒலுக்கி இருக்கும் இன்னுமோர் பாடல் என்ன பண்ணுற என்று கேட்கும் காதல் மெய்ப்பட என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடலையும் ஆஸ்திரேலியா கண்டம் சிட்னி மாநகரத்திலிருந்து நீண்டகால உறவு ரமணி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள், நாங்கள் முனைகின்றோம் உங்களோடு ஒலிக்கின்றது பாடல்.

ஒலித்து வரும் பாடல்களோடு மீண்டும் ஒரு பாடலை மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து நீண்டகால இசைப்பயணம் எங்களுடன் தொடரும் கேரிஸ் தாலாட்ட நான் பிறந்தேன் என்று வரிகொண்ட பாடலை தூரல் நின்று போச்சு திரைப்படத்திலிருந்து கேட்க வைக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து தினமும் ஒலிக்கும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல்கள் கனடா வன்கூவர் மாநிலத்து உறவினர்களின் பாடல்கள். முதலில் இளவரசி தருகின்றார் அஸ்கலகாலே என்ற மாமதுர திரைப்படத்து பாடலை.

குவலிருந்து இளவரசி தந்தவளை மீண்டும் அங்கிருந்து வசந்தியும் ஒரு பாடலை ஐ லவ் யூ என்று பாடும் மாம்பழத்து வண்டு திரைப்படத்து பாடலை பாட வைக்கின்றார்.

இதோடுதான் காஞ்சனாவும் வன்கூவர் கனடாவிலிருந்து வந்து ஒரு பாட்டை தருகின்றார். கவசம் திரைப்படுத்து பாடல் கெட்டவா கெட்டவா என்று வரி எடுத்து இனிமையாக பாடுகின்றது.

திசை எங்கும் இசை பரப்பி வரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களுள் அடுத்து வரும் பாடலை சிங்காரபூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் தருகின்றார். கலங்கரை விளக்கம் என்ற திரைப்படுத்து பாடல் பல்லவன் பல்லவி பாடட்டுமே என்று வரி எடுத்து பாடுகின்றது. அவரை

தொடர்ந்துதான் அன்பு உறவான நிவேஷன் ஜெனீவா நகர் சுவிட்சர்லாந்திலிருந்து ஒரு பாடலை தருகின்றார். அந்த பாடல் மூன்றாம் உலக போர் என்ற திரைப்படத்திலிருந்து வான்மழை என்ற முதல் பதத்தோடு ஒலிக்கின்றது அந்த பாடல்.

மண் என்றால் என்னவள் ஞாபகம் வருவது வழக்கம். என்னவள் ஐரோப்பிய மாநிலத்தை விட்டு ஈழ மணித்திரு நாட்டில் நீண்ட நாள் ஓய்வெடுத்து அங்குள்ள பணிகளை ஆரோக்கியமாக புரிந்து கொண்டிருக்கும் வேளையிலே எங்களை மறவாமல் என்று ஒரு பாடல், சின்ன கண்ணன் அழைக்கின்றான் என்று பாட வைக்கின்றார் கவிக்குயில் திரைப்படத்திலிருந்து.

போல இறுதி பாடலை தந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய ராபை சேனா அவர்கள். குமரி கோட்டம் திரைப்படத்து பாடல்தான் அவர் தந்த பாடல். எங்கே அவள் என்று பாடுகின்றது இனிமையான அந்த பாடல்.

உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்ததும் ஒன்றியல் தமிழ் வானொலி காற்றலையிலே கலந்துவிட்ட சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். அத்தனை பாடல்களும் தித்திக்கும் தேனான பாடல்கள். இசை பரப்பி உலகெங்கும் வந்த வேளையில் எங்கள் இதயத்தை நிரப்பிச் செல்கின்றன என்ற திருப்தியோடு மீண்டும் சந்திக்கின்றேன் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் நல் வணக்கங்களும் கூறி வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழும் இசையோடும் என்று கூறி நிறைவு பெறுவோம்.

வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

அன்பான காலை நேர வணக்கம். இது கனடிய நேரம், சரியா? 11:04 இந்திய இலங்கை நேரம், சரியாக 9:35. நலந்தானே என் அன்பு உறவுகளை முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு காற்றலையில் நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோட மீரா நலம்தானே. இன்றைக்கு கதம்ப நிகழ்ச்சியில என்ன சொல்லல பாட்டு எடுத்து வர கொடுக்கலாம் என்று யோசிச்சு கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு. சரி, அது ஒரு என்ற சொல்லு, ஒரு அது அந்த ஒரு என்ற சொல்லு முதலில் வரக்கூடியதாக நீங்க கொண்டு வர வேண்டும். ஒரு முறை ஒரு ஒரு ஒரு என்ற சொல்லு பாடல் தொடக்கத்தில் வரக்கூடியதாக, கூடிய அளவு பாடல் தொடக்கத்தில் வரக்கூடியதாக நீங்க கொண்டு வரணும். ஒரு அது பாடலோட தொடக்கத்துல வரணும். எங்க பாக்கலாம், எத்தனை பேர் கொண்டு வர்றீங்கன்னு பாக்கலாம். முதல் கணி என்னை பெற்ற தாய் தந்தையருக்கும் கண்ணனுக்கும் சொல்லிட்டேனா, அன்பை தெரிவித்துக் கொண்டு கண்ணனுடைய பாடல் ஒன்றை எடுத்து வருகிறேன். காட்டிலையில் கேட்டுவிட்டு நீங்க கேட்டுக்கொண்டு காட்டிலைக்கு வரவும் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும், 5 1 4 5 1 9 2 3 7 9 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் காட்டிலைக்கு வர வேண்டும். கண்ணன் பாடல் ஒன்று காட்டிலையில் வருகிறது. ஆஹா, பாட்டு இந்த பாட்டு எடுத்து வர முடியாது. சரி, இன்னும் ஒரு பாட்டை பார்க்கலாம்.

0: முதல் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் சாத்தூர் ரமேஷ்.
1: அம்மா
0: வணக்கம். வணக்கம்
1: அம்மா. முதல் நேர்
0: சாத்தூர் ரமேஷ்.
1: வணக்கம் அம்மா.
0: ஆஹா, ஒரு சந்தோஷம் தானே முதல் நேர். நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். முதல் நேரா ஓடி வந்து சின்ன பிள்ளைகள் இந்த
1: அம்மா சாப்பிட்டாச்சுங்களா?
0: சாப்பிட்டேன்.
1: அம்மா கேட்டேன், அதான் ப்ரோக்ராம் கேட்டேன், வெறும் மியூசிக்கே போட்டுருந்தது.
0: இப்ப இப்பதான் போட்டேன்
1: உங்களுக்கு முதல். ஆமாம்மா, அதான் உங்களுக்கு கால் பண்ண பார்த்தேன். என்னமா வரும் மியூசிக்கே போட்டுருக்கு, நம்ம நிலையத்துல பாட்டு எதுவும் போடலையா என்ன கையெல்லாம்
0: பார்த்தேன்.
1: டக்குனு கட் ஆகி உடனீங்க தலைப்பு
0: சொன்னீங்க,
1: அடுத்த செகண்ட் போட்டேன் உங்களுக்கு.
0: அடுத்த செகண்ட் உடனே போட்டீங்க. அது இந்த சின்ன, அதாவது முதலாம் வகுப்பு சின்ன குழந்தைகள் அந்த அறுவரி வகுப்புல குழந்தைய அந்த டீச்சரை பார்த்தா ஓடி வர யார் முன்னுக்கு
1: போனான். யாரு ஃபர்ஸ்ட் வரவா? யாரு ஃபர்ஸ்ட் வரவா? சீக்கிரம் சீக்கிரம்
0: சீக்கிரம் ஓடி போயிருவாங்க. அப்படி இருக்குது. சரி, ஒரு ஒரு
1: ஐயா அப்படி இருக்காரு,
0: நல்ல சுகமா இருக்காருங்க. அவங்க அப்பா நல்ல நல்ல சுகமா இருக்காரு.
1: நீங்க அம்மா அப்பாவும் நலம் வந்தா நாங்க அனைவரும் நலம்.
0: நலம்.
1: ஒரு பக்கம் பாக்குறா, ஒரு கண்ண சாக்கிறா, அவ உதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறா, சிரிக்கிறா, சிரிக்கிறா. அதே பாடலுமா?
0: அந்த பாடல் உங்களுக்கு. ஒரு பக்கம் பாக்குறா. வணக்கம் ஈஸ்வரி. ஈஸ்வரி வணக்கம். ஈஸ்வரி வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் ஈஸ்வரி. எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு. நல்லா இருக்குமா?
0: நல்ல சுகமா சந்தோஷமா இருக்கேன். எப்படி சிரிச்ச வண்ணா?
2: நல்லா இருக்குமா? சந்தோஷமா இருக்குங்களா?
0: அப்படி இல்ல, எப்பவும் நான் என்னுடைய வாழ்த்தால் தான் சிரித்த வண்ணம் இருக்கு. அப்பதான் ஹெல்த்தியா நல்ல நூறாண்டு காலம் நல்ல திடமா உற்சாகமா இருப்பீங்க. கலகலகலாண்டு
2: நல்லா இருக்குமா? எப்பவுமே நான் சிரிச்சு தான் பேசுவேன். இங்கே எல்லாம் எங்க பக்கத்துல எல்லாமே சொல்லுவாங்க, சிரிச்சு தான் பேசுவோம்.
0: உங்களுக்கு நல்லதான் பேசுவீங்க. சரி, இன்னைக்கு நீங்க ஒரு பாட்டு கேளுங்க பாப்பா. ஒரு ரெண்டு தொடங்குற பாட்டு.
2: ஒரு
0: ஒரு ஒரு என்ற சொல்லல தொடங்கணும், முதல்ல தொடங்கணும்.
2: ஒரு பெண்ணை பார்த்துவார்.
0: சூப்பர் சூப்பர். அட்டே அப்பா,
2: நானு ஏதோ ஒண்ணு சொல்லிருக்கேன்.
0: சூப்பர். ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தே நிலவில் ஒளி இல்லை, கண்ணை
2: பார்த்து.
0: சூப்பர். ஒரு பெண்ணை பார்த்து.
2: சரி,
0: நன்றி நன்றி நன்றி. உங்கள் ரெண்டு பேருக்கு அந்த பாடல் எடுத்து வர்றேன். நன்றி, வணக்கம் இருவருக்கும். நன்றி நன்றி நன்றி.
2: நன்றி மேடம். நன்றி மேடம். தேங்க்யூ.
0: நன்றி நன்றி. கெட்டிக்காரி, ஒரு பெண்ணை உடனே சொல்லிட்டேன். ஒரு பெண்ணை பார்த்தேன். சரி, எனது பாடலை தொடர்ந்து கொண்டு உங்களுடைய பாடலை எடுத்து வர்றேன்.

0: நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்ளுவேன். அன்பு உறவு முத்துவேல், வணக்கம் முத்துவேல்.
1: வணக்கம். வணக்கம்,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நன்றாக இருக்கிறேன். ரமேஷ் இருக்கிறாரா, லைன்ல இருக்காரா?
0: அவர் விடுபட்டு போயிட்டார். நீங்க பேசி இருக்கலாம், விடுபட்டு போயிட்டார். அவர் விடுபட்டு இரண்டு இலக்கங்கள் இருக்கிறது. மற்ற இலக்கத்தையும் நீங்கள் அழைக்க வேண்டும், நான் பதிவு செய்து கொள்வேன். நீங்க இந்த இலக்கத்துல ஒருவர் பேசுகிறார் என்றால் அடுத்த இலக்கத்துக்கு வந்தா நீங்கள் பேசலாம் அவரோடு. நீங்க உங்களுக்கு ரமேஷ தெரியுமா? உங்களுக்கு
1: சாத்து ரமேஷ் எனக்கு அறிமுக நேயர். அதாவது நான் எம்டிஆர் எஃப்எம்ல அறிமுகமாகும் போது முதன் முழுதலில் எனக்கு வாழ்த்து கூறியவர் அவர் தான்.
0: அவர் தான் கலகலாண்டு பேசுவார், இந்த வானொலியோடு இணைந்திருப்பார் அவர்.
1: ஆமா, அறிமுக நேயர்னு நேர் நேரத்தில் நான் பாடல் பதிவிடும் போதே எனக்கு உடனே எனக்கு போன் பண்ணி நான் பார்த்து ரமேஷ் பேசுகிறேன் வாருங்கள் வெல்கம்
0: என்று சொல்லிவிட்டார். உங்களுடைய நிகழ்ச்சி வந்து நான் நாளை, இப்ப இன்றைக்கு நான் எடுத்து வந்திருக்க வேண்டும், நான் எடுத்து வரக்கூடிய நிலையில இல்லை. என்னுடைய நிகழ்ச்சிக்கு முன்பாக

0: சின்ன பிள்ளை உங்களுக்கு அந்த மியூசிக் எடுத்ததுலயே எனக்கு ரெண்டு நாள நித்திரை இல்ல. வீட்டுல எல்லா லைட்டையும் போட்டுத்தான் நான் அல்லாண்டி கொஞ்சம் ஒரு சின்ன வெளிச்சத்திலேயே வந்து எல்லா இடமும் உலாவி தெரிவேன். இது உங்களுடைய அந்த தொகுப்பை எல்லாம் பார்த்த பிறகு இப்ப நான் எல்லா லைட்டும் போட்டுதான் எல்லா இடம் போய் வரேன்.
1: நிறைய சிரமம் கொடுத்து விட்டேன் போல இருக்கிறது.
0: இல்ல இல்ல, சின்ன ஏதாவது ஒன்று ஆடுனா கூட பயமா இருக்குது. ஏன்னா நீங்க எடுத்து வந்த பாடல்களும் அதுவும் எல்லாம் ஒரே மாதிரி ஒரு பயமா இல்லையா இருக்கிறது.
1: மற்ற மோகினின்னு ஒரு படம் பார்க்கும்போது
2: ஜெகன் மோகினி போட்டுருக்கோம்,
1: அதுல வந்து ஒரு மனித உருவம் வந்து ஒரு வெள்ளை வெள்ளர்னு துணியில தச்சு போட்டு நீண்ட முடி போட்டு இருக்கும். ஆனா அந்த மாதிரி உருவம் வந்து ஸ்கெல்டன் தெரியல எனக்கு.
2: தெரியல
1: ஒரே புகை மட்டும்தான் தெரிஞ்சது.
2: அதனால அம்மா அம்மா நம்மள வந்து நிறைய பேர் பாத்திருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. இது வரைக்கும் ஆண்டவன் செயல்ல இந்த 44 வயசுல இது வரைக்கும் நான் எதுவும் பாக்கலம்மா. இது வரைக்கும்
0: இன்றைக்கு நீங்க பாப்பீங்களா? நீங்க சரியா கவலைப்படுறீங்க, இந்த பாக்கையில இருந்து கவலைப்படுறீங்க, அதனால இன்றைக்கு இருக்கா நீங்க பார்த்தா நல்லா இருக்கும்.
1: இன்னொரு விஷயம் சொல்றேன்
2: சார்,
1: திருவேதில எங்க மாமா வீட்டுக்கு போயிருக்கும்போது வீட்டுல தூங்கிட்டேன். காலையில பாத்தீங்கன்னா ஒரு 5:30 வெளியில வந்து ஒரே மக்கள் சத்தம். ஆமா ஆமா, 5:30, 6 எந்திரிச்சு வெளியில வந்தானே என்ன என்னன்னா யாரும் பயப்படக்கூடாது. என்ன என்ன வெளியில வந்து கேட்கும் பொழுது அப்ப வந்தாங்க, முதல் நாள் வந்து ஈவினிங் மாலையில வந்து ஒரு தகனம் பண்ணிருக்கிறாங்க. தகனம் பண்ணது வந்து பக்கத்துல இருந்து ஒருத்தர் எப்போதும் இருப்பாரா அந்த மாதிரி யாரும் இல்லைங்க அன்னைக்கு. அதுல என்னன்னா ராத்திரி வந்து உடம்பு எரிஞ்சு அந்த உருவம் வந்து ஏந்திரிச்சு வெளியில நடந்து வந்திருக்கு.
2: நடந்து வராது சார், அது நடந்து வராது.
0: கொஞ்சம்
1: அதாவது சிதையில இருந்து எந்திரிச்சு ஒரு 10 நடந்து வந்து வரப்பு வரப்புல தடிக்க அப்படியே கீழே விழுந்துருக்கு. அது என்ன காரணம் அப்படின்னா அந்த எலும்புகள் வந்து சூடு ஏறும் பொழுது, அந்த சூடு ஏறும் பொழுது அது நரம்பு தெரிக்குமா?
2: ஆமா,
1: அப்ப வந்து போய் பகல்ல போய் பார்த்தோம்னா உடம்புல வந்து பாதி எரிஞ்சிருச்சு, எலும்பு மட்டும் ராத்திரில அது எரியும் பொழுது யாராவது பாத்துருந்தாங்கன்னா என்ன
2: ஆயிருக்கும்?
0: இல்ல இல்ல,
1: ஹார்ட் அட்டாக்
2: வயிற்று பாக்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்துடும்.
0: இல்ல
1: ஹார்ட் அட்டாக் எல்லாம் வாயில ரத்தம் வந்துடும்.
2: அது உண்மை சார், அது உண்மை. அடிச்சிடும்
1: மனதில் அப்படி பதிந்தது. இப்ப இடையில வந்து இப்ப ஒரு 5-6 இருக்கும், ஒரு நாள் காலையில வந்து என் பாப்பாவை பாக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு 4 எந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியில கிளம்பி வரேன். கிளம்பி வந்து என்னுடைய பஸ் ஸ்டாப் வர்றதுக்கு ஒரு பள்ளம் நடந்து போகணும். நான் வீட்டை விட்டு வெளியில வரேன். வெளியில வந்தோன்னா அந்த என் வீட்டு வாசல ஒரு கோயில் இருக்கு, கோயிலுக்கு பக்கத்துல ஒரு சிகப்பு நாய் ஒண்ணு நின்னுட்டு இருந்தது.
2: என்ன கோயில்?
1: அது வந்து காளியம்மன் கோயில்.
2: காளியம்மன்
1: காளியம்மன் எங்க கிராமத்தோட காவல் செய்யும். அது
2: நுழைவாயில்,
1: நுழைவாயில் நுழைவாயில்ல அந்த காளியம்மன் கோயில் இருக்கும் ஒவ்வொரு கிராமத்திலயும்.
2: ஆமா இருக்கும்.

0: அது நான் வந்து அத ஸ்டெப் கால் வச்சோன்னா அந்த நாய் வந்து என் பின்னாடியே நான் பஸ் ஸ்டாண்ட் போற வரைக்கும் வந்தது.
1: கூடவே வந்தது.
0: எனக்கு வந்து அவ்வளவு ஆச்சரியம், எப்படி இது அந்த நான் பார்த்ததே இல்ல. திடீர்னு அந்த பஸ் ஸ்டாப் வரைக்கும் வந்து கூட நடந்தது. அதுக்கப்புறம் திரும்பி பாக்குறேன், அந்த நாயை காணும்.
1: இருக்காது இருக்காது, காணாம போயிடும்.
0: அது எப்படி என்னன்னு எனக்கு தெரியல.
1: அது உண்மை சார், அது உண்மை. என்னன்னாக்கா நாம கூட வந்த காலையில சேர்ந்து இப்ப கம்பெனி வீட்டுக்கு வரும்போது நாம கூட ஒருத்தர் பேசிட்டு வர மாதிரி கூடவே தோணும். ஆனா நம்ம வீட்டு கிட்ட வந்து ஒரு நூறு மீட்டர் தொலைவுல ஆள் இருக்க மாட்டாங்க, துணைக்கு கூடவே வருவாங்க. இப்ப இருவனத்துல பேசிட்டு உடம்பு மெய் சிலிக்குது எனக்கு. இப்போ அதை பத்தி மெய் சிலிக்குது உடம்பு. இப்ப
2: நீங்க கொஞ்சம் பண்ணுங்க, அவங்க பேசிட்டு வரும்போது அவங்க உருவத்தை நீங்க பாப்பீங்களா?
1: இல்லம்மா, உருவம் தெரியாதம்மா.
2: அப்ப எப்படி நீங்க பேசிட்டு வரீங்க?
1: பக்தியா ஆச்சு பேசிட்டு. இல்லம்மா, நம்ம கூட ஒரு ஆள் இருக்காங்க. டிகிரியும் டிகிரியும் கொடுத்துருவாங்க, டிகிரியும் கொடுத்துருவாங்க. நீ பயப்படாம வீட்டுக்கு போ, டிகிரியும் வரும். நம்ம மனசுக்குள்ள ஒரு டிகிரி வரும், அப்பதான் ஒரு ஆள் நம்ம உடம்பு தெரியும் நம்மளுக்கு. நல்ல ஒரு ஃப்ரெண்ட் யாராவது ஃப்ரெண்ட் ரூபத்துல யாராவது நமக்கு நீ டிகிரியுமா கல்லம் போ, நான் பாத்துருமா அவரு சொல்லுவாங்க. இப்ப நீங்க வரீங்கன்னா உங்க கூட ஐயா சின்ன சில ஊக்கம் கூட பாரு. அம்மா மீரா அம்மா நீ டிகிரியுமா உன பாத்துருமோ பாத்துருவோம். அது மாதிரி ஒரு குரல் உங்களுக்கு கேட்கும்.
2: ஆனா
1: யாரு ஆளு தெளிவுக்கு சொல்லுவாங்க, நீ போயிட்டு வா, எவ்வளவு தொலைப்போ நான் பாத்துக்க கூட. ஒரு நூறு மீட்டர் இருக்கும்போது பகல் என்பது கடவுள் இல்லாம போல விடியல, அதான் மெயின்.
0: எனக்கு இரவுல எனக்கு இரவுல வந்து பயம் வந்து நாய்கள், பேய்கள், பாம்புகள்.
1: ஒரு இன்னைக்கு கலவதா என்ன சார், இன்னைக்கு கலவதால பேய் என்பது இல்லை, நம்ம மனசுக்குள்ள ஒரு பயம் பீதி.
0: நான் இளமையில பார்த்தது, ஆனா இப்ப இடையில வந்து இடையில
2: ரெண்டு மாதத்துல
0: முன்னால நான் நைட்டு ஒரு 10:30 வண்டியில வந்துகிட்டு இருந்தேன் டூ வீலர்ல. இருக்குல்ல பாத்தீங்கன்னா ஒரு 6 அடி அளவுக்கு ஒரு உலக்கை இருக்குல்ல, அந்த உலக்கை சைஸ் ஒரு பாம்பு கடந்து ரோட்ல. அப்படியே பார்த்தோம்னா
2: ரமேஷ் நீங்க விடுபட்டு கொள்ளலாம். ரமேஷ்
1: சொல்லுங்கம்மா,
2: நீங்க விடுபட்டு கொள்ளுங்க. ஏன்னா அங்க நீங்க பிஸியா இருக்கிறீங்க, நான் இவர்கிட்ட கதையை கேட்கலாம். நீங்க விடுபட்டு நீங்க
1: கதைகள்
2: வந்தா இவருடைய தெளிவா வராது. அதுதான் சரி, நீங்க சொல்லுங்க.
0: அத பாக்கும்போது எனக்கு உடம்பு அப்படியே வெட்ட வெட்ட வெட்ட வெட்டன்னு ஒரு நிமிஷம் ஆடிடுச்சு. ஹார்ட் வந்து பட்டு பட்டு பட்டு பட்டு நடிக்குது. அது இரவு கார நேரமா இருக்கிற வாசி அவ்வளவு பயம். பகல்னா கூட ஓரளவுக்கு அந்த பயம் இருந்திருக்காது. அப்புறம் வந்து அந்த ரோட்டை அது கிராஸ் பண்ணி போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வண்டியில வந்துட்டேன்.
2: வந்துட்டீங்க, ஆனா பயம் இருந்திருக்கு.
0: பயம்னா என்ன, ஒரு 6 அடி நீளம் இருக்கும். ஒரு 6 அடி
2: நீளம் பாம்புக்கு மேல உங்களோட வண்டியை ஏத்துனா அது சுத்தும். அந்த சுத்தும் அப்படியே சுத்தி பிடிக்கும்.
0: ஆமா, நான் அப்படியே பிரேக் அடிச்சு அப்படி நின்னுட்டேன். அது கிராஸ் பண்ண பிறகுதான் நான் மறுபடியும் வண்டியை நவுத்துனேன். அப்போ உடம்புல வந்து அவ்வளவு நடுங்கி உடம்பு எல்லாம் வேர்த்து கொட்டிடுச்சு எனக்கு.
2: சரி, அப்ப இன்னைக்கு முத்துவேலுக்கு என்ன பாடல் வேணும்? முத்துவேல் உங்களுக்கு
1: பைக்ல வந்தோம். பைக்ல வரும்போது ஊரு கிட்டதான், ஊரு வந்து 200 மீட்டர் 300 மீட்டர் இருக்கும். ரெண்டு பாம்பும் நல்ல மழை நடு ரோட்லயே வந்து குறுக்க பிஞ்சிட்டு இருக்கு. அப்படியே படம் ஏத்துட்டு ரெண்டுமே யாரு இந்த பக்கம் தரமுல அந்த பக்கம் போக முடியல.
2: எல்லாம் நின்னுட்டாங்க.
1: அப்படியே 45 நிமிஷம் அந்த பக்கம் வர நின்றாங்க, இந்த பக்கம் நின்றாங்க. நாங்க பாத்துட்டு மரபுலாம் கையாட்டி
2: நித்துட்டோம்.
1: பாம்பு இருக்க நில்லுங்க, பாம்பு இருக்கு நில்லுங்க, யாரும் ஏத்திராதே
2: நில்லுங்கன்னு.
1: அது பின்னி படைஞ்சிட்டு இருக்கு, பின்னி படைஞ்சு படையிட்டு ஆடிட்டு இருக்கு 45 நிமிஷம் 50 நிமிஷமா. அவன் வீட்டுக்கு போக மாட்டேன் சரி அம்மா, அதுவே பாம்பு நடுவில் இருக்கு, நம்ம ஊரு கிட்ட வந்துட்டேன், இன்னும் அரை மணி நேரம் வர்றதுன்னு
2: சொல்லிட்டேன்.
1: கரெக்ட் 55 நிமிஷம் கழிச்சுதான் வந்து அது ரெண்டா பிரிஞ்சு தனியா போனது. ஒரு பாம்பு சாபம் இணைஞ்சது ரெண்டு ஆண் பாம்பு
2: தான்,
1: ஆண் பாம்பு தான் இணை மாமா. நம்ம நிகழ்ச்சியில சொல்லிருக்காங்க, நீங்க சொல்லிருக்கீங்க ரெண்டு இணைத்து ஆண் பாம்பு தான், பெண் பாம்பு கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு பாம்பு சாபம் கொடுத்துருமா, நம்ம வந்து சந்தோஷத்துக்கு எடுத்துட்டாங்க பாரு. அதே நேரத்துல நான் வந்து இப்ப வந்து பசங்களை படுத்துட்டு எல்லாம் முடிச்சாச்சு. ஏன்னா பசங்களே இப்ப அதாவது கல்யாணம் ஆயிட்டு 6 மாசம் 1 வருஷம் ஆயிட்டு குழந்தை பெறாம இருக்காங்க பாருங்க.
2: ஆமா, வணக்கம் அருள், எப்படி இருக்கிறீங்க அருள்?
3: வணக்கம் அம்மா, வணக்கம்.
2: நலமா இருக்கிறீங்களா?
3: இப்பொழுது
2: நலமா இருக்கிறீங்களா?
3: ஓ, நலமா இருக்கிறேன். இப்பொழுது வானொலியில இணைந்திருக்கிறேன். உறவுகளுக்கும் உங்களுக்கும்
2: நன்றி, நன்றி. எல்லாரும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். சரி, ஒரு என்ற சொல்லல ஒரு பாட்டு சொல்லுங்க.
3: பாம்பு கதை கேட்டுனா பாம்பு அது இங்க இங்க தாயகத்திலயும் மட்டக்களப்புல நடந்தது. அப்படி நடந்ததம்மா?
2: நடந்ததா? எப்படி என்ன சொல்லுங்க பாக்கலாம் அந்த கதைய.
3: அந்த அந்த அந்த கதை என்ன சொன்னா, அந்த பாம்பு சாபம் போட்டு அவங்களுக்கு அந்த குழந்தை பாம்பாவே பிறந்தது. ஓ, அது அந்த வீட்டு கூரையில அப்படி அவங்கள வீட்டு கூரையில இருந்து இருந்து அப்புறம் அடுத்த புள்ள பிறந்து வளரும் வரையும் அந்த பாம்பும் இருந்ததுமா. மட்டக்களப்புல அப்படி சம்பவம் நடந்து.
2: அப்ப அந்த பாம்பு பேர்ந்து போயிருமா? அது அவன் குழந்தை.
3: அப்புறம் அந்த பாம்பு கொஞ்ச நாளையில போயிட்டுது, ஆனா இந்த புள்ள வந்து கொஞ்ச நாளையில இந்த பிள்ளையும் செத்துட்டுது. குழந்தை பிள்ளை.
2: சரி, ஒரு என்று சொல்லல ஒரு பாட்டு சொல்லுங்க. ஒரு ஒரு என்று தொடங்கணும்.
3: ஒரு ஒரு ஒரு ஒரு எழுத்தா
2: ஒரு என்ற சொல் சொல்லல வரணும். பாருங்க, ஒரு பக்கம் பாக்குற, ஒரு பெண்ணை பார்த்து, ஒரு ராஜா ராணியிடம் அப்படி இருக்க, அந்த ஒரு என்ற சொல் முதல்ல வரணும்.
3: ஒரு என்ற சொல்
2: முதல்ல வரக்கூடிய ஒரு பாட்டு சொல்லுங்க.
3: ஒரு கூட்டுல உள்ள குயிலுக்கு
2: கெட்டிக்காரனடா பாப்பா. நானே அரும் சொல்லாம கொஞ்ச நேரம் நிக்க போறாரு. ஒரு கூட்டுல
3: மூன்று வருஷம் அவாரோடியோட இருக்கிற நெந்தியாருக்கு
2: இப்ப புது புது பாட்டெல்லாம் கேக்குறீங்க. அந்த சந்தோஷம் ஒரு கூட்டில எடுத்து வர்றேன் நான் உங்களுக்கு. சரியா? நன்றி, நன்றி ஐயா. நன்றி, நன்றி, வணக்கம். நேரம் சரியாக இப்பொழுது 11:38 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. ராஜவேல ஏதோ ஒரு மெசேஜ் வச்சிருக்கிறார், கேட்டு பார்க்கலாம் என்ன.
4: வணக்கம். எங்கள் அம்மா கனவு நிகழ்ச்சியில் இன்று ஒரு என்று ஆரம்பிக்கும் பாடலிலிருந்து நான் ஒரு பாடல் தெரிவு செய்துள்ளேன் அம்மா. அந்த பாடல் படம் ஆனந்த ஜோதி பாடல். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம், தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம். இந்த பாடலை கரம்பம் நிகழ்ச்சிக்கு ஒளிபரப்புங்கள் அம்மா. இந்த அருமையான பாடலை நன்றி அம்மா. வாழ்க வளர்க MTRFM.
2: நன்றி, நன்றி ராஜவேல். உங்களுடைய பாடல நான் இப்ப 5வது பாடலாக வரும். இது நல்ல வேலையா இருக்கு, உங்களுக்கு இணைய முடியாவிட்டாலும் இப்படி குரல்ல வைக்கிறீங்க. சூப்பர், சூப்பர். நீங்கள் என் அன்பு உறவுகள், நீங்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இருக்கம் 514-519-2739. பொன்சேகர் நீங்கள் எழுதியிருக்கிறீங்க. ஆண்டால் நீங்கள் அழைப்புக்கு வந்திருக்கிறீங்க, நீங்களும் அழைப்புக்கு வாங்கோ என்று சொல்லிக்கொண்டு எங்கே நேரம் கிடைக்கும் போது எல்லோரும் முனைந்து கொள்ள வேண்டும். முதல் பாடல் எங்களுடைய ஒரு பக்கம் பாக்குறா, எங்களுடைய சாத்தூர் ரமேஷ் கேட்ட பாடல்.
5: ஒரு பக்கம் பார்க்கிறார் ஒரு கண்ணு.

0: நிலையில
1: பொட்டுன்னு துள்ளி துள்ளி சிட்டாக பறக்கிறாண்ட எங்களுடைய ஆண்டாள் வாரா பாங்கோ. எப்படி இருக்கிறீங்களா ஆண்டாள்?
2: நல்லா இருக்குமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கு. நீங்க பேய கண்டிருக்கீங்களா ஆண்டாள்?
2: அது பயம், இப்ப பேசக்கூடாது.
1: நல்ல எல்லாருக்கும் பயம். அப்ப எப்பதான் பேசுறது பேய கதை? அதை சொல்லுங்க எனக்கு. உங்களுக்கு இரவண்ட வடிவா நீங்க பேசக்கூடாது. நீங்க பகல்ல பேசும்போது எனக்கு இரவு இல்ல. இங்க
2: நீங்க பேசும்போது கொஞ்சம் பயமா இருந்தது. அவர் என்ன பேய் போய் பார்த்து கதை இன்னும் கொஞ்சம் இங்கிலீஷ்
1: ஆயிடுச்சு. அவர் என்ன அடுத்த கட்டு சொல்லி கொண்டு போறாரு பாருங்க. அவர் சொல்லிட்டு திருநாள் தண்டதுக்கு என்னன்னா, அவரு அந்த சிரிக்காம சொல்லி கொண்டு போற என்ன அப்படிங்க. நீங்க ஒரு அந்த சொல்லுல ஒரு பாட்டு சொல்லுங்க பாக்கலாம்.
2: ஒரே முறைதான் தரவா, ஒரே முறைதான் பாட்டு.
1: ஒரே முறைதான் முறைதான்
2: தனிப்பிரிவின் படம்.
1: முறைதான்
2: ஒரே முறைதான் உன்னோட பேசி பார்த்து நீ ஒரு தனிப்பிரிவு.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி ஆண்டாள். உங்களுக்கு அந்த பாடலை எடுத்து வர்றேன். சரியா? எல்லாரும் கூட்டமா இருக்கீங்க, நான் தனியே இருக்கிறேன். இரவு நேரத்துல என்னுடைய இரவு நேரத்துல நான் எடுத்து வந்தா நீங்க நான் தனியே நான் பயப்படணும். அதனால பகல்ல என்னுடைய பகல்ல உங்களுடைய இரவுல எடுத்து எல்லாரும் நல்லா பயப்படணும். இதை

வணக்கம். மாண்பியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறுகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

0: நண்பர்களே,
1: நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இங்கேதமான இந்த வேளை 2026 ஆண்டின் 10வது மாதத்தின் 9வது நாள் வெள்ளிக்கிழமை. வாரம்தோறும் வரும் கதம்பத்திலே வெள்ளிக்கிழமைகளிலே நாங்கள் இணைந்து கொள்வது உங்களுக்கு நன்றாக தெரியும். அது எதுவாக இருக்கும்?
2: கொண்டாடுவோம் தெய்வ பக்தி, கொண்டாடுவோம்
1: பக்தி கொண்டாடுவோம் என்ற ஆன்மீக துறையிலே நாங்கள் எங்கள் சிந்தையை சிறிது நேரமாவது செலவிட வேண்டும் என்பதற்காக வாரத்தில் ஒரு நாள் 2 மணி நேரத்தை மூன்றில் தமிழ் வானொலி எங்களுக்கு பக்தி வேளையாக கொண்டாடுங்கள் என்று தந்த வேளையிலே நீங்களும் நாங்களும் இணைந்து பக்தி முறையிலே, ஆன்மீக முறையிலே, வாழ்க்கை பயணத்திலே எப்படி வாழ வேண்டும், அதற்கு பக்தி எந்த வகையில் எங்களுக்கு துணை புரிகின்றது என்பதை அலசி பார்க்கும் ஒரு நேரமாக கிடைத்த வேளையிலே அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று இவர்களையெல்லாம் அறிய வைத்த இன்ப தமிழ் பெற்று வாழ எல்லாம் கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஓம் நமசிவாய என்று இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ்பணிந்து வணங்கி அன்புடனே என் முகம் தெரிந்து தெரியாத உறவுகளை உங்களுக்கும் வணக்கமும் நன்றியும் கூறி வருக வருக என்று இணைத்துக் கொள்கின்றேன். ஒன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்தின் பக்தி வேளையிலே
2: தெய்வ பக்தி கொண்டாடுவோம் பவசாகரத்திலே கிடந்து.
1: ஆம், இந்த பூமியிலே நாங்கள் பிறர்க்கரிய வாழ்வு, பிறர்க்கரிய பிறவி, மானிட பிறவி எடுத்து 5 அறிவுகளோடு பகுத்தறிவான 6வது அறிவையும் பெற்று 6 அறிவு கொண்ட மனிதனாக நாங்கள் வாழ வேண்டும் வையத்துள் என்று வளமான இந்த பூமியிலே எங்களை அழகாக படைத்து வைத்து ஆரோக்கியமாக இருக்க வைத்து அதற்கேற்ற உறுதுணையாக எல்லாவற்றையும் கொடுத்த இறைவன் அந்த பகுத்தறிவையும் கொடுத்தவளை நாங்கள் அவற்றையெல்லாம் மீறி அந்த இயற்கைக்கே விரோதமாக வாழ நினைக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் அறிவிலே சிறந்த, அறிவியல் ஆய்வுகளிலே சிறந்து இப்பொழுது AI என்ற செயற்கை நுண்ணறிவுக்கு மூலம் வந்து நேரத்தை சுலபமாக்கி விடயத்தை பெரிதாக்கி பெரிய சுமையெல்லாம் சிறிய நேரத்தில் சுமக்கலாம், பெரிய காரியத்தை சிறு நிமிடத்துக்களே செய்யலாம் என்ற கைவண்ணத்தோடும் மூளையின் சிறப்போடும் அதிகமான கண்டுபிடிப்புகளை கண்டாலும் இன்று உலகம் அந்த செயற்கை நுண்ணறிவுக்குள்ளே மயங்கி முடங்கி கிடக்கின்றன, தன்னுடைய சொந்த அறிவை இழந்து கொண்டிருக்கின்றன. இந்த நுண்ணறிவிலே காட்டப்படுகின்ற இவர்களின் கண்டுபிடிப்பெல்லாம் அன்றே கண்டுபிடித்து விட்டார்கள் அம்மாவர்கள், அதற்கேற்ற வழியை காட்டி இருக்கின்றான் இறைவன் என்றுதான் கூற வேண்டும். இவற்றையெல்லாம் கண்டுகொண்டிருக்கின்ற இந்த நுண்ணறிவு உண்மையிலே மூப்பு, பிணி, சாவு என்ற மூன்றினையும் மாற்றியமைக்க இவர்களால் முடியுமா? முடியாது. ஒரு உயிரை உண்மையாக இயற்கை போன்று இவர்களால் உருவாக்க முடியுமா? அதனுடைய ஆயுளை குறைக்கவோ கூட்டவோ நீட்டவோ இந்த நோய்கள் இருந்தாலும், சந்தர்ப்பங்கள், விபத்துக்கள், ஆபத்துக்கள் என்றெல்லாம் ஏற்பட்டாலும் அதை நிறுத்த முடியுமா? முடியாது தானே. அதனால் எப்படித்தான் இவர்கள் கண்டுபிடித்து வந்தாலும் இயற்கை உண்மைகளை மறுக்கவோ அல்லது மறைக்கவோ அல்லது அதை எதிர்க்கவோ இவர்களால் முடியாது என்பதை எங்களால் உணரக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கும் இறைவனால் படைக்கப்பட்ட இந்த மானிட உறவு உயிர்களுக்கு 6வது அறிவு என்று ஒன்று இருக்கின்றது அல்லவா? ஆதலால் இந்த 6வது அறிவை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கை பாதையிலே மனிதன் எப்படி சுபீட்சமாக வாழலாம், நிம்மதியாக வாழலாம், அமைதியாக வாழலாம், சமாதானமாக வாழலாம், சமமாக வாழலாம், ஒற்றுமையாக வாழலாம் என்றதை கண்டுபிடிக்க வேண்டுமே தவிர அங்கு வெட்டி இங்கு புரிந்து அதை போல இதை பண்ணினெல்லாம் கூற முடியாது. இதையெல்லாம் அன்றே செய்து விட்டார். உருமாற்றங்கள், ஒலி மாற்றங்கள், செயல் மாற்றங்கள் எல்லாம் அன்றே நடைபெற்று விட்டன. இதிகாச காலங்களை எடுத்து பாருங்கள், புராண காலங்களை எடுத்து பாருங்கள், அவையெல்லாம் இப்பொழுது நடப்பதை பார்த்தால் அவையெல்லாம் உண்மையை பொய் என்று வாதாடுபவர்கள் என்று உண்மை என்று நம்பக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. ஆதலால் இந்த பக்தி வேளையிலே நாங்கள் எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கலாம். எல்லாத்துக்கும் மேலான இந்த படைப்பு என்றால் என்ன, இறப்பு என்றால் என்ன என்பதற்கு சூட்சுமத்தை இன்னும் தான் கண்டுபிடிக்க முடியவில்லையே. எத்தனை யோகிகள், ஞானிகள், சித்தர்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள். சித்தர்களால் கூட அவர்கள் சித்தத்துக்கே அகப்படாத சித்தராக இருக்கின்ற சிவபெருமான் என்று நாங்கள் கூறுகின்றோம், அல்லாஹ் என்று அவர்கள் கூறுகின்றார்கள், இறைவன் ஆண்டவன் என்று இன்னொருவர் கூறுகின்றார். இப்படிப்பட்டு கூறினாலும் இறைவன் ஒருவன் தான், அவன் ஏகன் அநேகனாக இருக்கின்றான், அருவம் உருவம் அரு உருவமாக இருக்கின்றான் இறைவன் என்று கோட்பாடுகளோடு காட்டியிருக்கின்றார்கள். அதை நாங்கள் என்று அறியக்கூடியதாக இருக்கின்றது. முதலில் ஒரு உறவு வருகின்றார், அவரை இணைத்து விடுவோமா? வணக்கம் வணக்கம் வணக்கம், கஸ்தூரி லண்டனிலிருந்து வருகின்றீர்கள், நலமாக இருக்கின்றீர்களா மகளே கஸ்தூரி சயந்தன்?
0: வணக்கம் ஐயா, நான் நலமா இருக்கிறேன் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்கள் நலமாக இருக்கின்றோம் கஸ்தூரி சயந்தன் மகளே, நீங்கள் நலமாக இருப்பது எங்களுக்கு மகிழ்வு. அங்கே
0: மகிழ்வு நலமோட சேர்ந்து அந்த உண்டகலையில தொண்டனா உண்டகலை தொண்டருக்கு முன் வண்டி இருக்கிறேன் ஐயா.
1: அப்ப உண்டு விட்டீர்கள் நீங்கள் இன்று அமாவாசை இல்லையா?
0: பாயசம் படையோட சமையல் சாப்பாடு.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிறப்புகள், அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேணும்.
0: அதுல இன்னைக்கு சமையல் ரொம்ப சுலபம் ஐயா, இரண்டா வெங்காயம் கிடையாது, பூண்டு கிடையாது, தமிழ் மரக்கறி கிடையாது, ஆங்கில மரக்கறி ஒண்ணுமே இல்ல.
1: ஆங்கில மரக்கறி
0: சுலபமா சமைச்சிடலாம்.
1: ஆங்கில மரக்கறி தமிழ் மரக்கறி எல்லாம் வந்து விட்டது.
0: அது நிறைய இருக்கு. அதாவது தமிழ் மரக்கறி என்றாலயா பூசணிக்காய், கத்தரிக்காய், வாழைக்காய், பைத்தங்காய், மற்ற நீட்டுக்காய், அதெல்லாமே கொத்தவரங்க, மாங்க,
1: புடலங்காய். தக்காளி கிடைக்கும், தக்காளி கிடைக்கும், அவர்கள் தான் கூட பாவிக்கின்ற எங்களை விட அவர்கள் தான் அதுல எத்தனையோ விதமான எல்லாம் செய்து உண்ணுவார்கள். சரி, இன்றைய இந்த இன்றைய உங்களுடைய சிரார்த்த தினம் என்பதை எடுத்துக்கொண்டு வந்தீர்கள். ஆன்மீகத்திலே சிரார்த்தம் மிக மிக முக்கியமானது. அந்த சிரார்த்த தினத்தை எப்படியாக அனுபவிக்க வேணும், அதை கொண்டாடுவதால் ஏற்பட்ட நன்மைகள் என்ன என்பதை சிறிது நேரம் உரையாட முடியுமா உங்களால்?
0: கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா ஐயா, நானும் சொல்லலாம். அதாவது இன்னைக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு திதிகள் இருக்குது. இன்னைக்கு திதி வந்து சதுர்த்தசி திதி. அந்த சதுர்த்தசி திதி வந்து இப்ப நான் இவர் இன்னைக்கு பிறந்த நாள்ல என்ன திதியோ நான் சதுர்த்தசி திதிக்கு வந்து நான் அவர் திதி அந்த நாள் தான் அவருடையது. அப்ப அதால இன்னைக்கு அந்த கணக்கு எடுத்து நான் அத அந்த நாள்ல இப்ப அவருக்குரிய காலையில இருந்து தேர்ந்தெடுத்து தலைக்கு குளிச்சு விரதம் இருந்து என்ன அந்த முறை அமாவாசை சமையலுக்கு என்னெல்லாம் நாங்க சமைக்கணுமோ அத்தனை சமையலும் சேர்த்து சமைக்கணும். அதாவது இன்னைக்கு 14வது நாள் திதி வந்து சதுர்த்தசி திதி.
1: ஆமாம், சதுர்த்ததி 14 அமரபக்ஷம். அமரபக்ஷம்
0: இந்த சதுர்த்தசி திதிக்குரிய தெய்வங்களாக கருதப்படுவது சிவபெருமானும் மகாகாளியும்.
1: ஓ, சிவபெருமானும் மகாகாளி. சிறப்பு சிறப்பு.
0: இந்த நாளுக்கு அதாவது சதுர்த்தசி நாளுக்கு உரியதாக சிறப்பாக நாங்க வழிபாடு செய்யக்கூடியது வழிபாடு செய்ய வேண்டியது இன்னைக்கு அவங்களதான்.
1: சிவபெருமானுடன் காளி தாயையும்
0: காளி தாயையும் சேர்த்து வழிபாடு செய்யணும். இதுல ஒரு சிறப்பு என்னண்டாலயா, சிவபெருமான வணங்குறது வெங்கட சைவ சமயத்தின முதல் தெய்வம், பக்தி அதீத எல்லாத்துக்கும் வணங்குவோம். ஆனால் ஐயா காளி வந்து கும்பிட்டா வந்து இன்னைக்கு நாள்ல உங்களுக்கு மனபயம் அந்த திடுக்காட்டங்கள் அதெல்லாம் இல்லாம போகுமா?
1: ஆமா, ஒவ்வொரு அவதாரங்களும் ஒவ்வொரு அவதாரத்துல வந்து ஒரு பெயரோடு வரும் பொழுது ஒவ்வொரு பரிபாலனத்தை செய்கின்றார் இறைவன் என்றுதான் அதுல காட்டப்படுகிறது.
0: இன்னைக்கு நாள் வந்து அவங்க ருத்ராபிஷேகம், தியானம், அந்த மாதிரியான ஒரு விரதத்தை, அதாவது என்ன சொல்றது, நாங்கள் எங்களுக்குரிய வேண்டுதலுக்கு பொருத்தமான ஒரு நாள் தான் சதுர்த்தசி திதி என்று சொல்லப்படுது.
1: ஆமாம், சரி. இந்த இன்றைய தினம் நீங்கள் அதை அனுபவம் இதை செய்வதனால் ஏற்படுகிற நன்மைகள் என்ன?
0: நன்மை என்னையா? முக்கியமா எங்களுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம் தானையா?
1: அது மட்டும் இல்லாமல்
0: இன்னைக்கு எல்லாருக்கும் கொடுத்த கிட்டத்தட்ட 8 பேர் சாப்பிட்டாங்க ஐயா.
1: என்னவென்றால் மகளே, அவர்களை நினைத்து நாங்கள் செய்யும் பொழுது அவர்களின் மனம் சாந்தி அடையும் என்று ஒரு எங்களுடைய எங்களுடைய மதத்திலே தான் இந்த ஆவிகள், அதாவது வந்து இறந்த பிதர்கள் வருவார்கள், அவர்கள் எங்களோடு இன்னும் பந்தத்தில் இருக்கின்றார்கள் என்றெல்லாம் மூன்று மரபரவு எடுப்பார்கள் எல்லாம் கூறும் இந்த வேளையிலே, ஒரு எனக்கு தெரிந்த வகையில் ஒன்று அவர்களுடைய ஆன்மா ஒரு இழைப்பாறுதல் பெற்று மனச்சாந்தி பெறும் அலையாது என்று ஒன்று, ஏனென்றால் அது உடலை விட்டு சென்று விட்டது. அதனால் இரண்டாவது எங்களுடைய மனதுக்கு ஒரு மனச்சாந்தி ஒன்று கிடைக்கின்றது. என்னவென்றால் அவர்கள் சென்றாலும் அந்த துன்பத்தோடு துவண்டு கொண்டிருக்கின்ற பொழுது இன்று நாங்கள் ஒரு மனத்திலே அவர்களை முழுமையாக நினைத்து அப்படி இப்படி மற்றவர்களுக்கு உணவு கொடுத்து இப்படி படைத்து நாங்கள் ஐதீக முறைப்படி வைதிக முறைப்படி எங்கள் வேதியர்களை வந்து ஓதி எல்லாம் செய்தனாலே ஒரு மனதுக்கு ஒரு அமைதி கிடைக்கின்றது. அந்த துன்பத்தை இன்னும் குறைத்து கொண்டு போகின்றது என்று ஆண்டாண்டு தோறும் எங்களுக்கு அதை செய்கிறதன் நோக்கத்தாலே அந்த பந்தத்தை மறவாமலும் அந்த பந்த மாறுதல் அடையும். நாங்கள் உங்களுக்கு மனச்சார்ந்து ஐயா இப்படியெல்லாம் செய்து விட்டோம் என்று நாங்கள் இதை செய்தோம் என்ற ஒரு மன திருப்பி கிடைக்கும் வேளையிலே எங்கள் இந்த இந்த வேளையிலே வந்து எங்களோட உணவு உண்டவர்களுக்கும் அவருடைய நினைவாலே எங்களுக்கு உணவு கிடைத்தது மன திருப்தி கிடைத்தது என்று அவர்களும் வாழ்த்தி அமைதி பெறுவார்கள் என்று இப்படியான நன்மைகள் கிடைக்கும் எண்ணுகிறேன். நான் இதை செய்வதனால இப்படியான பலன் உண்டு.
0: இன்னைக்கு நாள்ல நாங்கள் முக்கியமா நாங்க படிக்க கூடியது ஒரு திருப்புவல் இருக்கு ஐயா,
1: அதை படிங்களேன் கேப்போம்
0: தம்பி. அது திருப்புவல் வந்து காலநடத்தனுகாதேங்கிற ஒரு திருப்புவல்.
1: அங்க பாடுங்கள் கேட்போம்.

0: இதனுடைய பொருள்,
1: கூறுங்கள்.
0: யமனுடைய ஊரை நெருங்காத வகைக்கும் இந்த பூமியில் மீண்டும் பிறக்காத வகைக்கும் நபிகுணம் வாய்ந்த அகத்திய முனிவருக்கும் நீ அருளிய ஞானோபதேசம் என்ற தேன் போன்று இனிக்கும் நல்ல அமிர்தத்தை எனக்கு தந்தருள்க. திருமாலுக்கும் பிரமனுக்கும் அரியவனே, சிறந்த தவ சிரேஷ்டர்களை விட்டு பிரியாதவனே, நான்கு வேதங்களின் மறை பொருளாக உள்ளவனே, நாககிரியாகிய திருச்செங்கோட்டில் எழுந்தருளியுள்ள பெருமாள்.
1: பெருமாளை பற்றி பாடிய திருப்புகளா இந்த திருப்புகள்?
0: முருகனுடைய திருப்புகள் இது. ஆனா அந்த இதுக்குரியது தான் ஐயா, திருச்செங்காடு முருகனுக்குரியது.
1: அந்த பெருமாளே என்று கூறும் பொழுது நாங்கள் இறைவனை துதிக்கும் பொழுது எல்லா இறைவனுக்கும் பெருமானே பெருமாளே என்று தான் கூறிக்கொள்வோம். அது குறிப்பிட்ட நல்லது, நல்ல ஒரு திருப்புகள். அதுக்கு குறிப்பிட்ட பொழிப்புரையும் தந்தீர்கள். நீண்ட நாளைக்கு பின் இந்த திருப்புகளை கேட்கக்கூடியதாக இன்றைய தினம் அமைந்தது. இன்றைய தினம் உண்மையிலே எங்கள் உறவுகளுக்குள்ளேயும் நாங்கள் எல்லோரும் எங்களுடைய பிதர்களை எல்லாம் நினைக்கின்ற நாள். பிதர்களுக்கு எங்கள் மொழியல் தமிழ் வானொலி ஊடாக உங்கள் வாயினாலே இப்படி ஒரு திருப்புகளை கேட்பதற்கு உண்மையிலே அவர்களும் கொடுத்து வைத்தவர்கள், நாங்களும் கொடுத்து வைத்தவர்கள் மன திருப்தியை காணுகின்றோம். உண்மை அங்கே அந்த கூறுங்கள்.
0: என்ன
1: பாடலை நீங்கள் ஒலிபரப்ப வேண்டும் என்று கேட்கின்றீர்கள்? பக்தி பாடல்
0: இன்றைக்கு உண்மையா அஞ்சல் தினம் என்று சொல்லி ஒரு நாள், இன்றைய நாள்
1: என்ன தினமாமா?
0: அஞ்சல் தினம்.
1: அஞ்சல் தினம், ஆமா.
0: அனுப்புவது கடிதம் அல்ல உள்ளம், அது

0: அல்லவா இருக்கும் அந்த பாடல்
1: வரிகள்
0: கேட்கறதுக்கு. இல்ல,
1: நான் அனுப்புவது
0: கடிதம் அல்ல,
1: கடிதம் அல்ல, உள்ளம், அப்படித்தானே?
0: உள்ளம்.
1: அதே மாதிரி தபால்காரன் தங்கை என்ற ஒரு திரைப்படம் வந்தது.
0: ஆமா,
1: அதுலேயும் ஒரு பாடல், ஒருவர் மனதை ஒருவர் அறிய உதவும் சேவை இது என்ற ஒரு பாடல் இருக்கின்றது. ஒருவர் மனதை ஒருவர்
0: பேசும் தெய்வம் திரைப்படம்.
1: ஆமா ஆமா ஆமா ஆமாம். நீங்கள் என்று எல்லோருக்கும் மஞ்சள் பாடல் மூலம் மஞ்சள் அனுப்புகிறீர்கள் உங்களோட உள்ளத்தை. அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து காற்றலையில் இன்றைய தினம் என்ன, இது எத்தனையாவது திதி, இந்த திதியில் என்ன செய்யணும், ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மையிலே இறைவனுடைய கருணை இந்த மாலைய தின காலங்களிலே உங்களுடைய கணவருடைய சிரார்த்த தினமும் வந்து அமைவது, எல்லோருக்கும் அது அமையாது, உங்களுக்கு அது அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுடைய விரதம், இந்த அனுஷ்டானங்கள் அவரையும் சென்றடைந்து உங்களுக்கு மன ஆறுதலையும் கொடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம்.
0: நன்றி தந்தி ஐயா, நன்றி ஐயா.
1: சிறப்பு மகளே, வாழ்த்துக்கள்.
0: நன்றி வணக்கம் ஐயா, நன்றி வணக்கம்.
1: அஞ்சல் தினத்தை அறிமுகப்படுத்தியதுக்கு, உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தியதுக்கு, நல்லது நல்லது மகளே, வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். எங்கே அடுத்த உறவு இருவர் அழைக்கின்றீர்கள், ஒரே வேளையிலே பார்ப்போம் யார் எங்களை முந்திக் கொண்டு வருகின்றார்கள். இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். கலையகத்திலிருந்து நாங்கள் இப்பொழுது ஆன்மீக ரீதியில் இணைந்து கொள்ளும் பக்தி வேளையிலே இணைகின்றோம். ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கூறி வந்து இணைந்து கொள்ளும் அன்பு தேவா, நாச்சியார் கோவில் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து அழைக்கின்றீர்கள். எங்கே வாருங்கள், உங்களை இணைத்துக் கொள்ளுகின்றேன். இல்லை, இப்பொழுது வருகின்றார் மல்லியத்திலிருந்து மகாலிங்கம், மகிழ்ச்சியோடு வருகின்றார். வணக்கம் மகாலிங்கம். வணக்கம், எப்படி இருக்கின்ற? எதிர்பார்த்தேன் உங்களை, உங்களை எதிர்பார்த்தேன். வணக்கம், நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமா இருக்கும் ஐயா, மகிழ்வா இருக்கும் ஐயா.
1: விசேஷ செய்தி மழையை பற்றி ஏதாவது இருக்கின்றதா?
2: எது, நல்ல வெயிலியா, சாயந்தரம் ஆனதுல ஒரு வெப்பம், வெப்பமாக தான்யா இருக்கு சாயந்தரம் மாலையும்.
1: வெப்பத்தை பற்றி பத்திரிகையில வந்த நிகழ்ச்சி ஒன்றை நான் நிற்கிறது, நாகப்பட்டினம் ஜெகபர் சாதிக்கையா அவர்களும் எனக்கு பதிவிட்டிருக்கார். வெப்பம் அதிகமாக வரப்போகிற எல்நினோவை பற்றி எல்லாம் ஒரு பத்திரிகையில் வழிபட்ட செய்தியை அனுப்பியிருந்தார். அதனால் வெப்பம் இப்பொழுது அதிகரிப்பை பற்றி நாங்கள் ஆச்சரியப்படுவதற்கு இடமில்லை. அறிவியல் என்ன விஞ்ஞானிகள், வானவியல் அறிவியலாளர் எல்லாம் கூறுகிறார்கள், வெப்பம் அதிகமாகத்தான் இருக்கும் என்று. அதே நேரம் மழை இன்னொரு பக்கம் கூடுதலாக இருக்கும் என்று ரெண்டையும் கூறுகின்றார்கள். இதை நம்பலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
2: இது சாஸ்திரத்தையும் பொய்யாக்குது, வானிலையும் பொய்யாக்குது. இந்த இந்த இந்த காலநிலை
1: என்ன, யாருக்கும் அகப்படுவதில்லை, அதான் இயற்கை என்றது. இயற்கையை வெல்ல யாராலும் முடியாது ஐயா, இயற்கையை வெல்ல யார், எந்த அறிவியல் சாதனம் வந்து எவ்வளவு விஞ்ஞானம் வந்தும் இயற்கையை வெல்ல முடியுது. இப்ப தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்க மக்களை திசை திருப்பி நாடு வந்து அப்படியான புதுவித அறிவியல் சாதனத்துக்களை உள்ளிட்டு எங்கேயோ இங்கேயெல்லாம் போய் கொண்டிருக்கின்றது. உண்மை எங்கோ இருக்கின்றது, உண்மையை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்றார்கள் இல்லையா? இந்த அறிவியலை வைத்து, இந்த அறிவியலை வைத்து இந்த எல்நிலவையோ அல்லது இந்த வரப்போன்ற மழையோ மாற்ற முடியாது தானே இவர்களால், முடியுமா?
2: முடியாது,
1: முடியாது. சரி, இன்றைய தினம் இந்த மகாலயத்தை பற்றி, இந்த அமாவாசை எப்பொழுது? இன்று, நேற்று, நேற்று, இன்றைய, நாளையா உங்கள் ஊரிலே?
2: நாளைக்கு தான்யா, எங்க இந்தியாவில் நாளைக்கு தான்யா, நாளைக்கு தான் மகாலய பட்ச அமாவாசை. அதாவது இந்த முன்னோர்கள் வந்து நாளைக்கு பூமி உலகத்திற்கு வருகிற ஆவி வருகிறது என்று, அந்த ஆன்மா வருகிறது என்று கூறுவார்கள். அதற்காக தான் பிதிர்தோஷமும் நாளைக்கு கழிப்பதற்காக வேண்டி நாளை வந்து இந்த மகாலய அமாவாசை என்று வைத்து நாளைக்கு செய்யணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
1: ஆமா ஆமா, ஆனால் கடந்த வாரம் இதை பற்றி பேசியிருந்தோம். எல்லா அமாவாசையும் விட இந்த மாதத்திலே வருகின்ற அமாவாசை, இதை எல்லோரும், நாங்கள் எல்லோரும் கொண்டாட, எல்லோரும் இழந்தவர்கள், எங்கள் எல்லோரும், எல்லோருக்கும் இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது தானே, உறவுகளுக்கு இல்லையே, இழந்திருக்கின்றோம் தானே உறவுகளை. அவர்களை நினைத்து அவர்களுடைய ஆன்மாக்கள் எல்லாம் பூலோகத்துக்கு ஒரு தடவை விஜயம் செய்வார்கள் என்று எண்ணம் எங்களுடைய மனம். அவர்கள் வரும்களை நாங்கள் மன தூய்மை, உளத்தூர்மை, ஒற்றுமை எல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்காக இதை அனுஷ்டிக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். சிறப்பு, நீங்கள் ஆயத்தமாக இருக்கின்றீர்களா நாளைய தினம் எப்படி?
2: ஆமாயா, நாளையில் விடியற் காலையிலேயே வந்து கடற்கரை எங்கள் பகுதியில் வந்து பூம்புகார், அதாவது கண்ணகி பிறந்த ஊரான பூம்புகாரில் நாளைக்கு கொடுக்கறதுக்காக இருக்கும் ஐயா.
1: அதுல எந்த ஆலயம்?
2: கடற்கரை தான் ஐயா, ஆலயம் இல்லையா?
1: ஆலயம் அருகிலே ஒரு ஆலயம் இருக்குமல்லப்பா இல்லையா?
2: ஆலயம் இருக்குயா, ஆனா ஆலயத்துல செய்யறது இல்லையா?
1: ஆலயத்துல இந்த காரியம் செய்வதில் நீர்லே தான், கங்கையிலே தான் செய்வார்கள். நிலம், நீர், காற்று, ஆகாயம் என்ற வகையிலே நீர்லே தான் இதை செய்வார்கள். அதற்கு புனிதமான கடற்கரையை தேடி சென்று தான் செய்வார்கள். எல்லா கடற்கரையிலையும் எல்லா ஆற்றங்கரையிலையும் செய்ய மாட்டார்கள். அநேகமாக கடற்கரை புனிதமாக இதுக்கென்று ஒதுக்கப்பட்டு ஆவணங்கள் செய்யப்பட்டிருக்கும். அங்கே நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில் அந்த அந்த அருகிலே ஏதாவது ஒரு தெய்வ தெய்வம் இருக்க வேண்டுமே. ஒரு பைரவரோ அல்லது காளியோ ஏதோ ஒன்று இருக்குமே.
2: மாரியம்மன் ஆலயம்
1: பார்த்தீர்களா?
2: அதை அந்த கோயிலுக்கு போய் அந்த சுத்தி வந்து அந்த
1: வாழ்த்துக்கள், சிறப்புகள், சிறப்புகள், சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. அப்ப நீங்கள் அதற்கு ஆயத்தமாக இருக்கின்றீர்கள். இது வந்து மகாலிங்கம் யார் செய்கிறார்? பெரியவர்கள் செய்வார்களா, குழந்தைகளும் செய்வார்களா?
2: இது பெரியவர்களும் செய்வாங்க, குழந்தைகளும் செய்வாங்க. ஏன் குடும்பத்தோட கூட செய்கிறாங்க ஐயா, ஆனால் நான் மட்டும்தான் ஐயா, எப்போதுமே நான் தான் செய்வேன்.
1: நீங்கள் எல்லோருக்கும் பொதுவாக நீங்கள் சென்று அதை செய்கிறீர்கள். ஒருவர் செய்யும் பொழுது இங்கேயாலே பரிபாலிக்கும் என்று கூறுகின்றார்கள். அது என்ன வாஸ்தவம் தான். நல்லது, நல்லது மகாலிங்கம். சரி,
2: மறைந்த மறைந்த அனைத்து உறவுகளுக்கும் சேர்த்து தான் ஐயா செய்கிறது.
1: ஆமாம், ஆமாம், ஆமாம். அதற்காக
2: மறைந்தவர்,
1: அதற்காக விசேட புரோகிதர்கள் இருப்பார்கள் அங்கே இல்லையா?
2: இருக்கிறாங்க, நிறைய பேர் வருவாங்க.
1: வருவாங்க
2: சில பேர் புரோகிதர், புரோகிதர் மாதிரி வேடம் போட்டு கூட சில பேர் இருப்பாங்க. அதுலயே வந்து
1: ஐயா, உலகத்திலே அசல் என்று ஒன்று இருப்பதென்றால் அது போலி வந்தால்தான் அசலை பற்றி எங்களுக்கு தெரியும் இல்லையா?
2: ஆமா,
1: போலிகள் பல இருக்கத்தான் செய்யும். அதே மாதிரி புண்ணியம் எண்ணிக்கொண்டு வேறு வழி இல்லாமல் இதை சாட்டி உழைக்கின்றார்கள் நாங்கள் எண்ண வேண்டியது.
2: பூம்புகாரை விட ராமேஸ்வரம், வேதாரண்யம், திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா அம்மா மண்டபம், இந்த மாதிரி இதுல வந்து இன்னும் அந்த விசேஷமான இதா செய்வாங்க ஐயா. கும்பகோணம் மகாமாலயம்
1: கும்பகோணம். வாழ்த்துக்கள், சிறப்புகள், நல்ல செய்திகளை தந்திருக்கின்றீர்கள். இன்றைய தினம் என்ன பாடலே கேட்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்? பக்தி வேளையிலே
2: கஸ்தூரி அம்மா சொன்ன மாதிரி அஞ்சல் இருக்கு, அஞ்சல் அஞ்சல் இது வந்து அது மறந்து போயிடுச்சியா? ஏன்னா எங்க நம்மளுடைய சந்ததியோட
1: மறைந்து விட்டு இந்த கணனியல் எல்லாம் வந்தது பின்பு எல்லாம் ஒரு விரலால் இதோட்டு உடனடியாக செய்தி அனுப்ப அதெல்லாம் போஸ்ட் கார்டு என்ன தபால் அட்டைகள், தபால் தலைப்புகள் எல்லாம் போட்ட காலங்கள் மறைந்து விட்டன. அதையெல்லாம் மறந்து விட்டோம். இப்பொழுது மின்னஞ்சல் வந்து விட்டது அல்லவா? இருந்தாலும் செய்தி அனுப்பத்தானே வேணும். இப்பொழுது நாங்கள் மாணவர்களே செய்திகளை பெருமாறிக்கொள்ளும். எப்படியும் செய்தி அனுப்பத்தானே வேணும். அதே கடிதம் என்று வைத்துக் கொள்ளலாம் இல்லையா? எப்படியும் கடிதம் கொண்டு போற செய்தி காலதாமதமாகுமே என்று விரைவாக போறதுக்கு செய்தி அனுப்பப்படுகிறது தானே. அனுப்புகிற வழிகள் மாறிவிட்டது. அது அஞ்சல் தானே, அஞ்சல். அப்ப என்ன பாடலை கேட்போம்?
2: அன்புள்ள மான்விழியே, ஆசையில் ஓர் கடிதம். நான் எழுதுவது கடிதம், என் கடிதம்
1: அப்படின்னு முதல் பாடிவிட்டு பிற எழுத்துல வந்து விட்டது கடிதம். அன்புள்ள மான்விழியே என்ற பாடல், அன்புள்ள மான்விழியே ஆசையில் ஓர். அது ஆணும் பாடுகிறார், பெண்ணும் பாடுகிறார். உங்களுக்கு எது வேண்டும்?
2: ஆண் பாடுவது தான் ஐயா, நான் தானே பாடணும்.
1: அப்படியா? நீங்களா அஞ்சல் அனுப்புறீர்கள்? அங்க கலா இருக்கின்றாரா பக்கத்துல?
2: இருக்கிறாங்க ஐயா, அவங்க வானொலி தொலைக்காட்சியிலே தான்.
1: அஞ்சல் இப்ப அஞ்சலை பற்றி கடிதத்தை பற்றி கேட்டோன்னு சிந்திப்பா இவர் யாருக்கு கடிதம் எழுத போறாரு நினைக்க போகின்றாரு. அன்புள்ள மான்மொழி நல்ல பாடல். ஜெய்சங்கர் நடித்த திரைப்படம் இல்லையா அன்புள்ள மான்மொழி?
2: ஜெய்சங்கர், விஜயலட்சுமி நடிச்சது.
1: சிறப்பான பாடல். சரி, இந்த அந்த நீங்கள் இப்ப செய்த பிதிர் கடன்கள் செய்வதற்கு வரும் அமாவாசைகளில் எல்லோரும் செய்கின்றார்கள். ஆனால் இந்த மகாலய காலத்திலே செய்வது அதிவிசேஷம் என்றுதானே நீங்கள் கூறினீர்கள். இப்பொழுது ஆண்டுக்கு ஒரு தடவை தான் அந்த பிதிர்கள் ஆன்மாக்கள் தங்கள் தங்கள் இருந்த இடத்துக்கு வந்து செல்வார்கள். அதெல்லாம் நாங்களும் தூய்மையாக மனச்சுத்தமாக அவர்களை நினைக்க வேண்டும், அவர்களை நினைத்து இந்த காரிய கர்மங்களை செய்ய வேண்டும், அவர்கள் நினைவாக இருக்க வேண்டும் என்று செய்கிறார்கள். அப்படித்தானே?
2: ஆமாயா, ஆமாயா. ஆண்டுக்கு இந்த ஆண்டு தான் மறைந்தவர்கள் மறந்து இருந்தாலும் மகாலா அமாவாசையில் செய்ய வேண்டும் என்பது ஒரு நியதி.
1: சந்தர்ப்பங்கள் கிடைக்காதவர்களோட இந்த காலகட்டத்தில் இன்றைய தினத்தை மறக்காமல் செய்ய வேண்டும் என்ற நியதி. வாழ்த்துக்கள், நன்றி. உங்களுடைய அன்புள்ள மாண்பொழியை ஆசையுள்ளவர்களும் நீங்கள் பாடலும் கவிதையுமா தந்தீர்கள், எழுத்துமா தந்தீர்கள், அந்த விரைவாக அனுப்பி வையுங்கள். நாங்கள் உங்களோட கடிதத்தை பார்க்க ஆவலோடு இருக்கிறோம் பாடலாக. சரியா? நாங்கள் பாடலை பாடல் வரும்போது உங்கள் ஞாபகம் வரப்ப உண்டது. நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த உறவாக வருகின்றார் எங்களுடைய நாச்சியார் கோயில். ஓம் நம சிவாய. வணக்கம், வணக்கம்.
3: ஓம் நம சிவாய. நாச்சியார் கோயில் இருந்து ஆர் தேவா.
1: ஓம் நம சிவாய. நாச்சியார் கோயில், தஞ்சாவூர் மாவட்டம். ஆர் தேவா அவர்கள் இப்பொழுது காற்றலையில் வந்து சிவாய நம என்பார்க்கு அபாயமில்லை கண்டீர் என்பதை எப்பொழுதும் உறுதிப்படுத்திக் கொண்டிருப்பவர் வந்துவிட்டார். வணக்கம் கூறி வரவேற்கின்றேன் தேவா உங்களை. நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமுடன், வளமுடன், ஜெயமுடன், ஐயா ஆசீர்வாதத்துடன், நலமுடன் இருக்கிறேன்.
1: நலமோடும் வளமோடும் ஆசீர்வாதங்களும் பெற்றிருக்கின்றன. உங்கள் நீங்கள் நல்லவர் என்றபடியே எல்லோரும் ஆசை உங்கள் அன்பை தருகின்றார்கள். அதனால் நாங்கள் நல்லவனாக இருக்கின்றோம் இல்லையா? சரி, நல்லவனாக இருக்கின்றீர்கள். நீங்கள் நல்லவனாக தானே இருக்கின்றீர்கள். உங்கள் மனசறிந்து நீங்கள் எப்பவாவது யாருக்காவது தீங்கு நினைத்திருக்கின்றீர்களா?
3: எப்பயும் தீங்கு நினைச்சிட்டு தான் இருப்பான்.
1: எப்பொழுது நினைப்பீர்களா தீங்கு?
3: ஆமா, ஆமா.
1: ஏன் ஐயா?
3: என்ன ஐயா, சிவவாக்கியரே சொல்லியிருக்காரு, எல்லாத்துக்குமே மூல பொண்ணு இறந்தவர்கள் மீண்டும் பிறப்பதில்லை. நம்மளுக்கு பேச்சுனதை கட்டிக்கிட்டு இருந்தேன். இறந்தவர் இது அம்மாவுக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்காத அவங்க எனக்கு மகிழ்ச்சியாவும் இருக்கு, ஆனந்தமாவும் இருக்கு.
1: உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு தேநீர் வாங்கி கொடுக்காத பிள்ளைகள் அவர்கள் இறந்ததன் பின்பு அவர்களுக்கு இந்த கடன்களை செய்கின்றார்கள். சிலபட மனம் அந்த மனச்சாட்சி உறுதி மன்னிப்பு கேட்கறதுக்காக இதை செய்யலாம் தானே. அம்மா, நான் இருக்கும்போது
3: இல்லையா? இல்லையா, இல்லையா, இல்லையா, இல்லையா.
1: மற்றவர்கள் பார்க்க
3: இல்ல, இல்ல. இறந்தவர் சிவவாக்கியரே சொல்லுவார், இறந்தவர் மீண்டும் பிறப்பதில்லை. சிவவாக்கியர் வாயில எச்சில இருக்கிறப்ப வாயில எச்சிப்படாம செய்யணும்பாங்க. சொல்லும் மந்திரமும் எச்சிதான். வாயில என்னையா இருக்கு? எச்சிதான் இருக்கு. எச்சி எச்சி இல்லாதானே மந்திரம் சொல்றாங்க எல்லாரும்.
1: அப்ப எச்சி இல்லாத விட்டா ஒரே வெளியில வராது. வாயெல்லாம் காய்ந்து விட்டா பேச முடியாது.
3: உண்மையா? நீங்க சொல்றது உண்மை. வாயில எச்சு இருக்கிறப்ப மந்திரம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அம்மான்னு சொல்லி அம்மாவுக்கு ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. அவங்க எல்லாம் போய்
1: மந்திரம் சொல்லும். அந்த மந்திரம் சொல்லும் பொழுது அந்த வாயிலே உள்ள அந்த வித்தியாசமான உணர்வையோ அந்த மனத்தையோ அதெல்லாம் அதையெல்லாம் அற்றி போயிரும் ஐயா அந்த மந்திரத்தால். அது தெரியுமா உங்களுக்கு?
3: இல்லையா, இல்லையா, இல்லையா.
1: ஏன்
3: சாமி கிட்ட, சாமி கிட்ட சொல்றப்ப வாயில எச்சு இல்லாம யாரும் பேச முடியாது.
1: அதான் ஐயா நான் சொல்லமா, அது தேவைதானே ஐயா. எச்சல் இல்லாம எப்படி ஐயா பேசுவது? வாயில ஈரம் இல்லாம எப்படி பேசுவது?
3: வாயில ஆமாயா, அதான்யா. வாயில எச்சு இருக்கும்போது எச்சுப்படாம செய்யுமாங்க. வாயில எச்சு இருக்குன்னு மந்திரம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சிவவாக்கியரே சொல்லிட்டாரு.
1: அவர் சிவவாக்கியர் தான் சொல்லியிருக்காரு, எல்லோரும் சொல்லவில்லை. சிவவாக்கியர் சொன்னால் எல்லாம் சரியானு நாங்க எடுத்துக்கொள்ள முடியும். நீங்க நம்புறீர்களா அதை? உங்கள் தாயை அம்மா என்று அழைக்க முடியுமா உங்களால்?
3: கண்டிப்பா முடியாது.
1: அப்புறம் என்ன? அப்ப மந்திரம் சொல்லுவதில் என்ன பிள்ளை?
3: அம்மா இல்லையா, மந்திரம் வந்து இந்த மந்திரம் அந்த இது இந்த அமாவாசைக்கு வந்து இது லண்டன்ல இருந்து பேசினாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு முன்னாடி வந்துட்டு எங்களுக்கு நாளைக்கு தான் வருது.
1: அது வேற,
3: அதெல்லாம் வந்து
1: அது வேற. நான் இப்ப கேட்பது என்னவென்றால், இந்த மந்திரம் வாயால் மந்திரம் சொல்லலாம், ஒரு தடவை வையலாம், நான் பாடலாம், பேசலாம், இவற்றுக்கெல்லாம் வாய் ஈரமாக இருந்தால் தானே செய்யலாம் ஐயா?
3: உண்மையா? மந்திரம்ங்கிறது உள்ளுக்குள்ள, உள்ளுக்குள்ள சிவபக்தியிலிருந்து கபாலத்திலிருந்து வர்றதுதான் மந்திரம்.
1: சரி, வந்ததை வெளியே விடுறது வாய்தானே?
3: வாய்தான். அதுல இச்சு இல்லாம சொல்ல முடியுமா?
1: என்னன்னு சொல்ல அப்ப பிடிச்ச சிவபாக்கியர் அதை சொல்லுவார். எப்படி உங்களை சொல்லி?
3: அதான் சிவாய்க்கர் சொல்லியிருக்காரு, வாயில் எச்சில் இருக்கும்போது மந்திரம் சொல்லுது எத்தனை பேர், எத்தனையோ பேர், கோடான கோடி பேர் இறந்து போயிருக்காங்க. அதெல்லாம் சும்மாயா? அந்த
1: அதெல்லாம் உண்மைதான், இறந்து போனவர்கள். அது உண்மையா? அது உண்மை. வாழ்க்கை நியதி. எங்களோட வாழ்க்கையில நாங்கள் வந்தவர் எல்லாம் இங்கே தங்கி விடாமல், எங்களுக்கு வயது வந்து, முதுமை வந்து, வருத்தம் வந்து, நோய் வந்து, மூடி ஆயுள் போகணும். அது அது நியதி தான். அது அதை விட அது ஒரு உண்மையான விடயம் தானே ஐயா? அதுதான் ஒன்று உண்மை.
3: தாய் ஐயா, பெத்த தாய் நம்ம அவங்க மார்பிலேருந்து நமக்கு பால் கொடுத்தாங்க, அதுவும் ஒரு இச்சி தான்.
1: இப்ப நீங்கள் எதை கூற வாரீர்களே, ஒன்றும் புரியவில்லை, குழப்பறீங்களே எல்லாரையும்.
3: அதான் கூறுறான். அதாவது பெத்த தாய்க்கு செய்யாதவங்க இந்த இது அமாவாசை, இந்த மகாலய அமாவாசைன்னு சொல்லி செய்வாங்க. எவ்வளவுதோ விரதம் பண்றாங்க, எவ்வளவுதோ செய்யறாங்க. அதெல்லாம் சும்மா வேஸ்ட். சும்மா அந்த சாஸ்திரம் தானே ஒழிய அது உண்மை கிடையாதுயா?
1: உண்மையிலே
3: அது உண்மை கிடையாது.
1: நீங்களும் செய்வதில்லையா?
3: கண்டிப்பா செய்வதில்லையா?
1: நீங்க செய்வதில்லை. சரி, என்ன காரணம் அதுக்கு? உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படித்தானே?
3: நம்பிக்கை இல்லன்னா வெங்காயம்
1: நாங்கள் பேசுவது என்னவென்றால், நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உண்மை என்று ஒன்று இருக்கு. நீங்கள் உங்களோட வாயால சொல்லி அம்மாவுடைய முறையிலே நான் பால் குடித்தேன். அந்த பால், அது பால், அது ஈரம் தானே? அது எச்சில். அது என்னோட
3: எச்சில் தானே அம்மா அம்மாவுக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்காதவங்க. கொஞ்சம் முறங்க
1: நாங்கள் சில உயிரோடு இருக்கும் பொழுது தாய் தந்தையே பேணாமல் இருக்கிற நாங்கள், மதிப்பு கொடுக்காம இருக்கிற நாங்கள், கவனிக்காம இருக்கிற நாங்கள், அவர்கள் இறந்த பின்பு இப்படி எல்லாம் செய்கிறோமே, இது எல்லாம் தேவையில்லை என்று சொல்லலாம். நீங்கள் அதை ஒத்துக்கொள்கிறேன்.
3: ஆனால்
1: நீங்கள் சொன்னதில் கன முரண்பாடுகள் இருக்கு. இருப்பினும் நம்பிக்கை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நினைவு இருக்கிறதா இல்லையா?
3: நினைவு இருக்கு.
1: அந்த நினைவை கொண்ட நினைவை தினமும் 24 மணி நேரமும் நினைக்க முடியாது. நினைக்கின்றோம். அவர்களுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி, எங்கள் இந்த நேரத்தை அர்ப்பணித்து, அவரை நினைத்து அவருக்காக செய்வதான ஐயா இந்த திதிகள் எல்லாம், இந்த கிருத்தியங்கள் எல்லாம். அதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போகலாம். ஆனால் கோடிக்கணக்கான
3: நம்பிக்கை இல்லாம
1: நீங்க சொன்னீங்க நம்பிக்கை இல்லையாண்டு நீங்க சொன்னீங்க நம்பிக்கை
3: இல்லை இல்லை உண்மையிலே இல்ல.
1: நீங்கள் ஏமாற்றாமல் இருங்கள் யாரும் உங்களை ஏமாற்ற மாட்டார்கள். அதே போன்று அவர் போலியாக வருகின்றார் என்றால், அவர் போலியாக
3: புரிஞ்சுக்கல. அம்மாவுக்கு உயிரோட இருக்கிறப்ப செய்யாதவங்க தான் அதை போய் செய்யறாங்க. அம்மா
1: அம்மாவுக்கு ஒண்ணும் செய்யாதவங்க, அம்மாவை தெய்வமா மதித்தவர்கள் மதிப்பவர்கள் தான் இதை செய்கிறார்கள். ஒரு சிலர் உங்களோட இருப்பவர்கள் செய்யாம விட்டுருக்கலாம். அதை பற்றி எல்லாரையும் பண்ண கூடாது. மற்றது காலங்காலமாக வந்த இந்த ஒரு ஆன்மீக துறையிலே வந்த உண்மைகளை மறக்க முடியாது. ஒரு சிலர் செய்கின்றார்கள், நீங்கள் அது அப்படியொன்று இருக்கின்றபடியால் தான் நீங்கள் மறக்கின்றீர்கள். உண்மையென்ற ஒன்று இருக்குது, அதனால் தான் நீங்க மறக்கிறீங்க. உங்களுக்கு புரியுறதா? அதனால் இது வந்து உலகமே, உலகத்தில் உள்ள எங்கள் மக்கள் எல்லா மதத்தினர்களும் தாய் தந்தையோட பிதர்கடன்களை செய்கின்றார்கள். நீங்கள் இல்லைன்னு சொல்றீங்க, அதெல்லாம் புலையன்னு
3: சொல்றீங்க,
1: சொல்றீங்க என்னதுக்கு ஐயா? வேஸ்ட். என்ன வார்த்தைகளை யோசித்து பேசுங்கள். அதுவும் வானொலியில வந்து பேசுகிறீர்கள். என்ன என்னதுக்கு வேஸ்ட் கூறுங்கள். இவர்கள் எல்லாம் செய்பவர்கள் எல்லாரும் பேஸ்டா செய்கிறார்கள். நீங்கள் ஒருவர் மட்டும்தான் சரியா செய்கிறீர்கள் கூற போகின்றீர்களா?
3: உயிரோட இருக்கிறப்ப செய்யாதவங்க இறந்த பின்ன எவ்வளவு இது கூட்டி கொடுத்தாலும் சரி, எத்தனையோ பேர் போயிட்டாங்க
1: ஐயா. இவ செய்கிறதுண்டா, அவர் உயிரோட வந்து திருப்பி எங்களோட வாழ்வார்கள் என்றல்ல. அவர் சென்ற பின்னும் அவர்கள் நினைவு, அவர்கள் செய்த நன்மைகள், அவர் எங்களுக்கு செய்த கடமைகள் எல்லாம் எங்கள் மனதில் இருக்கின்றது. நாங்கள் சில சமயம் எடுத்து நாங்கள் அங்கே செய்யும் பொழுது அவர்களை நாங்கள் வயது இருந்தால், அவர்களை நோகடித்தால் கூட எங்களை மன்னித்தரல வேண்டும் என்றுதான் கேட்டுக்கொண்டு அவர்களை தெய்வமாக நினைத்து தான்
3: செய்கிறோம்.
1: அதுக்குள்ளே என்று நாங்கள் சொல்லலாம் தானே ஐயா.
3: சரி,
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நன்றி. இப்ப என்ன பாடலை கேட்டு வந்தவா?
3: ஐயா சிவவாக்கியர் பாட்டெல்லாம் ஒரு 10 அடி போடுங்க போதும்.
1: என்ன அதாரபர் சிவராக்கிய சிவவாக்கியர் எனக்கு தெரியவில்லை, என்ன பாடல்?
3: என் இருந்த போதிலும் இருக்கும் பாடல் ஐயா, சிவவாக்கியர் போட்டு அடிச்சு.
1: அது நீண்ட பாடலாம் தர முடியாது.
3: நீண்ட பாடல் இல்ல, ஒரு 5 நிமிஷம் போடுங்க, 2 நிமிஷம் போடுங்க போதும்.
1: அது பார்ப்போம், நீங்கள் சொல்லி நாங்கள் போடுவதில்லை, அவர்கள் தர பாடலை தான் நாங்கள் போட போனோம். நாங்கள் நீட்டி குறைக்க போறோம். சிவவாக்கியர்ல என்ன வாக்கியம் தொடங்க?
3: இருக்கும் இடத்தை எல்லாம் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ போகின்றாங்க.
1: முயற்சி பண்ணுகிறேன், சிவபாக்கியர் என்பவருடைய பாடல் எடுக்க முடியுமான்னு, முடிந்தால் அதிலே ஒன்று தருகிறேன்.
3: 9 நிமிஷத்துலயும் இருக்கு, 4 நிமிஷத்துலயும் இருக்கியா,
1: பார்ப்போம். ஏன்னா நாங்கள் நேரலையில் இருக்கும்போது பல உறவுகள் வருவாள், தேடி திரிந்தெல்லாம் கொடுக்கறது ஏன் வேணுண்டா, தனிப்பட்ட முறையிலே நான் பார்த்து.
3: வேணா வேணா வேணா வேணா வேணையா, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நன்றாக பேசுகிறீர்கள். வாழ்த்துக்கள் தேவா, என்னிடமிருந்து
3: இல்லையா,
1: என்னிடமிருந்து எடுக்கலையா, மற்றவர்கள் தெரியத்தக்கனியா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்,
3: நன்றி நன்றி.
1: வாழ்த்துக்கள் தேவா, வந்து விடயத்தை கிளறி விட்டு போனதுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி.
3: அடுத்த
1: நன்றி நன்றி. அடுத்த வர வருகின்றார் அரசரை கூப்பம் இல்லை, சியாமலா இணைந்து விட்டார். வணக்கம் மகளே சியாமலா. வணக்கம் வணக்கம் சியாமலா. வணக்கம் வணக்கம்
4: வணக்கம் பா,
1: எப்படி இருக்கு மகளே? இந்த சொல்லில பார்த்தா
4: நல்லா இருக்கேன் பா.
1: மலைத்துறல் வந்தது போல் இருக்கின்றது இல்லையா?
4: அது இத்தனோடுதான்ப்பா வந்துச்சு, அது வெளியில உட்காந்துதா மட்டும்தான்ப்பா தெரிஞ்சது.
1: மகளே இல்லாத இருந்த வேலையில இத்தனையுண்டா கிடைத்ததே அம்மா, அதை கேட்டு
4: பெருமைப்படுவாங்க. அநியாயத்துக்கு இத்தனை உண்டுப்பா, வெயில சுளீர்னு வெயில் அடிக்குது, வெளியில உட்காந்து பாத்திரம் கழுவிட்டு இருந்தா யாரும் தண்ணி தெரிச்சாம இருந்து பார்த்தா அப்படியே ஓடிட்டு
1: பாருங்க. நானும் இருக்கிறேன் என்று உங்களுக்கு காட்டி விட்டு
4: போனோம். காட்டுதான்ப்பா இருக்கேன்ப்பா சொல்லிட்டு
1: சொல்லிட்டு போகுது. நான் வருவேன் என்றுதான் அதில் கருத்து, இருக்கிறேன் வருவேன்.
4: வந்தா சந்தோஷம் பா,
1: வந்தா சந்தோஷம், வராது விட்டாலும் என்ன செய்யறது, ஏற்றுக்கொள்ள தானே வேண்டும்.
4: என்ன பண்றது, ஒண்ணும் பண்ண முடியாது, அதை போய் நம்ம என்னப்பா பண்ண முடியும், அதுதான் நம்மள ஏதாவது பண்ணுவோம்.
1: அப்படியா, அது வந்தால் உங்களுக்கு ஆனந்தம், வரவில்லைன்னா ஆனந்தம் இல்லை. ஆனந்தம் ஆனந்தம் இல்லாத நேரத்தையும் உங்களை கொஞ்சமாவது ஒரு அப்படி அப்படி காட்டி விட்டு போயிருக்குது. நிச்சயமா வரும். பெருமழைக்கு காலம் இருக்காமம்மா, அந்த அறிவித்தல்கள்
4: சொல்லிட்டே இருக்காங்க டெய்லியும் சொல்றாங்க.
1: ஆனா அது இந்த எப்போ வரும் எப்படி வரும் என்பதை உறுதியாக கூறுவதுன்னா அப்புறம் என்ன, உலகம் அம்மா, இறைவன் எங்கே, சக்தி எங்கே, இயற்கை எங்கே?
4: அது உண்மைதான்ப்பா.
1: இயற்கை என்பது நாங்கள் நினைத்தவுடன் எங்களுக்கு வருவதற்கு நாங்கள் அந்த இயற்கைக்கு என்ன செய்திருக்கிறோம்? மனிதன் மனிதன் அதன் வையத்துள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோரை வானுரையின் தெய்வத்தில் வைக்கப்படும் என்ற வேளையிலே சொல்லப்பட்டது. உலகம் மண்ணில் நல்லார் ஒருவர் உள்ளாரில் எல்லோருக்கும் பெய்யும் மழை என்று கூறப்படும். ஒருவர் நல்லவராயிருந்தால் எல்லோருக்கும் உதவுதாம் அது மழை பெய்யுமோ. அப்போ அரண்டா ஒரு நல்லவர் இருக்கணும், அதாவது நானும் இல்லை நீங்களும் இல்லை, பொருள் இருக்கின்றது, அதனால தான் மழை வரவில்லை. அப்படி என்ன நினைப்போமா? அப்படி என்ன இல்லையம்மா, காலம் மழை வரும்போது நாங்கள் இருப்போம் இல்லாமல் இருப்போம், நாங்கள் நினைக்கும் போது வரலாம் வராமல்னா அதெல்லாம் இயற்கை, இயற்கையுடைய சீதோஷ்ண நிலையை பொறுத்து தான் மழை வரும். மழை வருவதற்கான சான்றுகள் மக்கள் மக்களாகவும் பவனம் பவனமாக இருந்தால் சரி, இதெல்லாம் மாற்றம் அடைந்து கொண்டு வருகிறது. ஏனால் அதிபுத்திசீபிகளாக வந்து விட்டார்கள் எல்லோரும். பாருங்களேன் பேச்சுக்கள்
4: எல்லாம்
1: அதிபுத்திசாலிகளாக இருக்கின்றார்கள். இங்கே இருந்தால் நிலவு, நாங்கள் நிலவுக்கு கையெடுத்து கும்பிட்டு எத்தனை செய்யும்போது நிலவிலவே கொடி நாட்டி போட்டு விடுவோம்னு சொல்கிறாங்க, யார் நம்புவது? அதை உண்மை எதுவும் தெரியவில்லை எங்களுக்கு. ஏதோ இந்த அந்த இருக்கிற பணத்தையும் அந்த அறிவையும் இப்படி செலவழிக்கின்றார்கள். ஆனால் மக்கள் இந்த நாட்டிலே மக்கள் தெருவிலே பிச்சு எடுக்கின்றார்கள், வாழ முடியாமல் இருக்கின்றார்கள். அரசாங்கங்கள் இப்படியானது பணத்தை கொட்டி கொண்டிருக்கின்றது. அதனால் வாழ்க்கை காலம் மாறிப்போச்சு, அதனால் கால நிலைகளும் மாறிக்கொண்டிருக்கின்றது நான் நினைக்கிறேன் மகளே.
4: நாளைக்கு பேத்திக்கு வந்து 9 மணிக்கு தான் பள்ளிக்கூடம், தினமும் 7 மணிக்கு போவா.
1: சனிக்கிழமை இருக்கா?
4: இருக்குப்பா, அது 9வது 10வது போல, அதனால எல்லாரும் 10வது வகுப்பு படிப்பா பணத்தையே 9வதுலயே சொல்லி தராங்கப்பா.
1: முன்னாடி
4: இப்ப நீங்க சொன்ன மாதிரி அதிபுத்திசாலித்தனம்,
1: அதிபுத்திசாலித்தனம்.

0: என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு என் புத்திக்கு சொல்றேன், இப்ப நம்ம அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, எல்லாருமே எல்லா விதத்துலயும் நல்லதும் பண்ண முடியாதுல்லப்பா. ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம அப்பா அம்மா சொல்றது நம்மளால ஏத்துக்க முடியாம இருக்கலாம், ஏதோ தவறு பண்ணிருக்கலாம், அந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கற விதமா கூட இந்த சாமி கும்பிடுறது இருக்கலாம்ல.
1: அதுதானே அம்மா முக்கியம். ஆண்டவா, நீ படைத்த வழியிலே நான் செல்லுகின்றேன், நான் செய்த தவறை மன்னித்து திருப்பி கேட்பது தானே அம்மா பிரார்த்தனை. அவர் எல்லாவற்றையும் தந்து எங்களை வாழப்படுவோம், நாங்கள் தான் தெரியாமல் அழிந்து விட்டோம். அதெல்லாம் தெரியாமல் நான் செய்த தவிர மன்னிக்கணும், எனக்கு இது சரியான வழியை காட்டணும் தான் இருக்கணும். அதே போன்று இப்ப நாங்கள் முதல் பேசியது போல உண்மையாக
0: என்னதான் நம்ம தவறு பண்ணாலும் மன்னிக்கக்கூடிய சக்தி அப்பா அம்மா கடவுளுக்கு இருக்கிற மாதிரி அம்மாவுக்கும் அப்பாவுக்கெல்லாம் இருக்கதானப்பா. நம்ம என்னத்தை பண்ணாலும் நம்ம மேல கோவப்பட்டாலும் அதே சமயத்துல நம்மளை மன்னிக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு தானே இருக்கும்.
1: அதனால்தானே அன்னையும் பிதாவும் முன்னர் தெய்வம் என்று கூறினார்கள் இல்லையா. அவர்கள் தவறிழைக்காத மனிதன் உலகத்தில் இல்லை. எல்லோரும் தவறிழைத்தார்கள், எல்லோரும் சந்தர்ப்பங்களை திருப்பார்கள். அந்த தவறை உணர்ந்து மீண்டும் தன்னை திருத்திக் கொள்வன் மனிதன் இல்லையா. அதான் மனிதம். இப்ப ஒருவர் எங்களுக்கு தீங்கு செய்கின்ற, நாங்கள் ஒன்றும் செய்யவில்லை, எங்களுக்கு ஒருவர் தீங்கு செய்த போதும் கூட அவரை மன்னித்து அதை மறந்து அவருடைய அவரை அரவணைத்து அவருக்கு நல்ல புத்திமதியை கூறுவது ஜீவகாருண்யம் அறம் என்று கூறப்படுகின்றது. அதைத்தானே செய்யணும். அதை செய்யாமல் நாங்கள் எத்தனை பேர் சந்தர்ப்பம் சூழ்நிலைகளால் தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம், அவற்றையெல்லாம் நிவர்த்தி பண்ணத்தானோ. ஆனால் இவற்றையெல்லாம் நிவர்த்தி பண்ணி மன்னிப்பு கேட்டு பூசை புனச்சாவங்கள் செய்தா போல அவர்கள் உயிரோடு மீண்டும் வருவதில்லை. அதாவது உலகறிந்த உண்மை. இருப்பினும் ஆன்மா எங்கட மனம் என்று கொண்டிருக்கின்றது அல்லவா, அந்த மனம் திருப்திப்பட வேண்டும், அமைதி கிடைக்க அடைய வேண்டும். அப்பாவை இழந்து விட்டோம், அம்மாவை இழந்து விட்டோம் எல்லாம் நாங்கள் கவலைப்பட்டு கொண்டே இருந்த எங்களுக்கு இன்றைய தினம் அவர்கள் ஒரு தடவை நினைத்து அவர்கள் செய்த நன்மைகளை எண்ணி அவர்களுக்கு நன்றி கூறுவதாக நாங்கள் எண்ணிக்கொண்டு எங்களை மனத்தாலே செய்கின்றோம். அதை வந்து சிலர் மாற்றி கொண்டு போவார்கள், பொய் பேசி அது வேறு விடியங்கள். நாங்கள் அங்கே சென்றுதான் செய்ய வேண்டும் என்ற அல்ல. எத்தனை பேருக்கு அப்படி
0: நினைச்சா
1: எங்களுக்கு எல்லாம் கடல்ல பேசுகிறதுக்கு வசதி இல்லையம்மா. கடற்கரையில் ஆலயங்கள்ல இந்த நீச்சல் தடகம் தெரியும், இந்த செயற்கையான பிளாஸ்டிக்ல செய்வார்கள் குழந்தைகள் நீந்துவதற்கான நீச்சல், அப்படி அந்த அப்படி நீரை அதற்குள்ளே தேக்கி வச்சு அதிலே செய்வார்கள் எல்லாம். ஏதோ சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீரிலே தான் நாங்கள் அதை செய்ய வேண்டும் என்று இருக்கின்றதால் இது இப்போ ஜனத்திரள் அதிகமான இருக்கின்ற இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் எல்லாரும் ஒரே ஒருமித்து வந்து நிறைய வருவார்கள் என்றபடிய கடலை கடல் வைத்திருக்கின்றார். கடலில் நின்று இவ்வளோ பேரும் வந்து இவ்வளவும் செய்யலாம். இங்கே ஒரு கிராமத்தை ஏற்றுக்கொண்டார், நான் இருக்கிற பகுதியை எடுத்துக்கொண்டால் ஒரு 50 சனங்களும் இருக்காது இதை செய்வதற்கு. இதை செய்வதற்கு 100 மேற்பட்ட மக்கள் வாழ்ந்தாலும் ஒரு 50 பேர் தான் அனுஷ்டிப்பார். அதில் கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள், இஸ்லாமியர் இருப்பார்கள். அப்போ அந்த அவர்களுக்கு ஏற்றவாறு செய்வதற்கு ஒரு 6 குழம்பு இங்கே 6 பக்கத்தில்
0: இன்னும் கூட இதை பற்றின இதுகள் இந்துக்கள்ல இன்னுமே அதை பற்றி தெரியாதவங்களும் நிறைய பேர்.
1: அது அறியாம தான் காரணம் அம்மா. இப்படியெல்லாம் செய்தா போல அவங்க வந்துருவாங்க, இப்படியெல்லாம் செய்தா போல அவங்களுக்கு நாங்கள் செய்தான் அவருக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும். அந்தந்த விதிப்படி ஒவ்வொரு ஆன்மாக்களும் இருக்கின்றது. அந்த விதிப்படி வந்ததுக்குள்ள ஒரு விதி தான் நாங்கள் பூர்வீக ஜென்மங்களை நினைக்க வேண்டும், நினைந்திருக்க வேண்டும். ஏன் அதை செய்கிறோம் என்றால் இரண்டாவது நல்ல காரணம். முதல் ஒரு தேவாவுடன் பேசும்பொழுதும் கஸ்தூரியோட பேசும்போது கூட நாங்கள் தவறுகள் இழைத்திருந்தாலும் அதை நாங்கள் திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் கிடைக்கும். ரெண்டாவது, அவர்கள் செய்த நன்மைகள் என்ன, அவர்கள் எந்த வழியில் சென்றார்கள், எப்படி அவர்கள் மேலே போன, அவர்கள் நல்லதை செய்து நல்லதையை பார்த்து 4 பேருக்கு மரியாதையாக 4 பேர் போற்றக்கூடிய வகையில் இருந்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் வாழ்வாங்க வாழ்ந்திருக்கின்றனர். அந்த வழியை நாங்களும் பின்பற்ற வாய்ப்பு கிடைக்கும். தந்தை எவழி மைந்தன வழி அதே போன்று. அதனால் இது இப்போ நாங்கள் பழைய இந்த இதுகளை செய்வது முதல் மனதிலே நம்பிக்கை வேண்டும். நாங்கள் மூட நம்பிக்கைகளை நம்ப வேண்டாம். இது உண்மையான ஒரு விடயம். எனக்கு தந்தை இருந்தது உண்மை, அவர் இறந்தது உண்மை, தந்தை என்னை வளர்த்தது உண்மை, தந்தை எனக்கு போதித்தது உண்மை. தந்தை சென்ற வழி எப்படி இந்த 4 பேர் என் தந்தையை பார்த்து இப்படி நல்லா பேசுகிறார்கள் என்று நான் காதார கேட்டிருக்கின்றேன். ஆதலால் அந்த வழியை நான் பின்பற்றுவது தந்தையை ஞாபகத்தில் வைத்திருக்கத்தானே வேண்டும், அவரை நினைவுகூறத்தான். வீட்டிலேயே தந்தை தாய்
0: எங்கெல்லாம் மறக்க முடியாத உண்மைதான்.
1: நான் எங்க பார்த்தாலும்
0: அப்பா நமக்கு செஞ்ச ஒரு விஷயம் மறக்க முடியாது.
1: விட்டு விட்டு வெளியே செல்லும் பொழுது என் தந்தை இந்த ஆய் முன்னே இருக்கின்றார்கள், அவர்கள் படம் இருக்கின்றது, அவர்களை விழித்து கொண்டு போகின்றேன். அதே மாதிரி என்ன நான் கலையாத்துக்களை இருக்கின்றது, என்னுடைய அலுவலக அறைகளை பார்த்தாலும் அங்கே தந்தை தாயினுடைய படம் இருக்கும்.

0: அவர்களை மீறி ஒன்றுமே இல்லையம்மா. அதை தந்தது யார்? இறைவன். அப்போ ஆகவே அவர்களை முன்னிறுத்தி செய்கின்ற இந்த கிருத்திகைகளை இறைவன் பால், இறைவன் சன்னிதானத்தில் இறைவனுடைய நம்பிக்கையோடு, இறைவன் அதுக்கு எத்தனை வழிகளை காட்டியிருக்க, அந்தந்த வழிகளை பின்பற்றி நாங்கள் செய்கிறோம். அதில் எந்த தவறும் இல்லை. அப்படி போலியாக யாரும் வந்து ஏமாற்ற வந்தால் அந்த பாவம் அவர்களுக்கு தான் போகும். ஏன் நாங்கள் போலிகள்னு தெரிஞ்சால் ஏன் நாங்கள் அவரிடம் போக வேண்டும்? நான் ஒரு
1: போலி உண்மைன்றதை விடப்பா, நாம ஒரு விஷயம் செய்ய நினைக்கிறோம், அதை செய்யறோம். அது உண்மையா பொய்யான்றது அது அவங்கள பொறுத்த விஷயம். கொடுக்கணும்னு நினைக்கிறோம்ல, அதுதான் முக்கியம்.
0: அதுவும் ஒரு பரிதாபத்துக்குரிய விடயம் என்னென்றால், அவர்கள் வந்து ஏமாற்றுகிறானே, அவரும் வயிற்று பிழைப்புக்காகவோ அல்ல நான் நல்லா
1: சம்பாதித்து.
0: அது எங்கண்ட தேவை என்ன? கொடை பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுவதற்கும் கொடுத்திருக்கின்றார்கள் தானே. அப்போ நாங்கள் ஏமாளிகளாக இருக்கும் வரையும் தான் எங்களை ஏமாற்று. நான் இவ்வளவும் தெரிந்தால் நானே ஏமாளியாக வேண்டும், புத்திசாலித்தனமாக நடக்க வேண்டும். ஆனால் அங்கே சென்றுதான் செய்ய வேண்டுமோ? இல்லை, வீட்டிலேயும் செய்யலாம். வீட்டிலேயும் இப்போ எங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு சாமி படம் இருக்குது, சாமி படத்துலேருந்து அப்பா வந்து நான் வெளியே தண்ணீரை வைத்து விடும். இப்படி ஏதோ என்னால் முடிந்தால் நினைவு இதை செய்கிறேன். அதிலே ஆலயம் இருக்கின்றது. இது ஐதீகம், ஆன்மீகம் என்பது பிழையென்று கூறுவதாக இருந்தால் ஆன்மீகம் என்று ஒன்று இருந்தபடியால் தான் பிழை என்று கூறுகிறார்கள். இல்லையென்றால் அவர் பேசாமல் போயிருப்பார்கள். அவர்களை பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது இப்படி ஒன்று உண்மை இருக்கிறபடியால் தான், இல்லையா? நன்றி மகளே. என்ன பாடல் கேட்போம் என்று? பக்தியிலே, பக்தியிலே
1: மனிதனும் தெய்வமாகலாம் படம் பா.
0: ஆமாம்,
1: காவலுக்கு வேல் உண்டு ஆடலுக்கு மயில் உண்டு, அந்த பாட்டுப்பா.
0: காவலுக்கு வேல் உண்டு.
1: ஆமாப்பா,
0: முருகன்றே தான் வருது. காவலுக்கு வேல் உண்டு ஆடலுக்கு மயில் உண்டு,
1: ஆடலுக்கு மயில்
0: உண்டு. சரி, இன்று
1: மனிதன் தெய்வமாகலாம் படம் பா.
0: மனிதன் தெய்வமா? இன்று எங்க பயணங்கள் செய்ய போகிறீர்கள்?
1: இல்லப்பா, நான் தான் டெய்லியுமே இங்கேயும் இங்கே. அன்னைக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள நேற்று மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிட்டு நேற்று 10 மணிக்கு தான்ப்பா வந்தனே. நல்ல நேரம்ப்பா, நேற்று நிகழ்ச்சி இல்லைன்னு சொல்றது ஒரு விதத்துல சந்தோஷமா
0: விஷயம். அது குறிப்பிட நேற்று திடீரென்று எதிர்பாரா விதமாக என்னுடைய வாகனம் குளிர்காலம் வருகின்றது, அதற்கேற்ற செயல்முறைகள் செய்ய வேண்டிய ஒரு வாகனம், எல்லோரும் அந்த வாகனத்தில் இருக்க ஒருவர் இருப்பார், அவரிடத்து நேற்று திடீரென்று எனக்கு அழைப்பு வந்துவிட்டது. இதை விட்டால் இந்த காலகட்டத்தில் கிடைக்காது, அதனால் ஓடிவிட்டேன். அது முடிந்து வருவதற்கு காலதாமதம் ஆகிவிட்டது. அதையெல்லாம் செய்வார்கள், அந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதையெல்லாம் ஆக்கி எல்லாம் பெரிய பெரிய வேலை. அப்போ அதைக்கு நாங்கள் முன்கூட்டியே நியமனம் கேட்டபோது அவர் அடுத்த மாதம் தான் எனக்கு கிடைக்க இருந்தது. என்ன, அதற்கிடையிலே எனக்கு வேண்டுமென்றபடியால் அவர் திடீரென்று ஒரு வெற்றிடம் கிடைத்த உடனே தொலைபேசி அழைத்து ஓடிவிட்டேன். அடுத்தது அங்கே வாகனத்தை விட்டுவிட்டு நான் இங்கே வர முடியாது என்ற தூர இடம். நான் அந்த என்னுடைய வாகனத்துக்கு பழுது பார்க்கும் கூட ஒரு நிலையம், அது ஒவ்வொரு அந்த தரத்துக்கேற்ற மாதிரி செய்கிறது. இந்த வாகனம் மிகவும் கவனமாக பார்க்க வேண்டிய உண்டு. அப்போ அவர் இருக்கிடம் தூரம், அங்கே கொண்டு போனால் அங்கே விட்டுட்டு நாங்கள் வந்தால் அவர் செய்தவன் பின்பு போய் எடுக்கலாம். திரும்பி வந்து அவர்கள் எங்களுக்கு வாகனம் தருவார்கள், எங்களை கொண்டு வந்து வீட்டை விட்டு விடுவார்கள். திருப்பி நான் போகணும் என்றால் அந்த இடத்துக்கு வாடகை வாகனங்களும் போகாது அப்படியான ஒரு இடம். அப்போ அங்கே நின்று அதை முடித்து கொண்டு தானே வர வேண்டும். அதனால் அங்கிருந்து அனுப்பிவிட்டேன், முடியவில்லை, எதிர்பாரா விதமாக வரவில்லை. உங்களுக்கு வாய்ப்பா வேண்டது
1: பாத்து 10 மணிக்கு தான்ப்பா வந்த நேற்று மருத்துவமனைக்கு அண்ணியை அழைச்சிட்டு போயிட்டு வந்தது. வந்துட்டு அப்புறம் இங்க இவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்க மக தனியா இருப்பாள் அடிபட்டவ.
0: நான் வீட்டுக்கு
1: அவன் பேத்திக்குவா, அவர் தனியா இருப்பா. அவன் வீட்டுக்கு கணவர் வந்து வெளிநாடு சென்றுட்டா இருப்பான், மருமக வெளிநாடு போயாச்சு. அப்ப அதுக்கப்புறம் நான் தான் பாத்துக்கணும் அவளை ஃபுல்லா, முழு நேரமும் நான் தான்
0: பாத்துக்கணும்.
1: காலையில 8 மணில இருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் இங்க அண்ணிய பாத்துக்கிறேன். 8 மணில இருந்து காலையில 8 மணி வரைக்கும் மகளை பாத்துக்கிட்டே
0: அவ்வளவு பொதுசான சேவை செய்கிறீர்கள். இதெல்லாம் புண்ணியம் தானே. நேற்று நான் வாகனச்சாலையிலிருந்து வீட்டுக்கு வரும்போது நிகழ்ச்சி நான் முடிக்கிறேன்னு 2 மணி ஆகிவிட்டது இங்கே நேரம். வழக்கமா 1:30க்கு நான் முடிக்க வேண்டும், ஆனால் நான் அந்த நிலைக்கு வரவே இல்லை, அதனால் தான் வரவில்லை மகளே. நன்றி வாஜிக்கள், உங்களுடைய காவலுக்கு வேல் உண்டு. கவலைப்படாதீர்கள், மழை நிச்சயமா வரும், கவலைப்படாதீர்கள்.
1: அப்பா வாழ்த்துக்கீங்க பாப்பா, நிச்சயம் வரும்பா.
0: வருமென்று சொல்லு, நல்லதை சொல்லு.
1: அப்பா வாழ்த்துறாதாப்பா வருது,
0: சொல்லுவதை சொல்லுவோம், நல்லதை சொல்லிவிடுவோம். இல்லையா?
1: இருந்தாலும் சொல்ல வரும்பா, நீங்க
0: வாயில
1: சொல்லுங்கப்பா.
0: வாயில ஈரம் இருக்கும் வரை நல்லதை பேசிக்கொள்வோம். வறண்டு
1: நன்றி,
0: வறண்டு
1: நன்றிப்பா,
0: அடங்கும் வரைக்கும். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள்.
1: நன்றிப்பா.
0: நன்றி. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. ஒவ்வொருவரும் வந்து தன் உள்ள கிடக்கை அழகாக பேசி மகளிர் சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றோம். உள்ளத்திலே வரும் கருத்துக்களை நீங்கள் அழகாக வெளியே தந்து கொள்வீர்கள். அதை தரும் பொழுது அது காரசாரமாகவும் இருக்கும், நன்மையாக எல்லோருக்கும் அது நன்மையாகப்படும் என்று அதிலிருந்து நன்மைகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையிலே நாங்கள் வாதாடி கொள்வோம். வானொலி என்பது அதுதான். உங்கள் கருத்துக்களை தெரிய, நேயர்களுடைய கருத்துக்களை, உறவுகளின் கருத்துக்களை வெளிப்பட, அவர்கள் வெளிப்படையாக தருவதற்கு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும். அதை மொன்றியல் தமிழ் வானொலி செய்து கொண்டிருக்கின்றது. இது நேரம் சரியாக 12:22 நண்பகல் என்று காட்டும் இந்த வேளையிலே உங்களுக்கும் 9:52 இரவு நேரம் என்று காட்டிக் கொள்கின்றது. இரவும் பகலும் இணைந்திருக்கும் இந்த வேளையில் மொன்றியல் தமிழ் வானொலியிலே பக்தி வேளை.
2: பவசாகரத்திலே கிடந்து தவியா விதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம். பணிவோடு நின்று திருநீரணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம். பணிவோடு நின்று திருநீரணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம். அறிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலை வணங்கி உளம் உருகி நின்று பக்தி கொண்டாடுவோம்.
0: வணக்கம் மகனே ஞானசேகரன். வணக்கம்.
3: வணக்கம் அப்பா. இனிய நண்பகல் வணக்கம்.
0: இனிய நண்பகல் வணக்கத்தை தந்த உங்களுக்கு முன் இரவு வணக்கத்தை தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமாகவும் வளமாகவும் மயில்வாகவும் தங்கள் ஆசீர்வாதத்தின், அம்மாவின் ஆசீர்வாதத்தின், அன்பரோட ஆசீர்வாதம் உள்ளேயே தாங்கள் நலமாக உள்ளீர்களா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். உங்கள் ஆசீர்வாதம், உங்கள் அன்புகள் இருக்கும் வரைக்கும் நாங்கள் நலமாக இருக்கும். அதுதானே தேவை அன்பினா.
3: நன்றி அப்பா, நன்றி அப்பா.
0: என்று ஒரு தகவலே படித்தேன், அன்பை கொடு ஆணவம் கூட உன்னை தலை வணங்கும் என்று கூறியிருக்கின்றார்கள்.
3: உண்மைதான்ப்பா, உண்மை.
0: அன்பை கொடு ஆணவம் கூட உன்னை தலை வணங்கும். அன்பு என்ற மூன்று எழுத்துக்கள் எவ்வளவு சூத்திரம் ஐயா, எவ்வளவு பலம் இருக்கின்றது இல்லையா? மழை வருகின்றதை பற்றி உங்களுடைய குறை?
3: மழை வந்து அவர் சொன்னபடி பெய்யுதுப்பா, ஆனா எங்களுடைய மாவட்டங்களுக்கு இல்ல, டெல்டா மாவட்டம் சொல்றோம்ல அந்த மாவட்டங்களுக்கு இல்ல, மற்ற மாவட்டத்துல நல்லா பெஞ்சிட்டு இருக்கு. எங்களுக்கு அதிகமா இந்த தென்மேற்கு பருவமழை பெய்து விட்டது, வடகிழக்கு பருவமழை தான். அது வந்து புதன்கிழமை அக்டோபர் 14 ஆரம்பம் ஆகுது. அன்னைக்கு வந்து வந்துதான் ஆகும், வேற வழி கிடையாது. அதாவது அடைமழைங்கிறோம்ல, அது இனிமே ஆரம்பிச்சிடும். அதுதான் அதுதான். ஆமா, இன்னொரு 4 நாளைக்கு எங்களுக்கு வந்து வெப்பம் அதிகமா தான் இருக்கும், வேற வழி கிடையாது.
0: அதாவது நீங்கள் உங்களுடைய,
3: அப்ப தமிழ்நாடு ஃபுல்லாவே பரவலா மழை பெய்ய ஆரம்பிச்சு.
0: வாழ்த்துக்கள். அப்படின்னா எல்லோருக்கும் மழை கிடைக்கும். நல்லது.
3: ஆமாப்பா,
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்புகள் சார், இன்றைய தினம் ஆலயத்திலே அங்கே நீங்கள் செய்திகள் எல்லாம் தந்திருந்தீங்க சிறப்பா. இந்த ஒருவருடைய பிரசங்கம், அவர் அந்த,
3: ஆமாப்பா, அவரு நாரதர் வேஷம் போட்டு எல்லா இதுலயும் தகவல் சொல்லுவாருப்பா. நல்லா நல்ல கருத்தெல்லாம் சொல்லுவாரு. அவர் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக, முருகனுடைய பாத யாத்திரை நிகழ்ச்சிக்காக வந்து அவரை பேசுறதுக்கு அழைச்சிருக்காங்க. அப்ப அவர் பேசியிருக்காரு. அது பேசின விதம் எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருந்ததுனால சரி, அப்பாவுக்கும் அதை அனுப்பி வைப்போம். அந்த ஆன்மீக சம்பந்தமான தகவலா இருக்கு,
0: ஒரு
3: நல்ல விதமான தகவலா இருக்கு, நல்லா இருக்கு. அப்பாவுக்கு தான் உங்களுக்கு அனுப்பி வைச்சேன்.
0: நல்ல தகவல் தந்தார். அந்த சிவசின்னங்களுக்கான கருத்துக்கள் அழகாக கூறினார்.
3: ஆமாப்பா, ஆமாப்பா, ஆமாப்பா.
0: அறிந்திருந்தாலும் அவர் சொன்ன அந்த, நீங்கள் ஒன்றும் போடாத விட்டாலும் திருநூறு பூசிய நெற்றிய பார் என்று கூறி அதுக்கு கிடைத்த புண்ணியத்தை பற்றி கதை அற்புதமாக
3: இருந்தது.
0: நல்லதொரு கருத்தை தந்துரு, நல்ல விடயத்தை தந்துரு. அது வெள்ளிக்கிழமை அது மாதிரி நான் நின்று காலை அதிகாலை தான் தூக்கத்தால் எழுங்கும் போது அதை பார்த்தேன். சிறப்பாக இருந்தது. நன்றி, நன்றி தேவா. அங்கே உங்களுடைய ஆலயத்தில் பூசைகள் அப்படி நடந்து கொண்டிருந்தது.
3: இன்னைக்கு யாகம் வார வாரம் வெள்ளிக்கிழமை யாகம் நடக்கல, அது சிறப்பாக சென்றதுப்பா. காலையில ஒரு 7:30 ஆரம்பிச்சு மதியம் ஒரு 12:30 முடிஞ்சிட்டுப்பா. அந்த யாகத்துல ஜனங்கள் வந்து எல்லாருமே அவங்க கையால பொருட்கள் போடுவாங்க. அது கணபதிக்கு, முருகனுக்கு, ஈசனுக்கு, பார்வதிக்கு, பைரவருக்கு, எல்லா தெய்வங்களுக்கும் பிரார்த்தனை பண்ணிட்டு அதுல போடுவாங்கப்பா.
0: இங்கும் அமெரிக்க கண்டத்திலே, அமெரிக்க நாட்டிலே, எங்கள் வீட்டிலிருந்து ஒரு 450 மைல் தூரத்திலே ராஜராஜேஸ்வரி என்ற ஒரு ஆலயம் உண்டு. அதை பற்றி முன்பு கூறியிருப்பேன். அங்கும் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் ஓமம் வளர்ப்பார்கள். ஒரு சனிக்கிழமையில் ஓமம், அது அவர்களாகத்தான் நாங்கள் சுற்றி இருந்து அதற்கு உபயம் கொடுத்து அவர்கள் நாங்கள் இன்று அந்த ஓமத்துக்குரிய உபயம் கொடுக்கிற குடும்பங்கள் முன்னாலும் நாங்கள் பக்கத்திலேயும் இருப்போம். அந்த மந்திரங்களை நாங்கள் கேட்கும் பொழுது, அந்த ஹோமம் வளர்க்கும் பொழுது அவர்கள் கூறும் மந்திரங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது போல, அதில் வெளியே வருகின்ற அந்த புகை இருக்கின்றதுல வெப்பம், அது உடலை சுத்தப்படுத்துகின்றது ஐயா, மருத்துவ. அதனால் தான் இந்த ஹோமம் என்பதை வளர்ப்பார்கள். இங்கே உள்ள வட இந்திய நண்பர்கள் இருக்கின்றார்கள். நான் வரும்போதே இந்த நான் இருக்கும் பகுதியிலே அவர்கள் தான் முதல் இருந்தவர்கள். அவர்களுடைய வீடுகளில குறிப்பிட்ட நாளையிலே எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த ஹோமம் வளர்ப்பார்கள். நாங்கள் சென்றதில் பங்கு பெற்றிக் கொள்ள நான் அவர்களோடு சமமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் என்று அழைப்பார்கள் என்னை. அதன் பின்பு ஸ்ரீ சத்ய சாய் பாபா ஒரு நினைவு, ஒரு கூட்டு பிரார்த்தனை மண்டபம், ஒரு ஆலயங்கள் அந்த வேளையில் இல்லை. அங்கே நல்ல வழியில தான் போதிக்கப்படுவது. அது வினா வேறு, அவர் இருக்கிறாரா இல்லையா, அவர் செய்கிறது சரியா பிள்ளையா என்பது வேறு. சொன்ன கருத்துக்கள் அதுகளை வைத்து நாங்கள் கூட்டு பிரார்த்தனை. எத்தனையோ ஆண்டு கணக்காக ஒரு வைத்தியர், வடநாட்டை சேர்ந்த ஒரு டாக்டர், அவருடைய இல்லத்திலே தான் அது நடைபெறுவது. அவர் காலமாகிவிட்டார். அவருடைய பிள்ளைகள் அமெரிக்காவில் இருக்கின்றார். அவருடைய அந்த வீடு நீண்ட காலமாக இதற்கு உபயோகப்படுத்தப்பட்டது. ஆன்மீக அந்த ஓமம் வளர்ப்பதை பற்றி அவர்களிடம்தான் நான் பெற்றுக்கொண்டேன் பூர்ணமான உண்மைகள். அதன் பின்பு அமெரிக்காவில் இருக்க ஆலயத்துக்கு நாங்கள் சென்றால் அந்த ஓமம் அதையும் பார்த்தோம். பெரிதாக செய்வார்கள் ஐயா, பெரிதாக. அது இப்போ ராஜகோபுரத்தோடு அமைகிறது அந்த ஆலயம். அது எங்களுடைய இலங்கையை சேர்ந்த ஒருவர் தான். சாதாரணமாக எங்களை போன்ற ஒருவர், அவர் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு பிராமணத்துவம் படித்து ஊநூல் அணிந்து அவர் வந்து அவர் தான் அர்ச்சனைகள் எல்லாம் செய்வார். ஆனால் அங்கு உபயகாரர்கள் தீபம் காட்டி வழிபடலாம். அங்கே ஒரு அர்ச்சனை மந்திரங்களை அவர் கூறிக்கொள், எல்லோருக்கும் மந்திரம் தெரியாது, மந்திரங்களை அவர் உச்சாரணம் பண்ணி சொல்லும் பொழுது, அந்த பிரார்த்தனைக்கு ஏற்ற மந்திரங்களை, அபிஷேகத்துக்கு மந்திரங்களை சொல்லும் பொழுது, இப்போ நான் தான் நின்று அதற்கு பூசை உபயகாரன், நான் தீபத்தை காட்டக்கூடிய வாய்ப்பு அங்கே இருக்கிறது. பெண்களும் செய்வார்கள். அது ராஜராஜேஸ்வரி அம்மன், ராஜராஜேஸ்வரி அம்மன். அங்கு சென்றால் இந்த அமெரிக்க கனடா இரண்டு நாட்டு மக்களுடைய வாகனங்களையும் பார்க்கலாம். அப்படி மக்கள் வருவார்கள். ஆரம்பத்தில் ஒரு சிறு இடத்திலிருந்து இன்று அது பெரிய ராஜகோபுரம் வரைக்கும் வந்து விட்டது ஐயா. இந்த ஸ்ரீ வித்யா பீடம் என்று ஒன்று இந்தியாவில் இருக்கின்றது, அறிந்திருக்கின்றீர்கள், பிரபலமானது. உலக நாடுகள் முழுக்க அதனுடைய கிளை உண்டு, ஸ்ரீ வித்யா பீடம். அந்த வழியை பின்பற்றி அவர்கள் காட்டிய வழியிலேருந்து இந்த ஆலயத்தை நிறைவேற்றி இப்படி வந்திருக்குது வளர்ந்து. இப்போ நவராத்திரி ஆரம்பத்தில் அண்டு கொடியேற்றம் ஆரம்பித்து மகோற்சவம், விஜயதசமியில் அண்டு தீர்த்த திருவிழா, தீர்த்தம் நடைபெறும், அதாவது தேர் ரதோற்சவம். அந்த ரதோற்சவம் பெண்களால் தான் அந்த ரதம் இழுத்து செல்லப்படும். அப்போ அவ்வளோ அங்கே அதை இழுத்துக்கொண்டு போ, அவர்கள் இழுத்துக்கொண்டு போவார்கள். அழகாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். அங்கு இந்த மேலை நாடுகளிலே நாங்கள் இருந்தாலும், நாங்கள் எங்களுடைய சைவ சித்தாந்த கோட்பாடுகளின்படியும் எங்களுடைய கலாச்சார பாரத பண்பாட்டின்படி உடை நடை பாவனை அத்தனையும் கடைபிடிக்க வேண்டும். இளைய தலைமுறைகள் வர விரும்பினால் தாராளமாக வந்து அங்கே படித்துக்கொள்ளலாம், அதை இப்போ கற்றுக்கொள்ளலாம். ஆனால் வருபவர்கள் அத்தனை பேரும் இந்த பண்பாட்டோடு தான் வர வேண்டும். பாவாடையும் உழைப்பாடு, இந்த உடல் தெரியக்கூடிய ஒன்றும் போட முடியாது, தலை விரித்தபடி பட முடியாது. அங்கே முன்னுக்கு காரியாலயம் இருக்கும், அதில் பார்த்துவிட்டு தலைவரி கோலமாக இருந்தால் அழைத்து அவர்கள் அந்த பிளாஸ்டிக் அதில் ஏதோ கொடுத்து அதை கட்டி கொண்டு தான் போக சொல்வார்கள். மேலாடை இல்லாமல் வருபவர்களுக்கு மேலாடை ஒன்று கொடுத்து விடுவார்கள். அப்படி அந்த பண்பாடு கலாச்சாரம்
3: கடைபிடிக்கிறது.
0: அதுல வருவதில் அநேகமான வெள்ளை இனத்தவர்கள் தான் கூடுதலாக வருவார்கள். எங்கள் ஆடைகளோடு, எங்களோட உடைகளோடு, பொட்டுகள் பிறைகளோடு அழகாக இருக்கு. அவர்கள் மந்திரங்களை அழகாக சொல்லுவார்கள் ஐயா. ஏன்னா அந்த கூடத்திலே அவர்கள் என்னோட அந்த குருக்கள் வந்து இரண்டு மூன்று சிறார்களை வளர்த்தவர். அந்த குழந்தைகள் வளர்ந்து இப்ப கலிபோர்னியா அங்க இங்கு பெரிய பதவியில இருந்தாலும் இந்த திருநாளுக்கு ஓடி வந்து விடுவார்கள். வந்து அந்த மாதிரி செய்வார்கள் ஐயா. அழகாக மந்திரங்கள் பூசைகள் அழகாக செய்வார்கள். அப்ப இதே காரணம் என்ன, நம்பிக்கை என்று ஒன்று அது அதுகளோட உள்ளத்தில் இருக்கின்ற இதில் வந்தால் எனக்கு இது கிடைக்கும். இந்த கலாச்சாரத்தை பின்பற்றினால், இந்த பண்பாட்டு விதிமுறைகளை நான் பண்பற்றினால் வாழ்க்கையில் சூழ்ச்சியம் கிடைக்கும் என்று எந்த நேரம் மலர்ந்த முகமர்களுக்கு மலர்ந்த அவர்கள் அழுது இறைவன வேண்டியதை நான் பார்க்க. நாங்கள் எல்லாம் போய் கண்ணீர் மல்லிகையெல்லாம் வேண்டுவோம், அவர்கள் அப்படி வாங்க மகளோடு தான் இருப்பார்கள். எங்களோடு பேசும் பொழுது நிறைவாக பேசுவார்கள், தமிழ் பேசுவார்கள். அப்படி இந்த எங்களுடைய ஆன்மீகம் இந்த துறையிலே எங்களை வளர்ப்பதனால், இந்த இந்த சம்பிரதாயங்களை இந்த சமய சடங்குகளை செய்வதனாலே நன்மைதான் உண்டு என்பதை நன்கறியக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் பார்த்தீர்கள் பல விடயங்களை கூறுகிற அங்கே வந்து வருகிறார்கள். அங்கே வந்து தங்களை மறந்துதான் இதை செய்கின்றார்கள் ஐயா. இப்ப அன்று அந்த நீங்கள் இந்த அவருடைய பிரசங்கம், அவருடைய கதாகாலட்சியம், அவருடைய அந்த அவர் அவர் நன்றா பாடுவார், என்ன கூட்டு பிரார்த்தனைலாம் செய்யக்கூடியவர் தான். அதை ஏன் எனக்கு உங்களை எனக்கு அனுப்பினீர்கள், உங்கள் மூலமாக எனக்கு தெரிய வச்சு என் மூலமாக இன்னும் பலருக்கு தெரியப்படுத்துகிறோம். அதில் நன்மை உண்டு என்பதை நான் உணர்வதால் தான் செய்கின்றேன். அதனால் மிகவும் எங்களுடைய மதத்தை இங்கே உள்ள பெரிய பெரியவர்கள் கூட சொல்வார், மற்ற இனத்தவர்களும் எங்களை மதிப்பார், இதை மதித்துத்தான் நான் மதித்துத்தான் நடப்பார். அடுத்து எங்களுடைய ஆன்மீகத்தில் சிவனை வணங்கி கொண்டிருக்கின்றோம். சிவபெருமானுடைய நடராஜர் சிலையை நாங்கள் வணங்குகிறோம். அந்த நடராஜர் சிலை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் இருந்திருக்கு. ஏனென்றால் அங்குள்ள ஒரு தொல்பொருள் காட்சி நிலையத்தில், தொல்பொருள் ஆராய்ச்சியில் இந்த சிவலிங்கம் கிடைக்கப்பெற்று அதை பிரெஞ்சு பத்திரிகையில் வந்ததை நான் அதை எடுத்து அதுக்கு மொழிபெயர்ப்பு செய்து படித்து
3: பார்த்தேன்.
0: அதனால் எங்கள் மதம் உலகெங்கும் பிறந்திருந்தது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு சான்றுகள் இருக்குதானே ஐயா?
3: ஆமாம்,
0: சான்றுகள் இருக்கின்றது. புராண இதிகாசங்களில் வந்தது நாங்கள் அது பொய் புழுகு என்று எண்ணினாலும், இன்று என்ன செய்கிறார்கள், இன்று என்ன செய்ய நாங்கள் அது ஆச்சரியப்படக்கூடிய வகையில் செய்கிறதெல்லாம் அன்று செய்து விட்டார்கள் தானே. கூடுபட்டு கூடு பாய்தல், மாறாட்டம். இப்போ மாரீசன் என்றவன் வந்து மானாக உருவெடுத்து வந்து பொய்மானாக வந்து மாற்றவில்லையா? ராவணன் பேரரசன் நாரதர் போன்ற ஒரு சுவாமி மாதிரி வந்து சீதாடம் செல்லவில்லை. இப்படி எல்லாம் இருந்திருக்கிறார்கள் தானே. இப்பொழுது இந்த ஏஐ என்று வந்து ஆள் இந்த முகம் மாற்றுகிறார்கள், குரல் மாற்றுகிறார்கள், உங்களோட குரலை போலி அவர் பேசுகிறார், இதெல்லாம் இப்பொழுது தான் வருகிறது. ஆனால் உண்மை என்று ஒன்று இருக்கின்றது அல்லவா, இயற்கை என்றது. அதை அதை இவர்களால் வெல்லவ முடியாது, தாண்டவ முடியாது, எவ்வளவு அறிவுகள் வந்தாலும். ஏனென்றால் அது அவருக்குத்தான் உரியது. ஆளுவதும் எப்பதும் அவருக்கு தான், எல்லாம் வெல்ல விரண்டதனால் தான் கூறப்பட்டிருக்கு. கூறுங்க, நீங்கள் கூறுங்க, நானே பேசிக்கொண்டிருக்கேன். இன்றைய காலகட்டம் அங்கே எப்படி இருக்கின்றது, அது வந்து இந்த மகாலயபட்சம் காலத்திலே சிரார்த்த தினங்கள் என்று வருகின்றது. இறைந்த ஆன்மாக்களுக்கு நாங்கள் கடமைகளை செய்கின்றோம் என்று ஒன்று வருகின்றது அல்லவா?
3: ஆமாப்பா.
0: அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்?
3: அது நாளைக்கு வந்து எல்லாருமே கூடுமான வரைக்கும் அந்த நீர்நிலைகள், ஆறுகள், குளங்கள், இது மாதிரி நீர்நிலைகளுக்கு சென்று தான்ப்பா அந்த இதை கொடுப்பாங்க. பித்ரு கடன்
0: விட்டார்கள். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அப்படி கொடுப்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்?
3: அது நமக்கு கிடைத்த பெரிய வரப்பிரசாதம்ப்பா. நம்மளுடைய வாழ்க்கையின் சூட்சிமே அந்த முன்னோர்களுடைய அந்த திதின்னு சொல்றோம்ல, அதுல நம்ம வந்து ஒவ்வொரு அமாவாசைக்கும், அந்த மகாலய அமாவாசைக்கும், தை அமாவாசைக்கும், அந்த விட்டு போனதுக்கு அத்தனை நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மற்ற மதத்துக்காரர்களுக்கும் செய்யக்கூடிய நாளாக அது அமைஞ்சிருக்குப்பா. அது வந்து கிடைக்கணுங்கிறது வந்து பெரிய விஷயம். அது நமக்கு கிடைச்சிருக்கு, நம்ம வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்க காலத்தில் கிடைச்சிருக்குன்னா அதை வந்து நம்ம தொடர்ந்து அதை நடைமுறைப்படுத்திட்டு வந்தால் தான் நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நம்ம முன்னோர்கள் மேலிருந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள். நாளை வரை அவர்கள் நமது இல்லத்தில் இருந்து விட்டு நாளை தான் அவர்களுடைய உலகத்தை அவர்கள் புறப்படுவார்கள். அடுத்த ஒரு வருடம் அவர்கள் உருவாகலமை பார்க்க
0: என்று ஆன்மீகத்திலே கூறப்படுவது நம்பித்தான் சொல்லாதே
3: உண்மைதான் உண்மைதான். அது நம்பிக்கைப்படி நல்லா நடந்துட்டு இருக்கப்பா, அந்த நம்பிக்கைப்படி நம்ம செஞ்சோம்னா நல்லா நடந்துட்டு இருக்கு. அந்த எப்படி அசைவத்தை விட்டுட்டு வீடு சுத்தமா வச்சுட்டு அன்றைய பொழுது வந்து நல்ல அதாவது எதிர்மறை எண்ணங்கள் எதுவும் இல்லாம நேர்மறை எண்ணங்களோட வீட்டுல எல்லாரும் இருக்கிறது மென்மையான ஒரு சாத்வீகமான அமைப்புல நம்ம இருந்தோம்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமா கிடைக்கும்.
0: சிறப்பு. இப்பொழுது நான் என்ன ஒரு கருத்து எனக்கு வருகிறது என்னென்றால், ஞானசேகர்
3: சொல்லுங்கப்பா,
0: அவர் அப்பா ஒரு பழமரத்தை நாட்டி விட்டார், அவர் இல்லை, அவர் இறந்து விட்டார், அவர் இறந்த பின்பு அந்த பழமரம் பழுக்கின்றது, நான் உண்ணுகின்றேன். உண்ணும் பொழுது அப்பாவின் நினைவு எனக்கு வந்து கொண்டிருக்கும் இல்லையா? அப்ப அவர் எதிர்கால சந்ததிக்காக அதை நாட்டி விட்டு போகின்றார். அதேபோல நாங்களும் இந்த இந்த கர்மத்தை நாங்கள் பின்பற்றி கடைபிடித்தால்தான் எங்களுக்கு எங்களின் பின் சந்ததிகள் செய்வார்கள் இல்லையா?
3: நிச்சயமாக.
0: அப்ப நாங்களும் அந்த மரம் முதிர்ந்து விட்டது பழுதடைந்து விட்டது என்று விட்டுட்டு போக நாங்களும் ஒரு மரத்தை நாட்ட வேண்டும். அதே போல இந்த கைங்கரியங்களை இந்த விரதங்களை இந்த அனுஷ்டானங்களை நாங்கள் செய்யும் பொழுது நாங்கள் நம் முன்னோருடையது செய்கின்றோம். அப்போ எங்களுக்கு யார் செய்வார்கள்? எங்களுக்கு பின்பற்கின்ற எங்கள் சந்ததி தான் செய்ய போகின்றது. அப்போ அதற்கு வழிகாட்டியாகவும் இருக்கும் தானே மகனே?
3: ஆமா, நம்ம நம்ம வழிகாட்டினாதான் அவங்க அதை செய்வாங்க. அவங்க அவங்க அடுத்தாப்புல உள்ள தலைமுறைக்கு அவங்க வழிகாட்டுவாங்க.
0: பரம்பரை பரம்பரையாக இது கையாளப்பட்டு வருகின்றது. அதிலே மாற்றங்கள் ஏமாற்றங்கள் ஏற்படலாம். ஆனால் நாங்கள் ஏமாளிகளாக இல்லாமல் சரியாக நடந்தால் எல்லாரும் சரியாக நடப்பார்கள் என்று எண்ணுகின்றேன். இப்போ நாங்கள் இதை செய்வதில் அடுத்த நன்மை, முதல் சொன்னேன் நான் செய்த தவறுகளை எல்லாம் நான் மீண்டும் நினைத்து பார்த்து அவர்களை நினைவு கூறுவதாவது, அவர்கள் செய்த எவ்வளவோ முடியதுக்கு நன்றி கூறுவதா செய்வதோடு எங்களுக்கு மற்றவர்கள் செய்ய நாளை எங்களுக்கு யார் செய்வது? எங்களுடைய சந்தை மூத்தவர்கள் வந்து செய்ய மாட்டார்கள், இனிவரும் சந்ததி தான் செய்ய போகின்றது. அப்ப நாங்கள் இதை செய்து காட்டினால்தான் இனிவரும் சந்ததியும் அதை பின்தொடரும் போது எங்கள் ஆன்மாக்களுக்கும் ஆறுதல் கிடையாது. அவருக்கு திந்ததன் எங்களுக்கும், நாங்களும் நாளைக்கு புதிராக வந்து வீட்டுக்கு வருவோம் தான் என்ற எண்ணம் வருகிறது இல்லவா? யோசிச்சு பாருங்க. அதனால் என்னுடைய எதிர்காலத்துக்கும் என்னுடைய மறுபிறவிக்கும் இது நன்மை பயக்கும்
3: நிச்சயமாக
0: என்ற எண்ணத்தோடு செய்வதாக எடுத்துக்கொள்ளலாம் தானே இல்லையா?
3: ஆமா ஆமா,
0: நல்ல கருத்துக்களைத்தான் கலந்து கொண்டிருக்கோம். இங்கே ஆன்மீக வேளையில் என்ன பாடலை ஒலிபரப்பி கேட்போம்?
3: படம் வந்து கந்தன் கரணைப்பா. வெள்ளிமலை மன்னவா வேதம் நீ அல்லவா என்ற பாடல்பா.
0: வெள்ளிமலை மன்னவா என்ற பாடல், வெள்ளிமலை இறைவனை பற்றிய பாடல் வெள்ளிமலை மன்னவா. இப்பொழுது உங்களுக்கு கந்தன் கரணையில இந்த பாடல் வருகிறது. கந்தன் கரணை இனிமையான பாடல். இந்த பாடலை கேட்டும் போது அங்கே இந்த இதை உங்களுக்கு நீர்நிலைகள் அருகே உண்டா மகனே? இந்த இந்த மாலயம் செய்வது
3: நீர்நிலைகள்ங்கிறது வந்து கும்பகோணம் 10 கிலோமீட்டர் மகாமக குளம் சொல்லுவோம்ல, அங்க மகாமக குளம் இருக்கு. மற்றபடி கடற்கரைனா நாங்க ஒரு 50-60 கிலோமீட்டர் போனோம். இல்லைன்னா திருவையாறு இருக்கு. திருவையாறு ஒரு 40 கிலோமீட்டர்ல இருக்கு. திருவையாறு காவேரித்துறை, காவேரி ஆறு அங்க வந்து இந்த இதுதான் ரொம்ப விசேஷம். பித்தர்களுக்கு தர்ப்பணம் ரொம்ப விசேஷம். அங்க வந்து நூற்றுக்கணக்கான அந்தனர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து வர்ற எல்லாருக்குமே அந்த முறையான அந்த இதை செஞ்சு அன்னைக்கு ஃபுல்லா செய்வாங்க. வீட்டுக்கு அவங்க அழைச்சி செய்ய முடியலன்னா நம்ம அங்க போய் அங்க அவங்களுக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுத்து நம்ம செஞ்சுட்டு வரோம்.
0: அங்க ரெண்டு விதமாக, அவர்களை அழைத்தும் நாங்கள் செய்யலாம், அல்லது நாங்கள் அந்த இடத்துக்கு சென்றும் செய்யலாம். எங்களை விட அவர்களுக்கு தான் வழிமுறைகள் தெரியும்.
3: மன்னிக்கணும்ப்பா, சாதாரண நாள்ல வந்து அவங்களை அழைச்சோம்னா நம்ம வந்து வீட்டுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அதாவது சாதா அமாவாசை, சாதாரணமா ஒரு அமாவாசை, மாதா
0: அமாவாசை.
3: மகாலய அமாவாசைங்கிறது ரொம்ப விசேஷமானது, கூடுதல் கூட்டம் இருக்கு. அவங்க பெரும்பாலும் யாரும் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா அவங்க அங்க இருந்துட்டு நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு செய்யறதுக்கு அவங்களுக்கு நேரம் சரியா இருக்கும். நம்ம இடத்துக்கு வந்துட்டு போறோம்னா அதுக்கு கூடுதல் நேரம் தேவைப்படும். அவங்களுக்கு இன்னும் சொல்லப்போனா அந்த வருமானமும் ரொம்ப கம்மியா குறைவா இருக்கும். அதனால அவங்க வந்து அங்க இருக்கும் போது நம்ம போய் நான் நிறைய தடவை நான் சகோதரர்களோட நான் போயிட்டு வந்திருக்கேன். அப்போ நான் ஒரு தடவை என்னுடைய அதாவது நான் முன்னாடி பணி புரிஞ்சேன் அமுதசுரபி தேநீர் நிலையம், அங்க அந்த அந்த டீ போடுறாள் அவரோட மாஸ்டர், அவரோட சேர்ந்தே நான் அந்த இருசக்கர வாகனத்தை நான் அந்த திருவையாருக்கு போய் கொடுத்து வந்திருக்கேன்ப்பா. அது மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது அது மாதிரி அங்க போயிட்டு வந்துடுறது. இல்லைன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது நமக்கு. நம்ம ஒரு இந்த அகத்திக்கீரைங்கிற ஒரு ஒரு கட்டு வாங்கி நம்ம பசுமாட்டு கொடுத்துடலாம். கொஞ்சம் எள்ளும் எள்ளும் தண்ணியும் வாங்கி கையில கொஞ்சம் வாங்கி தெற்கு பார்த்து நம்ம அதை இந்த எள்ளும் தண்ணியை விட்டுட்டு நம்ம தெற்கு பார்த்து நம்ம முன்னோர்களை நம்ம வேண்டிக்கிட்டாலே கடைசி பட்சம் அதாவது நம்மளால செய்ய முடியாத பட்சத்தில் அதை செய்யலாம்ப்பா. அதுக்கும் அதுக்கான பலன் நம்ம அவங்க கொடுத்துருவாங்கப்பா.
0: விட்டு சென்ற கடமைகளை கோட்பாடுகளை கொள்கைகளை ஆன்மீகம் தொடர்ந்து நாங்கள் கடைபிடிக்கும் பொழுது கற்றுக்கொள்கிறோம். அவர்கள் விட்டு சென்றதை நாங்கள் தொட்டு கொண்டு போனால் எங்களுக்கும் எதிர்காலம் கிட்டும் இந்த சம்பவம், இந்த முறைகள் எங்களுக்கும் புண்ணியம் செய்வார்கள், எங்களை நினைப்பார்கள், நினைவு கூறுவார்கள் என்று எண்ணிக்கொள்வோம். அவர்கள் விட்டதை நாங்கள் தொட்டு சொல்லும் பொழுது எங்களுக்கும் நாளைக்கு இது கிட்டும் என்று எண்ணிக்கொள்வோம். ஆனால் அதனால் எங்களுடைய ஆன்மீகம் என்று நாங்கள் ஒரு கோட்பாடுகளை வரும் பொழுது அந்த ஆன்மீக சட்டத்திட்டங்கள் அந்த வரமுறைகளை நாங்கள் கையாளுவதில் எந்த விதமான பிழையும் இல்லை. அதிலே அதிலே குற்றம் குறை கண்டு பேச்சு அலங்காரத்துக்காக கூறிக்கொண்டு போறது வேறு விடயம். சில பேர் பேச்சு அலங்காரத்துக்காக செய்வார்கள், நான் வாதாடுவார்கள், நான் எல்லாம் தெரிந்தவர்கள் கூறிக்கொள்வார்கள், சிறு கருத்தை வைத்துக் கொள்வார்கள். உண்மை என்ற ஒன்று கையாத மறைக்க முடியாது. பிழையான வழியிலே எங்களை வழி நடத்தும் போது அது பிழை என்று தெரிந்தால் நாங்கள் சரியான வழியிலே போவோம். எங்க போனாலும் அவன் பிழையான வழியிலே எங்களை ஆன்மீகம் என்ற பெயரிலே தான் ஒருத்தன் கொண்டு போக போகின்றான். அங்கே அவர் அதை கலைந்து கொள்வார் எல்லாம் வல்லவர்.
3: நிச்சயமாக
0: நன்றி மகனே. வெள்ளிமலை மனவா பாடலை
3: நன்றி அப்பா.
0: வாழ்த்துக்கள். நன்றி நன்றி
3: நன்றி அப்பா. மீண்டும் இணைவோம். நன்றி அப்பா.
0: மீண்டும் இணைவோம். நன்றி ஐயா.
2: பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்து எதிர் தலை வணங்கி உளம் உருகி நின்று பக்தி நிகழும் லோக வாழ்வதை சதம் என.
0: வணக்கம். அரசடி குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன் அவர்களே, வருக வருக வருக. நலமாக இருக்கின்றீர்களா?
4: நலமாகவும் இருக்கின்றோம், மகிழ்வாகவும் இருக்கிறோம். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
0: நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறபடியால் நீங்கள் நல்லவனாக இருக்கின்றீர்கள். அப்படித்தானே? நல்ல பிள்ளை, நல்ல பிள்ளை. அங்கே அரசடி குப்பத்தில் ஏதாவது மழை தமழை தூறல் நினைப்பு அப்படி ஒன்றும் இல்லையா? வரவே இல்லையா?
4: மழை வருவது போல கனவுதான் காண வேண்டும்.
0: சேமலாம் வந்த ஒரு அப்படியே
4: இன்னைக்கு மாலை நேரத்தில் ஒரு இரண்டு முறை வீட்டுல இருந்து தண்ணி எடுத்து போய் ஊத்திட்டு கன்றுக்களை ஊத்திட்டு வந்தாங்க.
0: அப்ப உங்களுடைய அங்கத்தை நீங்க வானிலை அறிக்கை வர வர மோசமாக வரும் என்று கூறுகின்றதா, அல்லது மழையை அண்மிக்கும் என்று? இப்ப ஞானசேகரன் கூறினாரே தமிழ்நாட்டுக்கு அடுத்த புதன்கிழமையிலிருந்து நல்ல மழை.
4: ஞானசேகரன் அவர் சொல்லும்போது கேட்டுட்டு தான் இருந்தா, அவர் சொல்ற மாதிரி மழை வந்தா நல்லா இன்னும் நாலு நாள்ல மழை ஆரம்பிச்சுன்னு சொல்லிருக்காரு. ஒரு முறை போகணும், போயிட்டு தண்ணி கொஞ்சம் ஊத்திட்டு வரணும் ஒரு நாலு நாளைக்கு.
0: அநேகமாக ஞானசேகரன் பின்பற்றுகின்ற அந்த காலநிலை அறிவிப்பாளர் கூறுவது 90-95% சரியாகத்தான் அமைகின்றது. நானும் அதை கவனித்திருக்கின்றேன். நான் இங்கிருந்தாலும் அவருடைய அறிக்கைகளை பார்த்திருக்கின்றேன். அதன்படி அவர் கூறியதன்படி புதன்கிழமையிலிருந்து மழை பெறுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்ற அவருடைய காலநிலை அறிவிப்பாளர் கூறியிருக்கின்ற அவருடைய கணிப்பு கிட்ட சரியாகத்தான் இருக்கும் என்று எண்ணுகிறேன். அப்படி வர வேண்டும் என்று நான் மனதார நினைக்கின்றேன். உங்களுக்கு அது கிடைக்க வேண்டும். அது வரைக்கும் இதுவரை தாக்கு பிடிக்கிறதுக்கு நீங்கள் அவங்க களத்துக்கு சென்று தான் பெற வேண்டும், நீர் தெளித்து தான் வர வேண்டும். என்ன
4: அப்படி அங்கே போய் போய் அந்த மரங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சம் மனசு கஷ்டம். எப்படின்னு
0: கேட்டா,
4: நாம் வளர்க்கும் பிள்ளைகள் நமக்கு நம் கண் முன்பு நல்லா அவங்க சந்தோஷமா நல்லா ஒரு ஆரோக்கியமா இருக்கும்போது நமக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ, அவர்கள் ஒரு நோய் வாய்ப்பட்டு விட்டால் எவ்வளவு எவ்வளவு மனதுக்கு துயரமாக இருக்குமோ, அதே போலதான் அந்த மரங்களை பார்க்கும்போது அந்த சோர்வடைந்த நிலையில இருக்கும்போது மழை பார்க்கும்போது அவ்வளோ இன்னைக்கூட பாக்குற அப்படியே இலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க காஞ்சி போயிருக்கும் போது ரொம்ப வருத்தம் வருத்தப்பட்டு வந்தேன் மாலை வேலை நேரத்துல.
0: உங்களால் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியாததான் நீங்க செய்யறீர்கள். சிறிதளவு நீர் சென்றவர்கள் ஊற்றி விட்டு வருகின்றீர்கள். உருட்டி அரசு போய் உணவு உண்ண முடியாட்டால் ஒருபடி ஒரு ஒரு ஒரு ஒரு கபலம் கஞ்சியாவது குடிக்க வாய்ப்பு கிடைக்கிறது போன்று இருக்கிறது இல்லையா? அது ஒரு அளவு இந்த பச்சையத்தை வேர் காயாமல் தாக்கு பிடித்து தந்தால் மழை பெய்து விட்டு தந்தால் வாழ்ந்து கொள்ளும் இல்லையா?
4: ஆமாம்.
0: இது எங்களால் இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது தானே கண்ணா. பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருந்தால், பிள்ளைகள் பசியோடு இருந்தால் ஏதாவது செய்து கொண்டு வந்து கொடுக்கலாம். இது மழை அல்லவா, எப்படி எங்கே வாங்குவது?
4: ஆமாம், மழை தான்.
0: பிரார்த்தனை ஒன்று தான் இதுக்கு சரி வரும்.
4: பிரார்த்தனை இதுக்கு முன்பெல்லாம் செய்வாங்க, இப்பெல்லாம் செய்கிறதெல்லாம் நிறுத்திட்டாங்க. கூட்டு பிரார்த்தனை செய்வாங்க. கூட்டு பிரார்த்தனை செய்யும்போது மழையை வரதுக்கு வாய்ப்பு 100% உண்மையான விஷயமாக இருக்கும்.
0: ஏனென்றால் அது ஒரு சிலர் நம்பாமல் இருக்கலாம், அதில் பங்கு பற்றி அதனுடைய பயன் பெற்ற நாங்கள் நம்பத்தான் வேண்டும் இல்லையா?
4: இல்லை, நான் பார்த்துருக்கேன். ஒரு முறை கூட்டு பிரார்த்தனையை செய்யும்போது மழை என்று பெய்தல்னு ஒரு முறை பார்த்துருக்கேன்
0: நான்.
4: எல்லாரும் அந்த கூட்டு பிரார்த்தனை செய்வதற்கு எல்லாம் முன் வரணும்.
0: முன்பு
4: வந்து எல்லாம் ஒரு குழுவாக கிட்டத்தட்ட ஒரு 100 நபர்கள் எல்லாம்
0: ஒருமித்த கருத்தோடு ஒத்தகரத்தோடு இருந்து
4: அபிஷேக ஆராதனை செய்து இறைவனிடம் வேண்டிக் கொள்ளும் போது மழை வருவதற்கு கண்டிப்பாக வரும் அது.
0: அந்த நம்பிக்கை என்ன அப்படி நடைபெற்று அன்று பெய்யன பெய்யும் மழை என்றெல்லாம் பாடப்பட்டிருக்கிறது அல்லவா, இவர்கள் வேண்டுதலுக்கு பெண்கள் பற்றி கூறும் பொழுது இல்லை, அப்படிப்பட்ட பெண்கள் இருக்கும் பொழுது அவர்கள் பெய்யன பெய்யும் மழை வீரபாணிய கட்டமே கூறப்பட சூரியன் எழுமென்றால் எழும், பழம் வேண்டாம் மறையென்றால் மறையும், அப்படியெல்லாம் பெண்கள் இருந்திருக்கின்றாராம் அந்நியர்கள் அந்த காலத்தில். அவர்கள் சொன்னால் பதிக்க வேண்டும். உண்மை ஏனென்றால் அந்நியர் ஒரு அன்னை தானே, யம தர்மராஜனுடன் அங்கு வரை சென்று வாதாடி கணவன் உயிரை மீட்டு கொண்டு வந்தவர். அந்த வலிமை பெண்கள் உண்டை, அதற்கு புராணங்களில் சரித்திரம் அது இன்று அது பொய்ப்பிக்க அது மெய்ப்பிக்கப்படுகிற இந்த ஆர்டிஃபிஷியல் ஏஐயாலே நிரூபிக்கப்படுகின்றது. இப்பொழுது விஞ்ஞானங்களை கண்டுபிடிப்பதெல்லாம் அன்று நடைபெற்றது தான் கண்டுபிடிப்பார்கள். நாங்கள் சும்மா நகைச்சுவையாக கூறுவோம், அலிபாபாவும் 40 இடங்களில் நீங்களும் நானும் பேசியிருக்கோம் அதை பற்றி. அந்த ஒரு பாடல், நீதானா என்னை நினைத்தது என்ற பாடல், மடிகணனி அப்போவே வந்து விட்டது ஐயா. அந்த காலத்தில் கொம்பீரண்டா எங்களுக்கு என்னென்னு தெரியாது. அந்த ஒரு ஒரு பெட்டியை திறந்து விட்டு அதுக்குள்ளே படம் தெரியும், கவனிச்சிருக்கலாம் அந்த பாட்டிலே சாவித்ரி.
4: அதை வந்து வள்ளலார் அவர்களே இங்கே நிகழ்த்தி காட்டினார், வடலூரில் நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார்.
0: இங்கே செய்வது அங்கே பாரதி பாரதி சொல்லியிருக்கார். காஞ்சியில் பேசுகிற
4: அந்த அபிஷேக ஆராதனை இங்கே வடலூரில் வெள்ளை துணியில் கட்டி ஸ்கிரீன் ஒரு கட்டி அதில்
0: காட்டியிருக்கிறார். அப்படி மக்களுக்கு உண்மைகள் எத்தனையோ நிறைவாக இருக்கின்றது. அன்று வாழ்ந்தவர்கள் உண்மையாக வாழ்ந்தார்கள், மதத்தை எந்த மதமாக இருந்தாலும் அதை பின்பற்றி நடந்தார்கள். இன்று அப்படி இல்லையே. ஒரு நல்ல விடயத்தை கூறினவுடன் அது 10 எதிர்கருத்துக்களை கொண்டதில்ல புகுத்துகிறார்கள். பாய் வல்லமை பேசி எழுத்து வன்மை பேசிவிட்டு தங்களுக்கு ஒரு விளம்பரத்தை சேர்ப்பதற்காக ஆக்கிவிட்டார்கள், வியாபார பொருள் ஆக்கிவிட்டார்கள் இல்லையா? இப்போ நீங்கள் கூறிய வள்ளலார் கூறியது கூட எத்தனை பேர் எதிர்கருத்துக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். உண்மை என்ற ஒன்று இருக்கின்றது ஐயா, அதை மூடி மறைக்கவே இல்லை. நான் சொல்வதுதான் சரியும் இதண்டா, அதுதான் கலியுகம். இன்று நாங்கள் வாழ்வது கலியுகத்தில், இது பொய் இல்லை, கண்ணாலே காணுகின்றோம். நடந்தது நடப்பவே இனி நடக்க போறதை அறிகின்றோம். அதற்கு தான் விஞ்ஞானம் வந்திருக்கின்றது. என்னவென்று கூறுவதற்கும் அதை அறிவதற்கும் தருகின்றதை தர அதிலிருந்து விலகுவதற்கு வழி இவர்கள் இன்னும் காணவில்லை தானே ஐயா. அது இறைவன் ஒருவனால் தான் முடியும். இதை படைத்த இந்த பிரபஞ்சத்தை ஆட்டி படைக்கும் அவரால் தான் முடியும். அது சிவனாக இருக்கலாம், விஷ்ணுவாக இருக்கலாம், ஜேசுவா காட்டிய ஆண்டவனாக இருக்கலாம், அல்லது நபிகள் கூறிய அல்லாவாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர்களிடம் வேண்டினால்தான் அது நடைபெறும். அது அவர்கள் யார் என்று கேட்டதுக்குத்தான் மாணிக்கவாசர் அழகாக கூறியிருக்கார், ஏகன் என்றால் ஒருவன் தான், அநேகனாக இருக்கின்றார். சரி, அவர் அநேகனாக இருக்கின்றார்.
4: மாணிக்கவாசகர் சொல்லும்போது அவர் பெயர் சொல்லும்போது எனக்கு ஒரு நினைவுக்கு வந்துவிட்டது. இப்போ இரண்டு நாட்களுக்கு முன்பு தான் அவர் ஒரே ஒரு பாடலை என்னை மனப்பாடம் செய்து வைக்கின்ற ஒரு பாடல், அவர் பாடிய பாடலை.
0: எங்க பாடங்கள் கேட்போம். ஆன்மீகம்
4: யானே பொய் என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உனை பெறலாமே. தேனே அமுதே கரும்பின் தெளிவே, தித்திக்கும் மானே அருள்வாய் அடியேன் உனை வந்துருமாறேன் சொல்லி ஒரு பாடல்
0: இருந்தாங்க. இத்தனை இயற்கை எவ்வளவு பொருத்தி கூறினாலும் அவருக்கு பொருத்தப்பாடு மானே தேனே என்றெல்லாம் கூறினால் கூட கட்டி கரும்பு கரும்பின் சாறை இதெல்லாம் இனிமையான நன்மையான விடயத்தை தான் அங்கே அவருக்கு உதாரணமாக கூறப்படுகின்றது. அப்படி நினைந்துரிய அவர்களெல்லாம் பார்த்தவர்கள், அந்த அவர்களுடைய கடாட்சத்தை அனுபவத்தாலே பெற்றவர்கள் ஐயா, அதெல்லாம் பொய்யில்லை. இன்றும் சான்றுகள் இருக்கின்றது தான். ஏனென்று இந்தியாவை எடுத்துக்கொண்டால் தென்னிந்தியாவிலே அவர்கள் வாழ்ந்த இடங்கள், அவர்கள் செய்த தரிசித்த திருத்தலங்கள் எல்லாம் இப்பொழுது இருக்கின்றது தான். நடந்த சம்பவங்கள் இப்போவும் தெரிகின்றது தானே அங்கே. இது இப்படி உண்மை இருக்கத்தக்க இப்போ போலியாக ஒரு சிலர்கள் வந்து நாடகம் ஆடுவதை நாங்கள் நம்பும், அது போலி என்று தெரிந்து கொண்ட எங்களுக்கு உண்மையானது ஏன் தெரியவில்லை? இந்த விதண்ட வாதாடுகிற விதண்டாவாதம் பிடிக்கிறவர் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு ஒரு போலி என்பதை அறிந்து கொள்கிறார். இது போலி, இது பொய், இது நாடகம், இது ஆக்டிங் என்று கூறுபவர்களுக்கு உண்மை என்ற ஒரு பொருள் இருக்கின்றது தெரியாமல் இருக்கின்றதா? இதை தெரிந்தவர்களுக்கு அது தெரியத்தானே வேண்டும். அப்போ இந்த போலிகள் எல்லாம் அந்த உண்மைக்கு நேரே மறைந்து போயிடும். உண்மை என்று ஒன்று இருக்கின்றபடியால் தான் இந்த போலி என்று இவர்கள் கண்டுபிடிக்கின்றார்கள் இல்லையா? அருமையான யானே போய் என்றது நல்லதொரு பாடல், மாணிக்கவாசர் அவருடைய பாடல். அதை நீங்கள் இந்த இடத்துல குறிப்பிட்டது சிறப்பாக இருக்கும். சரி, அப்படி என்றால் இப்பொழுது இந்த இன்றைய தினம் நாங்கள் பேசிக்கொண்டிருப்பது இந்த மகாலயப்தப் பெரு இறந்த ஆன்மாக்கள் வருகின்ற ஒரு திதி. இந்த திதியிலே தான் பெரும்பாலும் அவர்கள் எல்லாம் இங்கே வந்து, அது முன்பே கூறப்பட்டு விட்டது, எங்களுக்கு ஒரு நாள் ஒரு வருடம் என்று இருப்பதுதான் அவர்களுக்கு ஒரு நாளாக இருக்கும் என்று ஆன்மாக்களுக்கு என்று கூறப்பட்டது. அது அது ஆயுள் விதயங்களில் கூறுகின்றார்கள். இன்றைய நாள் எல்லா ஆன்மாக்களும் இறைபதம் அடைந்து சென்றவர்கள் ஒரு நாள் வந்து எங்களோடு எங்கள் இல்லத்துக்கு வந்து எங்களை ஆசீர்வதித்து செல்கின்றார்கள் என்று எங்களுடைய எனக்கு முன் வந்து பேசினவர்களும் கூறியிருந்தார்கள். அதை நாங்கள் நம்புகிறோம். அதனால்தான் நாங்கள் எங்களை நிர்ணயப்படுத்தி விரதம் இருந்து அதுக்கு செய்ய வேண்டிய கர்மங்களை எல்லாரும் இல்லை செய்யக்கூடியவர்கள் செய்ய முடியாதவர்கள் நினைத்தாவது பார்க்கின்றார்கள். அப்பொழுதுதான் எங்களுடைய எதிர்காலம் எங்களை நினைத்து கொள்ளும், எதிர்கால சந்ததியினர்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இப்படி செய்வது நல்லதா அல்லது இது பிழையான காரியமா?
4: இது எல்லாம் செய்கிறார்கள், நாங்களும் செய்து கொண்டு ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பெல்லாம் செஞ்சுட்டு தான் இருந்தோம். இப்பெல்லாம் அதை கொஞ்சம் அதை தடைப்பட்டது. அப்புறம் அதுலேருந்து செய்கிறதில்ல. அந்த வருடத்திற்கு ஒரு முறை அந்த மாசி மகத்தன்று அந்த சென்று அந்த இப்போ இன்னைக்கு செய்கிறதெல்லாம் அன்னைக்கு செஞ்சுட்டு வந்துடும். அது ஒரு நாள் மட்டும்.
0: ஓ, நல்லது நல்லது நல்லது நல்லது. அதுதான் அந்த இரண்டு மூன்று தடவை பெரிதாக வரும் மாதம் மாதம் அது இருக்கின்றது. ஆனால் உண்மை என்னென்றால் தினமும் நாங்கள் நினைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களுடைய நினைவாக நாங்கள் வீட்டில் அவருடைய படங்களையும் அவருடைய செய்த செயல்களையும் பேசிக்கொள்ளுகிறோம். இப்படித்தான் அவர் முன்பு இப்படி செய்தார் என்றெல்லாம் பேசுவோம் அல்லவா?
4: ஆமாம், அந்த முன்னோர்கள் அந்த அமாவாசை என்று தான் நம் வீட்டுக்கு வருவார்கள். அவர்கள் இந்த காக்கை வடிவில் வருவார்கள், அவர்களுக்கு உணவு அளிக்க வேண்டும் சொல்லிட்டு தான் அந்த அமாவாசை அந்த அன்னைக்கு அந்த காக்கைக்கு
0: உணவு படைப்பார்கள். ஆமாம், வேண்டாம், ஒரு பரோபகாரம், அவர்கள் பெயராலே மற்றவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். இப்போ நாங்கள் செய்வது என்ன? நன்மை செய்ய வேண்டும் என்பதுதான், பகிர்ந்துண்ண வேண்டும். ஆருடைய பெயரால்? அவர்களுடைய பெயரால். அவரை நினைத்து அந்த செய்யும் நேரத்திலே அவருடைய நினைவு எங்களுக்கு வருகின்றது. ஒரு சிலர் வந்து உங்களுக்காக வந்த உடனே கண்ணீர் சொல்வார்கள். ஒரு சிலர் நான் பார்த்திருக்கின்றேன்.
4: மாதம் மாதம் ஒரு முறை வரும் அந்த காக்கை எங்களுக்கு தினமும் வந்து
0: தினமும்
4: எங்கள் கையால் வாங்கி சாப்பிட்டு தினமும் செல்கிறார். முன்னோர்கள் வந்துட்டு தான் போயிட்டு இருக்கு, தினமும் வராங்க, தினமும் வந்து வாங்கி சாப்பிட்டு.
0: அவர்களுடைய நினைவை பொறுத்தது ஐயா, உங்களுடைய கற்பனைகளை பொறுத்தது. அவர்கள் நீங்கள் அப்படி நினைத்துக் கொண்டால் அது உண்மை, அது சரி. ஒரு ஒரு உயிர் உங்களை
4: நாடி இல்லை, அது இந்த உங்களுக்கு அனுப்பியது போலவே நிறைய அந்த காணொலியே நிறைய பேருக்கு அனுப்பி வச்சேன். அதில் ஒருத்தவங்க சொன்னாங்க, இது இல்லை மதுரையில் தான், மதுரையில் தங்கை அழகலட்சுமி அவங்க சொன்னாங்க, அண்ணா இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து வராங்க அண்ணா, நீங்கள் அது நல்ல விடியாமல் தான் இருக்குது, நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்கன்னு அந்த தங்கை சகோதரி சொன்னாங்க.
0: சொல்லப்படியாதே, உங்கள் முன்னோர்கள் ஒருவர் இப்போ இந்த பிறவியில் காகமாக பிறந்து வந்திருக்காரு, அதனால தானே மாணிக்க அதையும் சொல்லியிருக்காரு. புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய்னு எத்தனையோ உயிர்களே இது எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்து இறுதியிலே பிறர்க்கரிய பிறவியான இந்த ஆன்மா மனித ஆன்மாக்களை வந்து பூந்திருக்கிறீர்கள். அவர்களும் அப்படி இருந்து சென்றிருக்கலாம் தானே. நீங்களும் நாங்களும் நாளைக்கு என்னென்ன மாதிரி வரப்போம், அதனால தான் சொல்கிறேன் ஆன்மா அழிவதில்லை என்றதை நாங்கள் எண்ணினால், உடல் மட்டும்தான் அழிந்த என்று எண்ணியிருந்தால் அந்த ஆன்மா ஏன் இன்னொரு உடலுக்குள்ளே புகுந்து எங்களை நாடி வரக்கூடாது பூர்வீக நினைவோடு குறுங்கள். இதே நாங்கள் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலை பார்த்து நல்லபடியே எங்களை எண்ணிக்கொண்டு போகும்போது நல்லதாக தான் மாதிரி அப்படி நினைப்பதாலே எந்த தவறும் இல்லை, அந்த காகத்துக்கு உணவு வைப்பதாலே எந்த தவறும் இல்லை, அது புண்ணியம்தான் அறம் தான், இன்னொரு உயிருக்கு உணவு கொடுக்கின்றோம் என்று நீங்கள் சாதாரண மரக்கன்றுக்கு அந்த மரக்கன்றுக்கு வாடுகுது என்று மனம் வந்து நீங்கள் வீட்டிலிருந்து தண்ணி சுமந்து கொண்டு போய் சென்று ஊத்துகிறீர்கள், அதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லையா, அறத்துக்குள்ளே இருக்கின்றது ஐயா. அது மரமாக இருக்கலாம், பறவையாக இருக்கலாம், பாம்பாக இருக்கலாம், அது உயிர் தானே ஐயா. அந்த உயிர் துஞ்சி போகிறதை பார்த்து நீங்கள் வருதான் வள்ளலார் கூறினார், வாடின பயிர்களை காணும் போதெல்லாம் வாடுகின்றார் என்று, வாட வேண்டும் என்றதுதான் அவர் வாடினேன் என்று கூறுவார். நாங்களும் அதை பார்த்து இறங்க வேண்டும், இறக்க குணம் வேண்டும், எங்கள் மதத்திலே அதான் மிக முக்கியம்.
4: இன்று ஒருவருடைய பிறந்த நாளுக்கு விடாவுக்காக ஒரு அர்ச்சனை, சிறப்பு சிறப்பு ஆராதனை அர்ச்சனை ஒன்று நடந்தது. இந்த ஒரு மகாலிங்கம் சொல்லுவார்ல, வெள்ளவடியான் பட்டு ஆலயம் சொல்லிட்டு சொல்லுவார்ல, அந்த ஆலயத்தில் இன்றைக்கி நடந்து சிறப்பு பூஜை நடந்து போயிட்டு வந்தோம், போயிட்டு வந்தோம் வரும்போதே பார்த்தா அங்கே நெய்வேலியில் பார்த்தா கிட்டத்தட்ட 70 ஆண்டு 60 ஆண்டு அந்த அவ்வளோ பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கும். அந்த மரங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சீசன் போல் இருக்குது, மரங்கள் நிறைய வெள்ளை நிற பூக்கள் பூக்கும் அந்த மரம், அப்படியே தரை முழுக்க அந்த பூவெல்லாம் உதிர்ந்து கீழே கிடக்கும். அதை பார்க்கும்போது அந்த மரம் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பூமி தாய் வந்து அந்த மரத்தை வளர்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் செய்கிறாங்கன்னா, அந்த மலர்கள் வழியாக அவங்களுக்கு பூமி தாய்க்கு பூச்சூடி மகிழ்ந்தாங்க அந்த மரங்கள், சந்தோஷப்படுறாங்க பூமி தாய்க்கு.
0: பூமி தாய் சந்தோஷப்பட்டார் அப்படி சொல்றேன்.
4: ஆமா, அவ்வளோ அப்படிதான் நான் நினைச்சேன். ஏன்னா அவ்வளவு மலர்கள் ஃபுல்லா அந்த பூக்கள் நிறைய அந்த மரத்தை அடியில் கிடக்கும் போது நம்மளை வளர்த்து அந்த பூமிக்கு நமக்கு செய்யணும், ஒரு மலர் சூடணும், ஒரு மலர் சூடிய ஒரு அர்ச்சனை செய்யணுங்கிற மாதிரி தான் நான் நினைச்சேன். அது
0: அப்படி ஒரு நினைப்பை தருவதற்கு அந்த பூக்கள் உங்களை ஆக்கிவிட்டது, அதுதான் காரணம்.
4: ஆமா,
0: அதை வைத்தவர்களுக்கு தான் அந்த புண்ணியம் செய்யணும். பூமி தாயை மகளை வைத்து அதை பார்த்த உங்களையும் மகளை வைத்திருக்கின்றது இல்லையா?
4: ஆமாம், அந்த காடலை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நான் அதை வந்து அதை சொல்லி தான் அந்த வீடியோ உங்களுக்கு எடுத்தேன். நான் அது உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன்.
0: சரி, அனுப்பி வையுங்கள். என்ன பாடலை கேட்போம் சரவணன் என்று? பக்தி பாடல்.
4: நான் எப்பயுமே முருகன் பாடல் தான்
0: கேட்பேன்.
4: தங்கமயில் முருகனின் சன்னிதானம், சாந்திமயில் முருகனின் ஏழு கோலம். இந்த பாடலை கொடுத்தலாம்.
0: தங்கமயில் முருகனின் சன்னிதானம்,
4: முருகனின் சன்னிதானம்.
0: சீர்காழியுடைய பாடல் தானே?
4: ஆமா ஆமா, சீர்காழி. ஆமா, பண்ணது.
0: சரி, அந்த பாடலை கேட்டு மகிழ்வோம். இந்த பக்தி பாடலே இணைந்து பக்தி மார்க்கமான பல விடயங்களை
4: கடந்த வெள்ளிக்கிழமை வந்து நான் ஒரு எங்களை அருகாமையில் உள்ள விருதாசலத்துல விருதகிரீஸ்வரர் மற்றும் குளஞ்சியப்பராலயம் அங்கே போயிட்டு வந்து நான் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்து அந்த ஆலயத்தை பற்றி சொல்லலாம்னு தான் வந்தேன். அன்னைக்கு பக்தி வேலை கிடையாது, போன வெள்ளிக்கிழமை அதை போயிட்டு வந்தேன் நானே.
0: கூறுங்கள், அதை பற்றி கூறுங்கள்.
4: இல்லை, அடுத்த அந்த ஆலயத்தை பற்றி ரொம்ப நேரம் பேசியாச்சு, அடுத்த வெள்ளிக்கிழமை சொல்லிக்கலாம்.
0: நல்லது, வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திக்கும் போது பேசுகிறேன், உங்களுக்கு எட்டு நேரம் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி சரணபுரே.
4: நன்றி, நன்றி,
0: நன்றி. எல்லாரும் நாங்கள் எல்லோரும் நாளை பிதர்களாக வேண்டிய மக்கள் தான். எங்களுக்கு எங்கள் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்கள், அவர்கள் எப்படி வாழ்ந்த, அவர்களுடைய முன்னோர்கள் காட்டியதை பரம்பரை பரம்பரையாக இப்படியான சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எங்களுடைய கைங்கரியங்கள், எங்களுடைய விழா முறைகள், எங்களுடைய அனுசரிப்பு முறைகள், விரத முறைகள், வேண்டுதல் முறை, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தினத்தை வைத்து செய்கின்றார்கள். அதில் நம்பிக்கையும் மன நிம்மதியையும் கொடுக்கின்றது. அதை நாங்களும் பின்பற்றி எங்களுமே சந்ததிகளும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை பின்பற்றி எங்களுக்கு அந்த கடமைகளை செய்யும்போது எங்கள் ஆன்மா சாந்தி நிறையும் என்று நாங்கள் எண்ணக்கூடிய வகையில் இருக்கு. ஏனென்றால் ஆன்மா அழிவதில்லை. இது எங்களோட ஆன்மீகத்தில் உள்ள உண்மை, எங்கள் மதத்தில் உள்ள உண்மை. ஆன்மா அழிவதில்லை, உடல் தான் அழிவது. ஆன்மாவுக்கு மரபுரவி உண்டு என்றதை நம்புறது எங்களோட சமயம். அப்படி பார்க்கும் பொழுது இதை செய்வது மிக முக்கியமானது. எங்களால் முடிந்தவரை அதை அனுஷ்டிக்க வேண்டும், அடுத்தவர்களும் காட்டி கொடுக்க வேண்டும். நன்றி சரவணா. இப்பொழுது அன்பு மகள் ரேவதி வந்துவிட்டார், இணைந்து விடுவார் என்று எண்ணுகிறேன். இணைந்து விட்டார் போல் தெரிகின்றது, இணைந்து விட்டார். வணக்கம் ரேவதி. வணக்கம. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்? நானும் நலமாக இருக்கிறேன் மகளே, சிறப்பாக இருக்கு. சென்னையிலே மழை இல்லைத்தானே?
5: இல்லையப்பா.
0: வருமா
5: மழை? வருமா இல்ல வராதா?
0: வரும் என்று எண்ணிக்கொண்டு.
5: இப்ப வந்து அந்த எல்நினோன்றதுனால புரட்டாசி மாசம் ஒன்னுருக காயும் மண்ணுருக பெய்யும்ன்ற பழமொழிக்கு அர்த்தமே இல்லப்பா.
0: ஏன் அப்படி சொல்ல? புதன்கிழமை இப்ப வர்ற மாதம் வர்ற இன்னும் ஒரு வாரத்தில் பெருமாளை பொழியும் என்று தானே கூறுகிறார்கள். இந்த எல்நினோ இருக்கின்ற காலத்தில்
5: வரட்டும் அப்பா, மகிழ்ச்சியோட நாங்களும் ஆரவாரத்துடன் கொண்டாடுவோம்.
0: ஆனா இயற்கையில் நாங்கள் அனுபவித்த காலங்களில் எவ்வளவுக்கு எவ்வளவு வெப்பம் அதிகரிக்கின்றோ அதுக்கேற்ற மழை வரும் தானே மகளே? வரத்தானே வேண்டும்.
5: வரும் வரும் அப்பா, வரும்
0: வரும். மழை
5: வரும் என்று
0: காலம் மாறி வருகின்றது. என்ற காலம் மாறி, பூகோளத்தின் அமைப்பே மாறிவிட்டது. முன்பு வந்த வரைபடத்துக்கும் இப்பொழுது வித்தியாசம் இருக்கின்றது வரைபடங்களில் கூட. முந்தின பூமி சாஸ்திரத்தில் போய் உலகப்படத்தை எடுத்து பார்த்தால் எப்படியான வடிவம் என்று தெரியும். இப்பொழுது பார்த்தால் வித்தியாசமாக இருக்கின்றது. சில இடங்கள் அழிந்தே போய்விட்டது, சில இடங்கள் இல்லை. அதே போன்று காலத்தால் இதெல்லாம் கடல் கொள்ளப்பட்டு அழிந்து வருவது வழக்கம். அதனால் காலநிலையும் மாறுவது வழக்கம். ஆனால் மழையும் வெயிலும் இல்லாமல் போகாது. அதிகமாகவும் குறைவாகவும் இருக்கலாம், இல்லை முற்றாக இல்லாமல் போக முடியாது தானே மகளே? இயற்கை அல்லவா? சரி, எல்லோரும் வந்து இந்த மகாலய பட்சத்தை பற்றி கூறுகின்றார்கள். நீங்கள் என்ன கூற போகின்ற?
5: சரி அப்பா, நான் திருப்புகள் கூறப்பறேன்ப்பா. பொருளுரையுடன் பாடல். எனக்கு வெள்ளிக்கிழமை என்று இது கிடைத்ததுனால இதை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன்.
0: சிறப்பு என்ற ஆன்மீக பயணம் சிறப்பாக அமைகிறதுக்கு உங்களுடைய திருப்புகளும் வந்து வழிபாடுகள். கஸ்தூரி மகள் ஒன்று பாடி காட்டினார், இங்கே சரவணனும் வாசி படித்து காட்டினார். நீங்கள் திருப்புகளை ஓதி காட்டுங்கள் என்று கேட்போம்.
5: பொழிப்புரை. உன் அடியார்கள் மனம் துன்பப்படும்படி அவர்களை யாராலும் பழித்தால் அதனால் பிழை ஏற்பட்டு கெட்ட நோய்கள் வந்து பழித்தவர்களை பீடித்து எல்லோரும் வந்து சீச்சி என்ற அருவறுப்புடன் நிகழ நாலு பேர் பரிகசித்து சிரிக்க கடைசியில் இறந்து நெருப்பிடை வீழ்ந்து வெந்து விடுவது போல இழிந்தவனாகிய என்னுடைய ஆணவம் கண்மம் மாயை என்னும் மும்மலங்கள் யாவும் நல்வினை தீவினை என்ற இரு நோய்களுடனும் என்னை பிடித்துள்ள தரித்திரத்தோடும் யாவுமாக அழிப்பட்டு ஞான பரிசுத்த பரவெளி எனக்கு புலப்பட்டதாகி மகிழ்ச்சி மிகுந்து ஏற்பட நீ எனக்காக மயில் மீது ஏறி வந்து முக்தி வீட்டை யான் அடையுமாறு என் மீது அன்பு வைத்து உனது திருவருளை தந்தருக. தடையின் மீது கங்கை நதியை சூடி நந்தி வாகனத்தின் மீதேறும் எங்கள் தந்தை பரிசுத்தமான நெருப்பு மேனியன் ஆகிய சிவபிரான் சிரித்தே ஒப்பற்ற திரிபுரம் மூன்றையும் எரித்து தவிடு பொடியாகும்படியும் வந்து தன்னை எதிர்த்த மன்மதனின் உடலை சிதைத்து அழியுமாறு செய்த நெற்றியுள்ள நெருப்பு கண்ணின் சுடரில் ஒரு நாள் வெளிப்பட்ட குருநாதனே தேவர்களுக்கு ஏற்பட்ட துன்பம் தீர மயில் மீதேறி வஞ்சக அரக்கர்களின் இருமாப்பும் செயல்களும் ஒடுங்கும்படி செய்து வெளிவந்து வெற்றி நடனம் புரிந்தவனே. மின்னல் போன்றும் நூல் போன்றும் நுண்ணிய இடையையும் அழகிய மார்பையும் உடைய பெண்ணாம் இளங்குரத்தி வள்ளியின் மீது மிக்க ஆசையுடன் அன்பு வைத்த பெருமாளே. பொருள் சொல்லிட்டப்பா, இப்பொழுது பாடல் அப்பா. இது சாமாராகம் அப்பா.
0: சாமாராகம் அங்கே கொண்டு வரோம்.
5: அடியான் மனம் சலிக்க எவராகிலும்.

0: வீட்டும் அருள் தார திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் தெளிவுரையை நல்ல தெளிவாக தந்து நீங்கள் அந்த பொழிப்பிலேயே நாங்கள் கேட்டு உணர்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே அழகாக அந்த திருப்புகளை கொண்டு வந்து தரும் பொழுது அந்த பொருட்கள் எல்லாம் இலகு பாகங்களுக்கு புரிவதாக இருக்கின்றது. இதுதான் ஆன்மீகத்திலேயும் இருக்கின்றது. ஆன்மீக கோட்பாடுகள், கொள்கைகள், கடமைப்பாடுகள் இதுகளெல்லாம் நாங்கள் பேசும் பொழுது அது இலகுவாகி மக்களுக்கு புரியக்கூடியதாக இருக்கும். இது நாங்கள் தான் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், எங்களோட வந்து இணைந்து கொள்கின்ற உறவினர்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்று நாங்கள் கூறவில்லை. நீங்களும் தெரிந்ததையும் அறிந்ததையும் கண்டதையும் கேட்டதையும் உள்வாங்கி ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது நாங்களும் உங்களோடு கலந்து பேசி இந்த உண்மைகளை இதனுடைய உள்ள தாற்பரியங்களை தெரிந்து கொள்கிறோம். இதற்கு வழிகாட்டி சென்றவர்கள் நம் முன்னோர்கள். அதற்கு முன்னோர்கள் எங்கள் முன்னோர்களுக்கு காட்டியிருக்கின்றார். இப்படி பரம்பரை பரம்பரையாக சந்ததி சந்ததியாக வந்தவர்கள் கடைபிடித்து கொண்டு வந்து இத்தனையோ ஆண்டு காலமாக நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் செய்து கொண்டு வந்த பலன் தான் இன்று எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற இதை பற்றி பேசுவதற்காவது. இப்போ கனடாவில் இருக்கிற நான் உங்களை போன்று அந்த சிவதலங்களுக்குள்ளே சென்று அந்த சிவ ஆச்சிரம நதிக்கரைகளுக்கென்றெல்லாம் செய்து செய்ய முடியாத நிலையில் இருந்தாலும் அந்த நினைவு கண்டு கொண்டிருக்கின்றது தானே மகளே. ஒவ்வொரு நாளும் இந்த மகாலயத்தில் ஒவ்வொரு நாளும் மகாலயத்தை பற்றி நினைக்க மாட்டோம். இப்பொழுது காதலர் தினம், நண்பர்கள் தினம், ஆசிரியர் தினம், பெண்கள் தினம், நண்பர் தினம் என்றெல்லாம் வருவது போன்று பிதர்களின் தினம் என்று பிதர்களை நாங்கள் இன்றாவது நாங்கள் ஒரு மனத்தோடு எத்தனையோ பேர் இங்கே கனடாவில் நான் பல இன்று காலையில் என் வீட்டுக்கு வந்து சென்றார். என்னுடைய நண்பர் அவர் சென்னையை சேர்ந்தவர், இங்கே திருமணம் செய்த எங்களோட பிள்ளையை திருமணம் செய்தவர் தங்கள் வீட்டிலிருந்து எனக்கு உணவு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்கின்றார். அன்பு அவர்களுக்கு அவர்களுடைய அன்னைய அன்னையர் அண்மையிலே தண்டு மாதம் மாதம் இந்த மாலயம் என்பதை செய்வார்கள், அந்த நினைவு இது செய்வார்கள், எங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். இது வந்து என்ன என்ன காரணம்? ஒன்று அன்பு, பாரம்பரியத்தை கடைபிடித்தல், பரஸ்பரம் கொண்டாடுதல், இதெல்லாம் பெறுகின்றது இருக்கல. இந்த கர்ம இந்த காரியங்களை செய்யும் பொழுது நாங்கள் மட்டும் விரதமிருந்து அவர்களை நினைத்து செய்யவில்லை, நாங்கள் செய்வதை மற்றவர்களுக்கு பகிர்கின்றோம். அப்படி பகிரும் பொழுது ஒரு சில அவைக்காக படைக்கப்படைய நாங்கள் உயிரோடு இருக்கின்றோம், எங்கள் ருசிகள் எல்லாம் தேவை, சுவைகள் தேவை, அவர்களுக்கு அப்படி கொடுக்கக்கூடாது என்று விட்டு அதை ஒரு உயிரினத்துக்கு கொடுக்கின்றோம். குறிப்பாக காக்கை இனத்துக்கு கொடுக்கின்றோம். ஏன் காக்கைதான் வந்து இந்த எங்களோட சாதத்தை எடுக்கும், வேறு பறவைகளும் எடுக்கும், இங்கே எடுக்காது, ஒரு பறவையும் எடுக்காது, நாய் கூட உண்ணாது சோத்தை சாப்பாட்டை. அதோட பழக்கம் இல்லை, பழக்கம் இல்லை அம்மா, அதுக்கு கூடாது என்பதற்காக இல்லை, பழக்கம் இல்லை. காகம் வந்து இங்கே உணவு போட்ட செய்யும். அப்போ அதை நாங்கள் வேறு வழியைத்தான் நாட வேண்டும். அதற்காக பூச்சிகள் பூரான்கள் உள்ள இடம் வந்து நான் எல்லாம் அப்படி கொண்டே வைத்து விட்டு வந்துடுவேன் ஒரு வேதிக்கிற ஒரு ஒரு ஓரத்தில். அது ரொம்ப அவை ஏதோ ஒரு உயிரினம் வைத்துட்டு போகட்டும்
0: என்று.
1: அப்படி இல்லைன்னால் அது அப்படியே அதுக்குள்ள இருந்து பழுதாகி பழுதாகி பசலையாக பொருள்களுக்காக கிடைக்கும் இல்லையா? இதுதான் அந்த ஓம்புதல் அடுத்தவர்களுக்கு. நாங்கள் இது வந்து எங்கள் மூதாதையர் காட்டி தந்து விட்டது. எப்படி காட்டி தந்தார்? இந்த மதத்திலே இப்படித்தான் கூறப்பட்டது. அது இப்போ அந்த உருவத்தில் வந்த இந்த உருவத்தில் வந்தான்னு சொல்லுகிறோம். அது எங்களுடைய நினைவு. அதை எப்படி பார்த்தாலும் அதை நினைவு கண்டு கொண்டிருக்கின்றது தானே அம்மா. அன்னையும் பிதாவும் முன்னறை தெய்வம். அந்த முன்னறை தெய்வம் கண்டது அநேகமாக தாய் தந்தையருக்கு தான் செய்ய போகின்றோம். அங்கே வந்து ஏனைய பிதர்களும் சேருகிறார்கள். அன்னை தந்தை தானே எனக்கு கண்கண்ட முன்கண்ட தெய்வம். அதற்கு நன்றி கூறும். அவர் எப்படி எங்களை வாழ்ந்து காட்டினார்கள், நாங்கள் அதை பின்பற்றி நன்றியை கூறுகின்றோம். அதே போன்று என்ன எனக்கும் என் பின்னவர்கள் செய்ய வேண்டும். அதுனா நாங்கள் முதல் அவர்கள் நட்டார்கள், பேர்ந்து விட்டார்கள், நாங்கள் தொட்டோம், அது எங்களுக்கு கிட்டும் என்று இதுகமோனியோடு கூறிவிட்டேன். இது படிப்படியாக அது ஆமாம். இதுக்கு வந்து

0: அதை உள்நோக்கி பார்க்கும்போது உண்மையாக தானே இருக்கின்றது. அது காரணம் பரஸ்பரம், உயிர்கள் அனைத்தும் ஒன்று, உடல்கள் தான் வேறு. அந்த உயிர்கள் என்றது ஆன்மாக்கள். ஆன்மாக்கள் ஒருபோதும் அழிவதில்லை, மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்துக்கொண்டிருக்கின்றன. அது எந்த உயிராகவும் இருக்கலாம், எந்த உருவமாகவும் இருக்கலாம். அதற்கு காரணத்தையும் எங்களுடைய வேதாகமங்களிலே கூறப்பட்டிருக்கின்றது. நான் செய்த நன்மை தீமைகளை பொறுத்து என்னுடைய பிறவி இருக்கின்றது. அதனால் தான் பெரிய பெரிய சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், அடியார்கள், ஆண்டாள்கள் அவர்கள் எல்லாரும் மீண்டும் எனக்கு பிறவி வேண்டும், அவன் அடியே வேண்டும் என்று நல்லதை செய்தார்கள். அவர்கள் அப்படி அடைந்தார்கள். நாங்களும் அப்படி செய்ய வேண்டும், பின்பற்றுகிறோம் முடிந்தவரை. ஆனால் இந்த பஞ்ச புலன்களும் இருந்து கொண்டுதான் எங்களை போட்டு இந்த மாயைக்குள்ளே கொண்டு போய் போடுகிறோம். இந்த மாயை விட்டு விலகி வர வேண்டும் என்ற மூன்று மலங்கள் ஆணவம் கண்மம் மாயை, இந்த மும்மலங்களும் தான் எங்களை இந்த மும்மலங்கள் தான் எங்களை சுற்றியுள்ளது. அதிலே இந்த கர்ம வினை இருக்கின்றதில் அது மாயை கொண்டு விழுத்தி இந்த கர்ம வினை அனுபவிக்க வைத்து இதெல்லாம் அதை அழித்து மீண்டும் புனிதமாக்குகின்றது. பிறந்து மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டு வருகின்றது. இப்பொழுது அன்பாக வருபவர்கள் எத்தனை பேர் இறைவன் அடியில் நிரந்தரமாக இருக்கின்றார்களோ எங்களுக்கு தெரியாது. பிறவி எடுத்தார்களோ எடுக்கவில்லையோ தெரியாது. ஆனால் அப்பா அம்மா எனக்கு இருந்தது உண்மை, அதை நினைவு கூறுவது என்னுடைய கடமை. இதை நான் செய்வதால் என் பின்சந்ததியும் அதை பின்பற்றுவார்கள், நன்றி உணர்வோடு வாழ்வார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் எப்படி வாழ்ந்து நல்லவர்களாக இருந்தார்களோ அதே போல நானும் நல்லவனாக இருக்க வேண்டும் என்று என்னை பதப்படுத்திக் கொள்ளுகின்றேன். தீய வழியிலே போகாமல், தீயனவற்றை செய்யாமல், தீயனவற்றை கேட்காமல் என்று எத்தனை வழிமுறை, அதற்கு எத்தனையோ உபவிதிகளை மக்கள் மத்தியில் கண்ணார கண்டிருக்கின்றோம். அவர்கள் செய்து சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஆதலால் இந்த இறந்தவர்களை நினைவு கூறுவதும், இறந்தவர்கள் எங்களை விட்டு போகலேன்னு பாசம் என்று ஒன்று இருக்குல்ல, பந்தம் என்று ஒன்று இருக்கின்றது தானே. மாமாவும் அப்பாவும் எங்களை விட்டு விட்டு அவர்கள் போனாலும் எங்களை மறப்பார்கள். இப்போ ஏது ஒன்று ஒன்று ஒன்று நாங்கள் காலில் ஒரு கல் அடித்தால் அம்மா என்று தானே அழுகிறோம். எத்தனை பிள்ளைகள் இல்லை எனக்கு என்ன அப்பா இருந்தால் இப்படி நடக்குமா என்று கேட்கின்றார்கள். அப்பா இருந்தபடியே எனக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள். நாங்கள் பெருமைப்படுகின்றோம். அவர்களை நினைவு கூறுவதில் என்ன பிள்ளை அம்மா ஒன்றுமில்லை தானே. நன்றி ரேவதி. என்ன பாடலை கேட்போம், ஒரு பாடல் தாருங்க.
1: அன்பின் அலைகள்ல இருந்து இப்ப நீங்க சொன்ன நல்ல விஷயத்துல ஒரு பாடல், நல்லவர் சொல்லை நாம் கேட்போம், நலமாய் வாழ வழி நடப்போம். அந்த பாடல்
0: உண்மை, நல்லவர் சொல்வதை நாம் கேட்போம், பொய்யானவர்கள் போதிப்பித்தவர்கள் ஏன் கேட்க வேண்டும் என்னம்மா. இந்த பாடல் சந்தன் ராஜ் அவர்களுக்கு விருப்பமான பாடல். இந்த பாடல் கேட்பார். நன்றி மகளே, உங்கள் நேரத்துக்கு மன்ற நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். அடுத்த உறவு நெருங்குகிறார், அவரிடம் செல்ல இருக்கின்றேன். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். சிறப்பித்தீர்கள், திருப்புகழ் தந்து சிறப்பித்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி.
1: எனக்கும் அப்பா நிச்சயமாவே சொல்றப்பா, இப்ப பொருள் பறிஞ்சு பாடும் போதுதான் ஓ இதெல்லாம் வெறும்னா பாடல் தான் கத்துக்கணும். இப்ப உங்களுக்காக பொருள் சொல்லிட்டு
2: எனக்கு ஒரு சின்ன விண்ணப்பம். நான் எப்பவாது அழைப்பு எடுத்தேனே எடுத்தேன்னு வெயிட் பண்ண வைங்கய்யா, நான் ஆபீஸ் பஸ் போறேன். நேத்தி முந்தா நேத்தி எடுக்கவே இல்லை.
0: இப்ப என்ன செய்ய வேண்டும்?
2: என்ன எடுத்து நேரில் இல்ல காக்க வச்சு பேச வைக்கிறேன் வைங்கோன்னு சொல்றேன். பெங்களூர்ல இருந்து ட்ரை பண்ண எனக்கு இணைப்பு ஒரு 7-8 தடவை எடுத்தேன், உங்களால எடுக்காம அப்படியே விட்டுட்டேங்க.
0: இல்ல வேற உறவுகள் இணைப்புல இருக்கும் பொழுது உங்களை எடுத்தால் அந்த இணைப்பு விடுபட்டு போகும். அதனாலதான் சரியா
2: சரி சரி.
0: இப்பொழுது இன்னொரு இருக்கின்றார், நீங்கள் அழைக்கின்றீர்கள் தான் உங்களை நான் எடுத்து உடனே சொன்னேன். சரியா, கவனித்துக் கொள்ளுகிறேன். நல்லது, நலமா இருக்கின்றீர்களா?
2: நல்லா இருக்கிறேன்.
0: இந்த

0: இந்த பிதர்களினுடைய கடமைகளை செய்வது, எங்களை விட்டு சென்ற மூதாதையர்கள் வரும் ஒரு திதி என்று கூறுகிறார் இந்த மகாலய அமாவாசை. இந்த காலத்திலே
1: ஆமாம்.
0: நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் அதை பற்றி? நீங்கள் அதை கடைபிடிப்பதுண்டா? நீங்கள் இந்து சைவம், இந்து மதம் சைவ மதம் தானே நீங்கள்?
1: ஆமாம்,
0: ஆமா,
1: நாங்கள் சைவ மதம்.
0: சைவ மக்கள்
1: அப்படி
0: தான்.
1: கருத்துக்கள் நேரடியாக நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களா? அப்படியே போய் சொல்லிட்டா?
0: அப்படியே பேசுங்கள். இப்போ நேர் கற்றலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள், கூறுங்கள் அதை
1: சரி
0: பற்றி கூறுங்கள். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள், அதை எப்படி கொண்டாடுவது, கொண்டுவது, அதனால் செய்கிற நன்மை தீமைகள் என்ன என்பதை பற்றி நீங்கள் கூறலாம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய நபர்கள் இந்த பித்ரு தர்ப்பணம் அப்படிங்கறத கொடுக்கிறார்கள். அதுவும் மகாலய அமாவாசையில சைவ சமயத்தவர்கள் கொடுக்கிறார்கள். இப்ப நாங்கள் சைவம் அப்படிங்கிறவர் இருக்கிறதுனால அப்பா தர்ப்பணம் விடுவார், நீர் போட்டு, எள்ளு போட்டு, அரிசி போட்டு, அதில் தர்ப்பணம் வைத்து, மூதாதையர்களுக்கெல்லாம் வைத்து தர்ப்பை போட்டு மந்திரங்கள் சொல்லி நீர் விட்டு அதை செய்வார். மகாலய அமாவாசை அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசை. எந்த அமாவாசையில் நாம் அந்த ஒரு தர்ப்பணம் செய்ய தவறினாலும் மகாலய அமாவாசையில் அது செய்யும் பொழுது அது ஒரு மிக மிக சிறந்த ஒரு விஷயமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மூதாதையர்கள் அவர்களுடைய அந்த ஆசீர்வாதம் கிடைப்பதற்காக நாம் அனைவருமே பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் இந்த பித்ரு தர்ப்பணம் செய்வதற்குரிய முக்கிய காரணம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு ஒரு பதில் கடன், ஒரு பதில் மரியாதை அப்படிங்கிறது தான் ஐதீகம். அவர்கள் இறந்த போது அந்த காரியங்கள் எல்லாம் செய்வோம். அதையும் தாண்டி வருடா வருடம் இந்த மகாலய அமாவாசையின் போது நம்மளுடைய பித்திருக்களை எண்ணி அந்த எள்ளு தண்ணீர், அந்த அரிசி எல்லாம் போட்டு வைத்திருக்கிறது தண்ணீர் விடும்பொழுது அவர்களுக்கே அந்த தண்ணீர் அப்படிங்கிறத நேரடியாக சென்று அவர்களுடைய அந்த தாகத்தையே தீர்க்கும் என்பதும் ஒரு ஐதீகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு பாவம் அப்படிங்கிற ஒரு விடயம் நாம் செய்திருந்தாலும் நம் முன்னோர்கள் நமக்கு சபிக்காமல், அந்த சாபம் விடாமல், தெரியோந்தோ தெரியாமலேயோ ஏதாவது ஒரு விஷயம் செய்திருந்தாலும் அவர்கள் நமக்கு ஆசிர்வதிப்பதனால் இந்த சாபங்கள் நீங்கி விமோச்சனம் அப்படிங்கிறதும் பெறுவதாகவும் ஒரு ஐதீகம் அப்படிங்கிறது இருக்கு. அப்படிங்கும் பொழுது அந்த மகாலய அமாவாசையினுடைய அந்த பித்ரு தர்ப்பணம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று. அதனால் தான் எங்கள் வீட்டில் பார்த்தீர்கள் என்றால் மகாலய அமாவாசை என்று எந்த விதமான இதுவும் தொட மாட்டோம். அதாவது ஈவன் இந்த வெங்காயம், இந்த பூண்டு, இது மாதிரியான விஷயங்கள் போடவே மாட்டோம். அந்த அந்த நாளும் சரி, அதற்கு முன்றைய இரவும் சரி, நாங்கள் பார்த்து கொள்வோம் எதுவுமே இந்த வெங்காயம், பூண்டு, இது மாதிரியான விடயங்கள் சாப்பிடாமல் இருப்பது அப்படிங்கிறது. ஏனென்றால் இந்த பூண்டு வெங்காயம் எல்லாம் எடுத்துக்கொண்டால் அது மாமிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சாப்பிட்டதற்கு ஒரு ஒப்பாகும். அதே மாதிரி சில காய்கறிகளை தவிர்ப்போம், இந்த கத்திரிக்காய், அப்புறமா வந்து கீரை வகைகள், இது எல்லாமே. எனவே அந்த மாதிரியான விட்டு கிழங்கு வகைகள் அப்படிங்கிறதுல குறிப்பிட்டு இந்த சேப்பங்கிழங்கு அது மிக மிக நல்லது. அந்த அன்று அன்னைக்கு அதுதான் நாங்கள் சாப்பிடுவோம். எனவே இந்த பித்திரு தர்ப்பணம் பொழுது மடித்துணி என்று சொல்வார்கள், அதாவது ஈரத்துணி அப்படிங்கிறது இருக்கும். அதை வந்து கோலால் உணர்த்தி வெயிலில் காய வைத்து அது மீது யாரும் படாமல் மறுபடியும் அதை எடுத்து பஞ்சகச்சான் அப்படிங்கிற மாதிரி கட்டி கொண்டு இடுப்பில் அந்த ஒரு துண்டை கட்டி கொண்டு அதன் பிறகு சூரிய உதயம் ஆனவுடன் அந்த நேரம் என்று சொல்வார்கள், அந்த நேரத்தில் உட்கார்ந்து தர்ப்பையை போட்டு பலகை போடணும். பலகைக்கு கீழே தர்ப்பையை போட வேண்டும். அப்புறமா தாம்பாளம் வைக்க வேண்டும். தாம்பாளத்திற்கு கீழே தர்ப்பையை போட வேண்டும். பிறகு பார்த்தீர்கள் என்றால் இந்த தாம்பாளத்தில் அந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி அந்த எள்ளு மற்றும் அந்த அரிசி இது கட்டாயம் இருக்க வேண்டும். அந்த விடயத்தை செய்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிடங்கள் நன்றாக மந்திரங்கள் சொல்லி அந்த பித்ரு தர்ப்பணம் முடித்தவுடன் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு எங்களை ஆசிர்வதியுங்கள் என்று சொல்லி ஒரு சாஷ்டாங்கமாக எங்களுக்கென்று ஒரு மந்திரம் இருக்கு, அதை சொல்லி நாங்கள் செய்வோம். இதுதான் இந்த மகாலய அமாவாசையில் சிறப்பாக நாங்கள் செய்யக்கூடிய ஒரு விடயம். எனவே அது மிக மிக முக்கியமான ஒரு விடயம். அதில் கூடுதலாக சைவ சமயத்தவர்கள் நம்பிக்கை என்பது மிக மிக அதிகமாகவே இருக்கு என்று சொன்னாலும் பொருத்தமாக இருக்கும் ஐயா.
0: சிறப்பு அழகாக விரிவாக அதை எப்படி செய்வது என்றெல்லாம் கூட ஏன் செய்ய வேண்டும் என்றும் கூறியிருந்தீர்கள். அதனால் கிடைக்கின்ற லாபம் என்ன, அதனால் என்ன பலன் கிடைக்கின்றது உங்களுக்கு செய்கிறவர்களுக்கு.
1: பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுனால நமக்கு தடையாக வேறு ஏதாவது ஏற்பட்டிருந்தால் அந்த தடைகள் கூட நீங்கும் வாழ்க்கையில். இந்த தடைகள் நீங்குவதனால் நம் வாழ்க்கையில் மேலோங்கி இருக்க வேண்டும். அதே மாதிரி சிலருக்கு வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இருக்காது, சிலருக்கு அந்த அளவுக்கு தொழில் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்காது, சிலருக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே பின்னடைவாக இருக்கும். எனவே இது மாதிரி பித்ருத்தர்ப்பணங்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏதாவது தொட்டக்குறை சொச்சக்குறை சாபங்கள் ஏதாவது இருந்தாலும் அதை நீங்கி அவர்களுக்கு ஒரு வானில் இருந்து தேவர்கள் மூலியமாகவும் பித்ருக்கள் அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் பித்ருவினுடைய ஒரு வடிவில் வருவார்கள். அதற்குத்தான் அன்றைக்கு காக்கைக்கு காக்கா கா என்று சொல்லி சாதம் வைப்பார்கள். பித்ருக்கள் காக்கையினுடைய வடிவில் வந்து அந்த உணவையும் உண்டு அந்த உணவை உண்டு வயிறார அவர்கள் வாழ்த்தி விட்டு செல்வதாகவும் ஐதீகம் இருப்பதனால் இவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது.
0: கூறப்பட்டிருக்கின்றது. ஆதாரங்கள் உண்டா?
1: ஆதாரங்கள் இருக்கு இல்ல, அதையும் தாண்டி அது ஒரு நம்பிக்கையின் பேரில் மாத்திரம்தான் நாங்கள் செய்கிறோம்.
0: ஆதாரம் உண்மையிலே உண்டு, அதற்கு சில சந்தர்ப்பம் சூழ்நிலையால் பல காரணங்களை கூறிக்கொள்ளுகின்றோம். புரிகிறதா? இப்ப என்று காக்கை அவர் நிச்சயமாக நம்முடைய பிதர் வந்து ஒரு காக்கையின் உடலுக்கு அவர் ஆன்மா அழிவதில்லை, மாறி மாறி உருவத்து ஒரு ஒரு உருவத்திலே கிடைக்கின்ற வடிவத்திலே கிடைக்கின்ற ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளே புகுந்து விடுகிறது என்று கூறுகின்றோம். அப்படி கூறும்பொழுது காகம் வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு பறவை, அது எப்பொழுதும் வந்து செல்லும் பறவை. அது மட்டுமில்லாமல் காகம் எல்லா விதமான உணவையும் உண்ணக்கூடிய பறவை என்றபடியால் அதற்கு நாங்கள் வைக்கின்றோம். ஏன்னால் எள்ளு தண்ணீர் போன்றவற்றை மக்களுக்கு கொடுத்தால் அவர்கள் உண்ண மாட்டார்கள். ஏன்னா அந்த படையல்லே அங்கே வைக்கின்ற அந்த பித்ரு தர்ப்பணம் செய்கிறதுக்கு வைக்கின்ற அந்த அந்த சாப்பாடைத்தான் நாங்கள் வைக்கப் போகின்றோம். அது மக்கள் நாய்கள் ஒன்றும் எடுக்காது, காகத்துக்கு உயரத்தில் வைத்து விட்டால் காகம் எடுத்து. இது காரணம். ஆனால் உண்மையான காரணம் வந்து அது ஒரு ஒரு அதாவது அவர்களை நினைத்து ஒரு புண்ணியம், அதாவது அவர்களை நினைத்து இன்னொருத்தருக்கு உணவு கொடுக்கின்றோம். அது மனு அது அது ஜீவகாருண்யம் இல்லையா? அந்த அதே அதே இந்த காகம் வந்து எங்களை நாட்டில்
1: ஆமா மகாலய அமாவாசை என்றும் கூட சிலர் தர்ப்பணம் செய்துவிட்டு அந்த ஹோமம் மாதிரி வளர்த்து பிராமணர்களை அழைத்து அவர்களுக்கு உணவு போட்டு அவர்களுக்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்குவார்கள். அது வந்து
0: அது இன்னும் ஒன்று காகத்துக்கு வைக்கிறத சொல்றேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து எள்ளி நகை ஆடுவார்கள். ஆனால் கனடாவை பொறுத்தவரையில் எங்களுக்கு காகம் வந்து அரிசி இஞ்சி உணவு வைக்க முடியாது, சாப்பிட முடியாது. அரசியல் சட்டங்களும் பறவைகளுக்கு கூட நாங்கள் எங்கள் வீட்டு உணவுகளை கொடுக்க முடியாத ஊர் இந்த ஊர். ஏன்னால் அவர்கள் வந்து எங்களுக்கு தாவாரத்திலையும் எங்களுக்கு பக்கத்தில் உள்ள மதில்களிலும் இருந்து விட்டு போகும். அது எங்கெங்கெல்லாம் இருந்து விட்டு வந்து அதிலிருந்து கிருமிகள் வந்து விடுவோன்னு பல பல காரணம் சொல்லுவார்கள். ஆனால் எங்களுடைய ஐதீகத்திலே உயிர் அத்தனையும் ஒன்று, அதையும் நாங்கள் ஒரு உயிராக கணித்து அதுக்கு உணவு கொடுக்கின்றோம். எல்லா நாளும் கொடுக்க போகிறது இல்லை, இந்த ஒரு நாளை இந்த தனியே இந்த நாளை மட்டுமே இதற்காக குறிப்பிடுகிறார்கள். ஏனைய நாட்களில் கொடுக்கக்கூடாதா?
1: இல்லை, நாங்கள் தினமும் காக்கைக்கு சோறு வைப்போம் ஐயா. ஏனைய நாட்களில் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லல, இந்த ஏனைய நாட்களில் கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இல்லை, அல்லது மறந்து விட்டார்கள், அல்லது இடுதர பல காரணங்கள் இருந்தாலும் இன்றைய ஒரு நாளில் கொடுத்தால் அத்துணை நாட்களில் கொடுக்காத அந்த ஒரு பயனும் இன்றைய நாளில் வந்து சேரும்.
0: எங்களுக்கு மனமும் திருப்திப்படும், மனமும் திருப்தியாகும் இல்லையா?
1: உண்மை,
0: அது உண்மை. தேடி வந்து எங்களை நாங்கள் அவர்களை அழைத்து கொடுக்கின்றோம். நண்பர் சரவணன் வீட்டிலே அது தேடி வந்து இவர்கள் கையிலே வைத்திருக்க அதை எடுத்து சாப்பிட்டு போகுது. எவ்வளவு பந்தம் பாருங்களேன். அங்கே அவர்கள் நம்பிக்கை பிதிர் அது அதைக்கு அதை ஒருவருக்கு அந்த அதை படம் எடுத்து எனக்கும் அனுப்பியிருந்தார். அதை இன்னொருவருக்கு அனுப்பிவது அவர் கூறியிருக்கார், உங்களோட முற்பிறவியில் உள்ளோர்கள் காக்கை வடிவிலே வந்து உங்களோட உணவருந்துகிறார்கள், விட்டு செல்லவில்லை. அது ஒரு மன திருப்தி தானே அதை கேட்கும் பொழுது. மற்றது இந்த மற்ற இந்த நிகழ்ச்சியை நாங்கள் செய்வதனால் எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு நாங்கள் இதை கடத்தி கொண்டு போகின்றோம் என்று என்னுடைய ஒரு கருத்து. நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்?
1: ஆமாம், உண்மையாலுமே இது மாதிரியான கேள்விகள் கேட்டு இதனுடைய ஐதீகம் தெரியாதவர்கள் இளையோர்கள் யாராவது கேட்டுக்கொண்டிருந்தால் நிச்சயமாக அதன் மூலியமாக அவர்கள் மனதிலும் மாற்றம் வந்து அவர்களும் செய்ய கடைபிடிப்பார்கள். எனவே இது நல்ல ஒரு விடயம்தான். தேவையில்லாதத உட்கார்ந்து பேசுவதற்கு பதிலாக தேவையுள்ள பல பயனுள்ள விஷயங்களை நாம் கதைக்கும் பொழுது நம் சமுதாயமும் மேம்படுகிறது. அதனால்தான் தரமான இது போன்ற தலைப்புகளை எடுத்து வந்து அதில் என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் ஆராய்ந்து கூறும் பொழுதும் மக்களுக்கும் அது உணர்வு பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும். எனவே இது மிகவும் அற்புதமான ஒரு பாராட்டுகள் உங்களுக்கு. ஆம்,
0: சிறப்பு சந்திரசேகரன் அவர்களை. நான் கூறுவது இப்பொழுது இந்த வானொலியை இளையோர்கள் கேட்காது விட்டாலும், நாங்கள் எங்கள் கடமையை இன்றைய நாள் செய்யும் பொழுது என்னுடைய பிள்ளைகளை சார்ந்தவர்களுக்கு அது போய் சேருகின்றது இல்லையா? ஏன்னா நம் முன்னோர்கள் செய்ததை நாங்கள் செய்கின்றோம், நாங்கள் செய்வதை நாங்கள் பின்னோரம் செய்யும் பொழுது எங்களுடைய ஆன்மீகம் படிப்படியாக வளர்ந்து வரும். ஆன்மீகம் அழிந்து போகவில்லை, ஆன்மீகம் நிலையாக இருக்கின்றது. ஆன்மீகம் என்பது உண்மையானது. அந்த உண்மை பொருளை இன்னும் யாரும் தேடி கண்டுபிடித்து இன்னும் முடியவில்லை. அதற்காகத்தான் உழன்று கொண்டு இருக்கின்றோம் இந்த ஆறாவது அறிவோடு. நல்லது, நல்ல கருத்துக்களை நீங்கள் மட்டும் கொஞ்சம் விரிவாக தந்தீர்கள். மற்றவர்கள் தந்தது போல ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்துக்களை தரும் பொழுது அங்கே ஒரு விடயம் நன்றாக தெரிகின்றது. நம் முன்னோர்கள் எம்மை விட்டு செல்லவில்லை, அவர்கள் வந்து போகின்றார்கள். அங்கே ஒரு மன்னிப்பு கேட்பது என்று ஒன்று வருகின்றது என்றால், அவர்கள் நல்லதை செய்துவிட்டு போகும்போது அந்த வழியைத்தான் நாங்கள் பின்பற்றி நல்லவனாக வர வேண்டும், தீயனவற்றை செய்யக்கூடாது என்ற ஒரு பண்பும் எங்கள் மனதிலே வரப்பாக்கின்றது. அப்போ மனதிலே நாங்கள் திரு சங்கல்பம் செய்து நம் முன்னோர் தான் எங்களுக்கு வழிகாட்டி என்பதை ஆணித்தரமாக மற்றவர்கள் கூறும் வகையிலே இது இந்த இந்த சம்பவம் நடைபெறுகின்றது. இந்த மகாலயம் அதுவும் இந்த புரட்டாதி மாதத்திலே வருகின்ற அமாவாசை நேரத்தில் வருகின்ற வாழ்த்துக்கள். நன்றி சந்திர. உங்களுக்காக என்ன பாடல் ஒலிபரப்ப வேண்டும்?
1: ஐயா, எனக்கு முடிந்தால் இந்த பிகில் இந்த திரைப்படம், இதில் இருந்து சிங்கப்பெண்ணே இந்த பாடலை ஒலிபரப்புங்களே.
0: பிகில்,
1: பிகில்,
0: சிங்கப்பெண்ணே,
1: அதில் இருந்து சிங்கப்பெண்ணே,
0: சிங்கப்பெண்ணே என்ற பாடல், இனிமையான பாடல். ஏ ஆர் ரகுமான் அவருடைய வந்த பாடல் சிங்கப்பெண்ணே என்ற பாடல் உங்களுக்காக ஒலிபரப்பும். நலமாக வளமாக இருக்க வேண்டும் நீங்களும். ஆன்மீகம் என்பது நிலையானது, உண்மையானது, அன்று தொட்டு இன்று வரை வருகின்றது. நடைபெற்றதுக்கு உண்மைக்கு பல சான்றுகள் இருக்கின்றன. புராண காலத்திலிருந்து அதற்கு முன்பு தோன்றிய காலம் எங்கே இப்போது அறிவியல் வசதி வந்தபடியால் தோன்றி எல்லாம் பார்க்கின்றார்கள். அலசி ஆராய்ந்து பார்க்கின்றது அங்கு உண்மை என்று ஒன்று இருக்கின்றது. அந்த உண்மைதான் கடவுள். அது இயற்கை என்று கூறினால் இயற்கை தான் கடவுள் என்றெல்லாம் கூறுகின்றார்கள். வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம். உங்களுடைய பிரசன்னம் சிறப்பாக இருந்தது. மகிழ்ச்சி சந்திரசேகரன்.
1: வேலூர் சந்திரசேகர் விடைபெறுகிறேன். இந்த ஒரு பொழுது உங்களுடன் அளவலாவி மகிழ்ந்தது மற்றற்ற மகிழ்ச்சி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம் ஐயா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் பக்தி வேளையிலே கலந்து அற்புதமாக வந்து கஸ்தூரி, மகாலிங்கம், தேவா, ஷியாமலா, ஞானசேகரன், சரவணன், ரேவதி, இறுதியாக சந்திரசேகரன் அவர்களும் இணைந்து இன்றைய நாளை பற்றி எங்களுக்கு தெரிந்த தெரியாதவற்றை கலந்து பரிமாறி கொண்டோம். அவர்கள் பல விடயங்களை பலரும் வந்து கூறும் பொழுது அதுக்குள்ள உண்மைகள் மறையாமல் அப்படியே இருக்கின்றது. அதனால் இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் இது போய் சேரும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கின்றது. சந்திரசேகரனும் அதை கூறியிருந்தார். அப்படித்தான் சேராது விட்டாலும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கோம். இன்றைய மகாலயத்தை கொண்டாடுவதை எங்கள் வீட்டு அயலவர்கள் கூட பார்ப்பார்கள். அவர்களுக்கும் இது பயன்படக்கூடியதாக இருக்கும். அவர்களையும் பல வினா இருந்தாலும் இது நாங்கள் கண்கூடாக செய்யும் பொழுது அவர்கள் கண்கூடாக ஏன் இப்படி செய்கின்றார்கள் என்று அவர்கள் கேள்வி எழுப்பி புரிந்து கொள்வார்கள். நம் முன்னோர்கள் எங்களை விட்டு செல்லவில்லை, அதுதான் அந்த பந்தம் என்பது. அந்த பந்தம் காலங்காலம், அதனால் தானே பரம்பரை என்று ஒன்றை வைத்து நாங்கள் முறைகள் உறவுகள் கொண்டாடுகின்றோம். மகன், தந்தை, பேரன், பூட்டன், பாட்டன் என்றெல்லாம் போக ஏழு தலைமுறை என்று கூறு, அதுக்கு மிஞ்சி தெரியாது எங்களுக்கு. அதனால் பரம்பரை பரம்பரையாக இந்த ஆன்மீகம் வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. ஆதியும் அந்தமும் இல்லாத பெருமான் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றார். உண்மைக்கு புறம்பாக அல்ல, இத்தனையையும் கண்ட எங்களுக்கு அவர் எத்தனை அவதாரங்களை எடுத்து தன்னை காட்டிக்கொண்டார். தன்னை சரியான முறையில் வந்து செய்த உண்மைகள் எல்லாம் இந்தியாவில் தென்னிந்தியாவில் அடங்கி இருக்கின்றது. இல்லை, வட இந்தியாவிலும் இருக்கின்றது. எங்கெங்கெல்லாம் அவர் அன்று நடமாடி அவர் என்னத்தை செய்தாரோ மக்களுக்காக, அதெல்லாம் காணக்கூடியதாக உண்மைகள் இருக்கும் வகையில் அதை நாங்கள் பின்பற்றி கடைபிடித்து உண்மையானவர்களாக நடந்து கொள்வது தான் இதனுடைய நோக்கம். இது ஒரு போலிக்காக மற்றவர்கள் பார்ப்பதற்காக எல்லோரும் செய்கிறார்கள் தானே, நாங்களும் இதை அனுஷ்டிப்போம் என்று இல்லாமல் உண்மை விசுவாசத்தோடு நாங்கள் செய்தால் எங்களுடைய மனதுக்கும் திருப்தி, எங்கள் மனம் எங்களுக்கு திருப்தி வருவதோடு அவர்களெல்லாம் நன்றாக இருக்கின்றார்கள் என்ற எண்ணமும் எங்களுக்கு ஏற்படும். அவர்களும் உண்மையிலே அவர்கள் வந்து பார்த்தால் கூட என் பிள்ளைகள் இப்படி வாழ்கிறார்கள், இவர்களுக்கு ஒரு நோய் துன்பங்கள் வரக்கூடாது. அதனால் தானே குலசாமி என்று ஒன்றை வைத்திருக்கின்றோம். அது யார்? எங்களுக்குள்ளே வாழ்ந்து மறைந்தவர்கள் தானே, எங்கள் சந்ததியில் உள்ளவர்கள் தானே. வாழ்ந்து காட்டியவர்கள் நல்ல வழியிலே வாழ்ந்து நலமாக சென்றிருக்கின்றார்கள். அவர்களை இருப்பவர்கள் நினைந்திருக்கும் பொழுது நாங்களும் அதே வழியில் நடந்தால் நாளை எங்கள் சந்ததியும் மற்றவர்களும் எங்களை நினைப்பார்கள், போற்றுவார்கள் என்று எண்ணிக்கொண்டு நாலு பேர் மதிக்க நாங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சமய அனுஷ்டானங்கள் எல்லாம் நடைபெறுகின்றன. எவனொருதான் சமய அனுஷ்டானங்களை உண்மையாக கடைபிடிக்கிறான், அவன் மனிதன். அவன் மனித நேயம் ஜீவகாருண்யம் அறம் காத்து வாழ்வான். அறமும் மனித நேயம் ஜீவகாருண்யம் இருப்பதால் தான் இன்றும் உலகம் உயிரோடு இருக்கின்றது. நன்றி அன்பு உறவுகளே. நின்ற நேரம் அடுக்காமல் இன்று வந்து இணைந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கம் கூறி எல்லாம் வல்ல இறைவனும் பேரர்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். இந்த மகாலய தினத்திலே எங்களை விட்டு சென்ற மூதாதையர்கள் நல்ல பதவியிலே அங்கே இருப்பார்கள், மனாரதில் அமைதி பெறுவார்கள், இழைப்பாறுவார்கள் என்ற நம்பிக்கையும், அவர்கள் வந்து போவதற்காக நாங்கள் அவர்களை வெறுங்கையோடு விடாமல் அவர்களுக்கு தர்ப்பணம் செய்து அவர்களை வணங்கி மன்னிப்பு கேட்டு அவர்களை வணங்கி அவருடைய ஆசையை பெற்றுக்கொள்வோம். எல்லோருக்கும் நம் முன்னோர்களுடைய ஆசை கிடைக்க வேண்டும். அதற்கெல்லாம் மூல காரணமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவன் அதற்கு திருவருள் புரிவாராக. நன்றி உறவுகளே. நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். மூன்றில் தமிழ் வானொலியின் 2026 ஆண்டின் 10வது மாதத்தின் 9வது நாள் வெள்ளிக்கிழமை கதம்பத்திலே பக்தி வேளை இனிது நிறைவேறுகின்றது. இந்த வேளையிலே இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்களை தாழ்வணிந்து அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் அறிய வைத்த அன்பு தமிழ் இவற்றுக்கெல்லாம் மேலான எல்லாம் வல்ல இறைவா உங்கள் அனைவருக்கும் தாழ்வணிந்து மீண்டும் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு என் அன்பு உறவுகளை உங்களோடு இணைந்து அவரிடம் மீண்டும் நாங்கள் அறம் மனிதநேயம் ஜீவகரணியம் காத்து வாழ்வோம், அமைதியும் சாந்தியும் சமாதானமும் சமதர்மமும் நிலவட்டும் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெற்றது இன்றைய நேயர்கள் விரும்பி இணைந்து சிறப்பித்த பக்தி வேளை.

பவசாகரத்திலே கிடந்து தவியா விதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம். பணிவோடு நின்று

0: உங்கள இரவில் எடுத்து எல்லாரும் நல்லா
1: பயப்படாங்க.
0: பாருங்க பக்கத்துல எல்லாம் மன பயம், அப்படி எல்லாம் நினைக்க கூடாது யாரு. நான் தமாஷா சொன்னது. நன்றி நன்றி ஆண்டா, நன்றி நன்றி நன்றி நன்றி, வணக்கம். என் அன்புறவர்கள், நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அங்கே இன்னைக்கு பேய் படத்தோடைய பேய் கதையோடைய எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்கப்பா. எல்லாத்தையும் கடை கடை கடை கடை கடை ரெண்டு அழைப்புக்கு வர்றவங்க பேய சொன்னோன்னு யாரும் வர்றதுக்கு பயப்படுவாங்க பாருங்க. சரி, இருந்தாலும் அலையுங்க. காட்டிலைக்கு வர காட்சியில இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திச்சு கொண்டனாம். வணக்கம் ரதீஷ். வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம்
2: வணக்கம் வணக்கம்
0: ரதீஷ். நீங்க பேய கண்டிருக்கீங்களா?
2: பேயா?
0: பேய்
2: அவரு
0: அது யாரு? வெள்ளை வெள்ளை வெள்ளை துணி உடுத்தி நல்ல முடியெல்லாம் அப்படியே விரிச்சு விட்டு ரெண்டு பேரும் படத்துல
2: வாழ்ந்துருக்கேன்.
0: படங்கள்ல நீங்க பாக்குறீங்க தானே? ஒரு படம் பாத்தீங்கன்னா காணும், எப்போ மனசுல அது நிக்கும்.
2: பயம் இருக்கும்,
0: பயம் உண்மையா இருக்கும். அது ஒரு படம். இப்ப உண்மையிலேயே அந்த இங்கிலீஷ்ல வர ஹாரர் மூவி எல்லாம் ஒரு தடவை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பயமா
2: இருக்கு. நான் நிறைய படம் பாத்திருக்கேன், சும்மா சொன்னது இந்த ஈவில் டெட் பாத்திருக்கு. அதுதான் சரியான ஒரு படம்.
0: என்ன படம்?
2: ஈவில் டெட்.
0: ஈவில் டெட். அது பாத்திருக்கேன்.
2: அதுதான் சரியான ஒரு பயமான ஒரு படம்.
0: அதை விட பயம் எல்லாம் இருக்குது உண்மையிலேயே. நிறைய
2: காஞ்சனா காஞ்சனா
0: அதுவும் இரவு நேரத்துல நீங்க வரணும்.
2: இரவு நேரத்துல பாக்கலாம்,
0: பரவாயில்ல. இழுத்து சொல்றீங்க, இரவு நேரத்துல பாத்துட்டு தனியே வரணும்.
2: நேரத்துல இரவு நேரத்துல வந்து அந்த மாதிரி படங்களை யாரும் அவ்வளவு பாக்காது நினைக்கிறேன்.
0: பாக்காது. இப்ப நான் கேக்குறேன், இப்ப இரவு நேரத்துல உண்மையா மூவிஸ் ஓடுதா? உண்மையா முந்தியெல்லாம் 6 மணில இருந்து 10 மணி இப்ப
2: நிறைய ஓடுது, நிறைய ஓடுது.
0: 12 மணி மட்டும் போகும். இப்ப அங்க அந்த அப்படி இருக்கா?
2: ஓ, கேரளாவில இருந்து பெரிய தியேட்டர்ல எல்லாம் வந்து 2 மணி வரை
0: இருக்கு. இருக்குது. அப்ப பேருந்து என்ன?
2: இப்ப வந்து எவ்வளவு இரவு படம் பார்த்தாலும் படம் பார்த்தாலும் எந்த படம் பார்த்தாலும் பயம் இருக்காது. அது காரணம் வந்து நம்ம தியேட்டர்ல இருந்து வீட்டுக்கு போற வழி, அந்த வழி வரைக்கும் ஸ்ட்ரீட் லைட் இருக்கும்,
0: கனவு செய்ய போறவங்களும் உடைச்சி விடுவாங்க அந்த நேரத்துல. அதுல கனவு எடுக்கலாம்.
2: அதுதான் சொன்னேன், அந்த ஆளுகள் தான் பேய் மாதிரி நடிச்சிட்டு எங்கேயாவது ஒளிஞ்சு இருந்து யாராவது இருக்கும்போது பயப்படுத்தும். அப்ப அப்படி பாக்குற ஆளுகள் நினைக்கும் இது பேய்
0: பேய் என்று நினைக்கும்.
2: என்னுடைய ஒரு இதுல வச்சு பார்த்தா உண்மையா சொன்னா பேய் இல்ல,
0: இல்ல
2: இறந்து போனாலும் இறந்து போனோம்.
0: இறந்து போன நிச்சயம் ஒண்ணுமே இல்ல. அது ஏன் நீங்க அப்படி சொல்றீங்கன்னா நீங்க காண இல்ல.
2: அப்படி இருந்தா இல்ல, அப்படி இருந்தா நீங்க ஒண்ணு நினைச்சு பாருங்க, இந்த உலகத்துல எவ்வளவு பேய் நமக்கு நாம ஒரிஜினல் மனிதர்களுக்கு நடக்க முடியாது.
0: இல்ல, இன்னொரு விடயத்தை பாக்கலாம். எங்கட தாயகத்துல நீங்க பாருங்க, சுனாமியில மற்றது சண்டையில நிறைய ஓர் நடந்தது இல்ல, அந்த நேரத்துல எவ்வளவோ பேரை உடனே ரோட்ல எல்லாம் எல்லாரும் செத்துருந்தாங்க, சுட்டு செத்தாங்க, எரிஞ்சு செத்தாங்க, நிறைய அழிவுகள் உடனே பார்க்கக்கூடியதா இருந்தது பாடிஸ் எல்லாம். அப்ப எவ்வளவு பேய் எலும்பி ஓடி தெரியணும் இல்லையா? முக்காவாசி, அதாவது எவ்வளவோ மக்கள், அரக்கரவாசி மக்கள் இறந்து விட்டார்கள், அவ்வளவு பேரும், அதுவும் அந்த ஷெல் விழுந்த நேரம் எல்லாம் கை கால்.
2: நமக்கு தெரிஞ்ச இறந்த ஆளுகள் ஒரு கொஞ்சம் இருக்கு, நமக்கு தெரியாத இறந்த ஆளுகள் எவ்வளவு இருக்கு. அப்போ எல்லாம் யோசிச்சு பார்த்தா அப்படி ஒரு பேய் இல்ல. நீங்க தைரியமா தூங்கலாம் அன்னைக்கு.
0: முத்துவேல் வந்து சொல்லிட்டு போறார்.
2: எனக்கு நான் பார்த்தது கிடையாது, அவரு பார்த்திருக்கோ தெரியாது.
0: வெள்ளையா வெள்ளையா அப்படியே இது நின்றுச்சு என்று சொல்றாரு, புகை மாதிரி.
2: இல்ல ஒரு என்னுடைய டவுட், இந்த பேய்களுக்கு இந்த வெள்ளை ட்ரெஸ் மட்டும்தான் இருக்குதா?
0: சூப்பர் கேள்வி. இல்ல அது டிரெஸ் இல்ல, புகை என்று சொன்னார். அவர் டிரெஸ் போட இல்லது, அது புகை தனியோடு.
2: நான் இப்போ வந்து அவர் அவர் சொன்னதுல தப்பா சொன்னது இல்ல, தப்பாதான் சொன்னது. எங்க பார்த்தாலும் சினிமால பார்த்தாலும் சரி, எங்க பார்த்தாலும் சரி, பேய் என்றும் அவருக்கு வாயிட்டு.
0: அது ஏன் உங்களுக்கு தெரியுமா? பேய் மாறது இருட்டுல, இருட்டுல வெண்ணெய் போட்டா தான் வெளியில தெரியும். நீங்க ஒரு பக்கத்தால இருட்டுல கருப்பு போட்டா வெளியில தெரியாது, வெள்ளை டிரஸ் போட்டா தான் தெரியும்.
2: அப்படியான பேய் வந்து யாரும் பார்த்தாத மாதிரி நிறையா இருக்கு, வெள்ளை டிரஸ் போடணும். படத்துல வந்தது அது வந்து நம்ம எல்லாரும் மனசுல அப்படியே வச்சிருக்கு. அதே மாதிரி குழந்தைகள்ல இருந்து சாப்பிடாம இருக்கும் போது பேய் வேறு அது வேறு இது வேறு சொல்லிட்டு எல்லாரும் மனசுல அப்படியே அது பதிஞ்சு.
0: நிச்சயம் உண்மை உண்மை உண்மை.
2: இந்த காலகட்டத்தில் இருக்கிற குழந்தைகளோட பேய் இருக்குதுன்னு சொன்னா கேட்டா அவர் என்ன சொல்ல முடியுமா?
0: என்னன்னு கேட்கும், யாரும் நம்ப மாட்டார்கள் இந்த காலகட்டத்தில் எந்த
2: குழந்தையும். நீங்க எங்கிட்ட கேட்ட கேள்விக்கு
0: நானாதான் அதுக்காக நீங்க இந்த காலகட்டத்து குழந்தைன்னு சொல்ல முடியாது. ஒரு என்ற சொல்லல, ஒரு பாட்டு சொல்லுங்க. ஒரு ரெண்டு முதல்ல வரணும். ஒரு
2: பிரியாணி இருக்குது, ஒரு பிடி பிரியாணி.
0: ஒரு அந்த பாட்டு இருக்கா அப்படி?
2: ஓ பிரியாணி மூவில ஒரு பிடி பிரியாணி.
0: அதை அனுப்பி விடுங்க பாக்கலாம், நல்ல பாட்டா அது, நல்லா இருக்குமே. நாங்க கேட்டோம்,
2: அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படின்னா கேட்ட மாதிரி இருக்குது. அது மாதிரி ஒரே ஒரே ஒரு ஒரே ஒரு நெஞ்சுக்குள்ள
0: இல்ல, ஒரு என்று சொல்லுங்க. அது நான் அப்ப அம்மாக்கு ஒரே என்று நான் விட்டுருக்கேன். ஒரே என்று பாவம் அவசம் வந்த வடிவம் ஆண்டால.
2: இல்ல நீங்க சொன்னது ஒரு என்றது இடையில வரணும்,
0: ஃபர்ஸ்ட்ல வரணும். ஒரு என்று சொல்லு,
2: அப்படி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்ல ஒருன்னு வரணும்னு சொன்னா கொஞ்சம் ஒரு நொடியிலே இருக்குது படம்.
0: எங்க சொல்லுங்க என்ன பாட்டு? ஒரு நொடியா?
2: ஒரு நொடியிலே என்ற, ஆமா ஆமா ஆமா, களவு. அது படத்தோட பேர் வந்து களவு தொழில்
0: மறந்து போச்சு. அந்த மூன்று போலீஸும் என்ன ஒரு கள்ளன்
2: கலவு தொழிற்சாலை அப்படி ஏதோ ஒரு படம் நினைக்கிறேன்.
0: அப்ப நீங்க அந்த பாட்டை அனுப்பி வைங்க எனக்கு. ஒரு நொடியிலேயா?
2: ஒரு என்றது ஃபர்ஸ்ட் வரணும்.
0: ஃபர்ஸ்ட் வரணும் ஒரு.
2: அப்படியான நான் இந்த பாட்டு கேக்குறேன், ஒயிலாட்டம் என்ற மூவில.
0: என்னண்டு?
2: ஒயிலாட்டம். ஒயிலாட்டம்
0: அந்த மூவில
2: பொண்ணு நினைச்சு வந்தேன் தாயே.
0: என்ன நினைச்சு?
2: ஒரு ஒரு பொண்ணா நினைச்சு வந்தேன் தாயே.
0: ஒரு பொண்ணா? இது பக்தி பாட்டா? ஒரு பொண்ணா நினைச்சு வந்தேன் தாயே.
2: வந்தேன் தாயே, ஆமா. நல்லா இப்ப பேய் எல்லாரும் அப்படி ஒரு பயம் இருந்தாலும் தராது.
0: சரி, எதுக்கு நீங்க ரெண்டு பாட்டையும் அனுப்புங்க. ஒரு நொடியிலேயும் ஒரு பொண்ணா நினைச்சு அந்த ரெண்டு பாட்டையும் அனுப்புங்க. ஓகே, ரெண்டு பாட்டையும் அனுப்பி வைங்க. ஆமா, நன்றி நன்றி நன்றி
2: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி வணக்கம். நேரம் சரியாக 11:53. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். நீங்களும் இணைந்து உங்கள் விருப்ப பாடலை நீங்கள் கேட்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசிகளுக்கு 5145119 2379. வணக்கம். எங்கே? வணக்கம் அருள். பொய் சொல்ல கூடாது. கண்டா நீங்க இப்படி இருக்கீங்க,
1: அந்த பேயண்டு அந்த எங்கட கண்ணுக்கு தெரியாது, ஆனா பிம்பத்துல பார்த்தா தெரியும்.
0: அது என்ன பிம்பம்?
1: ஓ கண்ணா, அதாவது அந்தம்மா, அதாவது கேமரா. அருள் ஒரு உருவம் போய் கொண்டு பாருங்க, எனக்கு தெரியலம்மா. அப்ப அவர் அவருக்கு அவர் சொன்னார் தனக்கு தெரியுதுண்டு. அப்ப நான் சொன்னேன், என்ன நீங்க பைத்தியம் கதைக்கிறீங்க, அப்படி ஒண்ணும் இல்லையேண்டு. சரியா, பெரிய குழந்தை உயரம் அம்மா, உயரமான ஒரு மனசு. பின்பக்கம் தான் எங்களுக்கு தெரியுது, அவர் முன்பக்கம் போய்கொண்டிருக்க. எங்க வேன உரம் போதும், அவரும் போய்கொண்டே இருக்கு. அப்ப
0: அந்த ஸ்பீட்ல போறாரு,
1: அந்த அந்த ஸ்பீட் அம்மா, அந்த ஸ்பீட்லயே போ. அப்ப அவரோட தந்தை மொபைல்ல எடுத்துட்டு கேமரா ஆன் பண்ணி தந்தார். அப்படியே கேமராவில அப்படியே தெரியுதம்மா, ஒரு அளவான உயரம்.
0: என்னது அந்த படம்?
1: போட்டோ எடுக்கலையம்மா, நாங்க கேமரா போட்டோ ஒன் பண்ணி அந்த போட்டோ தட்டையில அது கேமராவை அப்படி பிடிக்க தெரியுது.
0: தெரியுது என்ன?
1: அவர் இல்ல நிறம் வந்து, அது ஒரு சாதாரண உடுப்பில்ல மனுஷன் போற மாதிரி இருக்கு. அது வந்து அந்த உடம்பு மாதிரி ஒரு மனுஷன் உடுப்பில எப்படி போறோம்னா அப்படியே அந்த பின்னுருவம் தெரியுது. அப்படி
0: பின்னுருவம் உயரமா இருக்கு,
1: உயரம் இருக்குமா?
0: ஆனா நீங்க நீங்க வேன் போற ஸ்பீட் வந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் இருக்குமா?
1: இல்ல அந்த இடத்துல கொஞ்சம் நாங்க சிலுவா தான் போகணும், ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும்.
0: அந்த ஸ்பீடுக்கு அவர் எவ்வளவு தூரத்துக்கு அந்த போறாரு?
1: அந்த உருவம் போய்கொண்டே இருக்கு கொஞ்சம் தூரமா. நான் எனக்கு கொஞ்சம் பயம் வந்து நான் போன
0: குடுத்துட்டேன்
1: அவர்கிட்ட. அப்ப நான் கேட்டேன் அவர்கிட்ட, அவர்கிட்ட உங்களுக்கு எப்படி தெரியுது? அவர் சொன்ன அந்த ஒரு ஆள் சொன்ன தேவகணம் பூர்வகணம் பண்ண சொல்லிருக்காம இருக்கு. அப்புறம் கேட்கல
0: தேவகணம் உள்ள தெரியும் சொல்லுவார்கள்.
1: அது தெரியும், அது உண்மைம்மா.
0: நிச்சயம்
1: வேகி வெள்ளதான் ஒரு எந்திர மனுஷன், அதாவது சாதாரண ஒரு மனுஷன் போறமா
0: வைத்தியசாலையல்ல அப்படி வீடியோஸ் எடுத்தது எல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. நாங்க அதை பொய் என்று நினைக்கிறோம், உண்மையாக இருக்கலாம் சொல்ல முடியாது.
1: இது இப்ப எப்ப நடந்தேன்னு சொன்னாமா 2013 அப்படி இருக்கு.
0: 15 மிட்டில்டா, வணக்கம் மிட்டில்டா, வணக்கம் மிட்டில், வணக்கம் மிட்டில்டா, வணக்கம்.
3: வணக்கம் அக்கா. அக்கா ஒருன்றதுல ஒரு தடவை சொல்வாயா? பாடல்
0: ஒன்று ஒன்று போதும், ஒன்று போதும். மிட்டில்டா
3: இல்ல, மற்றவங்களுக்கு நீங்க ஹெல்ப்
0: பண்ணுவீங்களா? இல்ல இல்ல, ஹெல்ப் பண்ண கூடாது, அவங்க யோசிச்சல்ல. ஒரு தடவை சொல்வாயா வசீகரா படத்துல?
3: ஆமா ஆமா.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: நன்றாக சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா.
1: அடுத்த பாடல் ஈஸ்வரி நீங்கள் கேட்ட பாடல் காட்டணிக்கு வருகிறது.

0: நேரம் சரியாக 12:05. காற்றில் இணைந்து கொள்ளும் என அன்புறம் வணக்கம் ரதீஷ்.
1: மறுபடியும் வணக்கம்.
0: மறுபடியும் ஏதோ ஒன்று சொல்ல வரீங்க, பரவாயில்ல, எனக்கு பரவாயில்ல. கொஞ்சம் பகல் நேரம் எல்லாம் வெளிச்சமா இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் பயம் இருக்கும். ஆனா என்ன சொல்ல வரீங்க, இப்ப பேய் சொல்றீங்க, சொல்லுங்க பாக்கலாம்.
1: நீங்க என்ன பகல் நேரத்துல பயம் இல்லைன்னு சொல்லுங்க, நீங்க திரும்பி பாருங்க.
0: சும்மா இருங்க ரதீஷ், நீங்க அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு ரெண்டு உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு நிகழ்ச்சி நான் போவோம், தெரியும் தானே உங்களுக்கு? நினைச்சு பின்னுக்கு பயந்து பார்த்தா உங்களுக்கு நிகழ்ச்சி ஒரு மாதத்துக்கு இருக்காது. சொல்லிட்டேன்.
1: அப்போ இந்த பேய், இப்போ பேய்ன்றது இப்போ மொபைல் இப்ப நம்ம எல்லாருக்கிட்டையும் மொபைல் இருக்குது. அப்போ இந்த மொபைல் வந்த இப்ப இந்த டைம்ல வந்து நமக்கு நிறைய வீடியோ யூடியூப்ல அதே மாதிரி வாட்ஸ்அப்ல அதுல இதுல எல்லாம் இருக்கு. அதுல வந்து இப்போ பகல் நேரத்திலே இப்ப ஒரு ஆள் நடந்து போகும்போது ஒரு டவுன்ல எங்கேயாவது வெளியில நடந்து போகும்போது கேமரா வச்சு எடுத்திருக்குது. அதுக்கு அந்த ஆளுக்கு பக்கத்துல ஒரு இப்படி நெகட்டிவ் மாதிரி ஒரு ஆவி மாதிரி நடந்து போற மாதிரி அது அப்படி வந்திருக்குது. அது சத்தியமா பொய் வந்து எனக்கு தெரியுது,
0: உண்மையா நானும் பாத்திருக்கு. இப்ப சுட சுட மாமா அனுப்பியிருக்கேன், இப்ப நான் எல்லாருக்கும் அனுப்புறேன். அதை பாருங்க மாமாவை பாருங்க, அமைதியா இருந்து போட்ட என்ன, நானும் ஏதோ தேவையான பாட்டு ஏதோ அனுப்பியிருக்கிறாரோ என்று நான் அதை பிளே பண்ண பார்த்தா மாமா அதுல பேய் நடந்து போறதா அனுப்பியிருக்காரு.
1: இப்ப நம்ம வந்து நார்மலா இருக்கும்போது இப்போ ஒரு 12 மணி 1 மணி நேரத்துல இரவுல வந்து கொஞ்சம் வெளியில போலாம்னு நினைச்சா நம்ம போகாது. ஆனா ஒரு அவசரமா நம்ம வீட்டுல யாராவது ஒரு உடம்புக்கு சரியில்லை, ரொம்ப அதிகமா இருக்கு, பிரச்சனையா இருக்கு, நம்ம வீட்டுல ஒரு கார் இல்ல, பைக் இல்ல, அப்போ கொஞ்சம் தூரம் போயிட்டுதான் காரு டாக்ஸி எல்லாம் கிடைக்குன்னு சொன்னா அந்த அப்படி இருந்தா நம்ம 1 மணி 2 மணி எல்லாம் பிரச்சனை, அந்த டைமே பாக்காது, நல்ல தைரியம் மனசுல வந்து அப்படியே
0: போயிடும்.
1: அதெல்லாம் நான் செய்திருக்க அப்படி, எனக்கு அனுபவம் இருக்கு அப்படி. நல்லா 2 மணி 1 மணி 2.5 3 மணி நேரத்துல எல்லாம் வீட்டுல இப்ப இல்ல கொஞ்ச நாளைக்கு ஒரு 10-12 வருஷத்துக்கு
0: முன்னாடி
1: அந்த டைம்ல எல்லாம் வந்து பக்கத்துல ஒரு ஆளுக்கும் வாகனங்கள் இருக்காது. அப்ப எங்கேயாவது ஒரு ஆளுக்கு வாகனம் இருந்தா டாக்ஸி இருந்தா அங்க போனோம். நமக்கு அன்னைக்கு போன் எல்லாம் கிடையாது அந்த காலத்துல.
0: ஹைவேல பயணம் செய்யும் போது இரவு நேரத்துல கார் ஆரம்பிச்ச உடனே கொஞ்ச நேரம் இருந்து போட்டு லொக்க போட்டுருவேன், எல்லா எல்லா கதவும் கிளிக் கண்டு எல்லாத்தையும் லொக்க போட்டுருவேன். ஆனா இப்ப வந்து இப்ப இருக்கிற காருக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் பண்ணி போ ஆரம்பிச்ச உடனே லோக் விழுகுது. அப்படி விழாம ஏதும் இருந்தாலும் நான் அதை பார்த்து இருக்க லொக்க போட்டுருவேன். அது ஏன்னு தெரியாது, எல்லாரும் கேட்பார்கள் என்னுடைய வீட்டு.
1: அது நல்ல ஒரு விஷயம் தான், இப்போ மனிதர்கள் கொஞ்சம் பயப்படணும்.
0: இல்ல சொல்ல முடியாதானே, இப்ப அது ஹைவேல எவ்வளவு ஸ்பீடா நாங்கள் வந்தாலும் ஏதோ ஒரு பயம் இருக்கும் எங்களுக்கு. மற்றது சின்ன டிராபிக்ல ஹைவேல நிக்கும், இரவு நேரத்துல ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்துட்டா அப்படியே லைனா எவ்வளவோ வாகனங்கள் நிக்கும், இருந்தாலும் பக்கத்துல எல்லாம் காட்டு பகுதியா கொஞ்சம் இருக்கும், அந்த பயத்துல நாங்கள் ஒக்க போட்டுருவேன். அவ்வளவு ஒரு பயம்.
1: ஏதாவது அனிமல்ஸ் பிரச்சனை அப்படியா?
0: அனிமல்ஸ் வருமண்டி இல்ல சொல்ல முடியாது, இருட்டு பகுதியில சக்கன் வந்து யாரும்
1: நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதாவது இப்ப இருட்டு பகுதியில பகல்ல இருந்தாலும் எப்ப இருந்தாலும் காருக்குள்ள போகும்போது ஃபுல் லாக் பண்ணி இருக்கிறது நல்லதுதான். ஏசி எல்லாம் போட்டு ஏசி இல்லாட்டியும் திறந்து போடலாம்,
0: நல்லதுதான்.
1: அதாவது நம்மளோட மனிதர்களை எப்படின்றது சொல்ல முடியாது,
0: சொல்ல முடியாது. மற்றது இனி ஹைவேல இங்க எல்லாம் சில அந்த பயணிகள் நடந்து செல்றவர்கள் அங்க இருந்து ஒரு சின்ன சின்ன கிராமங்கள்ல இருந்து வழியில வந்து ஹைவேல நின்று இப்படி கைய தங்களுக்கு லிப்ட் தர சொல்லி காட்டுவார்கள். அப்ப அவர்கள் உடுப்பு ஆனா அது கொஞ்சம் பயங்கரம். இங்க எல்லாம் ஏறிக்கொண்டு போய் அரவாஸ் தூரத்துல டக்குன்னு கத்திய வச்சு அங்க விடு இங்க விடுண்டா அப்படி எல்லாம் சொல்லி தள்ளி விடு.
1: இந்த விஷயம் இந்த ஒரு விஷயம் எடுத்து வந்தப்ப எனக்கு ஒரு ஞாபகம் பண்றது, என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு வேலை செய்யறாரு, அவன் இப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு அல்ல சாரி நடந்துட்டு இல்ல, அந்த ஆளு டூ வீலர்ல போறான்,
0: டூ வீலர்ல.
1: ஆமா ஆமா. அப்ப ஒரு ஆளு வந்து பேக் எல்லாம் மாட்டிட்டு இப்படி வந்துட்டு கை காட்டிட்டு எனக்கும் லிப்ட் கொடுங்கன்னு சொல்லி அந்த ஆளு பின்னாடி
0: ஏறிட்டேன்.
1: அப்படி டவுனுக்குள்ள போயிட்டு இருக்கும் போது அந்த ஆளு பாதி வழி இருந்து இறங்கி போச்சு. கடைசியில இந்த ஆளோட பேசு காணும் என்னுடைய ஃப்ரெண்டோட
0: பாத்தீங்களா, வெள்ளை இனத்தவர்கள் பயம் இல்லாம ஏற்ற அவர்களுக்கு எப்பொழுதும் அந்த வாக்கி டாக்கி வேலை செய்து கொண்டே இருக்கும் அவர்களுக்கு. அப்ப அவங்க அவங்க அந்த தொடர்பிலேயே இருப்பாங்க, அவங்க பயம் இல்லாம ஏத்துவாங்க, தங்களுக்கும் துணையா இருக்க சொல்லி போட்டு பயம் இல்லாம ஏத்துவாங்க. அது எப்படி என்ன தெரியாது, நாங்களெல்லாம் பார்த்துக்கொண்டு நாங்க அந்த அவங்கள கண்டோன்னதான் கொஞ்சம் ஸ்பீடா அமர்த்தி கொண்டு போவாங்க. பயம்
1: இல்ல, வேற இந்த பேயோட ஒரு சின்ன கதையும் கூட
0: சொல்றேன். எங்க
1: இப்போ எனக்கு எல்லாம் சின்ன வயசு இருக்கும் போது வீட்டு பக்கத்துல எலக்ட்ரிசிட்டி போஸ்டே இல்ல, எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரீட் லைட் இல்ல, ஸ்ட்ரீட் லைட் இல்ல வீட்டு அந்த பக்கமே அந்த ஊர்ல கரண்ட் இல்ல. அப்போ ஆமா அந்த காலகட்டத்துல வந்து ஒரு 7 மணி 8 மணி எல்லாம் 7.5 8 மணி எல்லாம் ஆச்சா, 8 மணி எல்லாம் ஆகும்போது நம்மளோட வீட்டுக்கு மேல வந்து இந்த கல்லுகள் சின்ன சின்ன கல்லுகள் எல்லாம் தூக்கி வீசும்.
0: என்ன வீசுது?
1: அது எல்லாரும் நினைக்கிற பேய்ன்னு, ஆனா அது பேய் கிடையாது. இல்ல அந்த காலத்துல வந்து இந்த சாராயம் இருக்கு, சாராயம் வெள்ளை கலர்ல, அதெல்லாம் குடிச்சு அதெல்லாம் குடிச்சிட்டு அந்த ஆளுகள் நார்மல் மைண்ட்ல கிடையாது. அது வந்து இது குடிச்சு தண்ணி அடிச்சுட்டு அந்த ஒரு மைண்ட்ல வந்து ஆம்பளைங்களெல்லாம் அதிகமா இல்லாத வீடுகள் இருக்குது, பொம்பளைங்கள குழந்தைகள்
0: இருக்கிற வீடுகளுக்கு கல் அறிவாங்க,
1: கல் தூக்கி வீசும். அப்போ இவரு நினைக்கும் இது பேய் வந்து. ஆமா அப்படியும் சில ஆளுகளும் செய்திருக்கு, என்னுடைய வீட்டுல அப்படி செய்திருக்கு, எனக்கு ஞாபகம் இருக்கு, நல்லா ஞாபகம்
0: இருக்கு. அதாவது
1: ஆளை கண்டுபிடிச்சிட்டு ஒரு நாளைக்கு அது பேய் கிடையாது, பக்கத்து வீட்டுல ஆளு
0: பக்கத்து வீட்டாக இல்ல. மற்றது அதுக்கு ஒரு பேர் வச்சிருவாங்க, எரியான் கண்டு வச்சிருவாங்க. கல்லு சத்தம் கேட்டானே அந்த எரியான் எரியுதுன்றாங்க, அதெல்லாம் பாருங்க எப்படி எல்லாம்
1: ஆள கண்டுபிடிச்சிருக்குதுன்னு நினைச்சு சொன்னேன். அப்பவே நீங்க நினைச்சு பாருங்க, அது பேய ஆளும்.
0: அது உண்மை, அது ஆக்கள் தான் செய்யறது உண்மையா. பாக்கலாம், இப்ப யாருக்கும் வேற கல்ல. மற்றது நான் இப்ப ஒரு வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன், அனுப்பக்கூடிய ஆக்களுக்கு பாருங்க. அமைதியா கந்தனராஜ் மாமா அமைதியா இருந்துட்டு அந்த வீடியோவை அனுப்பியிருக்காரு.
1: இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்த உடனே இங்க இந்தியாவில இருக்க நம்ம எம்டிஆர் ஒருவரோட தோக்கம் போயிருக்குன்னு நினைக்கிறேன்.
0: யார் யாருக்கு வேணுமோ எல்லாரும் கை உயர்த்தனேன் நான் அனுப்புறதுக்கு. நான் அனுப்புன அப்புறம் இப்படி நீங்க அனுப்பிட்டீங்க பாருங்க. இது என்னன்னா இது எங்களுக்கு சந்தேகமா மாமா எனக்கு அனுப்புனது இப்ப எல்லாருக்கு.
1: இதுப்போ இன்னைக்கு எம்டிஆர் அசம்பிள நேர்களை கொஞ்சம் அதிகமா வேற நினைக்கிறேன். யாரும் இன்னைக்கு தூங்காது,
0: நான் ஒரு 3 மணி மட்டும் நினைச்சது. சூப்பர் சூப்பர், சரி நல்லது. நன்றி நன்றி நன்றி
1: நன்றி வணக்கம்
0: நன்றி வணக்கம். யார் யாருக்கு அந்த வீடியோ வேணுமோ எல்லாரும் நீங்க கைய உயர்த்தன, நான் உங்களுக்கு அனுப்பி விடுறதுக்கு. சரியா, நான் நினைச்சேன் ஏதோ பாட்டு தான் மாமா அனுப்பி இருக்கிறார், சரி அனுப்பிடலாம்னு யோசிச்சேன். எத்தனை பேருக்கு அந்த வீடியோ பார்க்க போறீங்க பேய் நடந்து போறத என்பதுக்கு கைய வைத்துங்க பாக்கலாம். என்ன இன்னைக்கு நிறைய பேரை காணையில பேய் கதை கழிச்சோன்னு எல்லாரும் வராம விட்டுட்டீங்களோ தெரிய இல்லை. சரி, பாட்டை தொடருவோம் நாங்கள். எங்களுடைய ஈஸ்வரி அம்மாவுடைய பாட்டு, ஈஸ்வரி உங்களுடைய பாடல் தொடர்கிறதா?

மன்னிக்கணும், பேய பத்தி பேசணும்னு நிகழ்ச்சியை மாறிட்டு பாருங்க. நான் பாடல மாறி போட்டுட்டேன். ஈஸ்வரி, உங்களுடைய பாடலை நான் எடுத்து வந்து விட்டேன். முத்துவேல் கேட்ட பாடலை எடுத்து வர்றதுக்கு அன்று வந்ததும் இதோ எல்லாம் மாமா அனுப்பின படத்துல இருக்குது. இவ்வளவு நேரம் துணிவா பேசிக்கொண்டிருந்த எனக்கு பாருங்க, இப்படி என்ன செய்யலாம் மாமாமா நீங்க. சரி, இந்த பாடல் வந்து இப்ப முத்துவேலுடைய பாடல் காத்திடைக்கு வருகிறது. நேர்கள் காற்றலைக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145119739 மற்றும் இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு வர வேண்டும்.

0: காற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம், உங்களுடைய தருமபுரி மோகன். மோகன்
1: மேடம்
0: என்ன, நீங்க எங்க போயிட்டீங்க மோகன்?
1: மேடம் கொஞ்சம் பிஸியா இருக்கட்டும் மேடம், பிஸியா இருக்கட்டும் மேடம்.
0: தம்பி திருமணம் ஆனதுல இருந்து நீங்க பிஸி ஆயிட்டீங்க. அன்றைக்கு போய் பேசிட்டு உங்களுக்கு உடல் நலம் எல்லாம் நலமா இருக்கா? இப்ப நலமா வந்துட்டீங்களா?
1: நல்லா இருக்கு மேடம், நல்லா இருக்கு மேடம்.
0: நல்லா நல்லா உங்களை காண, உங்களை காணல, முருகனை காணல.
1: கனடா
0: நல்ல வெள்ளை வெள்ளே ரெண்டு ஸ்னோ இப்பவும் கொட்டிக்கொண்டிருக்கு.

0: உங்களுக்கு உங்களுக்கு தென்பட்டுச்சா அப்படி ஏதும் அதே ஒரு?
1: இல்ல மேடம், நைட்ல படுக்கும் போது அழுத்தம் இல்லைங்க மேடம்.
0: என்ன வரும் படுக்கும் போது?
1: அழுத்துறது, அப்படியே
0: அழுத்துறது, அழுத்துறது, அழுத்துறது.
1: அப்புறம் மேடம் தனியே நடந்துட்டு இருக்கும் போது அப்படியே ஒரு சின்ன செடி இருந்தாலும் இல்ல ஒரு பாறை இருந்தா கூட அது எதுவும் அங்கேயே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் உண்டாகும் மேடம்.
0: ஃபீல் உண்டாகும் அந்த ரோட்ல எங்கேயோ குந்து கொண்டு இருக்க மாதிரி.
1: ஆமா மேடம், ஆமா மேடம், நைட் வேலையில அது மாதிரி எல்லாம் ஃபீல் உண்டாகும்.
0: ஃபீல் உண்டாகும். ஆனா கிட்ட போய்
1: வந்து பாத்தீங்க
0: அப்படின்னா நீங்க கிட்ட போய் பாக்குறது இல்ல தானே, அது என்னண்டு?
1: இல்ல மேடம், இல்ல மேடம், இப்ப இருந்தா பாத்துறேன், சின்ன வயசுல பாத்து ரொம்ப பயப்பட்டு இருக்கேன். பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப கொஞ்சம் பயந்தம் மேடம், என்னதான் இருந்தா கூட ஒரு சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த பயம் வந்துருது. இப்ப உங்களுக்கு ஒரு 6 மாசம் முன்னாடி சொன்னோம் பாத்தீங்களா,
0: சொல்லுங்க என்ன கதையா?
1: தனியா போய் 6 மாசம் நான் தனியா போய் உட்காந்துருக்கு மேடம், புதுக்காட்டு பக்கா
0: அதுலாம் போய் இருந்துட்டு வானிங்க, உங்களுக்கு பயம் இல்ல தானே?
1: இப்ப கொஞ்சம் பயமா இருக்கு மேடம்.
0: என்ன நடந்தது கண்டிங்களா நீங்க?
1: இல்ல இப்ப ஒரு 2-3 பேர் மறுபடியும் இறந்துட்டாங்க அதே இடத்துல. அவங்களை அப்படியே கொஞ்சம் அவங்க அப்படியே பக்கத்துல வர்ற மாதிரி, அவங்க ரொம்ப நெருங்கிய மனிதர்கள் அல்லவா?
0: அது உங்களோடு சேர்ந்து பழகினவர்கள் அங்க தானம் செய்திருக்கிறீங்களா? அதுல கொண்டு?
1: ஆமா ஆமா ஆமா, திடீர்னு அப்படியே நம்ம அவங்க எதிரில இருந்து நிக்கிற மாதிரி, அவங்ககிட்ட பேசுற மாதிரி அப்படியே நம்ம ஒரு பயம், நம்ம மனசுதான் சொல்லுது தவிர பேய்ங்கிறது உண்மை இல்லைங்க மேடம்.
0: உண்மை இல்ல,
1: உண்மை இல்ல, ஆனா ஆட்டோமேட்டிக்கா அது நம்ம கற்பனை பண்ணாவே அந்த அப்படியே சமயத்துல வந்து நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உண்டாது.
0: அது தெரிஞ்சவங்க இறந்துட்டா அது நீங்க அதை யோசிக்கிறீங்க இல்ல?
1: ஆமா மேடம், ஆமா மேடம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு நான் எங்க அப்பா அண்ணா போச்ச இடத்துல எல்லாம் பயம் இல்லாம அங்கேயே போய் நைட்டு 10-11 மணி வரைக்கும் அங்கேயே நின்று இருக்கும் மேடம்.
0: அது என்னடா, நீங்க உங்களோட உறவு, உறவு அதனால நீங்க
1: பயப்படையில? பயம் இல்ல, பயங்கரமான இருட்டுல கூட அங்கேயே குளியாண்ட போய் நின்றுட்டு
0: இருப்பேன்.
1: இப்ப போறதுலயும் மேடம் மறுபடியும் 2 பேர் இறந்துட்டாங்க.
0: எப்படி இறந்தாங்க அவங்க?
1: கொஞ்சம்
0: மனசுல நோய் வந்து வந்தாங்களா?
1: ஆமா ஆமாங்க மேடம், ஆமாங்க மேடம், ஆமா மேடம். ஒருத்தர் ஒண்ணு சூசைட், அதனால வந்து பாத்தீங்கன்னா மனசுல இப்ப கொஞ்சம் பயம் இருக்கு மேடம்.
0: பயம் இருக்குது உங்களுக்கு? சூசைடுக்கு
1: பயம் இருக்கு மேடம். மேடம் ஆமா மேடம், ஆமா, அதுக்கு பயப்பட்டு ஆகும் இல்லையா?
0: அதுதான்,
1: அதனால கொஞ்சம் மனசு குழப்பமா இருக்கு.
0: குழப்பமா இருக்குது, சரி, அது ஒன்றுக்கு நல்லதுதான். நீங்க அங்க போவேணா? நீங்க அங்க இருக்கும் போதே நாங்க யோசிச்சேன், நானே யோசிச்சேன், இவர் எதுக்கு அங்க
1: போறாரு?
0: மறக்கிறது நல்லா இருக்குது. அப்படி எல்லாம் நீங்க என்ன திங்க் பண்ணல, அது சரியா? ஒரு அன்பு உறவு இணைஞ்சிட்டா அவரு எனக்கு முழுமையாக ஞாபகம் இருக்கும். அப்படியே சரி, ஒரு அன்பு தொடங்குறதுல ஒரு பாட்டு சொல்லுங்க எனக்கு. ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ரெண்டு தொடங்குற ஒரு ரெண்ட சொல்லுல பாட்டு தொடங்குற பாட்டு வந்து சொல்லுங்க உங்களுக்கு இன்றைக்கு விருப்ப பாடல்.
1: ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி.
0: ஒருவன் ஒருவன் முதலாளி. அது முந்தி உங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
1: ஆமா மேடம், நல்ல கான்ஸ்டன்டான பாட்டு மேடம்.
0: எப்படி இருக்கிறாரு உங்களோட தம்பி? தம்பி எப்படி இருக்கிறார்?
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கிறாங்க மேடம். மேரேஜ் லைஃப் நல்லா போயிட்டு
0: இருக்கு. எங்கட கருப்பழகன் தர்மபுரி ஆள்றாருங்க.
2: ராஜகுமார்
0: அடே அப்பா, அடே அப்பா,
3: தர்மபுரி ராஜ்
0: பாத்தீங்களா ஆள்றாரு
2: மேடம். நீங்க குடிச்ச க்ளூ தான் மேடம்.
0: தலைவர் ஆனா வீட்டுல பயம், வலி என்ன வீட்டுல, எலி வலி
2: வீட்டுல, எலி
3: அம்மா. இப்ப பாருங்க, நானு 2 மாடி ஏறி பேசிட்டு இருக்கிறேன், கேட்டக்கூடாது.
2: அவ்வளவு
3: நீங்க வேற எடுக்கிறதுல கீழே வந்துட்டு அவரு எடுக்க.

0: வீச்ச வருது, அதுக்கோசரம்
1: டெக்னாலஜி
0: காப்பாத்திருக்காங்க.
2: எல்லாரும் அந்த நெட் இன்டர்நெட் காட்டிடுறாங்க, டவர் தான் இன்டர்நெட். ஒருத்தர் போன்ல எடுத்து பேசுவாரு, பேசும்போது பேசிக்கொண்டு இருக்கும்போது மனைவி வர்றாங்க, டக்குன்னு கட் பண்ணி வச்சிருவாரு. அப்ப வச்ச உடனே என்ன நடந்தது எடுத்தா சொல்லுவாரு, அது
1: பயம் கலந்த மரியாதை மேடம்.
2: பாருங்க எவ்வளவு உண்மையிலே அந்த நெட் வந்து எவ்வளவு ஆண்களை காப்பாற்றுதுன்னு பாத்தீங்களா?
1: கண்டிப்பா கண்டிப்பா, அதே பிளீன் தி பிளாங்க்ஸ் மாதிரி அந்தந்த இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம்,
2: யூஸ் பண்ணிக்கலாம்.
1: ஆமா ஆமா, ஆனா உண்மையில வருத்தப்படாத வாலிப சங்கம்ன்றது நல்ல பட்டத்து
0: அடைமொழி.
2: என்னண்டு சொல்லுங்க சொல்லுங்க ராஜ்குமார்.
0: இல்ல இல்ல, இந்த முதல்ல டெஸ்ட் பண்ணீங்களா நீங்க என்ன மாதிரி பாட்டு கேக்குறீங்கன்னு ஆரம்பத்துல, அதனால சொன்ன வருத்தப்படாத வாலிப சங்கத்துலதான் பாடல் வேணும்னு.
2: அது நீங்க டெஸ்ட் பண்ணிருந்த நாங்க உங்களை சரியா அந்த நிலையில நாங்க
0: கண்டுபிடிச்சிட்டேன். பாடல் வச்சு கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, சைக்காலஜிக்கல் டெஸ்ட்
2: கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க அந்த அந்த ரகத்தை தான் சேர்ந்த நீங்க உங்களுக்கு என்ன நன்மை தீர்மை நடந்தது?
0: பார்வை
2: நீங்க கண்ணால பாக்குறீங்க இல்ல, பார்வையால என்ன நன்மை தீர்மை நடந்தது உங்களுக்கு?
0: நன்மை தீமைங்களா? பார்வையாலையா? பார்வை பார்க்காத என்னோட பிசினஸ் போகும். அடடா, ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட் போறாரு, வாடிக்கையாளர் போறாருன்னு போய் குறுக்கட்டி நான் வாங்கிடுவேன். என்னோட தொழிலுக்கு அதே மாதிரி அது நன்மை. இன்னொருத்தர் டார்ச்சர் பார்ட்டி வருவாரு, அவரை பார்த்தோன்னு அச்சச்சோ மாட்டி கும்பிடான்னு இப்படி திரும்ப அப்படி போயிருவோம். அது ஒரு அது ஒரு நன்மை. அவாய்ட் பண்றதுக்கும் பயன்படுது இல்ல பார்வை. வராப்பா வராரு வராருன்ட்டு.
2: நீங்க எங்கேயாவது உத்து பாக்கும் போது மனைவி கேட்டிருக்காவ என்ன, நீங்க அங்கேயே உத்து பாக்குறீங்க என்ன அப்படி ஏதாவது கேட்டிருக்காவ?
0: நீங்க வேற இப்ப வண்டி ஓட்டிட்டு போகும்போது காலையில உட்காந்து வருவாங்க, சத்தம் அமைதியாச்சுன்னா டக்குன்னு திருப்பி பாப்பாங்க, ஏன்னா சத்தம் காணுவாங்க பேசிட்டு போகும்போது.
2: எதுக்கண்டா இவர் சைலண்டா, தன்னோட கதைக்காம அங்கான ஏதாவது ஒன்று பாக்குறவான்னு
0: சத்தம் நின்றுச்சுன்னா என்ன சத்தம் காரான்னு திரும்பி பாப்பாங்க. நான் சைடு மிரர்ல பாப்பாங்க, நம்மள ரைட் சைடு மிரர்ல குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி யார் நேர்ல வந்தாலும் பாக்கலன்னு சொல்லுவேன், கேப்பாங்க அவங்க வந்தாங்க பாத்தேன்னு வச்சுக்க பிரச்சனை நான் பாக்கலையேன்ற வண்டி ஓட்டும்போது யாரையுமே பாக்க மாட்டேன் அருமையான போய்
2: சொல்லிடுறேன்.
0: அவங்களுக்கு தெரியும் நான் போய்
2: போனாங்களா
0: உங்களுக்கு பாக்கலன்னு சொன்ன. அப்படியா, நான் பாக்கவே இல்லையன்னு. நேருக்கு நேரம் இருந்தாலும் சரிங்க, டிராபிக் சிக்னல் இருந்தாலும் சரி, பாக்கவே இல்லையே பக்கத்துலன்னு சொல்லிடுறோம். அப்பதான் நமக்கு சேஃப்.
2: இப்ப மனைவி என்ன செய்வான்னா
1: இருப்பாங்க, அவங்க கேட்டுட்டே இருப்பாங்க, அடுத்ததா நம்ப மாட்டாங்க.
2: இல்ல இல்ல, மனைவி என்ன செய்வான்னா இவர் அதிகமா பாக்குற ஒரு பொண்ண, இல்ல அதிகமா இவர் பாக்குற பொண்ணை பாத்துட்டு சொல்லுவாங்க, அவ போறா கண்டிங்களான், எங்க போறா, எனக்கு
1: ஒரு கொஞ்ச காலமா எனக்கு கண்ணே தெரியுது.
0: கண்ணாடி போடலாம்னு சமாளிச்சிடலாம். பாருங்க, அடுத்த ஐடியா குடுக்கறேன்
2: பாருங்க. என்னோட ஐடியா என்னது, இந்த கண்ணாடி போட என்ன சொல்ல, நேருக்கு நேர்
1: பார்த்தேன் பேப்பர் பென்சில் எடுத்து குறிச்சு வச்சு சொல்லுங்க.
2: மனைவி ஏமாற்றுவது எப்படி, இல்ல இல்ல, மனைவி ஏமாற்றுவது என்பது அவனது சரியில்லை, மனைவியிடம் தப்புவது எப்படி,
0: தப்பிவது எப்படி, ஏமாற்றுவதுனா தப்பு.
2: இவ்வளவு பரிதாபமா இருக்கிறீங்களே,
1: லட்சம் பிரதி கொள்ளமா
0: பாருங்க, நிறைய டிப்ஸ் குடுக்கறோம்,
2: நிறைய டிப்ஸ் குடுக்கறீங்க,
0: நல்லா தலைப்பு குடுத்திருக்கீங்க, நிறைய நீங்க தலைப்பு நல்ல தலைப்பு குடுத்திருக்கீங்க.
2: நிச்சயம்
0: பார்வன் பார்க்காதே.
2: கோவைக்குமார் உங்களோட பேசுறதுக்கு இணைய இருக்கிற பொருங்க, அவரே இணைச்சிடலாம். அப்ப நீங்க பேசும்போது அவருக்கு அவருக்கு டிப்ஸ் நிறைய கிடைக்குமல்ல, அவரும் தப்புவாரு,
0: அவரு தான் நான்
2: இல்ல அவரோட அவரோட சேர்த்து நான் இணைக்கலாம் நீளுங்க அப்படியே. அப்ப என்னடா இந்த டிப், நேற்று வந்து நாங்க குஷ்பு இட்லியை பத்தி பேசியிருந்தோம், இன்னைக்கு நாங்க
0: நாகராஜ் வந்து போயிட்டாருங்களா,
2: இல்ல அவரு இன்னும் வரையில, பார்வைக்கு இன்னும் வரையில, அவர் வந்தா அவரே இணைச்சிடலாம். எங்களுடைய என்னென்னா இவரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், என்னென்னா அவர் தனியே தன்னுடைய முகத்தை மட்டும் போட்டு வச்சிருக்கார். யாரு, எங்களுடைய கோவைக்குமார்.
0: கோவைக்குமார் போட்டுக்கிறாரு,
2: போட்டிருக்காரு. அது எனக்கு அதுல
0: பார்க்காதே.
2: கோவைக்குமார் உங்களோட பேசுறதுக்கு இணைய இருக்கிற பொருங்க, அவரை இணைச்சிடலாம். அப்ப நீங்க பேசும்போது அவருக்கு அவருக்கு டிப்ஸ் நிறைய கிடைக்குமல்ல, அவரும் தப்புவாரு,
0: அவரு தான் நிறைய குடுக்கறது, அவரு தான் இருக்கிற.
2: நான் இல்ல அவரோட அவரோட சேர்த்து நான் இணைக்கலாம் நீளுங்க அப்படியே. அப்ப என்னடா இந்த டிப், நேற்று வந்து நாங்க குஷ்பு இட்லியை பத்தி பேசியிருந்தோம், இன்னைக்கு நாங்க
0: நாகராஜ் வந்து போயிட்டாருங்களா,
2: இல்ல அவரு இன்னும் வரையில, பார்வைக்கு இன்னும் வரையில, அவர் வந்தா அவரே இணைச்சிடலாம். எங்களுடைய என்னென்னா இவரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், என்னென்னா அவர் தனியே தன்னுடைய முகத்தை மட்டும் போட்டு வச்சிருக்கார். யாரு, எங்களுடைய கோவைக்குமார்.
0: கோவைக்குமார் போட்டுக்கிறாரு,
2: போட்டிருக்காரு. அது எனக்கு அதுல கண்டுபிடிச்சு அவரை இணைச்சு விட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. உங்களுக்கு காட்டித்தரணும் எப்படி இணைக்கிறேன், அப்ப நீங்க இணைச்சிருவீங்க.
0: இணைக்கிட்டுங்களா,
2: நீங்க இணைங்க, நீங்க அவர் இணைங்க, கோவைக்குமார் இணைச்சிருங்க, இணைச்சுங்க. எங்க கட்டிக்கார மாதிரி இணைக்க தெரியுமில்ல உங்களுக்கு. ரேவதியம்மா பாத்தீங்களா,
1: அவர் ஏதோ டிப்ஸ் எல்லாம் சொல்றாரு, அப்புறம் இணைக்க தெரியுமான்னு கேக்குறீங்க. பயங்கரமா டிப்ஸ் எல்லாம் புக் எல்லாம் படப்புறாரு, அவரை இணைக்க தெரியுமான்னு கேக்குறீங்க. என்னென்ன தெரிஞ்சு வச்சிருக்காரு, இணைக்க தெரியாதா,
2: அதுதானே இவ்வளவு டிப்ஸ் தெரிஞ்சவருக்கு இணைக்க தெரியாதா. போனவர் போக்குதாங்க இணைக்கிறேன்ட்டு. கோவைக்குமாரை இதுல நான் பதிவு செய்து வச்சிருக்கிறேன், இருந்தாலும் பரவாயில்ல, பாக்கலாம், உங்களோட இணைக்கலாமான்னு பாக்கலாம். கோவைக்குமாரை
0: எங்க, ஏதாவது
2: வந்துட்டாரா,
0: இணைக்க முடியலீங்களா அவரை,
1: கோவைக்குமார்
2: நீங்க கண்ணுக்கு தெரியாத
0: மாதிரி
2: குரூப்லயும் இருக்கிறார். நீங்க தனிப்பட்ட முறையா நீங்க போய் அவரை பாக்கணும், அவரோட முகம் எனக்கு தெரியாம இருக்கிறது. அதை இணைச்சு வச்சிட வேணும். அவரை கண்டுபிடிக்க முடியாம இருக்கு, அவரோட முகம் வருது இல்லையே. என்ன நடந்தது? அப்ப இளவரசர் இணைச்சிட்டு இளவரசர் சொன்னா இளவரசர் இணைப்பார். நீங்க இளவரசர் இணைச்சுக்கோங்க, இளவரசர் இணைச்சுக்கோங்க. நேரம் சரியாக இப்பொழுது 10:10. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ். எல்லாரையும் தெரியுது, கோவைக்குமார மட்டும் தெரியல. அதுதான் எனக்கு என்னன்னு தெரியல. வணக்கம் இளவரசு.
3: கோவைக்குமார்னு சொல்லிட்டு என்ன
1: இணைச்சிட்டாங்க?
2: நீங்க கோவைக்குமார எனக்கு கண்ணுக்கு தெரியுதுல்ல.
3: சரிங்க
2: இப்படி இணைச்சிருங்க, மூணு பேர் இணைக்கலாம். உங்களோட டிப்ஸ் பாப்போம். எதாண்டு
0: கோவைக்குமார் கூப்பிடறாரா? அவர் போட்டோ வருது.
2: வணக்கம் கோவைக்குமார்.
0: வணக்கம்மா. அம்மா வணக்கம்மா. ஐயா வணக்கம். ஐயா கோவைக்குமார் ஐயா வணக்கம்.
2: ரேவதி அம்மா
0: வணக்கம்.
2: ரேவதி அம்மா
1: வணக்கம்.
0: வணக்கம்மா.
1: வணக்கம்.
0: சரி
2: இப்ப நீங்க உங்களுக்கு
0: வணக்கம். ஐயா நல்லா எல்லாருக்கும் இணைப்பில் இருக்க அனைவருக்கும் எனது இரவு வணக்கம். நண்பன் கோவைக்குமார்.
2: சரி கோவைக்குமார், நேற்று நீங்க கருப்புக்கு வரையன பார்வைக்கு வந்திருக்கீங்க. உங்களுடைய அவர் உங்களுக்கு எல்லாம் தேவையான டிப்ஸ் கொடுக்கிறார். ராஜ்குமார்
0: நீங்க உங்களுக்கு தெரியாத சட்டத்திட்டங்களை வரானர்
2: கொடுங்க. முதல்ல மனைவியிடம் இருந்து எங்களை காப்பாற்றி
0: மனைவியிடம் நம்மளை காப்பாத்துறோம்.
2: தப்புவது எப்படி? இப்ப நீங்க வண்டியில போறீங்க, நீங்க வண்டியில போறீங்க சரியா? இன்னைக்கு நாங்க கொடுத்த சொல் பார்வை. இன்னைக்கு அப்ப இந்த கண்ணால அதுதான் இல்ல புறங்களே. அப்ப அந்த பார்வை என்னன்னா, பார்வையால நீங்க எவ்வளவு இன்னல்கள் சம்பாதிச்சிருக்கலாம். நீங்க சரியா, நீங்க பாக்காதத விடயத்தையே பார்த்தேன்னு சொல்லி அடியும் வாங்கிருப்பீங்க. சில நேரம் ஐயோ நான் பாக்க அப்படி
0: நடந்துருக்கேன் சந்திக்க போறோமா? ஒரு பார்வை பத்தலே இங்க வாங்கிட்டான் மனுஷன், அப்புறம் ஏக்கு இன்னொரு பேர் சந்திக்கிறோம்.
2: கேளுங்க ராஜ்குமார்,
0: பார்வை பத்தலே அப்புறம் ஏக்கு இன்னொரு சந்திக்கணும்.
2: இல்ல இவற்ற பார்வை, இவற்ற பார்வை மற்றவங்களுக்கு தான் இன்னல். அதுதான் இவர் சொல்ற.
0: இப்படி கொண்டு போறாங்க பாருங்கயா, எப்படி கொண்டு போறாங்க. யாருமே இன்னும் சந்திச்சிருக்க மாட்டாங்களா? பார்வையில இன்னும் சந்திச்சிருக்க மாட்டாங்களா? கோவைக்குமார் ஐயா 7 பஸ்ல ஏறினா போதாது இல்லையா? ஒரு ஊரே சுத்திட்டு வரலாம். 7
2: ஏறலாம். 7 என்ன
0: காந்திபுரம் டு காந்திபுரம் பஸ் நம்பர்ல ஏறுறீங்கல்ல? காந்தி பார்க் டு காந்திபுரம் அந்த நம்பர் சொன்னேன். புரிஞ்சு அது வந்து காந்திபுரம் டு கோயம்புத்தூர், காந்திபுரம் டு காந்தி பார்க் 7 இருக்கு. மத்த பக்கம் 7 இருக்கும்ல, அது எந்த ஊருன்னு தெரியும்ல? காஞ்சிபுரம் சொல்ல அஞ்சா நம்பர் சொல்லலாம்.
3: ஓ இந்த நம்பருக்குள்ள எதுவும் விடைய இருக்கா?
2: இவர் புரியாத தெரியாத மாதிரி கேட்டு அணுகிறார் உங்கள்ட்ட. இன்னும் ஏதாவது வித்தியாசமா இருக்காண்டு
0: ரெண்டு ரூட்டு கோயம்புத்தூர்ல மட்டும்.
2: அது ராஜ்குமார் வந்து உங்களுக்கு போற ரூட்டை சொல்றாருங்க. நீங்க ஒரு பக்கத்தால ஏதாவது விஷயம் இருக்காண்டு.
3: குறிப்பா ஏழா நம்பர் அஞ்சா நம்பர் சொல்றாரு, அதுக்கு தான் கேட்டேன். அதுக்குள்ள கேட்டா இருக்குமா விட இருக்குமா
2: கேட்டேன்.
3: ஏழு அஞ்சு சொல்றாரு, அதுதான் கேட்டேன்.
2: ஏழு அஞ்சுல காலேஜ்
3: பொண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் பாத்தீங்கன்னா எழுவதுல போலாம். எழுவதுலயும் பூரா காலேஜ் பொண்ணுங்களா தான் இருக்கும்.
2: நீங்க தனியா ஏழு மட்டும் சொன்னீங்க, அவர் பக்கத்துல ஒரு பூஜ்யம் போட்டார் பாருங்க, சைபர் ஒன்று போட்டார்
3: போட்டார்.
2: அவர் பாருங்க, அவர் அட்வான்ஸ் எழுபதுக்கு போயிட்டாருங்க. நீங்க பாவம் சின்ன பிள்ளை ஏழுல
3: நிக்கிறீங்க. நம்மளுக்கு எது வசதி அதுல போய்கிட வேண்டியதா.
2: இதுல இருந்து உங்களுக்கு விளங்குதா? எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கீங்க பாருங்க. இதுல இருந்து நீங்க பாருங்க, நீங்க போறதெல்லாம் ஏழா தான் இருக்கு. அப்ப நீங்க அதுல ஏறுனா உங்களுக்கு ஏழு உங்களுக்கு தொடங்க
0: வேண்டாம்.
3: ஏழு ஏறணும்னா கல்யாணம், அப்புறம் ஏழு வருது.
2: ரேவதி அம்மா, அதே மாதிரி கல்யாணம் ஆனவன்னு ஏழு தொடங்குதுன்னு சொல்றாரு இவரு. இது இது சரியில்லை. இது எங்க
1: ஏழு சனி
2: அது எப்படி? அது எப்படி? அதெல்லாம் நீங்களும் தெரிஞ்சுட்டீங்க. அது எப்படி ஏழு தொடங்கும் உங்களுக்கு?
1: அப்புறம் கோயம்புத்தூர் போறாங்க அவங்க.
2: இல்ல இல்ல, இவர் சொல்ற அதெல்லாம் விட்டுட்டாரு. இப்ப கல்யாணம் ஆனாலே தங்களுக்கு ஏழு தொடங்குதுன்னு ராஜ்குமார் சொல்ற. இதுல இப்ப
0: மட்டும் எல்லாத்துக்குமே ஏழு
2: இளவரசு
3: அப்பதான் நல்ல நேரம் போறாது.
0: ஆமா,
3: நல்ல நேரம். கல்யாணம் ஆனா தான் நல்ல நேரம் போறாது.
2: நல்ல நேரம்
0: போறாங்க. ஆமா
1: கல்யாணத்துல சீக்கிரம் தாலி கட்டுங்க, நல்ல நேரம் போயிடும். நல்ல நேரம் போய்
2: முடிஞ்சு இவ்வளவு நாளம் வாழ்ந்த நல்ல நேரம் முடிஞ்சது. அதோட இவங்களுக்கு
1: சீக்கிரம் கட்டுங்க, முடிஞ்சிடும்.
2: நல்ல நேரம் முடியுது, கட்டுங்கன்னு சொல்றேன். வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது கால் கட்டு என்று சொல்றது கல்யாணத்து அதுதான். நீங்க எவ்வளவோ எல்லாம் திட்டி திரிஞ்சு கட்டு, அதாவது ஒரு தடை இல்லாத ஒரு அவட்டு விட்ட கால மாதிரி திரிஞ்ச நீங்க அப்படி கால் கட்டு போட்டு உங்களை நிறுத்தி நல்லவனாக்கி சந்தோஷமா ஒரு ஒரு வட்டத்துக்கு வாழ வைக்கிறது தான் மனைவி என்ற ஒரு உருவம்.
1: ஆமா, கிளாப் கிளாப் பண்ண
3: வேண்டியதான்.
2: இரண்டா, உங்களுடைய நீங்க அனுபவிச்ச துன்பங்களை எல்லாம், நீங்க நீங்க இளம் வயதுல நீங்க எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. போய் அப்படி அது இது ஃப்ரெண்ட்ஸோட போய் அடிபட்டிருப்பீங்க, சண்டை பிடிச்சிருப்பீங்க, அல்லாடியாவது ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிருப்பீங்க. இப்படி கட்டா நாளியா திரிஞ்ச உங்க நீங்க அந்த துன்பங்கள் எல்லாம் இல்லாம உங்களை பாதுகாத்து அணைச்சு ஒரு வட்டத்துக்கு வச்சிருக்கிறதா மனைவி என்ற ஒரு உருவமும் அந்த ஒரு வாழ்க்கை. அதுக்கு பிறகு உங்களுக்கு சந்தோஷம் தான், எந்த ஒரு கவலையும் எந்த ஒரு கஷ்டமும் வராம அவங்க பாதுகாக்கிறாங்க உங்களை. எனக்கு முருகன் ஞாபகம் வந்துருச்சு உங்களுக்கு பேசணும். நன்றி நன்றி நன்றி மோகன் நன்றி மோகன் நன்றி நன்றி நன்றி.

0: நிகழ்ச்சியில இணைந்து கொள்ளும் என் நண்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம், எங்களுடைய சிந்தனை செல்வன் அப்பா, எப்படி இருக்கிறீங்க?
1: நன்றாக இருக்கிறேன். வணக்கம் மீரா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? தாழ்பால் போன்று
0: உதவியாளர்கள் வீட்டுல இப்ப அதாவது கல்யாணத்துல
1: கவனம் தட்டுவாங்க, முட்டுவாங்க, பக்கத்துல இருந்து சட்டம் போடுவாங்க, எல்லாம் பேசுதாங்க. 21 நூற்றாண்டு கண்டு கொண்டிருக்கின்ற வேளையிலும் பேய பற்றி பேக்கதையா வச்சு
0: கொண்டிருக்கீங்க? பயந்து பயந்து சொல்றாங்க. நீங்க என்ன, நீங்க
1: இல்லாதபடியாத்தான் பேய் என்று சொல்லுகிறார்கள். எங்க பேய் இருக்கிற சொல்லுங்க.
0: உண்மையா? அப்ப நீங்க காணலையா? உங்களோட
1: இந்த உலகத்தில் வாழும் மனித ஜென்மங்கள் எல்லாம் பேய் தான். அவருடைய மனத்தை பேய் மனம் என்று கூறுகின்றோம், பேய் கதை என்று கூறுகின்றோம், பேய் குணம் என்று கூறுகின்றோம். அந்த மனம் இப்பொழுது எனக்கு முதல் ஒரு அன்பு உறவு வந்துட்டு போனார் மோகன்.
0: மோகன்
1: போல் மனம் தான் பேய்.
0: உண்மை அவர் சொன்னார், மன பயம் தனக்கு இருக்கு.
1: மனம் தான் பேய். அது பயமாக இருக்கலாம், விரக்தியா இருக்கலாம், கற்பனையாக இருக்கலாம். மனம் எக்காரணங்களும் பேய் இதுவரை காலமும் யாரும் நிரூபித்ததில்லை. உங்களுக்கு தெரியும் நன்றாக, எங்கள் நாட்டில் கோவூர் என்று ஒருத்தர் இருந்தவர். கோவூர் வந்து பகுத்தறிவாளர். அவர் பேயை தான் காட்டுகிறேன், இங்கே வந்து காட்டுங்கள் எத்தனை சேலஞ்சஸ் எல்லாம் செய்தவர். யாராலும் அதை காட்ட முடியாமல் பேய் என்று இல்லாத ஒன்றை மனதிலே கற்பனை பண்ணி பார்ப்பதுதான் பேய். அது ரதீஷ் கேட்டது போல தனி வெள்ள வெள்ள உடுப்பு தான் பெறப்படுமா? அது என்ன வர்றேன்னா கலர் உடுப்பு வரலாம். அடுத்து அசைவுகள் ஓசைகளை கண்டவுடன், அமானுஷ்யமான சத்தத்தை கேட்டவுடன், காட்சியை கண்டவுடன் அவர்கள் பின்னக்கின்றார்கள். அதுக்கு இந்த எதையும் குறிப்பிட முடியாத ஆகவே அதுக்கு பேய் என்ற கதையை சொல்லிவிடுகிறார்கள். பேய் பசி என்று கூறுகின்றார்கள். இல்லாத ஒன்றை உற்பத்தியாகி அளவுக்கு மிகுந்த உணர்வு தான் பேய். பே ஓட்டம் ஓடுனானப்பா, பே கதை கதைச்சா, பே படமப்பா, பே சண்டப்பா,
0: பே வெயிலப்பா.
1: பே கூத்து, பே ஆட்டம், இதெல்லாம் மனப்பயமே தவிர அப்படி பே என்று ஒன்று உருவாக இருந்திருந்தா இந்த உலகம் ஒன்று இருக்க முடியாது. இப்போது புகைப்படங்களை அனுப்புகிறாரு அத்தனையும் கிரியேஷன்ஸ் பண்ணி அனுப்புவார்கள். வானத்தில் ஒரு விதமான நிறத்தோட இந்த முகில் கூட்டம் கருமூட்டம் அசையும் போது அதே தூர திருஷ்டி கண்ணாடியில பார்த்து படத்தை பிடித்து விட்டு பே என்று கூறுகிறார்கள். ஒரு மதில் ஒரு மதிலுக்கு பூனை வந்து பாயறத கண்டு இந்த நாள் பூனை பேய் உருவத்தில் வந்து பாயுதுன்றாங்க. பேய்க்காடுதான் சொல்றது, பேய்க்காட்டுதல் என்று பேய்க்காட்டுதல். உலகத்தில் பேய் என்று ஒன்று இல்லை, பே என்று ஒன்று இல்லை. இந்த மாந்திரவாதிகள் எல்லாம் பொய் பேசுகிறார்கள், இந்த அஞ்சரை மை போட்டு பார்ப்பவர்கள் எல்லாம் பொய் பேசுகிறார்கள். விஞ்ஞான யுகத்தில் விஞ்ஞானத்தாலே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எங்கே பேய் மனம் தான் பேய். சுடுகாடு இடுகாடுகளுக்கு சென்று எங்கட மனம் எங்கட உறவினர்களை எண்ணி எண்ணி வரும் போது அந்த நினைவுகள் அந்த மனங்கள் மனதிலே பதிந்திருக்கின்ற காட்சி அதை ஒரு பேயமாக உருவகித்து வருகின்றதை தவிர பேய்க்கு யாரும் உருவம் கொடுக்க முடியாது. யாரும் கண்ணா பேய் போன பேய் கதைகளை சொல்லி பேய் காட்டி கொண்டிருக்கிறார்களே தவிர
0: அப்படி சொல்லக்கூடாது.
1: அவற்ற மனப்பசம் பயம் அப்படி காணது. அதே பக்கத்துல எனக்கு இன்னொரு அருள் வந்து கூறுகின்றார். முன்னாலே உருவம் நேரம் அந்த டிரைவர் இவருக்கு தெரியாது. கேமராக பார்த்தோம்னா கேமராக பார்த்து ஒரு அடையாளம் தெரியும் தானே,
0: கேமராக தெரிஞ்சிருக்கு.
1: அதுக்கு கடம் பூரகணம் அந்த சின்ன பையனையும் மாத்திருக்காங்க. அந்த வாகனத்தை ஓடிந்து போனா தயிர ஒரு மணிக்கு ஒரு பயத்துலதான்
0: போயிருக்கிறார்.
1: பனிப்புகார் போயிருக்கலாம். பின்னால முன்னுக்கு இருக்கிற மரத்தினுடைய நிழல் முன்னுக்கு போவது போன்ற இருக்கணும். எங்க ஹெட் லைட் வெளிச்சத்துல லைட் பெரிய உருவமாக தெரியலாம். அவருடைய மன பயம், அவர் ஒரு உருவத்தை வச்சு அடுத்த வரையும் பயப்படுத்துது. ஆனால் பேயன்ற ஒன்றை வைத்து உள்ள பயப்பட்டு சின்ன வயதில் சில பழக்க வழக்கங்களை மாற்றி இருக்கின்றார்.
0: இன்னொரு விடயம் தெரியுமாப்பா, அந்த ஒரு நாள் ஹைவேல வரும்போது நீங்க சொன்னீங்க கார் முன்னுக்கு போயேல நிழல் தெரியுது அந்த காருக்கு முன்னால இந்த சைட்ல நிழல் ஒன்று ஓடிக்கொண்டு வருது. ஆனா முன்னுக்கு போற கார் தான் நிழல், இங்க இவ்வளவு தூரம் எங்கட காருக்கு கிட்ட வர மாதிரி தெரியறது. அது
1: அது காரணம் என்ன, அந்த காருக்கு முன்னும் பின்னும் வாகனங்கள் போகும்போது பின்னால போற ஒளி படும்போது முன்னும் அந்த ஓடிக்கொண்டு போற வாகனம் முன்னாலே வெளிச்சம் உருவம் தெரியும். அங்கிருந்து எதிர்நோக்கி வரும் வாகனம் வரும்போது அந்த வாகனத்தின் நிழல் பின்னாலே. நான் உங்களுக்கு வேடிக்கைக்கு கூறுகிறேன்,
0: நீங்க சொல்லி நான் கொஞ்ச நேரம் சிந்திச்சு பார்த்தேன் காரக்கா முன்னுக்கு அவ்வளவு
1: இருந்துச்சு. அதோடு ஒரு நித்திர போய்விட்டாரு போய்விட்டார். கிங்ஸ்டன் பகுதியில வரும்பொழுது நான் இளவள குறைந்த கிங்ஸ்டன்ல தான் வெள்ளை சீதலோட வாரதான்னு நான் சொன்னேன். நீங்க பயந்தப்பா ஏன் இப்ப இந்த கதையை சொல்றீங்க, ஜன்ன எல்லாத்தையும் இருக்கி இருக்கி மூடுங்க. அது பயம்
0: இல்ல உண்மையிலேயே கிங்ஸ்டன் அணியில கண்டிருக்கிறார்கள் சொல்லுகிறார்களே.
1: என்னதை கண்டிருக்கார்கள், வெள்ளை துணி ஏதாவது காட்டுல போற துணி பறந்து ஒரு கட்டையில பட்டுக்கிட்டு ஆடும் பொழுது கண்டு போய் கண்டுப்பான். வெள்ளை இந்த பொலித்தீன் பேக்குகள் பறந்து காரில் இருந்து பறந்து சென்று பக்கத்தில் உள்ள போஸ்ட் வெள்ளையா நிற்கும் பொழுது காட்டுக்கு ஆடும் பொழுது இந்த பயமான கண்ணுக்கு அந்த நேரத்தில் இரவு நேரத்தில் அப்படி என் எண்ணங்கள் தோன்றும்.
0: சொல்லிருக்க வந்து பேசி இருக்கிறது அது
1: ஒரு நாளும் அப்படி நடைபெறாது. பேய்கள் அந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. மொன்றியல் தமிழ் மாணவி ஒரு நல்ல சிறந்த ஊடகம், அந்த ஊடகம் நம்ப மாட்டாது. இந்த ஊடகத்தில் வந்த அனைத்து நேர்களும் மன உறுதி படைத்தவர்கள்
0: ஒன்றும் இல்லை.
1: படங்கள் கொண்டு காட்டலாம், உண்மையா படத்தை கொண்டு காட்டுகிறார்கள். இந்த நானும் பார்த்திருக்கேன் இந்த யூடியூப் கூகுள் போன்ற இடத்துல அவர்கள் தங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. அநேகமான ஆட்கள் பார்த்தால் யூடியூப் ஸ்தாபனத்தாலே அவர்களுக்கு பணம் கிடைக்கும். அதற்காகத்தான் அப்படி போவேன்.
0: இப்ப சந்திரபாணி மாமா உண்டு அனுப்பி இருக்கிறாரப்பா, அதன் அனுப்பிடம் பாருங்க.
1: அது ஒரு கிரியேஷன், அவரும் இங்கே ஒரு கிரியேஷனை கண்டெடுத்துருப்பாரு.
0: உண்மையிலேயே ரெண்டு பேர் பயந்து பேசுறாங்க பைக்ல போறாங்க.
1: அந்த பயத்துல போயிட்டு அவர் விழுந்து இப்படித்தான் ஒரு பயம் இல்லாத ஒருவன் மனப்பயம் உள்ள ஒருவனோடு ஒரு போட்டி
0: போட்டிருக்கான்.
1: ஒருவனுக்கு எந்த வேலையில எங்க போனாலும் பயம் இல்லையென்னு அவன் சொல்லுவான். ஆனால் அவனுக்கு உள்ளூர பயம் இருக்கின்றது. அவனுக்கு இவர்கள் போட்டி வைத்து நாலு நண்பர்கள் சேர்ந்து அவரை அனுப்புகிறார்கள் ஒரு சுடுகாட்டுக்கு. சுடுகாட்டுக்கு ஒரு ஆணியும் ஒரு சுற்றியலும் கொடுத்து அனுப்புகிறார்கள். அவர் போய் அந்த சுடுகாடு குறிப்பிட்ட ஒரு இடத்திலே அந்த ஆணியை அடித்து விட்டு வர
0: ஒரு மரத்துல அடிச்சிட்டு வரணும்.
1: ஒரு மரத்துல நடிச்சாமம் 12 மணிக்கு. இவர் இது சின்ன விஷயம் சொல்லி போட்டு அவர் கொண்டு போகிறார் ஆணியையும் சுத்திய உடனே இவர்கள் வீட்டுல இருக்கிறார்கள். அவர்கள் போகவில்லை அங்க அடித்து விட்டு வந்து எப்படி எப்படி வேற திரும்பி அங்க வரத்தானே வேணும். அவர் வந்ததன் பின்பு அதிகாலையில் போய் பார்க்கலாம் தான் அவர்கள் இருந்தார்கள் அந்த ஆணியை. அவர் ஆணியை நல்ல மனோதிடம் உள்ள தைரியமாக சென்று அந்த மரத்திலே ஆணியை அடித்து விட்டார். இது விட்டு திரும்பியவர் இறந்து விட்டார். என்ன காரணம்
0: அது நான் கேள்வி. எனக்கு அந்த கதையின் சாரம் என்னண்டா, அடிக்கும் போது அவர் குழுக்காய் ஷர்ட் போட்டிருந்தார். அத அப்ப அந்த ஷர்ட் கையையும் வச்சு ஆணியோட அடிச்சிட்டார். அப்ப அவர் எழுக்கும் போது மனப்பதட்டத்தில்
1: அவருக்கு உள்ள பயம் இருந்திருக்கு. அங்க பெய்யும் இல்லை ஒண்ணுமே இல்லை. பயத்தில் ஆணி அடியில் தடுமாறு தடுமாறு ஒரு கையில் ஆணியை தூக்கி பிடிச்சுக்கொண்டு மறு கையால அடிக்கும் போது இரவு நேரம் அந்த ஷர்ட் கை நீளமான கை அந்த கையிலே அதாவது ஷர்ட் கை துணியிலே ஆணி
0: மரத்தோடு
1: இருக்கப்பட்டது.
0: தீவிரமா
1: நான் அடித்து விட்டேன் என்று திரும்பின உடனே ரெண்டு வருஷம் அதிர்ச்சி
0: ஏற்பட்டது.
1: இவர்கள் போனவனை காணவில்லை என்று அடுத்த நாளோட ஐயோ போனவனை காணவில்லை பே அடித்து விட்டு இறந்து விட்டான். இங்கே வந்து பார்த்தால் அவர்தான் ஆணியால் தன்னுடைய ஷர்ட் துணியையும் சேர்த்து மரத்திலே அடித்து விட்டு திரும்பும் பொழுது அதிர்ச்சியினால் பயம் அந்த பயம் அங்கே மன தைரியம் இருந்திருந்தால் அவருக்கு அந்த பயம், நிதானம் இருந்திருந்தால் அவருக்கு அந்த வந்திருக்காது அவர் பயம் அந்த மனம் உள்ளூர பயம் இருந்து மனம் தான் பே மனம் தான் பே. இப்படி பல கதைகள் இருக்கின்றது. பேக்காட்ட வேண்டாம் பேப்பாட்ட கட்டி வேண்டாம் என்று ஒரு அந்த சொல்லை ஆரம்பித்து பல பாடல்கள் வந்திருக்கின்றது. நானும் ஒரு பாடல் கேட்கலாம் என்று நினைக்கிறேன்.
0: எங்கேயே சொல்லுங்கப்பா.
1: திருவிளையாடல் திரைப்படத்தில் ஒரு நாள் போதுமா என்ற பாடல். ஒரு நாள் போதுமா அந்த பாடலை
0: நல்ல பேக்கதை கதைக்க ஒரு நாள் போதுமா.
1: நான் சொல்வதுதான் சரி என்று இல்லை, என்னுடைய மனதுக்கு பட்டதையும் நான் அறிந்ததையும் என்னுடைய அனுபவத்திலிருந்து
0: கூறுகின்றேன். நீங்க குடுத்து வச்சவர் என்னண்டால் பிறந்து இத்தனை வருடங்களா, இத்தனை வருஷங்கள் உங்களுக்கு எத்தனையோ சர்வீஸ், நீங்க என்னோட பெரியவர். இதுகளை ஆழமும் நீங்க ஒரு பேய காணல, இதுதான் இப்ப எந்த ஆதங்கம் ஒரு பேய
1: அருகில் இருப்பவர்கள் பேய், என்னை சுற்றி இருப்பவர்கள்.
0: அப்பா எங்களை என்ன சேர்த்து பேய்
1: இல்லை இல்லை
0: பேச்சிருப்பு
1: கரைச்சலப்பா என்ன பேய் பிசாசு மாதிரியப்பா எல்லாம் பேய்
0: பேய்
1: பேய் என்ற பேய் என்ன ஐயன்னா பேய் என்று ஒரு சொல்ல வைத்து எத்தனை திரைப்படங்கள் காட்டியிருக்காரு. அத்தனை திரைப்படத்திலும் அவர்கள் உறுதியிலே அந்த பேய் ஒரு பொய் என்றதான் அவர்கள் காட்டு.
0: நல்லதப்பா, நன்றி நன்றி
1: நன்றி நன்றி வணக்கம்
0: நன்றி நன்றி. அப்பா இவ்வளவு சொன்னாலும் நாங்க கொஞ்சம் வேண்டாலும் நம்புறோமே. என்னடா சில பேர் கண்டார்கள், சில பேர் காணவில்லை என்றால், ஆனா அப்பா இதுவரை காலமும் சிந்தனை செல்வன் அவர்கள் அந்த பேய காணையில, அதனாலதான் அவர் அவ்வளவு துணிவா வந்து சொல்லிட்டு போற. சரி, காற்றலையில் இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் வணக்கம் அருள்.
2: பெரியப்பான் சித்தவுடன் நடந்தது அந்த மரப்பயம் சொல்ற, அதுக்கு உண்மை ஒரு காரணம், அவர் அந்த அவர் எங்க பெரியப்பான நல்ல விருப்பமானவர். அப்ப அந்த செத்தவுள்ள ஆண்டு இரவு இவர் லைட் போடாத பகுதியில போய் பாத்ரூம் போறது போனவர். அப்ப அந்த அவர் போனவர் தரம் வந்தம்மா அந்த முள்ளு கம்பியில கொழுவிட்டது. திரும்பி வரக்குள்ள முள்ளு கம்பில சரம் கொழுவிட்டது. ஆனா அவருக்கு அந்த சரம்பு சரம் வந்து முள்ளு கம்பில கொழுவினு தெரியாது. உடனே அவர் நாகராசா என்ன கூட நாகராசா என்ன உடனே கத்தினாரம்மா
0: கத்தினாரு
2: மறந்தார். பிரதான் தெரியும் சரம் தான் கொழுவி இருக்கேன், அதுக்கு முதல் அவர் யோசிக்கல. அது ஐயா சொன்னது ஒரு உதாரணமா சொன்னாரம்மா சம்பவம் இது.
0: உண்மை உண்மை அப்படி அப்படியெல்லாம் நடக்கிறது. என்ன மனப்பயத்துல எங்களுக்கு எதுவும் சில இடங்கள்ல கொழுவிட்ட நாங்க தடக்கப்பட்டு விழுந்துடுவோம். எங்களுக்கு
2: மனப்பயம்
0: ஹார்ட் வீக்கா இருந்தா அந்த நேரம் அவர்கள் இழந்து விடுகிறார்கள் உடனே. நன்றி நன்றி
2: ஐயாவுக்கு நன்றி
0: நன்றி
2: நன்றி அம்மா நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. பேயன்னு பாருங்க எல்லாரும் எவ்வளவு இன்ட்ரெஸ்டா கதைக்கிறீங்க. சூப்பர். என்ன பேயன்டா உங்களுக்கு ஒரு பயம் இல்லாம போச்சு எல்லாருக்கும். உண்மையிலேயே பேய கண்ணால கண்டவர்கள் இருக்கிறார்கள், இல்லாமல் இல்லை. செல்வகுமார் புதுக்கோட்டை நீங்கள் அழைப்புக்கு வந்திருக்கிறீங்க, நீங்க காட்டலைக்கு வர வேண்டும். நீங்க பேய கண்டுறீங்களான்னு கேட்கணும். நான் கேட்டிருந்தேன் யாருக்கு இந்த பேய் மாமா அனுப்பின படம் வேணும்ன்றே. மற்ற ஜெகபத் சாதி கண்ணா நான் ஒரு என்ற சொல்லில தான் பாடல் கேட்டிருக்கிறேன். நீங்கள் அதனால நீங்க அதுல ஒரு என்ற சொல் பாடல் வேணுமென்றால் அதுல எழுதி விடுங்க, நான் எடுத்து வருகிறேன். பாஸ்கர் பாஸ்கரன் நீங்களும் மாமா அனுப்பின படத்தை அனுப்ப சொல்லி அவ்வளவுதான் நீங்க கையை வைத்திருக்கீங்க. உங்களுக்கு அந்த படத்தை நான் அனுப்பி வைக்கிறேன், நீங்க பாருங்க. என்னடா உங்களுக்காவது கொஞ்சம் பயம் வருதான்னு பாப்போம். மாமா அனுப்பின படம் ஆனா அதே ஏதோ ஒரு பெண்ணுருவம் போறது போல தெரிகிறது. நல்ல முழுமையாக தெரியவில்லை தெரிகிறது. ஆனா அது ஒரு பெண் நடந்து உடுப்பு நல்ல உடுப்பு போட்டு நடந்து போற மாதிரி இருக்கு. மாமா எங்க மாமா இதை எடுத்த நீங்க நீங்க பாடல தொடர்ந்து கேட்கலாம். எங்களுடைய முத்துவேலுடைய பாடல ராஜா ராணி அரவாசிலேயே அப்படியே நிக்கிறாங்க.
3: வெகு நாளாக ஆசை
0: காட்டலையில் காட்டலையில் எங்களுடைய செல்வகுமார் வணக்கம். வணக்கம் செல்வகுமார், எப்படி இருக்கீங்க?
4: வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சோமா இருக்கு செல்வகுமார். நீங்க பேய கண்டிருக்கீங்களா செல்வகுமார்? முதல்ல அதை சொல்லுங்க.
4: நான் பேயவே பார்த்தது இல்லைங்கம்மா.
0: பார்க்கவே இல்லையா? துப்புரவுக்கும் நீங்க
4: ஒரு நாள் கூட பார்த்தது இல்ல.
0: பாக்கணும் போல ஆசையா இருக்கா உங்களுக்கு?
4: ஆசையா தான் இருக்கு. ஆனா பேயை பாக்கணும். ஒரு தடவை முன்னாடி ஒரு வெளியூர்ல ஒரு தடவை இருக்கும்போது 12 மணிக்கு சுடுகாட்டு கிட்ட அந்த கிராஸ்ல போயிட்டு வந்தா பேய் வரும், அதுக்கப்புறம் பாக்க முடியாது அப்படின்னாங்க. 11:30 வரைக்கும் அந்த ஒரு ஓரமா நின்னுட்டு 12 மணி கரெக்டா அந்த இடத்துக்கு போய் பாத்துட்டு ஒரு பேயும் வரலன்ட்டு வந்து கரெக்டா 12 மணி
0: ஒரு பேயும் வரலன்ட்டு வந்துட்டீங்க. ஆனா நீங்க போய் நின்று பாத்துருக்கீங்க?
4: நின்னு பார்த்தேன். எல்லாம் இந்த 12 மணிக்கு இந்த ரோட கிராஸ் பண்ண முடியாதுங்க
0: அப்படின்னாங்க.
4: அப்புறம் சரி வாய நானும் 11:30 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு 12 மணிக்கு அந்த ரோட கிராஸ் பண்ணிட்டு தான் வந்தேன்.
0: அவங்க ஏதோ ஒரு விடயம் அந்த இடத்துல ஏதோ செய்யறதுக்காண்டி இப்படி எல்லாரையும் பயமுறுத்துறது என்றுதான் நான் நினைக்கிறேன்.
4: அதுதான் ஔவையார் சொல்றாங்க, அகப்பேயை புரட்டி விட்டால் புறப்பே இல்லப்பா அப்படிங்கிறாங்க.
0: என்னென்ன இன்னொரு தடவை சொல்லுங்க.
4: அகத்துக்குள்ள இருக்கிற பேய் முதல் நீ துரத்து
0: துரத்து
4: புறத்துல கிடையாது, மனசுக்குள்ளதான் பேய்
0: இருக்குன்னு சொல்றாங்க. அது உண்மை.
4: உண்மை.
0: ஆனா எல்லாரும் இப்ப எங்க காட்டுறையில வர்றவங்க எல்லாரும் பேய் பயத்துல இருக்கிறாங்களே. இப்ப யாருமே பாட்டு கூட
4: அரசுமே இல்ல. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆத்மாதான் இயற்கை. அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து உயிர் வந்து எங்க இருக்கு, உடம்புல எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. கால அடிபட்டவனும் செத்து போறான், தலையில அடிபட்டவனும்
0: பொழைச்சிடறான்.
4: அப்ப காலையும் இல்ல தலையிலயும் இல்ல, உயிர் ஒரு இடத்துல இருக்கு
0: இருக்கு.
4: அந்த உயிராகப்பட்டது உடம்புக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல இருந்து இயக்கிக்கிட்டே இருக்கு மனிதனை. அந்த உயிர் தான் ஆத்மா. அந்த உயிர் வெளியே போயிருச்சுன்னா டெட் பாடிங்கிறாங்க, வெறும் பாடிங்கிறாங்க.
0: அந்த
4: காத்து எங்க போகுது யாரு இது வரைக்கும்
0: கண்டுபிடிச்சதே இல்ல. அந்த ஆத்மா
4: அந்த காத்து தான் ஆவிங்கிறாங்க. அத வந்து நம்ம வந்து இப்ப நம்ம ஆன்மாக்கள் வந்து வெளியே ஜீவகாந்தத்துல அந்த காத்துல கலந்தே இருக்கும், எல்லாருடைய ஆவிகளும் கலந்துதான் இருக்கும். ஃப்ரீக்வன்சி மாதிரி தான், எஃப்எம் ஃப்ரீக்வன்சி, ஏஎம் ஃப்ரீக்வன்சின்னு ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் இருக்கு பாத்தீங்களா. அந்த மாடுலேஷனை வச்சு இப்ப எஃப்எம் ஃப்ரீக்வன்சிக்கு எஃப்எம் ரேடியோ வச்சா எஃப்எம் எடுக்கும், ஏஎம் ரேடியோ வச்சு ஏஎம் ஃப்ரீக்வன்சில திருப்பினோம்னா ஏஎம் எடுக்கும். அது மாதிரி நம்மளுக்கு தேவைப்படுற பேய்களை நம்ம மனசுக்குள்ள நினைச்சா அது வந்து அட்டாக் பண்ணிக்குது. அதுதான் காரணமே, வெளிய வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது. வெளிய 1008 பிரச்சனைகள் பேயெல்லாம் சுத்துது
0: சுத்துது மனித உருவில சுத்துது.
4: நம்மளுக்கு ஒண்ணும் தப்பு கிடையாது. யாரு தவறு செஞ்சா அந்த பேய்க்கு யாரு தவறு செஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் அது பிரச்சனைய பண்ணுமே வெளிய. மற்றபடி ஒன்னும் இல்ல. ஆனா ஆத்மான்னு ஒண்ணு ஜீவன் சுத்துது எல்லா பக்கமும் ஆத்மா. எப்படி சூரியனுக்கு வந்து எரிபொருள் யாராவது குடுக்கறாங்களா? கேஸ் தீந்து போச்சு, விறகு தீந்து போச்சு அப்படின்னு. அந்த எரிபொருள் எங்க இருந்து அது எடுத்துக்குது சூரியன்?
0: அது இயற்கையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது.
4: அது எப்படி உருவாகும்? இத்தனை காண்டலமா எரிஞ்சுகிட்டே இருக்குமா?
0: இருக்குது.
4: எத்தனை கோடி வருஷங்களா, இன்னமும் எத்தனையோ வருஷங்கள் இன்னும் அது அழியாம இருக்கு. ஆனாலும் அந்த இயற்கை வந்து அது கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அது மாதிரி இந்த இந்த இந்த ஆன்மாக்களுக்கும் அழிவே கிடையாது.
0: கிடையாது.
4: இந்த இதுல இறந்துருவாங்க, இந்த உடம்புல அடுத்த கருமுட்டையில போய் இறங்கிடுவாங்க.
0: இறங்கிடுவாங்க.
4: அதெல்லாம் இருக்கு. ஆனா அதனால எந்த டிஸ்டர்பும் பண்ணாது, யாரையும் தொந்தரவு பண்ண மாதிரி யாரும் சொன்ன மாதிரி தெரியல. அது கோழை மனிதர்களுக்கு தான் அந்த மாதிரி மனசு அட்டாக் ஆயிக்கும். மனசு வந்து கோழை அப்ப சொன்னாரு பாருங்க, ஐயா அப்பா சொன்னாரு, சட்டையை வந்து கையில அடிச்சுட்டு ஆணி அடிச்சு பயந்துகிட்டு ஐயோ திரும்பின உடனே பேய் பிடிச்சி இழுத்துருச்சுடான்ட்டு மயங்கி அங்க
0: விழுந்த
4: பேய். மனசுக்குள்ள நல்லா உத்து நோக்கணும், இது உண்மையா பொய்யா. அவரு திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறார். அது மாதிரி எந்த பொருளையுமே உற்று நோக்குதல் இருக்கணும். ரோட்ல ஒரு துணி காயப்பட்டிருக்காங்க, அது ஆடுறத பாத்துட்டு ஐயோ பேய் வருன்னு பயந்துட்டு இருந்தோம்னா அது வந்து மூட நம்பிக்கையான ஒரு செயல் இல்ல. ஏங்கம்மா
0: நினைச்சு கொண்டு அப்படி பாக்குறாரு அவர்
4: தெரியறாரு அஜெண்டா ஓவியம்னு ஒவ்வொரு ஓவியம் இருக்கு, அது முகத்தை நம்ம மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே பார்த்தா அந்த ஓவியம் வந்து சிரிக்கிற
0: மாதிரி இருக்கு.
4: நம்ம என்ன மனநிலையில பாக்குறோமோ அது அப்படியே தெரியும்.
0: தெரியும், நிச்சயம் நிச்சயம்.
4: கண்ணாடி மாதிரி தான், கண்ணாடி தான் வாழ்க்கை.
0: வாழ்க்கை நிச்சயம். அப்ப இன்னைக்கு உங்களுக்கு ஒரு என்ற சொல்ல என்ன பாட்டு வேணும் செல்வகுமாருக்கு?
4: ஒரே முறைதான் உன்னை அந்த பாட்டு வந்துருச்சாமா?
0: ஒரே முறைதான் உன்னோட பேசி பார்த்தேன் அந்த பாட்டா?
4: ஒரு தனி பிரவீன் அந்த பாட்டுமா?
0: எடுத்து வர்றேன் நான்.
4: வந்துருச்சா
0: சொல்லலைங்களா?
4: சொல்லிட்டாங்களோ?
0: சொல்லிட்டாங்க, சொல்லிட்டாங்க. ஒரே முறைதான்
4: சொல்லிட்டாங்களா?
0: நீங்க ஒரு என்ற சொல்லல எடுக்கணும். ஒரு என்ற சொல்ல முன்னுக்கு வரணும். யாவது அம்மா கேட்டிருக்கிறோம், அதுக்கு அம்மா காண்டி என் அவ பாவம் ஆண்டாளம்மா அது சொன்னபடிவா தான். நீங்க ஒரு என்று ஆரம்பிங்க.
4: காஞ்சிபுரத்துல ஆண்டாளம்மா தானே?
0: ஆமா ஆமா.
4: அவங்களுக்கு அந்த பாட்டு கொடுத்துருவோம். நமக்கு வந்து ஒரே ஊரு, ஊரிலே ஒரே ஒரு ராஜா.
0: நல்ல பாட்டு அது.
4: அந்த பாட்டு போடலாம்.
0: ஒரே ஒரு ஊரிலே ஒரே
4: ஒரே
0: ராஜா. செல்வம், செல்வகுமார் ஒரு பாட்டு பாடுங்க பாப்பா, ரெண்டு வரி.
4: எனக்கு அவ்வளவு பாட தெரியாதுங்களா?
0: இத பாடுங்க. ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா. ஒரே
4: உங்க குரல் தெளிவா இருக்கு. உங்க குரல் வந்து சாவித்திரி குரல் மாதிரி இருக்கு.
0: ஐயா இப்பதான் கொஞ்சம் எல்லாரும் நிப்பாட்டிட்டு இருக்கிறாங்க. இப்படியே சொல்லி சொல்லி கொஞ்ச நாளும் ரெண்டு மாதம் எனக்கு நான் வராம இருப்பேன்.
4: பானுமதி அம்மா ஸ்டைலும் நம்ம சரோஜா தேவியோட குரலும் மேட்சிங்கா இருக்கு உங்களுக்கு.
0: ஆஹா, இப்படியே நீங்க இப்ப பாருங்க, எத்தனை பேர் வந்து எத்தனை எப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, கொஞ்ச நேரத்துல சாவுல் வந்து சொல்லுவாரு. இதுக்கு இதுக்கு ஏதாவது உண்டு?
4: என்ன சொல்லுவாரு
0: பாருங்களேன். ஏதாவது சொல்லுவாரு, அப்ப நீங்க கேட்டுக்குங்க.
4: அப்படியா? என்ன சொல்லுவாரு? சொல்லுங்களேன்.
0: ஏதாவது அப்படியே ஜாலியா ஏதாவது நக்கலா ஏதாவது சொல்லுவாரு. அம்மா சாவித்திரி அம்மா அப்படி எல்லாம் கூப்பிடுவாரு பாருங்க. இப்படியே சொல்லி சொல்லி. சரி, உங்களுக்கு அந்த பாடல் ஒரே ஒரு ஊர்லயே ஒரே ஒரு ராஜா அந்த பாடல் எடுத்து வர்றேன். சரியா?
4: ஓகே,
0: நன்றி நன்றி நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 12:51 எங்களுடைய முத்துவேலோட பாட்டு அரவாசிலேயே நிக்குது.

மலையின் சிகரத்தில், அழகிய ரயின் நதி ஓரத்தில், மாலைப்பொழுதின் சாரத்தில் மயங்கி திரிவோம் பறவைகள் போல். வாழ்வே வாழ.

0: இந்த பூமெத்தை பணியிட்ட பஞ்சு மெத்தையோ,
1: இந்த பூமிக்கு அவனிட்ட பட்டுச்சட்டையோ,
0: சித்திரம் போல் ஒரு முத்திரை இட்டாரோ,
1: இட்டாரோ
0: இன்பத்தீரிடையாடும் தேவதை போல ஆழ்

நேரம் சரியாக 12:54. இது கனடிய நேரம், இந்திய இலங்கை நேரம் சரியாக 11:25. நீங்கள் மலைக்கலம் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145129239. அடுத்த பாடல் காட்டலிக்கு வருகிறது, எங்களுடைய அருள் கேட்ட பாடல்.

பாடல் மாறிவிட்டது, அதனால மன்னிப்பு கேட்டுக்கொண்டு ஒரு பாடல் காட்டலையில் வேறொரு பாடலை எடுத்து வந்து உங்களுடைய பாடலை எடுத்து வரலாம் என்று இருக்கிறேன். அருள், ஒரு கூட்டிலே என்று தொடங்குற பாட்டு, உங்களுடைய பாடலை அடுத்த பாடலாக எடுத்து வரலாம் என்று இருக்கிறேன். இன்னும் ஒரு பாடல், ராஜவேல் ஒரு பாடல் கேட்டிருக்கிறார். அவர் ஆனந்த ஜோதி படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டிருக்கிறார். பார்க்கலாம் அந்த பாடல். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் என்ற அந்த பாடல், அந்த பாடலை காட்டிலையில் எடுத்து வரலாம் என்றிருக்கிறேன். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் என்ற பாடலை ராஜவேல், நீங்க நல்ல ஒரு விதமாக அப்படி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கிறது. ஏனென்றால் அதை நான் ஒளிபரப்பி அந்த பாடலை எடுத்து வரக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் சொன்ன ஒரு தாய் மக்கள் பாடல் வந்து ஆனந்த ஜோதியில தானா சரியா தெரியுமா? நான் தான் பிள்ளையா, நீங்கள் தப்பா சொல்ல மாட்டீங்க. பாடல் சரி, அந்த பாடலை நான் எப்படியும் எடுத்து வருகிறேன். உங்களுக்கு நேர்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 51 5149 51 9 5 1 9 2 3 7 9 என்ற இலக்கத்துக்கு நீங்கள் அடிக்கலாம். சரி, ஒரு என்ற ஒரு பாடலை எடுத்து வந்து உங்களுக்கு உங்களுடைய பாடலை எடுத்து வரலாம். ஒரு ஒரு என்று நிறைய பாடல்கள் இருக்கிறது. என் விருப்பமாக இந்த பாடலை எடுத்து வந்து உங்கள் பாடலை எடுத்து வருகிறேன்.

அந்த பாடலை முழுமையா எடுத்து வர முடியவில்லை. சரி, இருந்தாலும் ஒரு தாய் மக்கள் பாடல் காட்சலுக்கு வருகிறது. ராஜவேல், உங்கள் விருப்ப பாடல்?

இதான் சொல்றது, பேய் கதையெல்லாம் நீங்க சொல்லக்கூடாதுன்னு. பாத்தீங்களா, பாடல் எல்லாம் வர மறுக்கிறது. ஒரு தாய் மக்கள் என்ற பாடல், ஒரு தாய் மக்கள் அந்த பாடலே வர மறுக்கிறது. எல்லாம் மாறி வருது. எனக்கு நானும் பயந்துட்டேன் போல இருக்குது. எல்லாம் மனப்பெருமை தான். சரி, பாடலை எடுத்து வரலாம். ராஜவேல் பாடல் இதோ.

0: நேரம் சரியாக 1:06. இங்கே இந்திய இலங்கை நேரம் சரியாக 11:36. அடுத்த பாடல் ரதீஷ், நீங்கள் கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது, கேட்போம்.
1: ஒரு பொண்ணை நினைச்சு வந்தேன் தாயே.

0: மாத ஏழமானோ ஏற்றி வச்ச சத்பூரம் அம்மா நீ எங்களைத்தான் சேர்த்து வச்ச சந்தோஷம்
1: எல்லாருக்கும் வாழ்வு தரும் எங்க ஊரு மாரியம்மா கை மீது முளைக்கும் கொடி காதல் என்று சொல்லம்மா
0: காதலுக்கு தீ மீதிச்சே வந்துடு வந்துடு வந்து

நீங்க கேட்ட பாடல் வந்து ஒரு கூட்டில இல்ல, அது சிறு கூட்டில என்று நினைக்கிறேன். நீங்க பிள்ளையா கேட்டுட்டீங்க, சரி, என்றாலும் ஒரு என்று சொல்ற ஏதாவது பாடல் உங்களுக்கு எடுத்து வரலாம். இப்பொழுது அடுத்த பாடல் காற்றடைக்கு வருகிறது. மோகன், நீங்கள் கேட்ட பாடல் காற்றடை ஏழு பாடல்.

ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, பறிக்க கோடறி எதற்கு, பொன்னோ பொருளோ பொற்களம் எதற்கு, ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி.

மற்றவன் தொழிலாளி, விதிய நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதிய

அடுத்த பாடல் காட்டிலைக்கு வருகிறது. மிட்டில்டா, நீங்கள் கேட்ட பாடல் ஒரு தடவை சொல்வாயா? பொன்சேகர், நீங்கள் ஒரு பாடல் எழுதியிருக்கிறீங்க, அந்த பாடலை எடுத்து வருகிறேன். முடிந்தால் காட்டிலை இணையுங்க, அல்லாட்டி நான் அந்த பாடல் எடுத்து வருகிறேன். இதோ மிட்டில்டா, ஒரு தடவை சொல்வாயா? என்னை உனக்கு பிடிக்க வேண்டேன். கேப்பமா?

இந்த பாடல் மிச்சில்தா நீங்கள் விரும்பி கேட்ட பாடல். அடுத்த பாடல் காட்டிலைக்கு வருகிறது. எங்களுடைய செல்வகுமார், நீங்கள் கேட்ட பாடல் காட்டிலைக்கு வருகிறது. ஒரே ஒரு ஊரிலே என்ன என்ன நடந்தது? சரி, யூடியூப்ல வந்தா இப்படித்தான்.

ஒரு நிமிடம் உங்களுடைய பாடலை மீண்டும் நான் எடுத்து வருகிறேன். பாடல் முழுமையாக சரி, பாடலுக்குள் செல்லலாம்.

படித்திருந்தும் தந்தை தாயை மதிக்க மறந்தான். ஒருவன் படுக்கையிலே முள்ளை வைத்து பார்த்து மகிழ்ந்தான். படித்திருந்தும் தந்தை தாயை மதிக்க மறந்தான். ஒருவன் படுக்கையிலே முள்ளை வைத்து பார்த்து மகிழ்ந்தான். பிடித்த முயல் அத்தனைக்கும்

நின்று வந்ததெல்லாம் சொந்தமும் இல்லை, ஒரு துணையில்லாமல் வந்ததெல்லாம் பாரமும் இல்லை. சொந்தம் என்று வந்ததெல்லாம் சொந்தமும் இல்லை, ஒரு துணையில்லாமல் வந்ததெல்லாம் பாரமும் இல்லை. நன்றியுள்ள உயிர்களெல்லாம் பிள்ளை தானடா, நன்றியுள்ள உயிர்களெல்லாம் பிள்ளை தானடா. தம்பி நன்றி கெட்ட மகனை விட

பாடல் காற்றலைக்கு வருகிறது. எங்களுடைய சிந்தனை செல்வன் அப்பா கேட்ட பாடல், ஒரு நாள் போதுமா.

இன்றைக்கு பேய் கதை பேசியதுனால எல்லாம் குழப்பம். இது சிந்தன செல்வன் அப்பா கேட்ட பாடல் அல்ல, இது எங்களுடைய அருளு காக நான் எடுத்து வச்சிருந்த பாடல். இது அவருக்காகத்தான் இந்த பாடல். சரியா, அப்பா கேட்ட பாடல் ஒரு நாள் போதுமா? நான் அதை எடுத்து வரேன்னுட்டு இதை ஒளிபரப்பிட்டேன், மன்னிச்சு கொள்ளுங்கள்.

எப்படி நான் அருளுக்கு தெரிவு செய்த பாடல் ஒரு உற்சாகமாக இல்லை. அடுத்து எங்களுடைய சிந்தனை செல்வன் அப்பா கேட்ட பாடல் ஒரு நாள் போதுமா பாடல் காட்டிலைக்கு வருகிறது.

சரி நீதானா? சரி நீதானா? சரி நீதானா?

எல்லோருடைய பாடல்களும் அடுத்து வந்தாகிவிட்டது. இப்பொழுது அன்புறவர்கள், நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 5141 9 2 3 7 9 நேர்கள் வரும் பட்சத்தில் நான் 12:30 நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மற்ற நிகழ்ச்சிகளை எடுத்து வரலாம் நினைக்கிறேன். சரி, ஒரு என்று சொல்ல என் விருப்பமாக சில பாடல்கள் காற்றலையே தவளும், நீங்கள் இணைந்து கொள்ளலாம் உங்கள் விருப்ப பாடலோடு. முதல் பாடல், ஒரு என்ற சொல்ல முதல் என் விருப்ப பாடல்.

0: நேரம் சரியாக 12:22. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRF மற்றும் தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். இது இந்திய இலங்கை நேரம். இப்பொழுது நீங்கள் கேட்டது கனடிய நேரம். சரியாக 1:51. ஒரு என்ற சொல்லில் என் விருப்பமாக வந்த முதல் பாடலை நீங்கள் கேட்டீர்கள். நீங்களும் அழைப்புக்கு வந்தால் உங்களுடைய பாடல் ஒரு என்ற சொல்லில் நீங்கள் எடுத்து வர வேண்டும். காற்றடையில் இடம்பெறும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த பாடல் ஒரு ஜீவன் என்று தொடங்குகிறது இன்னொரு பாடல். என் விருப்பத்தில்
1: ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. இனி எனக்காக அழ வேண்டாம்,

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மத்திய தமிழ் வானொலியோடு இணைஞ்சிருக்கிறீர்கள். ஒரு என்ற சொல்லில் வரும் பாடல்களை நாங்கள் நேர்களை எடுத்து வர சொல்லியிருந்தோம். சரி, நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் நெருங்குகிறது. இது இப்படியே சொல்லி சொல்லி இவ போய் சொல்லுவாண்டுட்டு வராமல் கூடாது. நேர்கள், அன்பு உறவுகள், நினைக்கிறேன் சந்தன்ராஜ் மாமா இன்னும் வரல. நீங்க உங்களுடைய பாடல் என்னன்னு தெரியல. இன்றைக்கு பேயை பற்றி நாங்க பேசினதால பல அன்பு உறவு பயத்திலேயே வரையல. இந்த பேய் என்றா எல்லாருக்கும் பயமா இருக்குது. சரி, காற்றலை இணைந்து கொள்ளும் நீண்ட நாட்களுக்கு பின்பாக அவர் புது வருடத்துல இணைந்து கொள்கிறார். வணக்கம், லண்டன்ல இருந்து கிருஷ்ணா. கிருஷ்ணா,
1: நன்றி நன்றி, புது வருஷ வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்கள் குடும்பத்தார், உற்றார், உறவு, நண்பர்கள் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நலமா இருக்கிறீங்களா?
1: நன்றி நன்றி. நலத்து விஷயம் இல்லையா?
0: என்ன என்னண்டு, நலமா இருக்கிறீங்க தானே?
1: நலத்துக்கு சுகம் இல்ல, நலத்துக்கு சுகம் இல்லையா என்று சொன்னா நலம் தான், இப்போ நலம் தான்.
0: நலத்துக்கு குறைவு இல்லை என்று சொல்ல வேணா, நலத்துக்கு சுகம் இல்லையா?
1: நான் சரி, நீங்க எல்லாம் அறிவாளிகள் நீங்கள் தானே? மறந்து
0: இல்ல, கொஞ்சம் நலத்துக்கு சுகம் இல்லையன்றதை நான் கேட்க, உங்களோட நலத்துக்கு சுகம் இல்லாம போயினா போய் வேற ஏதோ நோய் வருத்தம் கிருத்தத்துல இருக்கிறேன்.
1: சரி சரி, நீங்க சொல்றது சரிதான், நீ நலத்துக்கு குறை இல்லையா? நன்றி.
0: இன்னொரு விடயம் இருக்கு, சுகமா என்று கேட்டால் சுகம் என்றது உடல் சுகம், அதாவது உடல் சுகமா இருக்கான்றது. நலமா என்று கேட்டால் மனநலம், உங்களோட மனம் நலமா இருக்கு. ஆனா உண்மையிலேயே எல்லாத்துக்கும் மனம்தான் காரணம் இல்லையா?
1: முடிவெடுக்கிறது
0: நீங்க. இன்னும் இன்றைக்கு எனக்கு வருத்தமா தான் இருக்குது, வெளியில போயினா சொன்னா அது வருத்தம் தான், உங்களுக்கு நோய் தான். எனக்கு எந்த நோயும் இல்லையன்னு தான் டாக்டர் சொல்றேன். அவன ஸ்மார்ட்டா போறேன்னு, இன்னும் கூட வருத்தமும் இல்ல.
1: நீங்க சும்மாட்டான ஆள் தானே?
0: இல்ல, அப்படி அதனால கொஞ்சம் அப்படி அழுதுகளுக்கு போகணும் சொன்னா தான் அவங்க எங்களை பாப்பாங்க, இல்லாட்டி பாக்க மாட்டாங்க.
1: சரி, அதையும் காசு கொடுத்து நாங்க பாக்கீங்க வந்து பாப்பாங்க. இந்த புரிய என்னன்னு சொல்றது, இந்த உதவி மூட்டமெல்லாம் டாக்டர் மேல பெருசா பண்ணிக்க மாட்டாங்க. அப்ப நீங்க வந்து காசை கொடுத்தான் பாப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
0: உடனே பாக்குறேன்டா. இங்கேயும் இப்ப மொன்ட்ரியல்ல எல்லாம் காசு கொடுத்து இப்ப எல்லாம் செய்யறதுக்கு வந்து கொண்டிருக்கிறோம் நினைக்கிறேன். அல்லாட்டி இங்க நாங்க எல்லாம் காவல் இருக்க வேணும், இவ்வளவு தூரமும் இந்த காசு கொடுத்து அங்க எங்கட ஊர் மாதிரி உடனே கொடுத்து கிளினிக்கு போக முடியாது. ஒரு நாள் ஒன்றரை நாள் இருக்கோம், அப்படியே காவல் இருக்கோம் நாங்க.
1: சரியான,
0: இப்ப ஒரு இன்ஃபெக்ஷன் ஒன்று வருது லங்ஸ்ல எல்லாம், ஒரு காய்ச்சல், அதனால சரியான கியூ எல்லாருங்க காய்ச்சல் தடுமல் ஒரு இன்ஃபெக்ஷன் லங்ஸ்ல பிடிக்குது. அப்ப
1: அடுத்த
0: ஊருக்கு போயிருக்கீங்க.
1: அப்ப போனால் வந்து நான் தான் ரெண்டாவது பொறுப்பாளர். அவங்க செப்படி வந்து முதலாளி வந்து பொம்பளை, உங்களுக்கு ஏற்கனவே
0: சொன்னீங்க நிச்சயம்.
1: அப்ப அவன் வந்து அவன் ஹஸ்பண்ட் வந்து என்னோட ரெண்டு பேர், அவரும் வந்து கொஞ்சம் அவட உஷார் குறை, கொஞ்சம் நோயாளி ஆயிட்டு
0: அவர் கொஞ்சம் உஷார் குறைவு. அப்ப நீங்க தான் எல்லாம் பாக்கணும் அப்படித்தானே?
1: ஓ, நான் தான் ரெண்டாவது பொறுப்பு.
0: ரெண்டாவது பொறுப்பு நிச்சயம். கஷ்டமா
1: உங்களோட வேலை கஷ்டமா? உங்களோட வேலை இல்ல இல்ல, நாங்க செய்யற வேலை கஷ்டம்னு சொல்லிடலாம். ஏன்னா அதுதான்

0: வருஷத்துல எல்லா நாளும் வேலை செய்யறதுனால இப்போ ஒரு நாள் தவறு நடந்துருது.
1: இங்க இப்படித்தான், என எங்களுடைய ஒரு சொந்தக்கார பையன், இளம் பையன், திருமணம் செய்யற வயசு, அவர் எலக்ட்ரிக் வேலை அதுகள், அதாவது வயரிங் அதுகள் செய்யறவர். பெரிய பெரிய வீடுகள், இங்க பங்களா ஹவுஸ்கள் இருக்கும், அது பெரிய ஒரு கம்பெனி. இப்ப அவர் இறந்த ஒரு ரெண்டு மூன்று வருடங்கள் இருக்கும். அவர் என்ன செய்யலாம், முதல் போய் வயரிங் எல்லாம் செய்து வீட்டுக்கெல்லாம் ஆட்கள் இருந்திருக்கேன், மேலே எல்லாம் போய் அந்த வயரிங் செய்துட்டு, அப்ப அந்த நேரம் அவர் அந்த பெல்ட் எல்லாம் போட்டு அந்த ஏணியில ஏறும் போது அவ கட்டி இருக்கும், அப்ப கவனமா போய் எல்லாம் செய்து அங்கு ஒரு டூல்ஸ் ஏதோ ஒரு ரெண்டு மூண்ட விட்டுட்டு வந்துட்டாரு மேல அவர். ஆனா கீழே ஸ்விமிங் பூல் இருந்தது, ஒரு கடம் நிறைய கற்கள் பரவிய இடம் இருந்தது, சிமெண்ட் நிலம், அந்த ஸ்விமிங் பூலுக்கு பக்கத்துல சிமெண்டால செய்து. திரும்ப அவர் வேலை முடிஞ்சு அவர் இறங்கி, நல்ல அழகான பையன் இறங்கி கீழே வந்து பையன் என்று சொன்ன, உங்களோட பையன் என்று இவர் ஒரு 20-22 வயது, கல்யாணம் கட்டுற வயது எங்களுக்கு
0: தெரியும்.
1: எங்களுடைய அவர் அவர் திரும்ப அதை விட்டுட்டு வந்துட்டு நண்டு, அந்த பெல்ட் மேலேயே பெல்ட் போட்டு நாள் விழுந்தாலும் ஒண்ணும் செய்ய, அதோட கட்டி இருக்கும் அந்த ஏணியோடைய ஏணி
0: கீழே
1: ஏணி விழவில்லை. இவர் ஏறிக்கொண்டு உடனே போய் எடுத்துக்கொண்டு வந்துருவோம் டக்கா அந்த பெல்ட்டும் போடா போய் அவரோட காலம் காற்று அடித்திருக்கிறது. உடனே இப்படி கொஞ்சம் ஏணி ஆடணும்னு இவர் தவறி விழுந்து விட்டார். அதுலயே அவருடைய அந்த இடத்திலேயே அவருடைய உயிர் போய்விட்டது. ஏன்னா அந்த கல் நிலத்துல தலை அடிபட்டு விழுந்து
0: விட்டார்.
1: அது இப்ப ஒரு 3 இயர்ஸ் இருக்கும், 2 இயர்ஸ், 2.5 இயர்ஸ் நினைக்கிறேன், 3 இயர்ஸ்.
0: சாய்தாப்பன்,
1: சாய்தாப்பன் 3 ஆம்பளை பிள்ளைகள்ல மூத்த ஆம்பளை பிள்ளை அவர். இன்னும் அவர்கள் அந்த இதுல இருந்து மீண்டு வரவில்லை. நாங்கள் அங்கு போகும் போது எல்லாம் எங்களுடைய சொந்தம் தான், எங்களுக்கும் அது மிக ஒரு கவலையை கொடுத்தது. ஏனென்றால் அவர் கடைசி மூமெண்ட்ல அவர் அந்த பெல்ட்டை போட்டுக்கொண்டு ரெண்டே ரெண்டு டூல்ஸோ என்னவா மேல இருந்தது, அதை விட்டுருந்தா கூட நான் அடுத்த நாள் எடுத்திருக்கலாம்.
0: சில பேருக்கு வந்து என்ன சொல்றது, அந்த செய்யறது அந்த இதுவளை வந்து விட மாட்டேன் ரூல்ஸ், அந்த ஆயுதங்களை.
1: ஓ, அது விட்டா எதுவும் தங்களுக்கு குறா வந்துருமோ, ஏன் பெல்ட்ட போடுவோம் உடனே
0: போய் வந்து. இப்ப நானும் அந்த அப்படித்தான் இருப்பேன், எனக்கு வந்து நான் பாதிக்கிற இதுவளை வந்து மற்றாக்களை பாதிக்கப்பட மாட்டேன். அதே மாதிரிதான் இரண்டும் ஒரு என்ன சின்னதுக்கு சாவியா இந்த பொக்கத்துக்கா இருக்கணும், இந்த பொட்டிக்கா இருக்கணும் தான் நான் இந்த வயலுக்கா இருக்கணும்.
1: அது ஒரு பங்களா ஹவுஸ், சரியான உயரம், வீட்டுக்குள்ள ஓனர்ஸ் இருந்து பார்த்து கொண்டிருக்கே இது நடந்து அவர்களுக்கு ஒரு புதிய புதிய வீடுதானே, அவர்களும் மனம் அது ஒரு மாதிரி போயிட்டு அந்த அந்த இடத்துலயே அந்த பிள்ளை என்ன உயிர் பிரிந்து விட்டது அந்த மகன்ட. அது ரொம்ப கவலையான ஒன்று. அப்படி அதை கவனமாயிருக்கணும். வேலையில நாங்கள் மிக கவனமாயிராதான் சொல்றேன், மிக கஷ்டமான இலகுவாக இருக்கும் சில வேலை, சில வேலைகள், ஆனால் அது சில ஆபத்தாகவும் இருக்கும் எங்களுக்கு, இல்லையா?
0: நாங்கள் செய்யற வேலை சரியான ஆபத்து தான். என்னட்டு சொல்றது, தமிழ்ல சொல்றேன்டா, கரணம் தப்பான மரணம் பண்றமாயிருக்கு.
1: கவனமா இருக்க வேணும்.
0: நாங்கள் செய்யற வேலை கரண்ட் வேலை, எலக்ட்ரிக் வேலை, சென்ட்ரல் ஹீட்டிங், கேஸ்,
1: அதுகள், அது ரொம்ப கவனமா இருக்கும். கரண்ட் வேலைன்னா கவனமா இருக்க வேணும். எலக்ட்ரிசிட்டி
0: எல்லா வேலையும் ஒரு வேலைதான் முதலாளியும் என்ன அப்படியே கிருஷ்ணாவுக்கு கேஷ் பில் கேஷ் கவுட்ரு எல்லாத்தையும் நான் செய்ய வழக்கு ஆடி அதையும் விட மாட்டேன்,
1: விட மாட்டேன், எல்லாத்தையும் சொல்ல வேணும். ஒன்றுக்கு நல்லது தானே, நீங்க அப்படி எல்லாத்திலயும் கலந்து செய்யறது எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறீங்களா?
0: நான் குறை சொல்ல அதுக்கு ஊதியம் தரணும்.
1: அதுதானே, அது அவர்கள் எந்த நாட்டு, எந்த நாட்டுக்காரர்கள், லண்டனை சேர்ந்தவர்களா?
0: அவை இங்க
1: இங்கிலீஷ் நல்ல நல்ல. அப்ப இன்றைக்கு ஒரு என்ற சொல்லுல நீங்க பாட்டு சொல்லணும் கிருஷ்ணா, ஒரு ஒரு என்ற சொல்லு முன்னுக்கு வர வேணும்.
0: ஒரு

0: அப்ப நான் உங்களுக்கு ஒரு பாட்டு எடுத்து வருகிறேன். நான் ஒரு இல்ல
1: ஒரு அந்த ஒரு நாள் போதுமான பழைய பாட்டு
0: அது அது இப்ப சின்ன செல்வன் அப்பா கேட்டு முடிஞ்சு அந்த பாட்டு ஒரு நாள் போதுமா அந்த
1: அப்பா இல்ல
0: அப்பா அவர் கேட்டுட்டார் எல்லாரும் வருவார்கள் தானே இங்க வந்து அறிவிப்பாளர் நேர்கள் சில வானொலியில தான் அறிவிப்பாளர் வரக்கூடாது மற்ற நேர்கள் மற்ற வானொலிக்கு
1: போயிருக்கிறது புதுப்படம் என்ன நல்ல பாட்டு உண்டு இப்பவே பாக்கணும் இப்பவே பேசணும்
0: அந்த பாட்டா ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து சூப்பர். உங்களுக்கு அந்த ஞாபகம் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து அந்த பாட்டு
1: நீங்களே பாடி பிடிக்கலாம் போடாது
0: அது இவ்வளவுதான் தெரியும் முடிக்க தனியா நானே எனக்கு இப்படி இருக்க
1: நிறைய
0: இல்ல ஒரு விடயத்தை முடிக்க தெரிஞ்சா நானே சரி ஒருவர் ஒரு ஒரு ஒருவர் மீது உங்களுடைய பாட உடனே வருது சரியா இப்பவே கேட்கலாம்
1: நன்றி நன்றி.
0: இப்ப ஒரு கொஞ்ச நேரத்துல நிறைவு பெறும் ஒரு மணிக்கு எங்களுடைய அதாவது இந்திய இலங்கை நேரம் ஒரு மணிக்கும் எங்களுடைய நேரம் சரியா 2:30 நிறைவு பெறும். நன்றி நன்றி கிருஷ்ணா நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே கிருஷ்ணாவுடைய பாடல் காட்டலைக்கு வருகிறது.
2: ஒருவர் மீது

நீங்க கேட்ட பாடல் லண்டன்ல இருந்து கிருஷ்ணா கேட்ட பாடலை கேட்டீர்கள். சரி, அடுத்த பாடல் என் விருப்பமாக இணைகிறது. இன்னும் ஒரு பாடல் கேட்கலாம். நீங்கள் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5149 2379 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும், 6478746415 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். என் விருப்பத்தில் வரும் இன்னும் ஒரு பாடல் காற்றலையில் இனிமையான பாடல். இந்த பாடல் என் மனம் விரும்பிய பாடல். கேட்கலாம்.

0: நேரம் சரியாக 12:52 நிகழ்ச்சியின் நிறைவு என்று வார்த்தை எடுத்த உடனே மாமா ஓடி வந்துட்டார். வணக்கம் மாமா. மாமாவா மாமியா தெரியல. வணக்கம் மாமி. ஓ மாமா, எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் நான் அந்த, அதாவது மாமா வீடு போகும் வரையும் தான் நான் காவல் இருக்கிறது. அதாடி நிகழ்ச்சி டக்குனு முடிச்சிருவேன். சரி, எங்கே எப்படி இருக்கிறீங்க ராணியம்மா?
1: நல்லா இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். நல்ல நல்ல நலமா. நாங்க பேய்க்கதையெல்லாம் பேசினா உங்களால கேட்க முடியாம போச்சு. அதை நீங்க கேட்டு இருந்தா இப்படி நீங்க துணிவா பேசி இருக்க மாட்டீங்க. வந்து இப்ப இந்த இன்றைக்கு காட்டிலேல 22 பேர் வர்ற இடத்துல இன்றைக்கு 13 பேர் தான் வந்திருக்கிறான்.
1: எல்லாரும் பேய்க்கதை கேட்டு பயந்துட்டாங்க.
0: முதல்ல பேய்க்கதை தொடங்கிட்டு தெரியல, பயத்திலேயே இழுத்து முடிக்கணும் தூங்கிட்டாங்க எல்லாரும். எல்லாரும் படப்படப்படாண்டு உங்களுக்கு பேய்க்கு பயம்.
1: நீங்க வேப்பல அடிச்சு அடிச்சு பாட்டு போட்டுருக்கணும்.
0: அது எப்படி? அது இல்ல, உங்களுக்கு பேய்க்கு பயமா ராணியம்மா?
1: நாமளே ஒரு பேய் தான். பெரிய பேய்க்கு
0: பேய்க்குங்க பயம். ஆனா உண்மையா பொய்க்கு சொல்லக்கூடாது. இது ஒரு சும்மா வார்த்தை ஜாலத்துல பேசக்கூடாது. உண்மையா பேய்க்கு பயமா இல்லையா?
1: நான் பயப்படுவேன்.
0: பயப்படுவேன் இரட்டுக்கே பயம். அதுக்கு வர பேய கண்டிருக்கீங்களா நீங்க? இல்ல தானே?
1: இல்ல இல்ல, ஒரு இருட்டா பார்த்தா ஒரு பயம்.
0: ஒரு பயம்
1: இருட்டுக்குள்ள ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டதுன்னா ஒரு பயம்.
0: சத்தம்
1: கேட்டாலே
0: உண்மையா பேய பார்க்க இல்ல. யாரும் யாரும் பேய பார்த்தது இல்ல. சும்மா பேயன்றாங்க. உண்மையிலேயே கண்ணாடிக்கு இருட்டு நேரத்துல கண்ணாடிக்கு முன்னால போய் நின்றா நாங்களும் பேய் மாதிரி தான் இருப்போம்.
1: அதான் மனுஷன் தான் பேய்.
0: அது தெரிஞ்ச ஒன்றுதான். அது நீங்க சொல்லவே தேவையில்லை. உண்மை. அப்ப இன்றைக்கு நீங்க 1-2 தொடங்குற பாட்டு என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: ஒரு சிங்களத்து சின்ன கோயிலே.
0: அப்படியா வருது? ஒரு சிங்களத்து சின்ன கோயிலேண்டா, பொய் சொல்லக்கூடாது. அது சிங்களத்து சின்ன கோயிலேண்டுதான் வருது. அது
1: அப்படியா? நான் பாட்டுக்காகவே நான் கால் பண்ணேன்.
0: அப்ப 12 வராம தர்றது நீங்க? நீங்க அதுக்குள்ள ஒரு ஒரு போட்டுக்கீங்க பாருங்க. இந்த சின்ன பிள்ளைய எப்படி ஏமாத்துறீங்க?
1: அப்ப ஒரு கல் ஒரு கண்ணாடி அந்த பாட்டு.
0: அப்படி ஒரு பாட்டு இருக்கா?
1: இருக்கு. சிவா மனசுல சக்தி.
0: சிவா மனசுல சக்தி அந்த படத்திலே.
1: ஆமா. ஒரு கல் ஒரு கண்ணாடி.
0: அந்த பாட்டு உங்களுக்கு நான் தரலாம் இப்ப. சரி, அப்ப மாமாட பாட்டு என்ன?
1: அந்த அந்த சிங்களத்து சின்ன கோயில வராதா?
0: சிங்களத்து சின்ன கோயிலே
1: எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லும்.
0: நல்ல பாட்டு இல்லையா?
1: ஒண்ணு ஒரு வரும் நினைச்சிருந்தான். இப்ப கால் பண்ண அவங்க தூங்கிட்டாங்க. அவங்களை எழுப்பி கால்
0: பண்ண. அது எப்படி மாமா ஏழையா தூங்கினார் அன்றைக்கு? சத்தம் போடாம
1: தெரியல தெரியல.
0: பேய் படம் எல்லாம் அனுப்பிட்டு பேய் வீடியோ ஒண்ணு அனுப்பி இருந்தார் பாருங்க. இது தேவையா இருக்கு? பயத்துல தூங்கிட்டார். சூப்பர், நல்லா இருக்குது. பேய் வீடியோ ஒன்று எடுத்து நான் இப்ப எல்லாருக்கும் அதை விநியோகம் செய்துட்டேன். எல்லாருக்கும் அனுப்பிட்டேன். இது மாமா அனுப்புனது பாருங்க பாருங்க.
1: நான் அடிச்சு எழுப்பி விட்டுருக்கேன். வேப்பல அடிச்சு எழுப்பி விட்டுருக்கேன்.
0: எடுப்பி விட்டுருக்கீங்க. உங்களுக்கு உங்களுடைய பாடல் உடனே வரும். இப்ப ஒரு கண் ஒரு. வணக்கம் மாமா. என்ன மாமா?
2: வணக்கம்.
0: அது சரி, நீங்க பேய பாத்தீங்களா மாமா? முதல்ல அதை சொல்லுங்க.
2: நான் பார்த்தனா பாதுல செஞ்சது
0: இல்ல. உண்மையா கேக்குறேன், இத்தனை வருஷம் நீங்க இருந்திருக்கீங்க, இப்ப இவ்வளவு காலமா வாழ்ந்த வாழ்க்கையில ஒரு பேய கண்டிருக்கீங்களா?
2: இல்ல இல்ல, பாத்தது இல்ல.
0: அதெல்லாம் போய் இல்லையா மாமா? பேய் என்றது
2: சிலர் சொல்றாங்க. அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? நம்ம ஐயா சொல்ற மாதிரி மனதுல மனதுல அந்த பயம் தான்.
0: அந்த பயம் தான் உண்மையா. ஆனா ஆனா இன்னைக்கு நிச்சயமா உங்க எல்லாருக்கும் பேய் வரும் கனவுல. சரி மாமாட பாட்டு என்ன? 1-2 தொடங்குற பாட்டு.
2: ஒருங்கிற பாட்டு என்ன, ஒரு கால ஒரு கண்ணாடி போட்டாச்சு,
0: அது மாவ கேட்டுட்டான், அது இப்ப எடுத்தாச்சு. என்ன அது குஷி படத்துல
2: ஒரு பொண்ணு
0: உண்டு நான் பார்த்தேன், அதான் சென்டர் மீட்டு சொல்லி அந்த பாட்டா? சரி, என்ன மாமா இன்றைக்கு ஒரு பொண்ணு மாமா அறுவாசி பேரும் வரையில மாமா இன்றைக்கு பேய் கதைய கட்டு. பாருங்க எல்லாரும் சின்ன பிள்ளைகள் ஆகிட்டாங்கல்ல, பத்தத்துக்கு சாவலும் வரையல இன்றைக்கு. சர்வதீன் அவைக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குது, ஆனா அவங்க கூட வரையல. நல்ல அப்ப மாமா நான் உங்க பாட்டை எடுத்து வர்றேன்.
2: என்ன
0: படம் மாமா? ஒரு பிருந்தாவனம்,
2: என்ன பாட்டு?
0: விளையாட்டு.
2: ஒரு புல்லு கட்டு வெள்ளாடு இது போடுங்க.
0: நன்றி, ஒரு பிருந்தாவனம் எடுத்து. நன்றி நன்றி நன்றி நன்றி. இப்ப அடுத்த பாடல் ராணியம்மா நீங்க கேட்ட ஒரு கல் ஒரு கண்ணாடி.

இந்த பாடலை விரும்பி கேட்டவர் ராணி. உங்களுடைய பாடல் காட்சலுக்கு வந்தது. இப்பொழுது எங்களுடைய சந்திரராஜ் மாமா உங்களுடைய பாடல் காட்சலுக்கு வருகிறது.

0: இந்த பாடலை விரும்பி கேட்டவர் சந்தனராஜ் மாமா, சிலுவை சந்தனராஜ் மாமா. ஒரு ரெண்டு தொடங்குற பாடல், இன்னும் ஒரு பாடல் காட்டலுக்கு வருகிறது. இந்த பாடல் அவருக்கு நிறைவு கொண்டு நிறைவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறேன்.
1: Short charge, it's a shot.

0: நேரமும் இளவருடைய பாடலும் அடுத்து வந்தாகிவிட்டது. நல்லது, என் அன்பு உறவுகளே, உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். இந்த பொழுதில் அங்கு உங்களுக்கு இரவு நேரம், இங்கே எங்களுக்கு பகல் நேரம், நீங்கள் எல்லாம் தூங்கியிருப்பீர்கள். இருந்தாலும் நல்ல தூக்கம் உங்களை தள்ளுவிட்டும் இனிமையான அந்த பொழுது, இந்த பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக மலர என் கண்ணனை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். கதம்பத்தியல்
1: பாட்டு மட்டும் இல்லஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR.

அடுத்து வரும் பாடலையும் நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராஃபிக் நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு கிடைத்த பதம் வெள்ளி. வெள்ளி என்ற பதத்தை கொண்டு வந்து

அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி, என் தாய் தமிழே உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மனித தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையம். உறவுகளை, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு

இனிமையான மகிழ்வான இந்த இந்திய மாணவ வேளையிலே 2021 ஆண்டு 5 மாதம் 29 நாள் காரைக்கிழமை சனிக்கிழமையிலே இணைந்திருக்கின்றோம். கதம்பத்திலே முனியர் தமிழ் வானொலியிலே இன்றைய கதம்பத்தில் விசேஷ நிகழ்வாக சிறப்பு நிகழ்வாக வாரத்தில் ஒருமுறை சனிக்கிழமைகளின் தோறும் பெறும் பாட்டுக்கு பதில் பாட்டு. என் கேள்விக்கு என்ன பதில்? ஒவ்வொருவர் கொண்டு வரும் பாடல்களுக்கு பதில் பாட்டு தர இருக்கின்றோம். அந்த கதம்பம் நீர் கதம்பத்திலே வந்து கதம்பம் நிகழ்வில் வந்து கலந்து கொண்டு நேற்றைய தினம் கேட்ட பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. முழுமையாக தருவதற்கு எங்களுக்கு நேரம் பற்றாக்குறை, அதனால் மீண்டும் நான் அதை நிறுத்தி உங்களோடு இப்பொழுது இங்கே இணைந்து வந்துவிட்டேன். இதை விளக்க இது தவிர்க்க முடியாத நிகழ்வு. அந்த பாடல் மீண்டும் நான் தருவேன். இன்னும் நான்கு பேருடைய பாடல்கள் இருக்கின்றன. அந்த பாடல் தொடரும் இந்த நிகழ்ச்சியின் பின்பு. இப்பொழுது நாங்கள் ஆயத்தமாக வந்துவிட்டோம் என்பவர்களே, நீங்களும் ஆயத்தமாக இருப்பீர்கள். வீட்டிலே உங்களுக்கு போதிய அளவு நேரங்களும் இருக்கின்றது. அன்பாக நல்ல சிறப்பாக வந்து இணைந்து மகிழ வேண்டும். உங்களுக்கு நேரம் இப்பொழுது 9:22 எங்களுக்கு 11:52 கனடாவிலே, ஈழத்திரு நாட்டிலும் 9:22 இரவு நேரம். சவுதி அரேபியாவில் நேரம் இப்பொழுது 8:53 இருக்க வேண்டும். 9 எட்டி பிடிக்க போனால் அதே போன்றுதான் குவைத் நாட்டிலும். எல்லோரும் வந்து இணைவார்கள் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வை ஆரம்பித்து வைக்க இருக்கின்றேன். சட்டத்திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நன்றாக அழைத்து நன்றாக விளையாடுங்கள். ஆரம்பத்திலிருந்து இணைந்து கொண்டால் தொகையான பாடல்களை கொண்டு வந்து கொடுக்கலாம் என்ற நம்பிக்கையோடு பாடலை தருகின்றேன். இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்விலே ஆரம்ப பாடலாக ஒரு பாடல் தருகின்றேன். அந்த பாடலில் இருந்துதான் நீங்கள் பதம் கொண்டு வர வேண்டும். புதிய பறவை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வருகின்றது. அந்த பாடலை தருகின்றேன். கேட்டுவிட்டு வாருங்கள், பதிலை கொண்டு வாருங்கள், தாருங்கள். இந்த பாடல்தான் நீங்கள் பதம் எடுத்து வர வேண்டிய ஆரம்ப பாடல். இந்த பாடலின் முதல் வரிக்குத்தான் நீங்கள் பதம் எடுத்து வர வேண்டும்.

ஆமாம், பார்த்த ஞாபகம் இல்லையோ பருவ நாடகம் தொல்லையோ. இந்த பதங்களிலே ஒரு பதத்தில் தான் ஆரம்பத்தில் நீங்கள் கொண்டு ஓடி வர வேண்டும். இதற்குத்தான் பதில் பாட்டு தர இருக்கின்றீர்கள். இந்த பாடல் தான் இன்று எத்தனை பாடல்களை எத்தனை போட்டியாளர்களை கொண்டு வருகின்றது என்று பார்க்க இருக்கின்றோம்.

0: ஆஹா வந்துவிட்டார் அன்புமிகு நெஞ்சம் கோயம்புத்தூரிலிருந்து ஏ ஆர் நாகப்பன் அவர்கள். வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே, நாகப்பன் அவர்களே வணக்கம் வணக்கம். நீங்கள் அழைத்திருக்கின்றீர்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். முதல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ்ச்சி. இப்பொழுது யார் வருகின்றார்? சந்தன் ராஜ் அவர்கள் வருகின்றார். வணக்கம் வணக்கம் சந்தன் ராஜ்.
1: வணக்கம் ஐயா.
0: பகல் வணக்கம் எல்லாம்
1: பார்த்த முதல் நாளே
0: என்ற பாடல், வேட்டையாடு விளையாடு பாடல், பார்த்த முதல் நாளே என்ற பதத்தை தந்தவர்களே. நாகப்பன் முதல் ஓடி வந்துவிட்டார். மீண்டும் சந்தன் ராஜ் தான். மீண்டும் இருக்கின்றீர்களா?
1: கொண்டு வாருங்க. ஞாபகம் இல்லையோ என் தோழி?
0: ஞாபகம் இல்லையோ என்ற பாடலை கொண்டு வந்திருக்கின்றார். இரண்டாவது தடவை இணைந்தார். மூன்றாவது தடவையும் அவர்தான் வருகின்ற வாய்ப்பு கட்டிவிட்டது.
1: ஞாபகம் வருது.
0: நன்றி. மீண்டும் எங்கே அடுத்த உறவு நாகப்பன் அவர்களோட இணைப்பு வந்துடும். வணக்கம் வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் ஐயா.
0: வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம் நல்வரவாக. கொண்டு வாருங்கள். என்ன பாடல்?
2: பருவம் எனது பாடல்.
0: வாழ்த்துக்கள்.
2: பார்வை
0: பருவம் எனது பாடல். பார்வை எனது நல்லது நல்லது. பருவம் எனது பாடல்.
2: நன்றி.
0: எங்கே சந்தன் ராஜ் மீண்டும் வந்துவிட்டார். வாருங்கள் சந்தன் ராஜ். சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள்.
1: வணக்கம் ஐயா. இல்லாத பிள்ளைக்கு நான் என்ன சொல்லி தாளாட்டங்க.
0: இல்லாத பிள்ளைக்கு நான் என்ன சொல்லி?
1: நன்றி.
0: வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு உறவு வருகின்றார். யாராக இருக்கும்? வணக்கம் வணக்கம் வணக்கம். இணைப்பு சிக்கிப்படுகிறதே, யார் என்று தெரியவில்லையே எனக்கு. வணக்கம் வணக்கம் வணக்கம். சிவரஞ்சினியா யார் இது? வணக்கம். அழைப்பு மீண்டும் பெற வேண்டும். வணக்கம். எங்கே நாகப்பன் மீண்டும் வந்துவிட்டார். வாருங்கள் நாகப்பன், என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்?
2: மீண்டும் வணக்கம் ஐயா. பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன்.
0: அருமை. பிள்ளைக்கு தந்தை ஒருவன். நல்லது நல்லது. நல்ல பாடல் நல்ல பாடல். மீண்டும் வாருங்கள். வாழ்த்துக்கள். இணைப்பை துண்டிக்கொண்டு செல்ல வேண்டும். இங்கே சதீஷ்குமார் பேராண்டி வந்துவிட்டார். வாருங்கள் சதீஷ். வணக்கம். நலமாக இருக்கின்றேன் பேராண்டி. என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்? பதில் பாடல்.
3: பார்த்து ஞாபகம் இல்லைங்க. பதில் பாடுத்தா குணா படத்திலிருந்து பார்த்த விழி பார்த்தபடி பூத்து கிடக்குங்கிற.
0: ஆமா, பார்த்த விழி பார்த்தபடி. நல்ல பாடல் நல்ல பாடல். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். இணைத்து துண்டித்து சென்று மீண்டும் பாருங்கள். இணைப்பை துண்டித்து மீண்டும் பெற வேண்டும். சந்தன் ராஜ் வந்து விட்டார். வாருங்கள் சந்தன் ராஜ்.
1: வணக்கம் ஐயா. பருவமே புதிய பாடல் பாடியா?
0: பருவமே புதிய பாடல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பருவமே புதிய பாடல். அடுத்த உறவு வந்துவிட்டார். சியாமலா வந்துவிட்டார். மகளே சியாமலா ஓடிவாருங்க. மகளே
4: அப்பா பருவம் எனது பாடலுக்குப்பா. எனது தானம்
0: விழுந்துவிட்டது. வாழ்த்துக்கள். எங்கே சந்தன் ராஜ் ஓடிவாருங்க. கொண்டு வாருங்க சந்தன் ராஜ்.
1: வணக்கம் ஐயா. எனது கனவும் அந்த பாடலையா?
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? கொண்டு வருகின்றார் நாகப்பன் அவர்கள் கொண்டு வருகின்றார். வணக்கம் நாகப்பன்.
2: வணக்கம் ஐயா.
0: கொண்டு வாருங்க.
2: வெளியே வெளியே உனக்கென்ன வேலை, விருந்துக்கு வரவா நாளைக்கு மாலை.
0: எல்லாம் வரலாம், மறுவா வரலாம், விருந்துக்கு வரலாம். கேட்காமலே ஒழுங்குபடுத்தி விட்டாரு. இப்ப போய் விருந்துக்கு வருவான்னு கேட்டால் சரி. அடுத்த பாடல் கொண்டு வந்து விட்டார் சந்தன் ராஜ். அவர் வெளியே வெளியே விருந்துக்கு வருவான்னு கேட்கின்றார் சந்தன் ராஜ். கொண்டு வாருங்க.
1: ஒருவன் ஒருவன் முதலாளியா?
0: சாக்கியனால ஒருவன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஒருவன் ஒருவன் எல்லாம் களம் கண்டு கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஆயத்தமா தான் இருக்கின்றார்கள். எங்கே பேரன் ஓடி வாருங்கள். சதீஷ்குமார் கொண்டு வாருங்கள். கொண்டு வாருங்கள்.
5: பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா.
0: பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இங்கே நாகப்பன் மீண்டும் வந்துவிட்டார். வாருங்கள் நாகப்பன். மீண்டும் வணக்கம்.
2: மீண்டும் வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
2: எனது கானம்னு பாடினாங்க பதில் பாடல். எனது வெளியில் உனது பார்வை.
0: வாழ்த்துக்கள். எனது உடல் நல்ல பாடலை கொண்டாடு, எனது வழியில் உனது பாடல் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். தங்கை மகளே சியாமலா ஓடி வாருங்கள். என்ன பாடல் மகளே?
4: அப்பா பார்த்த வேலையை பார்த்திருக்க அந்த பாட்டுக்குப்பா. கலந்து கலந்த உறவு அந்த பாட்டுப்பா.
0: வாழ்த்துக்கள், நல்ல பாடல், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை முகமது ராபிக் கொண்டு வந்து விட்டார். வந்து விட்டார் முகமது ராபிக். ராபிக் வணக்கம் பாருங்கள்.
1: வணக்கம். வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் பால் வணக்கம் எல்லாம் வணக்கம். என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள்?
1: வேலையிலே மலர்ந்தது உயிரிலே கலந்து வந்தபடியா.
0: நல்ல பாடல், நல்ல பாடல். ஒளியிலே மலர்ந்தது. வாழ்த்துக்கள். சரி, அடுத்த பாடலையும் சதீஷ் கொண்டு வந்து விட்டார். சதீஷ் கொண்டு வாருங்கள். புயராண்டி
3: மீடியங்கிற பாடலுக்கு பதில்படுத்த
0: கொண்டு வாருங்கள்.
3: விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும் நெஞ்சம்.
0: வெரி குட். நல்லது, நல்லது, நல்லது. அடுத்த பாடல் சந்தன்ராஜ் மீண்டும் வருகின்றார். சந்தன்ராஜ் கொண்டு வாருங்க.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். வணக்கம்.
1: விழியே கதை எழுதுயா.
0: விழியே, விழியே கதை எழுது. நல்லது, நல்லது. வணக்கம். வணக்கம். அடுத்த பாடல் நாகூர். நாகூர் ராபிக் கொண்டு வருகின்றார். வணக்கம் ராபிக்.
1: வெளியில் கோடி அபிநயம்.
0: ஓ, வெளியில் கோடி அபிநயம். வெளியில்
1: அபிநயம்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்து நாகப்பன் வந்து விட்டார். கொண்டு வாருங்க நாகப்பன். நாகப்பன் பாருங்கள். ஐயா நாகப்பன் வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. வெளியிலே மணி வெளியிலே சொன்னாரு அந்த பாடலுக்கு பதில் பாடல். மணிக்கு
0: ஒரே பதத்தில் வராமல் மாறி வருகிறீர்கள். கெட்டிக்காரன், கெட்டிக்காரன்.
2: நன்றி, நன்றி,
0: நன்றி, நன்றி. அடுத்த பாடல யார் கொண்டு வருகின்றது? சந்தனராஜ் தான் வருகின்றது. கொண்டு வருகிற சந்தன்ராஜ்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: வெளியே உன் வழியே அப்படிங்கிற பாடலியா.
0: வெளியே உன் வழியே.
1: உன் வழியே. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அடுத்தது சதீஷ் கொண்டு ஓடி வாருங்கள். சதீஷ் கேட்டிக்காரன் வந்து கொண்டிருக்கின்றார். கொண்டு வாருங்கள் சதீஷ்.
3: சியமலாமா பாட்டுக்கு பதில் பாட்டு
0: கொண்டு வாருங்கள்.
3: விழிகள் மேடையாம் இனிகள் திரையலாம் பார்வை நாடகம் அரங்கில் ஏறுதாம் போ.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மொழிகள் மேடையாம் புதிய புதிய பாடல் கொண்டு வார்கள். இங்கே வந்து விட்டார் என்னுடைய ஞானசேகரம். மகனே வணக்கம்.
6: வணக்கம் அப்பா. இனிய மதியம். வணக்கம். நாகப்பன் பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா.
0: கொண்டு வாருங்க.
6: நாகப்பன் பாட்டுக்கு மணி ஓசை கேட்டு எழுந்த அந்த பாட்டுப்பா.
0: ஓ, இப்பதான் எழுந்தது போல தெரியுது. மணி ஓசை கேட்டு இல்ல, முதல்ல எழுந்து விட்டீங்க.
6: எழுப்பிட்டேன், முதல்ல எழுப்பிட்டேன்.
0: கட்டிக்காரன், கட்டிக்காரன்.
6: நன்றி.
0: பண்ண கொண்டு ஓடி வர வேண்டும். எங்கே அடுத்த பாடலை நாகப்பன் தான் கொண்டு வருகின்றார். கொண்டு வாருங்கள் நாகப்பன்.
2: எந்த வணக்கம் ஐயா. விழிகள் மேடை அவங்க பாடினாங்க அந்த பாடலுக்கு பதில் பாடம்.
0: வாழ்த்துக்கள். மேடையில் ஆடிடும் மெல்லிய பூங்காற்று. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். எங்கே மகளே சியாமலா ஓடி வாருங்கள். அம்மா
4: அப்பா வீழிலே வீழிலே பாட்டு பாடினாரு சதீஷ் அதுக்குப்பா. மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே அந்த பாட்டுப்பா.
0: மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மௌனத்தில் விழு பாடல்கள் தொடர்கின்றது அப்படியே. கெட்டிக்காரர் எல்லோரும். அடுத்தது சதீஷ் குமார் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் சதீஷ்.
3: மணிக்குயில் இசைக்கிறடி பாட்டுக்கு பதில்
0: பாடுங்க.
3: மணியே மணிக்குயிலே மாலை இளம் கதிரழகே.
0: அருமை, அருமை. தாத்தாக்கு விருப்பமான பாடல் பேராண்டி அந்த பாடல். வாழ்த்துக்கள். இங்கே அடுத்த உறவைக்கு பார்ப்போம் யார் வந்திருக்கு. வணக்கம். வணக்கம் சிவரஞ்சினி. வணக்கம் பேத்தி. என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள் பதில் பாடல்?
4: உனக்கின் வேலைக்கு பதில் போட்டதா. கதையடுத்த
0: அந்த பாடல் சன்னன்ராஜ் மாமா தந்து விட்டாருடா. இவர் ஒரு பாடல் தாருங்கள். இது ஏதாவது ஒரு பாடலுக்கு நீங்கள் பதில் பாடல்.
4: முதல் பாடல் பார்த்தோம் பாடலுக்கு இல்லை சொல்ல ஒரு ஜனம் போதும் அந்த வரல.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கொண்டு ஓடி வாருங்கள் மற்ற பாடலை. இணைந்து விட்டீர்கள், சிறப்பாக கொண்டு வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். எங்கே ராபிக் வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் ராபிக்.
7: ஓசை கேட்டு எழுந்து
0: அந்த பாடல் தந்து விட்டார்கள்.
7: மணியே மணிக்குயிலே
0: அதையும் தந்து விட்டார்கள். மணியே மணிக்குயிலே தந்து விட்டார்கள். மீண்டும் வாருங்கள். சந்தன் ராஜ் வந்து விட்டார். ஓடி வாருங்கள் சந்தன்.
1: கோடி கோடி மின்னல்கள்,
0: கோடி கோடி மின்னல்கள் வந்து. ஓகே,
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை யார் கொண்டு வந்திருக்கார்? நாகப்பன் வந்து விட்டார். நாகப்பன் வாருங்கள்.
2: வணக்கம் ஐயா. வெளியே கதை எழுதுன பாடல பாடலுக்கு பதில் பாடல் எழுதாத பாடல் ஒன்று.
0: எழுதாத பாடல் ஒன்று. சிறப்பு சிறப்பு. சதீஷ் குமார் ஓடி வாருங்கள். கொண்டு வாருங்கள் சதீஷ். என்ன பாடல் ஐயா? சதீஷ் கொண்டு வாருங்கள். சதீஷ்
1: பாட்டுக்கு தாத்தா.
5: மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும்.
0: வாழ்த்துக்கள். மௌனமே பார்வையால் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்தது? சியாமலா வந்து விட்டார். வாருங்கள் சியாமலா.
4: அப்பா மணியோசை கேட்டு எழுந்து பாட்டுக்குப்பா. மணியே மணியின் ஒளியே அந்த பாட்டுப்பா.
0: ஆதிவிராசன். மணியே மணியின்

0: மீண்டும் வணக்கம்.
1: மௌனமே பார்வையால் பண்ணாங்க இந்த பாடல். பார்வை ஒன்றே போதுமே பல்லாயிரம் சொல் வேண்டும்.
0: ஓ, பார்வை ஒன்றே போதுமாப்பா, அதுக்கேன் பிறகு சொல்லுங்கள். கெட்டிக்காரன் பார்வை ஒன்றே போதுமா? அடுத்த பாடலை கொண்டு வருவது யாராக இருக்கலாம்? சியாமலா வந்து விட்டார். வணக்கம் சியாமலா.
2: அப்பா மணியோசை கேட்டு பாட்டுக்குப்பா. குயில் இசைக்குதடி மயங்குதடி.
0: மணிக்குயில் இசைக்குதடி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல யார் கொண்டு வந்திருக்கார்? சந்தனராஜ் கொண்டு வந்திருக்கார். வாருங்கள் சந்தன்ராஜ், கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
3: வணக்கம் ஐயா. வணக்கம். நிலவுக்கு தாலாட்டியா?
0: ஓ, நிலவுக்கு தாலாட்டு போடுவோம்.
3: நன்றி. வணக்கம் ஐயா.
0: வாழ்த்துக்கள். நிலவுக்கு தாலாட்டு, நிலவுக்கு தாலாட்டு. எங்கே கண்ணன் வந்தா நிறைய கொண்டு வருவீர்களே, எங்கே காணவில்லை கண்ணன். சதீஷ்குமார் வாருங்கள், கொண்டு வாருங்கள் சதீஷ்.
4: டாக்டர் நாகப்பனைய பாட்டுக்கு. எழுதுகிறாள் ஒரு புது கவிதை, வண்ண இலக்கியத்தால் இந்த பூங்கோதை.
0: எழுதுகிறாள் ஒரு புது கவிதை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் ஞானசேகரன் கொண்டு வருகிறார். வணக்கம் ஞானசேகரன்.
5: வணக்கம். நாகப்பன் பாட்டு பதில் பாட்டுப்பா. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, அந்த பாட்டுப்பா.
0: ஓ, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, நல்ல பாடல். அடுத்த பாடலை கொண்டு ராபி கொண்டு வர. நன்றி நன்றி நன்றி ராபி கொண்டு வர.
6: கோயில பூடிச்சு கூண்டல் அடிச்சு கூழ சுகிற உலகம்.
0: அப்படியா? அது கூடாத உலகம் இல்ல. கோயில பிடிச்சு கூண்டுக்க வச்சு பாடுறதுனால குயிலே நில்லுங்கள் நீங்கள், அதுல கன பாடல் இருக்கு. கொண்டு வாருங்க அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். சியாமலா வந்து விட்டார் மகளே. சியாமலா கொண்டு வாருங்கள் மகளே. சியாமலா கொண்டு வாருங்கள். சியாமலா
2: அப்பா மணியோசை கேட்டு பாட்டுக்குப்பா. கேட்டு கோடி முருமி மேலும் பட்டி காட்டு ராகதாளம்.
0: கட்டிக்காரி கட்டிக்காரி. கேட்டு கோடி குருவி மேடம். அடுத்த பாடலை யார் கொண்டு வர? சதீஷ்குமார் கொண்டு வர. ஓடி வாருங்கள் சதீஷ், ஓடி வாருங்கள் சதீஷ், கொண்டு வாருங்கள் சதீஷ்குமார். என்ன பாடல் சதீஷ்குமார்?
4: மணிக்குயில் மணிக்குயில் இசைக்குதடி பாட்டுக்கு தாத்தா. இசை மேடையில் இன்ப வேளையில் சுகராகம் பொழியும்.
0: அற்புதம், சிறப்பு இசை மேடை. வாழ்த்துக்கள். இங்கே நாகப்பன் வந்து விட்டார் மீண்டும். நாகப்பனோடு வாருங்கள்.
1: வணக்கம் ஐயா. எழுதுகிறாள் ஒரு புது கவிதை பாடினாங்க, அதன் பாடல். கவிதை வாடந்து இலே குயிலே இனி வசந்தம்.
0: வாழ்த்துக்கள். புதிய புதிய கவிதை கொண்டோடு வந்து சொல்லிதேன் கவிதை பாடு. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடல யார் தர போகின்றார்? சிவரஞ்சியை கொண்டு வருகின்றார். கொண்டு வாருங்கள் சிவரஞ்சி. அம்மா
2: சிவரஞ்சி
0: கொண்டு வாருங்கள்.
2: கடிதம் தாத்தா எழுதுகிறேன் ஒரு கடிதம்.
0: ஓ, அவர் எழுதுகிறார்னு நீங்கள் எழுதுகிறேன். நல்லது நல்லது. எழுதுகிறேன் ஒரு கடிதம், ஒரு கடிதம். நல்லது அம்மா நல்லது. அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை சந்தன்ராஜ் கொண்டு வருகின்றார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ். சந்தனராஜ் கொண்டு வாருங்கள்.
3: வணக்கமே. சொல்லாதே சொல்ல சொல்லாதேயா?
0: ஓ, சொல்லாதே சொல்ல
3: சொல்லாதே.
0: நல்லது நன்றி நன்றி நன்றி. சொல்லாதே சொல்ல சொல்லாதே, நல்ல பாடலை கொண்டு வந்திருக்கீங்கள். சியாமலா வந்து விட்டார். வாருங்கள் மகளே சியாமலா. என்ன பாடல்?
2: சொல்ல சொல்ல இன்னைக்கு பாட்டுக்குப்பா. முருகாதாமனம் அந்த பாட்டு.
0: வாழ்த்துக்கள். முருகா என்றது முருகாதாமனம். அடுத்த பாடல் ஞானசேகரன் கொண்டு வந்துட்டு. கொண்டு வாருங்க ஞானசேகரன்.
5: சந்தன்ராஜ் பாட்டுக்குப்பா. நிலவென்ன பேசும் குயில் என்ன பாடும் அந்த பாட்டுப்பா.
0: நிலவென்ன பேசும் குயில் என்ன பாடும். புதிய பாடலும் பழைய பாடலும் போட்டி போடுகின்றன. கொண்டு வாருங்க டிராபிக். எங்களோட பாடல் என்ன?
6: குயிலே குயிலே அந்த பாடலையா?
0: குயிலே
6: காதல் ஓவியம் படுத்த.
0: ஆமா, குயிலே குயிலே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை சந்தன்ராஜ் கொண்டு வருங்க. கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
3: கவிதை கேளுங்கள் கருவில் பிறந்தது ராகம்.
0: ஓ, கவிதை ரெண்டு பேர் கொண்டு விட்டா.
3: பாடுங்கள்.
0: வாழ்த்துக்கள். நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். அடுத்த பாடல் யார் கொண்டு வருகின்றார்? சிவரஞ்சினி கொண்டு வந்துரு. கொண்டு வாருங்கள் பேத்தி சிவரஞ்சினி. கையில பேர குழந்தை கொண்டு வாருங்கள். அம்மா
2: பதில் பாட்டு
0: கொண்டு வாருங்கடா.
2: குயிலே குயிலே குயிலக்கா அந்த பாட்டு தாத்தா.

0: வாழ்த்துக்கள் குயிலே குயிலே குயிலக்கா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த வரலை கொண்டு ஓடி வாருங்கள். இப்பொழுது பாருக்குள் இந்த சவுதி மன்னர் வந்து விட்டா, இல்ல சியாமலா வந்து விட்டா, சியாமலா கொண்டு வாருங்க.
1: சந்தனராஜா பாட்டுக்குப்பா சொல்லாயோ வாழ்த்து இரண்டு பாட்டுப்பா,
0: அருமை அருமையான பாடல். மறுபடியும் சொல்லாயோ வாழ்வாய் சொல்லாயோ வாய் திறந்த அந்த பாடலை தந்திருக்கிறார் அன்பு மகிழ்ச்சி அமலா. அடுத்த பாடலை கொண்டு வருகிறார் சதீஷ்குமார் வந்துவிட்டார். சதீஷ் கொண்டு வாருங்கள். பாரப்பங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. கொண்டு வாருங்கள் சதீஷ்.
2: தாத்தா கவிதை பாடு குயிலேங்கிற பாட்டுக்கு தாத்தா. கவிதை கேளுங்கள் கருவில் பிறந்தது ராகம்.
0: அந்த பாடல் இப்பொழுது சந்தன்ராஜ் பாடினார் ஐயா. வேறொரு பாடல் தாருங்கள். கவிதை அல்லது சொல்ல சொல்ல ஆயோ வாய்ந்திருந்து குயிலே குயிலே என்றெல்லாம் வந்திருக்கின்றது. ஏதாவது ஒரு பாடல் தாருங்கள்
2: தாத்தா. குயிலே கவி குயிலே யாரையும் வரவை தேடுகிறாங்க.
0: வாழ்த்துக்கள் குயிலே கவி குயிலே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடுவாருங்கள். சந்தனராஜ் மீண்டும் வந்து விட்டார். ஓடுவாருங்கள் சந்தன்ராஜ்.
2: சொல்லாது யாரும் கேட்டால்
0: விடாதீங்க அந்த இடத்துல. சொல்லாது யாரும் கேட்டால் அடுத்த பாடல் யார் கொண்டு வந்திருக்கீங்க? நாகப்பன் கொண்டு வந்து விட்டார். வணக்கம் நாகப்பன். வணக்கம் நாகப்பன். நாகப்பன் வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. சொல்லாதே சொல்ல சொல்லாதேன்னு கேட்டாங்க பாடல். அந்த பாடலுக்கு பதில் பாடல் சொல்லவா கதை சொல்லவா நடந்த கதை சொல்லவா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள்.
3: நன்றி
0: நன்றி நன்றி. மீண்டும் பாருங்கள். எங்கே சிவரஞ்சினி ஓடுவாங்கம்மா? சிவரஞ்சினி அந்த பாடல் வந்து விட்டது செல்லக்குட்டி. வேறொரு பாடல் தாருங்களேன். ஏதாவது ஒரு பாடல், வேறொரு பாடலுக்கு ஒரு பாடல் டக்கன்னு தாருங்க. இத்தனை பதங்கள் உங்களுக்கு தெரியும்.
1: சொல்லுங்க. கோயில் மணி கோயில் மணி நான் கேட்டேன்.
0: எப்படி ஆரம்பிக்கிறோம் அந்த பாடல் மகளே? கீர்த்தி
1: கோயில்
0: கோயில் மணி நல்லா டிங் டாங்கன்னு ஆரம்பிச்சு ஏதாவது பதம் வந்ததாடா? வரவில்லையே ஒரு பாடலுக்கும். நீங்கள் ஆரம்பிக்கிற பதம் ஏதாவது ஒரு பாடல். மீண்டும் ஓடி வாருங்கள். மீண்டும் ஓடி வாருங்கள். ஒரு பதம் கொண்டு வரும்போது அந்த பாடலில் வந்த பதமா கொண்டு வரணும். வணக்கம் வணக்கம் ஐயா. விஜயராகவன் அவர்களே, சிறப்பு விஜயராகவன் அவர்கள் வணக்கம்.
4: கோயிலுக்கு போனோம்
0: கடந்து வராமல் தந்தீர்கள் ஐயா. குயிலுக்கு போம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நலமா இருங்கள். வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை யார் கொண்டு வருவது? அடுத்த பாடலை சதீஷ்குமார் கொண்டு வந்து விட்டார். வாருங்கள் சதீஷ்குமார்.
2: சொல்லாதே யாருக்கும் கேட்டார் பாட்டுக்கு தாத்தா. கேட்டாலே ஒரு கேள்வி நெஞ்ச கிள்ளி விட்டப்படுபாவி.
0: ஐயோ கேட்டாலே ஒரு கேள்வி. சரி அடுத்த பாடலை கொண்டு வாருங்க. நல்ல பாடல். எங்க ஃபாரூக் ஐயா மன்னர் அவர்களே வர வேண்டும்.
5: ஃபாரூக்ப்பா வணக்கப்பா. நம்ம சந்திரராஜ் மாமா பாட்டு பதில் பாட்டுப்பா. கேளுங்கள் தரப்பாதி தட்டுங்கள் திறக்கப்படும்பா.
0: அப்படியா? சரி நாங்கள் கேட்டு பார்க்கணும், தட்டி பார்க்கிறோம். கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும். நாங்கள் கேட்டு பார்க்கிறோம் ஐயா. ஓ நல்லது நல்லது நல்லது. அங்கே அப்படி இருக்கின்றதா? சரி சந்தன்ராஜ் கொண்டு வந்து விட்டார் கேட்ட உடனே. நீங்கள் கேளுங்க என்றால் அவர் தருகின்றார் இப்பொழுது.
6: வணக்கம்.
0: வணக்கம் சந்தன்ராஜ்.
6: கதை கேளு கதை கேளு. நிஜமான கதை கேளியா?
0: ஆமா
6: சொல்லவா கதை சொல்ல. நன்றி வணக்கம்.
0: கதை கேளு கதை கேளு சொல்லு. நிஜமான கதை கேளு கேட்டு பாருங்களேன். கதை கேளு கதை கேளு. நிஜமான கதை கேளு. அடுத்தது விஜயராகவன் கொண்டு வருவார். கொண்டு வாருங்கள் விஜயராகவன்.
4: குயில் பாட்டு வந்தது என்ன?
0: வாழ்த்துக்கள். குயில் பாட்டு ஓ வந்தது என்ன? ஓ வந்தது என்ன? வாழ்த்துக்கள். துண்டித்துக் கொள்ளுங்கள் இணைப்பை. அடுத்த உறவை அழைக்கின்றேன். சியாமலா கொண்டு வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் மகளே. சியாமலா
1: அப்பா கவிதை கேளுங்கள் பாட்டுக்குப்பா. பிறந்து வந்தேன் பிறந்து வந்தேன் குலமகளாக அந்த பாட்டுப்பா.
0: ஓ பிறந்து வந்தேன் பிறந்து வந்தேன் குலமகளாக. நல்லது நல்லது. அடுத்த பாடல யார்? ஞானசேகரன் கொண்டு வருகின்றார். கொண்டு வருகிற ஞானசேகரன். நிலவு கண்டிட்டீங்க என்ன? என்னலயே பாத்து கொண்டிருக்காங்க. நில ஒன்று கண்டேன் ஜன்னலில். நல்லது. அடுத்த பாடல நாகப்பன் கொண்டு வருகின்றார். வணக்கம் நாகப்பன் ஐயா. வணக்கம் நாகப்பன்.
7: வணக்கம் ஐயா. பாருக்கு பாடுனாங்க சட்டங்கள் திறக்கப்படும். பதில் பாடல்.
0: அடுத்து சந்தன் ராஜ் வந்து விட்டார். வாருங்கள் சந்தன் ராஜ் ஐயா. சந்தன் ராஜ் வர வேண்டும்.
8: யாரும் விளையாடும் தோட்டம்.
0: ஆமா, நாடோடி தன்.
8: வணக்கம்.
0: யாரும் விளையாடும், யாரும் விளையாடும் தோட்டம். அடுத்த பாடலை கொண்டு வருகிறார் ஞானசேகரன். ஓடி வருங்க ஞானசேகரன்.
9: வணக்கம் அப்பா. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாது.
0: அது சார், நிலவை பார்த்து வானம் சொன்னா வானம் தொட்டது, நிலவு தான் தொடனா. நிலவை பார்த்து வானம்
9: சொன்னார்.
0: அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார். யாராக இருக்கும்? சியாமலா கொண்டு வந்து விட்டார். வாருங்கள் மகளே சியாமலா.
10: அப்பா குயில் பாட்டு பாடலப்பா. பாட்டு ஒரு பாட்டு, அந்த பாட்டு.
0: பாட்டு ஒரு பாட்டு. கட்டிக்காரு, கட்டிக்காரு. வாழ்த்துக்கள். இங்கே செல்வகுமார் வந்து விட்டார். வணக்கம் செல்வகுமார். வணக்கம்.
11: சொல்லாதே ஒரு பாடல் வந்துச்சுப்பா, அதுக்கு வந்து சொல்லாதே யாரும் கேட்டால் சொன்னாலே தாங்க மாட்டாள். அந்த பாட்டுப்பா.
0: பொட்டுவரும் தாங்க மாட்டாள் இப்ப விஷயங்களை சொன்னால். அப்பா சொல்லாதீங்க, யாருக்கு? நானும் சொல்ல மாட்டேன், நீங்களும் சொல்லாதீர்கள். இங்கே சந்தன் ராஜ் மீண்டும் வந்து விட்டார்.
8: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
8: ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் ஐயா.
0: ஒரு நாள் உன்னோடு.
8: வணக்கம்.
0: வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி. ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள். அடுத்தது சியாமலா வந்து விட்டார். கொண்டு வாருங்க சியாமலா.
10: அப்பா குயிலே கழிவு குயில பாடிட்டாங்களா?
0: ஆமா பாடிட்டாங்க.
10: குயிலாக நான் இருந்தேன், குரலாக நீ வரவேண்டும். அந்த பாட்டு.
0: கட்டிக்காரி குயிலாக நான்
10: இருந்தேன்.
0: கட்டிக்காரி, கட்டிக்காரி. அடுத்த பாடல் நாகப்பன் தான் வருகின்றார். கொண்டு வாருங்க நாகப்பன்.
7: என்ன? வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
7: ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் பாடினாங்க. பதில் பாடல். ஒரு நாள் யாரோ என்ன பாடல் சொல்லி தந்தாரோ.
0: ஒரு ஒரு நாள் யாரோ என்ன பாடல் சொல்லி தந்தாரோ வந்தது போல் இருக்கு இல்லையா? ஒரு நாள் யாரோ என்ன பாடல். சரி, அடுத்த பாடலை கேட்போம். விஜயராகவன் கொண்டு வந்தார். பாருங்கள் விஜயராகவன்.
12: நிலவுக்கு என்ன கோபம்? நிலவுக்கு என்மேல் என்ன கோபம்?
0: நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம்? ஓ, கோபம் வந்து விட்டதா? ஓஹோ, வரக்கூடாது. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம்? ஓஹோ, ஆஹா, சரி. அது கோபித்தால் கோபிக்கட்டும், மற்றவர் வரட்டும். அடுத்தவர் யார் என்று அழைத்து விட்டு செல்கின்றார்? செல்வகுமார் வந்து விட்டார். வாருங்கள் செல்வகுமார்.
13: வணக்கம் தான். யார் யாரைத்தான் நம்புவதோ பேதை
0: நெஞ்சம். ஐயா, யாரைத்தான் நம்புவதோ, நீங்க கேட்ட பாடல் தான் யாரைத்தான் நம்புவதோ. சரி, அடுத்தது வந்து சந்தன் ராஜ் கொண்டு வந்து விட்டார். வணக்கம் சந்தன ராஜ்.
8: வணக்கம் ஐயா. நான் உண்மை அழைக்கையிலே அப்படின்னு.
0: நான் உன்னை அழைக்கவில்லை, என் உயிரை அழைக்கிறேன். நல்ல பாடல், நல்ல பாடல். நான் உன்னை அழைக்கவில்லை, எங்கிருந்தோ வந்தாள். அடுத்த பாடல் கொண்டு வருகின்ற ராபிக். ஓடி பாருங்கள் ராபிக். ராபிக் வர வேண்டும், ராபிக் வர வேண்டும். ராபிக்.
14: குயிலுக்கு ஒரு நரம் இருக்கு, கூ கூ வந்து பாடலையா?
0: ஓ, குயிலுக்கு ஒரு நரம் இருக்கு, கூ கூ
14: கூ கூ கூ வந்து பாடல்.
0: குயிலுக்கு ஒரு நரம் இருக்கு, நல்லது. அடுத்த பாடல் யார் கொண்டு வருவது? இங்கே அடுத்த பாடல் சந்தன் ராஜ் தான் கொண்டு வருகின்றார். வாருங்கள் சந்தன் ராஜ். சந்தன் ராஜ் துண்டிக்கப்படுகிறது உங்களுடைய உலகமே என்று தெரியவில்லை. நாகப்பன் கொண்டு வாருங்கள். நாகப்பன்.
7: வணக்கம் ஐயா. நான் உண்மை அழைக்கவில்லைன்னு பாடினாங்க பாடல். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்.
0: வாழ்த்துக்கள். நான் ஆணையிட்டால். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்து அருள். வணக்கம் அருள். ஓம் ஓம் ஓம் அருள்.
15: வணக்கம் ஐயா. வணக்கம்.
0: வணக்கம்
15: ஐயா.
0: வணக்கம், வணக்கம், வணக்கம். நலமாக இருக்கின்றோம். என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள்
15: ஐயா? அந்த ஐயா, அந்த இசை மேடையில் என்ற பாட்டுக்கு பதில் பாட்டு ஐயா
0: கொண்டு வாருங்கள்.
15: இசையால் வசமாக இதயம் எது என்ற
0: பாட்டு. கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். இசையால் வசமாக வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்
15: வசமாக இதயம்
0: வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள் மீண்டும் பாருங்கள். இங்கே சதீஷ்குமார் வாருங்கள். சதீஷ்குமார் ஓடி வாருங்கள். எங்கே சதீஷ்
16: குயில் குப்பங்கிற பாட்டுக்கு தாத்தா. குயிலுக்கு ஒரு நிறம் இருக்கு
0: அந்த பாடலுக்கு ரஃபீக் தந்து விட்டு போகின்ற நீங்க இன்னொரு பாடல் தாருங்கள். வேற ஒரு பாடலை தாருங்கள். குயில் தான் தரமாட்டேன் இல்லை.
16: குயில் குயிலே குயிலே கொஞ்சம் தமிழே
0: வாழ்த்துக்கள். குயிலே குயிலே கொஞ்சம் தமிழே நல்ல பாடல் நல்ல பாடல் போட்டிக்கு வந்த பாடல். மீண்டும் பாருங்கள் அழைத்துக் கொண்டு மீண்டும் பாருங்கள்.
16: நன்றி.
0: தந்துவிட்டு நீங்க உனப்பை துண்டிக்க வேண்டும் ஐயா. வாழ்த்துக்கள். எங்க ஞானசேவரம் கொண்டு வந்து விட்டார். ஞானசேவரம் கொண்டு வாருங்கள்.
9: வணக்கம். சியாமலா பாட்டுக்கு போது பாட்டுப்பா. பாட்டு பாடவா பாடம் சொல்லவா அந்த பாட்டுப்பா.
0: வந்தா கூட்டிட்டு போங்க பாட்டு பாட. மகள் தானே பாட்டு பாடவா சகோதரி தானே பாட்டு பாடவா. தந்தால் அதையும் வாங்கிக் கொள்ளுங்கள். அங்கே
9: சந்தன் விழுந்த மலை தொழியே
0: மலை தொழில் நல்லது நல்லது நல்லது. சந்தனராஜ் அடுத்த பாடல யார் கொண்டு வருகின்றார்? முகமது ராபிக் கொண்டு வருகின்றார். வாருங்கள் ராபிக். அந்த கூக்கு வந்து வந்ததா ஐயா? ஏதாவது பாடல் கூக்கு வந்து வந்த பதம் வந்ததா?
9: முதல் ஒரு பாட்டு சொன்ன அந்த பட்டியா குயிலுக்கு ஒரு நம்மளுக்கு கூன்னு
0: வரும்
9: ஒரு கூக்கு எண்டு குயிலுக்கு
0: சிறப்பு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ராபிக். ஓடி வாருங்கள் அடுத்த பாட்டை கொண்டு. அடுத்தது நாகப்பன் வந்து விட்டார். வாருங்கள் நாகப்பன்.
17: வணக்கம் ஐயா. இசையில் வசமாக இதயம்
0: வாழ்த்துக்கள். இசை தமிழ் நீ செய்த அருஞ்சாதனை வாழ்த்துக்கள்
17: திருவிழா.
0: அடுத்தது ஞானதேரம் வந்து விட்டார். மீண்டும் ஓடிவாருங்கள் ஞானதேரன். ஞானதேரம் வந்து விட்டீர்கள். வணக்கம் ஞானதேரன்.
9: அப்பா சந்திரராஜ் பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா. நான் ஒரு மேடை பாடகன் அப்படி ஒரு பாட்டு வந்த
0: அப்படியா? எனக்கு தெரியாம போச்சு. நீங்க ரேடியோல வந்தா பாடுறது. நான் ஒரு மேடை பாடகன். நல்லது நல்லது மானே. அடுத்த பாடல யார் கொண்டு வருகின்ற? சதீஷ்குமார் வந்து விட்டார். சதீஷ்குமார் கொண்டு வாருங்கள். சதீஷ்
18: தாத்தா இசையால் வசமான இதயம் இது பாட்டுக்கு தாத்தா. இதயம் ஒரு கோவில் உதயம் ஒரு பாடல்
0: வாழ்த்துக்கள் சிறப்பு. அடுத்த பாடல யார்? பாரூக் கொண்டு வருங்க. கொண்டு வாருங்கள் பாரூக்.
19: அப்பா அந்த அருள் பாட்டுக்கு இதயம்
0: அங்க ஸ்ரீலங்கா போகுதான். ஐயோ எழுத்து விட்டார் அருள் உங்களையுமே இதயம் போகுது. சரி அடுத்து சந்தன் ராஜ் கொண்டு வருங்க. வாருங்கள் சந்தன் ராஜ். ஐயா சந்தன் ராஜ் உங்களுடைய சந்தர்ப்பம் கொண்டு வாருங்க.
20: வணக்கம் ஐயா. தமிழா தமிழா நாளை நம் நாளையா.
0: தமிழா தமிழா நாளை வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தமிழா தமிழா. அடுத்த பாடல் ராபிக் வருங்க. பாருங்கள் ராபிக். ராபிக் ஓ இணைப்பு சிலர் துண்டிக்க துணங்கக்கு முந்தி பேர் அழைக்கின்றார் பொறுத்து. ராபிக் உங்களுடைய சிக்காய் பொறுத்து விட ஞானசேகரன் வந்து விட்டார். வாருங்கள் ஞானசேகரன்.
9: வணக்கம் அப்பா. நிலாவே நிலா பாட்டுப்பா. நிலா அது வானத்து மேலே பல்லானது ஓரத்து மேலே.
0: அது என்ன பல்லானது என்றது?
9: நானும்
0: மகளை சேமலா கொஞ்சம் ஓடுவாங்க. சேலப்படி
21: சேமலா ஒரு நாள் பாட்டு வந்துச்சு இல்லப்பா?
0: ஆமாடா வந்தது.
21: ஒரு நாள் ஒரு பொழுதாயினும் சிவன் நாமம் அந்த பாட்டுப்பா.
0: சிறப்பு. தியாகராய பாகவர் கொண்டு வரி வாருங்க. அடுத்த வாழை கொண்டு வாருங்க ஜெலக்குட்டி. அடுத்ததா சதீஷ்குமார் வாருங்க. சதீஷ் அன்பு பேராண்டி.
18: நானூறு மேடை பாடகன் பாட்டுக்கு தாத்தா. நானூறு பொன்னோவியம் கண்டே எதிரே அப்படிங்கிற பாடல்.
0: டரடாங் டரடாங் டரடாங். ஓடி வாருங்கள், அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். எங்க நாகப்பன் ஐயா வாருங்க, நாகப்பன் ஐயா ஓடி வாருங்க. நாகப்பன்
2: வணக்கம் ஐயா. இதயம் ஒரு கோயில் பாடுனாங்க படம். கோயில்
0: நான் கேட்கல, நீங்க கேட்டீங்களா? அத கோயில் மணி.
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்தது பாருங்க, ஓடி வாருங்க, பாருங்க போறதை திரும்பி கொண்டு ஓடி வாருங்க.
2: பாட்டுக்கு பதில் பாட்டுமா? அந்த பாட்டுமா?
0: ஓ, நீங்க தானே இதயம் போகுது சொன்னீங்க, போகுது. சரி, அடுத்த பாடல் ஞானதேரன் கொண்டு வந்து விட்டார். வணக்கம் ஞானதேரன். ஞானதேரன் வணக்கம்.
3: வணக்கம். சேமலா பாட்டு பதில் பாட்டுப்பா. ஒரு நாள் போதுமா, இன்றொரு நாள் போதுமா? அந்த பாட்டு
0: வாழ்த்துக்கள். ஒரு நாள் போதுமா இல்லையா? காணாது இல்லையா? அது காணாது, ஒரு நாள் காணாது. இங்க அடுத்த பாட்டில கொண்டு வருங்க. சதீஷ் வந்து விட்டார், ஓடி வாருங்கள் சதீஷ்.
22: பாட்டுக்கு தட்டம். வானம் என்ன கீழ் இருக்கு, பூமி என்ன மேல் இருக்கு, சொர்க்கலோகம் பக்கம் வந்தது.
0: வாழ்த்துக்கள் கட்டிக்காரன். எங்க செல்வகுமார்
22: உலகம் அழகு கலைகளின் சுரங்கம்பா.
0: அப்படியா? அது அழகு கலைகளின் சுரங்கமா? நல்லது நல்லது. உலகம் உலகம் சொல்லி கொண்டு வந்து விட்டாரு.
3: அடுத்த
0: பாடல் சந்தன்ராஜின் பாடல் வந்து விட்டது. அடுத்த பாடல் யார் கொண்டு வந்து வைத்திருக்கின்றார்? ஃபாரூக். ஓடிவாங்க ஃபாரூக்.
2: இந்த சதீஷ்குமார் பாட்டு பாட்டு சொத்தம் வார்த்தைக்கு.
0: ஓ, சொர்க்கமே என்றாலும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். ஓ நல்ல. அடுத்த பாடல் முகமது ராபிக் கொண்டு வந்து விட்டார். வாருங்கள் ராபிக்.
23: சொல்லாம தானே மனசு தவிக்குது, மனசு தவிக்குது.
0: பாவம், தவிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். எங்கே ஞானதேவன் வந்து விடுங்கள்.
3: அப்பா சதீஷ்குமார் பாட்டு பதில் பாட்டுப்பா. பணத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பாக்கல. இந்த பாட்டுப்பா.
0: ஆடுறா செகண்ட். உங்களே நீங்க பாக்கல. அப்ப நீங்க கண்ணாடிக்க பாருங்க, மனுஷன் இருக்கீங்களாண்டு. ஓகே ஓகே, வாழ்த்துக்கள். இங்கே அடுத்தது சந்தன்ராஜ் வந்து விட்டார். பாருங்கள் சந்தன்ராஜ்.
3: வணக்கம் ஐயா. இதையே நீங்களும் காதல் பேசுவாயா?
0: வணக்கம். புறப்பட்டு வருகிறது பாடல். இதயமே இதயமே நாளும் நாளும் பொக்கிஷத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது பாருங்க. சாமலா உங்களை காணவில்லை, மஞ்சுளா வரவில்லை. இன்னும் கடந்த வாரம் சிறப்பா
3: பாட்டு பதில் பாட்டுப்பா. சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி.
0: செல்வகுமார் உனக்கு நீதான் நீதிபதி. ஆயிரம் சொல்லட்டுமே. வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தன் ராஜ் தான் கொண்டு வருகின்றார். வாழ்த்துக்கள் சந்தன் ராஜ்.
3: தம்பிக்கு ஒரு பாட்டு.
0: நல்லது. தம்பி தங்கைக்கும் ஒரு பாட்டு. வாழ்த்துக்கள். அடுத்தது வந்து சதீஷ்குமார் வருகின்றார். சதீஷ்.
22: ஒரு நாள் போதுமாங்கிற பாட்டு கேட்டா?
3: ஒரு நாள் உன்னோடு, ஒரு
0: நாள், ஒரு நாள் உன்னோடு, ஒரு நாள். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். சந்தன்ராஜ் வந்து விட்டார். வாருங்கள் சந்தன்.
3: சொர்க்கத்தின் வாசப்படி செல்லட்டும் கண்கள் அங்கே. நன்றி. வணக்கம் ஐயா.
0: சொர்க்கத்தின் வாசப்படி பூகட்டும் கண்கள் சொன்னபடி. அடுத்த பாடல் முகமது ராபிக் கொண்டு வந்து விட்டார். ராபிக் கொண்டு வாருங்கள் ஐயா.
23: சொல்லத்தான் நினைக்கிறேன் காதல் சுகமானது. அந்த பாடல்
0: அப்படியா? சொல்லத்தானா? சொல்லத்தான் காதல் சுகமானது,
23: சுகமானது.
0: ஓ, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இங்கு சியாமலா ஓடி வாருங்க. கொஞ்சம்
21: செல்வகுமார் பாட்டுக்குப்பா.
0: கொண்டு வாருங்கடா.
21: கலையோடு கலந்தது நான் கலையோடு. அந்த பாட்டுப்பா.
0: அன்று உங்கள் அக்கா பாடி காட்டிருந்தால் கலையோடு பிறந்தது உண்மை. வாழ்த்துக்கள் அம்மா.
21: கலையோடு கலந்தது.
0: ஓ, கலந்தது உண்மை. கலையோடு கலந்து பிடிச்சு விடுவாளவையா? உடனே பிடிச்சு விடுவாளவியாப்பா. வயசு போன காலத்துல கொஞ்சம் சரக்கு இல்ல. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மகளே. எங்க சதீஷ் பவன் ஓடுவாருங்க. சதீஷ்குமார்
1: தாத்தா உலகம் ஆயிரம் சொல்லட்டுங்கிற பாட்டுக்கு தாத்தா. ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா
0: ரெண்டாயிரம் நிலவேவா மூவாயிரம் நிலவேவா கருத்து நிலம்
4: நல்லா இல்லையா?
0: நல்ல பாடு நல்ல ஆயிரம் இல்ல கேக்குறீர்கள். வாழ்த்துக்கள் மகனே, வாழ்த்துக்கள். எங்க சந்தன் ராஜோடு வாருங்கள்.
20: நான் பாடிய முதல் பாட்டு தமிழ் கட்டியா?
0: அது எனக்கு தெரியும் ஐயா, நீங்கள் பாடிய முதல் பாட்டு.
20: நன்றி, வணக்கம்.
0: அம்மா தான் கேட்கணும், அம்மாவ. நான் பாடிய முதல் பாட்டு சந்தன் ராஜ் கொண்டு வந்து அந்த விட்டு ஓடி விட்டார் சந்தன ராஜ் அவர்கள். அடுத்த பாடலை கொண்டு வந்து வைத்திருக்கின்றார் காற்றலையில எங்களுடைய நாகப்பன் அவர்கள். வணக்கம் நாகப்பன்.
5: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் நாகப்பன்.
5: சொல்லாமத்தானே இந்த மனசு தவிக்குதுன்னு பாடினாங்க. தவிக்குது தயங்குது ஒரு மனது.
0: ஐயோ பாவமா, தவிக்குது தயங்குது ஒரு மனது.
5: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. தவிக்குது தயங்குது ஒரு மனது. அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? மஞ்சுளா வந்துவிட்டார். மகளே மஞ்சுளா, வணக்கம். வணக்கம், எங்கே உங்கள்
6: ஆரம்பம்?
0: வணக்கம் வணக்கம், ஆரம்பிக்கட்டும் உங்கள் திருவிளையாடல், கொண்டு வாருங்கள்.
6: நான் பாடினப்பா அதுக்குப்பா, நான் பாடிய பாட்டு, நான் பாடிய முதல் பாட்டு போறதுக்கு நான் தந்த மேடையன் இன்னும் பாடினாங்க. நான் திரும்ப வந்த வேலையா
0: பாட கொண்டு வந்தீர்கள் இப்பொழுது?
6: நான் பாடிய முதல் பாட்டு
0: இப்ப சந்தன் ராஜ் பாடி விட்டாரம்மா. இன்னொன்று பாருங்கள்,
6: தந்த மல்லிகையே புதுவாசனை.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு, நல்லது. அங்கு மீண்டும் வந்த இணையங்கள் வந்துவிட்டால் மஞ்சுளா கட்டிக்காரி, இங்க நாகப்பன் வந்து விட்டார். வாருங்க நாகப்பன்.
5: வணக்கம் ஐயா. கலைன்னு பாடினாங்க அடுத்த பதில் பாடம்.
0: ஓ,
5: கலையே உன் விழி கூட கவி பாடுதே.
0: கலையே உன் விழி கூட கவி பாடுதே, அந்த பாடல். கலையே உன் விழி கூட, வாழ்த்துக்கள்
5: வாழ்த்துக்கள்.
0: பழைய பழைய பாடல், கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். அடுத்த பாடல் செல்வகுமார் கொண்டு வந்துட்டார். வாருங்கள் செல்வகுமார்.
20: வணக்கம். உலகம்னு ஒரு இது வந்துச்சு, அதுக்கு வந்து உலகம் இருந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக.
0: உங்களுக்காகத்தான், எல்லாம் உங்களுக்காகத்தான். உலகம் பிறந்ததே உங்களுக்காகத்தான், நீங்களும் பிறந்தது உங்களுக்காகத்தான். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் மஞ்சுளா வந்து விட்டார். வாருங்கள் மஞ்சுளா, இரண்டாவது பாடலை கொண்டு வந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். இங்கே கொண்டு வாருங்கள்.
6: சொல்லாமன் ஒரு
0: வார்த்தை,
6: சொல்லாம இந்த மனசு துடிக்குது.
0: அப்படியா, சொல்லாமல் தானே இந்த மனம் துடிக்குது என்று ஒரு பாடல் வந்து விட்டது மாலே.
6: சொல்ல சொல்ல இனிக்குதேடா,
0: வந்து விட்டது. மீண்டும் பாருங்கள். இரண்டு இரண்டு
6: பார்த்தது
0: சார். வாழ்த்துக்கள். ஓடு வாருங்கள். சொல்லாமலே யார் பார்த்தது? சொன்னதா அவனுடைய பாடல். எங்க சதீஷ் ஓடு வாருங்கள் ஐயா.
1: தாத்தா, நான் பாடிய முதல் பாட்டுக்கு தாத்தா, முதல் முதலாக காதல் டூயட் பாட வந்தேனே.
0: ஓ, நிறம் மாறாத புக்கள் இல்லையா? முதல் முதலாக காதல் பாடு, அதுல ஒரு பதிவு நன்றா பிடித்து வருது. அடுத்த பாடல் சிவகுமார் கொண்டு வாருங்கள்.
20: வணக்கம்மா. சொர்க்கம் ஒரு வகைப்பா, சொர்க்கத்தில் கட்டப்பட்ட தொட்டி, அந்த பாடல் பா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்தவர், அடுத்தது பாருக், ஓடி வாருங்கள் பாருக். பாருக் கொண்டு வாருங்கள். பாருக்
5: பாட்டுக்குப்பா, பயில் பாட்டுப்பா. ஒரு வண்டியோட ஒற்றுமையா ரெண்டு மூணு,
0: ஒற்றுமையா ரெண்டு மூணு ஓடுகிற வண்டியோட. நல்லது நல்லது நல்லது நல்லது. அடுத்த பாடல் யார் கொண்டு வருகின்றார்? சியாமலா கொண்டு வாருங்கள் ராஜா. மகளே, அம்மா சியாமலா ஓடுவாங்க ராஜா. என்ன பாடல் மகளே?
6: அப்பா உலகம் அழகு, அந்த பாட்டு பண்ணாலப்பா. அழகு சிரிக்கின்றது ஆசை, அந்த பாட்டு
0: கெட்டிக்காரது. அழகு சிரிக்கின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை யார் கொண்டு வந்திருக்கிறது? முகமது ராபி கொண்டு வந்திருக்கின்றார். ராபி கொண்டு வாருங்கள் மகனே. சொல்லத்தான் நினைக்கிறேன், மந்த விட்டது போல் இருக்கின்றது. இந்த பாடல் வேறொரு பாடலை தான்.
23: தட்டி செல்லும் கண்கள்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பு. அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். எங்கே சதீஷ்குமார் ஓடி வாருங்கள். சதீஷ், சதீஷ் வர வேண்டும் ஐயா.
4: தாத்தா சொல்லாம தானே இந்த மனசு துடிக்குது பாட்டுக்கு. தாத்தா இந்த மான் எங்கள் சொந்த மான் பக்கம் வந்துதான் சிந்து பாடும்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் கொண்டு வருகிறது? ஞானசேகரன் கொண்டு வருகிறார். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன்.
10: செல்லகுமார், செல்லகுமார் பாட்டு பதில் பாட்டுப்பா. சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஒரு கோலாகுமா, அந்த பாட்டுப்பா.
0: அது நல்ல பாடல். சொர்க்கமே என்றாலும் அது நன்முறை போராகுமா, நன்முறை போராகுமா. சொர்க்கமே என்றாலும் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வந்திருக்கிறார் மஞ்சுளா. கொண்டு வந்திருக்க, கொண்டு வாருங்க மஞ்சுளா.
11: நானும்
0: பிள்ளை எனக்கு ஒரு தனி பெருமை. நானும் பிள்ளை நல்லது நல்லதம்மா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல யார் கொண்டு வந்திருக்க? சதீஷ்குமார் கொண்டு வந்திருக்க. சதீஷோட யாருங்கள் சதம் பெராணி கொண்டு
4: அழகு சிரிக்க, அழகு சிரிக்கின்றது பாட்டுக்கு.
0: அதுக்கு என்ன பாடல்?
4: அழகு கூட அப்படிங்கிற பாட்டு.
0: அழகு மலராட வைதை காத்திருந்தாள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல யார் கொண்டு வந்திருக்க? சந்தன் ராஜ் கொண்டு வந்து வாருங்கள். சந்தன் ராஜ்
12: வணக்கம் ஐயா. பாட வந்தது ஒரு காரணம் பாவை கண்ணில் நாணம்.
0: பாட
12: நன்றி வணக்கம்.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள்.
12: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடல யார் கொண்டு வருகின்றார்? பாரூக் கொண்டு வருங்கள். வணக்கம் பாரூக். பாரூக், பாரூக் வணக்கம்.
24: கமலா பாட்டுக்குமா. அழகு மன்றாட அபிநயங்கள் கோணம்,
0: அந்த பாடல தான் இப்ப தந்தாரு சதீஷ்குமார்.
24: அழகு மலராடா.
0: ஆமா அது தந்து விட்டாரு. அதத்தான் அச்சு அச்சோட்டா தந்தாரு. ஊரு விட்டு ஊரு வந்து வம்பு தும்பு பண்ணாங்க. உங்களுக்கு தான் அந்த பாடல். ஊரு விட்டு ஊரு வந்து நீங்க தான் வந்திருக்கிறீங்களோ. அங்கே சதீஷ்குமார் கொண்டு வாருங்க.
4: தாத்தா சொர்க்கமே என்றாலும் பாட்டு. தாத்தா சொர்க்கத்தின் வாசற்படி.
0: வாழ்த்துக்கள். தொண்டித்து கொள்ளுங்கள்.
4: நன்றி.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தன ராஜ் வாருங்கள். சந்தன் ராஜ்
12: வணக்கம். கலை வாணியோ ராணியோ அவள் தான் யாரோ.
0: கலைவாணியோ ராணியோ
12: அவள் தான் யாரோ. நன்றி.
0: தான் யாரோ நல்லது. அடுத்த பாடலை கொண்டு வந்திருக்காரு சியாமலா. கொண்டு வந்து வாருங்கள் சியாமலா. கொண்டு
11: அழகு மலராட பாட்டுக்குப்பா. அபிநய சுந்தரி ஆடுகிறாள் அந்த பாட்டுப்பா.
0: வாழ்த்துக்கள். அழகு மலராட அபிநயங்கள் கூட அபிநய சுந்தரி ஆடுகிறாள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். முகமது ராபி கொண்டு வந்து பாடல் கொண்டு வாருங்கள். ராபி
23: என்ன சொல்ல போற, என்ன சொல்ல போற அந்த படலையா.
0: என்ன சொல்ல போற நீ
23: வேங்க வேங்க படத்துல வரும். வேங்க படத்துல வெளிச்சு படம்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்ன சொல்ல. அடுத்தது ஞானசேகரன் வந்துட்டா. கொண்டு வாருங்கள் ஞானசேகரன்.
10: அப்பா மஞ்சுளா பாட்டு பதில் பாட்டுப்பா. நானாக நான் இல்லை தாயே அந்த பாட்டுப்பா.
0: நானாக நான் இல்லை தாயே நல்ல பாடல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வந்திருக்க சியாமலா கொண்டு வந்துட்டார். மீண்டும் ஓடி வாருங்கள் மகளே. சியாமலா சியாமலா கொண்டு வாருங்கள் அம்மா. என்ன பாடல்?
11: அப்பா அழகுமலராட பாட்டுக்குப்பாண்டோந்தாரம் அந்த பாட்டுப்பா.
0: வாழ்த்துக்கள் மன்னாதி மன்னன் பாடல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இங்கே பாரு மீண்டும் வந்து விட்டார் பாரு. கொண்டு வாருங்கள்.
24: ஒரு வார்த்தையில இருந்து
0: ஓகே நல்ல பாடல். ஓ அடுத்த பாடல் உடனே தொண்டிக்க மேடம் பாரு நீங்கள். ஓகே நாகப்பன் வந்து விட்டார் நீண்ட நேரம். நாகப்பன்
25: வணக்கம் ஐயா.
0: கொண்டு வாருங்க.
25: இந்த மான் எந்த சொந்த மண் பாடுனாங்க அந்த பாடல்
0: கொண்டு வாருங்கள்.
25: மான் கண்டே மான் கண்டே மானே தான் மான் கண்டே மான் பெண்ணை காண.
0: ராஜரசி திரைப்படம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஷியாமலா கொண்டு வாருங்கள்.
21: அழகு மலராட பாட்டுக்குப்பா.
0: இன்னும் ஒரு அழகா கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள்.
21: ஆடல் காணீரோ அந்த பாட்டுப்பா.
0: திருவாடல் காணீரோ,
21: திருவிளையாடல் காணி,
0: திருவிளையாடல் காணீரோ கொண்டு வரும் பாடல். நல்ல பாடல். சந்தன் ராஜ் வந்து விட்டார், கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ்.
7: வணக்கம்யா. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தியா?
0: ஆமாம், கண்ணால்
7: போதும்.
0: சுந்தரி கண்ணால், கையால் ஒன்றும் காட்ட தேவையில்லை, கண்ணால் சொன்னாலே போதும் ஐயா. கண்ணால் ஒரு செய்தி சொந்தால் அடுத்த பாடல் வந்திருக்கிறது. ஃபாரூக் தான் கொண்டு வருகிறார், ஓடி வாருங்கள். தாயில் சிறந்த கோயிலும் இல்லையா? சரி, கொண்டு வாருங்கள். தாயில் சிறந்த கோயிலும் இல்லை. அடுத்த பாடல் யார் கொண்டு வருகின்றீர்கள்? ஃபாரூக் வந்து சென்று விட்டார். அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? யாரென்று தெரியவில்லையே. நாகப்பன் வந்திருக்கார், பாருங்கள் நாகப்பன்.
25: மீண்டும் வணக்கம் ஐயா. சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி பாடல் பாடல் பாடல். சுந்தரி நீயும் சுந்தரன் நானும் சேர்ந்திருந்தால் திருவோணம்.
0: சுந்தரி நீயும் சுந்தர ஞானம், நல்ல பாடல்.
25: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. சதீஷ்குமார் வாருங்கள், ஓடி வாருங்கள் சதீஷ்குமார். என்ன மகனே சதீஷ், சதீஷ் உங்களுடைய கொள்கை நிற்கிறீர்கள். கௌரி வந்திருக்கேன். வணக்கம் வணக்கம் வணக்கம் கௌரி, வாழ்த்துக்கள், வரவேற்கின்றோம். கொண்டு வாருங்கள் கௌரி. என்ன பாடல்?
8: வானத்து பார்த்தேன் பூமியை பார்த்தேன் அந்த பாட்டுக்கு. பார்த்து பார்த்து கண்கள் திருந்தேன் நீ வருவாயேன. கோயில்
0: ஒரு பாடல் தான் தர முடியும் ஒரு தடவை. அடுத்து அழைத்து வாருங்கள். நன்றி மகளே நன்றி. சிறப்பு சிறப்பு வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். எங்கே சந்தன் ராஜ் விட்டார், கொண்டு வாருங்கள்.
7: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
7: மான் கண்ட சொற்கள் நன்றி. வணக்கம் ஐயா.
0: சொற்கள் நல்ல பாடல், நல்ல பாடல், நல்ல பாடல். அடுத்த பாடலை யார் தர போகின்றீர்கள்? யாரென்றால் நாகப்பனா இருக்கதா? சியாமலா தான் வந்து விட்டார், ஓடி வாருங்கள் சியாமலா.
21: அப்பா அழகு அழகு மலரான பாட்டுக்குப்பா. மலரும் அழகு மலரான பாட்டுக்கு.
0: கெட்டிக்காரி கெட்டிக்காரி கெட்டிக்காரி. மலரும் நல்லது. மலரும் வான்மதியும் வாழ்த்துக்கள். ஞானதேவன் கொண்டு வந்து விட்டார், கொண்டு வாருங்கள் ஞானதேவன்.
7: மான் கண்ட சொற்கள் பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா. சொர்க்கம் மதிவிலே அழகிலே அந்த
0: பாட்டுப்பா. பாத்தீங்களா கெட்டி காரணையா நீங்க, கெட்டி காரணம். வாரக்கொண்டு ஓடி
25: கண்ணாஜ் மகாபாட்டு கண்ணான பாடங்கள்
0: காண இல்லையா? எங்க ஓடுது? அங்கதான் ஃபேக்டரியில விட்டுட்டு வந்திருப்பீர்கள். தேடி பாருங்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போகின்றார் என்று நாங்கள் எண்ணி பார்க்கும் வேளையிலே அடுத்த பாடலை கொண்டு ஓடி வருகின்றார். யார் கொண்டு வருகின்றார்? யார் தருவார்? மஞ்சுளா கொண்டு வந்து விட்டார். வணக்கம் மஞ்சுளா.
13: மான் கண்டேன்னு பாடினாங்களா? அதுக்குப்பா கண்டேன் கல்யாண பெண் போன்ற மேகம்.
0: கண்டேன் கல்யாண பெண் போன்ற கோபம். நல்லது நல்லது, நல்ல பாடல், நல்ல பாடல். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றீர்கள்? அடுத்த பாடல் கௌரி கொண்டு வந்திருக்க. கௌரி வணக்கம். கௌரி கொண்டு வாருங்கள். கௌரி
13: கோயில் மணி ஓசை என்று எந்த பாட்டு? மணி ஓசை கேட்டு எழுந்து.
0: அந்த பாடல் தந்து விட்டார்கள் அம்மா முதல்வர் தந்து விட்டாரடா. இன்னும் ஒன்று கொண்டு வாருங்கள் மகளே.
13: ஓகே சார்,
0: கூறுங்கள் ஒரு பாடல். எத்தனை பதங்கள் இருக்கிறது உங்களுக்கு மனதில் இருக்கிற பதத்தை கூறுங்கள். என்னடா சென்று விட்டீர்களா? ரெண்டு சந்தர்ப்பம் தரப்படும் உங்களுக்கு. சதீஷ் ஓடி வாருங்கள் சதீஷ்.
14: ஊரு விட்டு ஊரு வந்து பாட்டு கேட்டா. ஊரெல்லாம் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டது.
0: ஊரெல்லாம் பாட்டுத்தான் அந்த பாடல். ஓ சரி, நல்லது நல்லது நல்லது. ஊரெல்லாம் பாட்டுத்தான். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடுவாருங்கள், கொண்டு வாருங்கள். அடுத்தது யார் வருகின்றது? சியாமலா வந்து விட்டார். சியாமலா ஓடி வாருங்கள்.
21: அழகு மலராட பாட்டுக்குப்பா. ஆடாத ஆட்டமில்லாம்
0: நல்ல பாடல், நல்ல பாடல். இல்ல இல்ல இல்ல, இந்த பாடலானே கண்ணன் தந்திருந்தார். நல்லது. கடிக்காரி கடிக்காரி கடிக்காரி சியாமலா குஞ்சு ஓடி வாருங்கள். அடுத்த பாடல யார் கொண்டு வந்திருக்கிறது? அடுத்த பாடல் நாகப்பன் வந்திருக்கிறார். வணக்கம் நாகப்பன்.
25: வணக்கம் ஐயா. போகுதே போகுதே பயன்களை வானிலேன்னு பாடினாங்க பாடல் பதில் பாடம். வானிலையே தேனிலா ஆடுதே போகுதே வானிலாடி
0: வானிலே தேனிலா வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் கொண்டு வர போகின்றீர்கள்? சந்தனராஜ் தான் வருகின்றார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
9: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
9: கண்ணாலே காதல் கவிதை சொன்னாலே உனக்கு எனக்காக.
0: அப்படியா, சொல்லிட்டாளா உங்களுக்கு காதல் கவிதை? சொல்லிட்டாங்களா? நல்லது நல்லது நல்லது. கண்ணாலே காதல் கவிதை. அடுத்தது அடுத்ததா கொண்டு வந்திருக்கிறது ராபிக். நீங்கள் வந்திருக்கிறீர்கள், வாருங்கள் ராபிக்.
15: சொல்லவா சொல்லவா காதல் கதை இந்த பாடல்
0: நல்லது. சொல்லவா சொல்லவா காதல் கதை.
15: காதல் கதை
0: சரி. அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். நல்லது. நாகப்பன் மீண்டும் வந்து விட்டார், கொண்டு வாருங்கள்.
25: மீண்டும் வணக்கம் ஐயா. பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா பால் நிலவ கேட்டு.
0: பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா. பிரபலத்தில் அறிவித்தல் நீங்கள் ஒரு பாடலுக்கு நன்றி நாகப்பன். ஒரு பாடலுக்கு பதிலை கொண்டு வந்து அந்த பாடலுக்கு சரியில்லைன்னா நீங்க இன்னொரு பாடலுக்கு. இரண்டு சந்தர்ப்பம் இருக்கு, ஒரு பாடலை கூறி அது பிள்ளை என்றால் மறு பாடல் தரலாம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்க சியாமலா உங்களுக்கு இணைப்பை கொண்டு கொடுக்காருங்க. சியாமலா வர வேண்டும், வர வேண்டும் சியாமலா. வணக்கம். வணக்கம் சியாமலா.
21: அப்பா அழகு மலர் அந்த பாட்டுக்குப்பா. மலருக்கு தெங்கல் பகையால்
0: பாடுதான். அற்புதம். மலருக்கு தென்னல்
21: மலருக்கு தெங்கல்
0: பகையால் பாடல கெட்டிக்காரன் நீங்களான் பாடுங்கள். மலருக்கு தென்றல் வாழ்த்துக்கிழமா. எங்க இன்னும் வரவேண்டியவர்கள் இருக்கின்றார்கள் வர காணம். ஃபாரூக் ஓடி வாருங்கள். ஃபாரூக் அப்படியா? அதானே நீங்கள் உறங்காவதெல்லாம் இருக்கிறீர்களா? அங்கே தெரியுது உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது. வாழ்த்துக்கள். எங்கே மஞ்சுளா ஓடி வர வேண்டும்? மஞ்சுளா வாங்கள். மஞ்சுளா
21: ஆடாத ஆட்டம் எல்லாம் பாட்டுப்பா. ஆடிய ஆட்டம் என்ன தேடிய செல்வம் என்ன?
0: சரி, ஆடா ஆடிய ஆட்டம் என்ன. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். ஓடி வர வேண்டும் அடுத்த பாடலை கொண்டு. சதீஷ்குமார் வந்து விட்டார் என் பேரன். சதீஷ் கொண்டு வாருங்கள் பேராண்டி.
16: தாத்தா சியாமலம்மா பாட்டுக்கு தாத்தா. ஆடாதடா ஆடாதடா மனிதா ரொம்ப ஆட்டம் போட்ட அடுங்கிடுவ மனிதா அப்படிங்கிற பாட்டு.
0: அப்படியா? ஆடாதடா ஆடாதடா மனிதாவா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் கொண்டு வருவது? சியாமலா கொண்டு வந்து விடுவாங்க. சியாமலா
21: அப்பா அழகுமலர் அந்த பாட்டு தாத்தா. கூடலூரு குண்டு மல்லி வாட பிடிக்க வந்த மல்லி அந்த பாட்டுப்பா.
0: கூடலூரு குண்டு மல்லி. சரி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அம்மா. சிறப்பு. கொண்டு வாருங்கள் அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். நல்ல விரைவாக யார் வருவோம்? வாழ்த்து வாழ்த்துக்கள் வெற்றி கிடமுண்டு. எங்கே ராபி கோடு
15: ராபிடையா?
0: சிறப்பு சிறப்பு சிறப்பு. மலரு
15: கருணாபுரத்துல
0: நல்ல பாடல் நல்ல பாடல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாருங்கள் பாருங்க போகலா போடு
25: செய்கிறாங்க.
0: ஓ மலர் கொடுத்தா கொடுத்துட்டீங்களா? கைகுலுங்க வளையல். உங்க யாரும் வளையல் பாதிப்பார்களா சவுதி அரேபியாவில? அவங்களாம் தங்க வளையல் தான் பாதிப்பாங்க. கொடுப்பீர்களா? வாழ்த்துக்கள் விஜய். கௌரியம்மா வாங்க. கௌரி கௌரியம்மா கட்டிக்காரியம்மா, நீங்கள் ஒரு தடவை வந்தால் அந்த பாடல் இன்னொரு பாடல் தரலாம். இரண்டு சந்தர்ப்பம் இருக்கின்றது உங்களுக்கு. ஒரு தடவை ஒரு பாடல் ஒரு பாடலுக்கு தான் பதில் தரலாம். சரி அம்மா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தகுதி பெற்றிருக்கீர்கள் வாழ்த்துக்கள். எனவே சதீஷ்குமார் வாருங்கள்.
16: உள்ளத்தில் நல்ல உள்ளம் பாட்டுக்கு தாத்தா. உள்ளமே உனக்குத்தான் உசுரே உனக்குத்தான்
0: அப்படியே உள்ளமே உசுரே கொடுத்துட்டான் இந்த பேராண்டி. வாழ்த்துக்கள் பேராண்டி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
16: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. ஓடி வாருங்கள். எங்கே அடுத்த பாடலை கொண்டு வந்திருக்கிறார் ராபிக். கொண்டு வந்திருக்கின்றார் ராபிக். வாருங்கள் ராபிக். ஓடி வாருங்கள்.
15: மலர்களே
0: மலர்களிலே ஆராதனை. வாழ்த்துக்கள். நாங்கள் மேற்கே போய் கொண்டிருக்கோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பாரு கோடி வாருங்கள் மேற்கே இருந்து.
24: ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பவர்கள்தான் சுகம் சுகம்.
0: அது நாளைக்கு தானே ஆடலுடன் பாடலை கேட்பது. சரி, வாழ்த்துக்கள். நாளைக்கு தானே பாடுவோர் பாடலாமே பாடுவது. கட்டிக்காரன் பாரூக், கட்டிக்காரன் ஓடி வருகின்றீர்கள் பின்னாலே. சந்தன் ராஜ் வாருங்கள். சந்தன் ராஜ்
2: வணக்கம்யா. கண்ணா கண்ணா உன்னை என்ன சொல்லி தாளாட்டையா?
0: எப்படி தாளாட்டு?
2: நன்றி வணக்கம் ஐயா.
0: சரி, நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். மஞ்சுளா ஓடி வாருங்கள்.
3: அழகு மலராடன் வந்து அந்த பாட்டுக்குப்பா. அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்தது.
0: சக்கியண்டார் அழகு தெய்வம் மெல்ல மெல்ல. நல்ல பாடல், நல்ல பாடல் மஞ்சுளா. கட்டிக்காரை கொண்டு வாருங்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? அடுத்த பாடலை கொண்டு வந்தது சியாமலா கொண்டு வந்திருக்கு. வாருங்கள் சியாமலா.
17: அப்பா மலரே மௌனமா பாட்டுக்குப்பா. மௌனத்தில் விளையாடும் மனசு பாட்டாங்களாப்பா.
0: நீங்க தானே கொண்டு வந்தீங்க? நீங்க கொண்டு வந்த மாதிரி ஞாபகம் ஒரு ஆள் தந்து. நீங்களும் கொண்டு வந்தீங்க மௌனத்தில்
17: விளையாடுதான்.
0: சரி, கொண்டு வாருங்க. என்ன
17: சரி பலகார பாடுற வேதம் இனிய நாதம்
0: இன்று மாலையில் வந்த பாடல் வேதம்.
17: மலரே மௌனமா பாட்டு
0: நல்ல பாடல் அம்மா. அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். மஞ்சுளா கொண்டு வந்துட்டாரு மஞ்சுளா. அங்க அவரும் பாடுகின்றார் மஞ்சுளாவோட கூட. கொண்டு வாங்க. அவரும் பாட்டு கேட்கிறார். நீங்க கூறுங்க பதில் பாட்டை.
3: அழகு பாட்டுக்குப்பா.
0: அழகே வா அருகே வா. அண்டவன் கட்டளை அருகே வா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் சதீஷ். சதீஷ்குமார் வாருங்கள் பிராண்டி. ஓ சதீஷ் உங்களுடைய தாழைப்பட்டு விட்டது. சந்தன் ராஜ் கொண்டு
2: வாருங்கள். தள்ளாது
0: உள்ளம் அது தள்ளா.
2: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி
2: நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்த பாடல் யார் கொண்டு வருகின்றார்? ராபி கொண்டு வாருங்க. ராபி
18: மலரே குறிஞ்சி மலரே அந்த பாடலையா?
0: மலரே குறிஞ்சி மலரே. வாழ்த்துக்கள்
18: வாழ்த்துக்கள். நவிகள் கூட.
0: அடுத்த பாடல் சந்தன் ராஜ் கொண்டு வருங்க. கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ்.
2: வணக்கம் ஐயா. சுகம் சுகமே தொடத்தானயா.
0: கடந்த
2: வாரி வணக்கம் ஐயா.
0: அந்த பாடல் சுகம் சுகமே தொடத்தொடத்தான். சரி, அடுத்த பாடல் யார் கொண்டு வருகின்றது? ஞானசேகரன் கொண்டு வரார். வாருங்க ஞானசேகரம்.
19: கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம்.
0: எங்க இருந்து வருகிறீர்கள்? எவ்வளவு நேரம் ஆகுது? என்ன நடந்தது உங்களுக்கு?
19: இணைப்பு கிடைக்க மாட்டேங்குது.
0: அட்டைங்க அப்பா. கல்யாண கோவிலின் தெய்வீக கலசம். சரி,
19: ஆமா ஆமா. மஞ்சளா போட்டுக்க.
0: மட்டும் பாருங்க கொண்டு வாருங்க. அடுத்த பாடல யார் கொண்டு வருவது? செல்வகுமார். எங்கே இருந்து வருகிறீர்கள்? கொண்டு வாருங்கள் செல்வகுமார். என்ன பாடல் செல்வகுமார்? வணக்கம் செல்வகுமார் மகனே.
22: வணக்கம். வணக்கம். ஆடி வா அப்படின்னு ஆடி, அதாவது ஆடின்னு ஒரு பதம் வந்துச்சு. அதுக்கு வந்து ஆடிவா ஆடிவா ஆடிவா ஆட பிறந்தவளே ஆடிவா அந்த பாடல் தான்.
0: அப்படியா? ஆட பிறந்தவளே ஆடுவா. ஆட பிறந்தவளே ஆடுவா. சரி செல்வகுமார். ஆட
22: முடியலையாப்பா.
0: ஒரு கட்டிக்காரன் கட்டிக்காரன் கட்டிக்காரன். அடுத்த வாழை கொண்டு வாருங்கள். ஞானசேகரன் வந்து விட்டார் மீண்டும். கொண்டு வாருங்கள் ஞானசேகரன்.
19: அப்பா கல்யாணமா? கல்யாணம் அறுபதாம் கல்யாணம்.
0: போன போயிருந்தான் நீங்கள். நான் சொன்னேன் போற என்னத்தை செய்வது எங்களுக்கு தான்.
18: வாழ்த்துக்கள்.
0: குறிஞ்சி மலரில் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே சதீஷ்குமார் வாருங்கள். சதீஷ்
19: மலர் குடித்தல் பாட்டுக்கு தாத்தா. மலர்களில் ஆடும் இளமை புதுமையே அப்படின்ற பாட்டுக்கு.
0: வாழ்த்துக்கள் சிறப்பு சிறப்பு. நல்ல பாடல் எடுத்தீர்கள். மலர்கள் ஆடும்.
19: நன்றி.
0: செல்வகுமார் வந்து விட்டார் மீண்டும். செல்வகுமார்
22: வணக்கம்பா. வான்னு ஒரு பதம் வந்துச்சுப்பா. வா வா வாத்தியாரே வா வஞ்சி கொடி அந்த பாடுப்பா. நன்றிப்பா.
0: வா வா வாத்தியாரே வா வாத்தியாரே வா. வழியே வழிக்கடையில்லாத ஒரே இல்லாத. சரியா? அடுத்த பாடல யார் கொண்டு வருகிறது? கௌரி அம்மா வருகின்றார். கௌரியை கொண்டு வாருங்கள் அம்மா.
25: மலரே என்று தொடங்கின பாடலுக்கு மலரே குறிஞ்சி மலரே.
0: அந்த பாடல் வந்துடுது ராசா.
25: மலரெடுத்தேன் கையிலிருந்து வளர்த்தின் மங்கை என்றும்
0: அந்த பாடலும் தந்து விட்டார்கள் மகளே.
25: சரியப்பா,
0: அந்த பாடல் தந்து விட்டார்கள். மீண்டும் பாருங்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தன்ராஜ் கொண்டு ஓடி வாருங்கள். சந்தன்ராஜ்
1: வணக்கம். ஆடிப்பட்டம் தேடி பார்த்து வரைக்கும் கண்ணம்மையா.
0: அது உண்மைதான், ஆடிப்பட்டம் தேடி.
1: நன்றி வணக்கம் ஐயா.
0: நல்லது. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி சந்தனராஜ். அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகிறீர்கள்? மஞ்சுளா வந்து விட்டார். வாருங்கள் மஞ்சுளா.
4: கல்யாணம் என்ற பாட்டுக்குப்பா. கல்யாணமே ஒரு பெண்ணோடுதான்.
0: அது உண்மை, அது உண்மை, அது உண்மை, அது உண்மை. அது கடந்த வாரம் நான் சொல்லியிருந்தேன், இந்த பாடத்தை அந்தீர்கள். கல்யாணமே ஒரு பெண்ணோடு தான். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் கொண்டு வருகின்றார்? மீண்டும் சந்தன்ராஜ் தான் பெறுகின்றார். ஓடி வாருங்கள் சந்தன்ராஜ். சந்தனராஜ் கொண்டு வர பாடலை கேட்போம். வணக்கம் சந்தனராஜ்.
1: வணக்கம். ஆடுமையிலே ஆட்டம் இங்கே.
0: ஆடுமையிலே நன்றி நன்றி நன்றி. சதீஷ் குமார் வாருங்கள். சதீஷ் குமார் கொண்டு வாருங்கள். சதீஷ்
5: கல்யாணமும் கல்யாணமும் பாட்டு தாத்தா. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே.
0: வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடல் சியாமலா கொண்டு வந்து விட்டார். வாருங்கள் சியாமலா.
6: அப்பா இளமை இதோ இதோ பாடலாம்லப்பா. இதோ இதோ என் நெஞ்சில அந்த பாட்டுப்பா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்
6: சியாமலா.
0: இங்கே சியாமலா உடனே இதோ இதோ என் பாடு நெஞ்சில. அடுத்த பாடல் மஞ்சுளா வந்து விட்டீர்கள். கொண்டு வாருங்கள் மஞ்சுளா.
4: அதே கல்யாண
0: வார்த்தைக்குதான்பா.
4: கல்யாண வலையோசை கொண்டு.
0: ஓ கல்யாண வலையோசை கொண்டு. நல்லது நல்லது. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வருவது சந்தனராஜ் அவர்கள். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
1: வணக்கம் ஐயா. ராசாத்தி உசுறு என்ன இல்லையா?
0: ஓ ராசாத்தி உயிர்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்தது வருகிறது சியாமலா கொண்டு வந்து விட்டாங்க. சியாமலா
6: அப்பா இளமை இளமை இது இதை பாட்டுக்குப்பா. இதோ இதோ என் பல்லவி.
0: இதோ இதோ என் பல்லவி.
6: என் பல்லவி.
0: இதோ இதோ என்பது தந்தமா இருக்கு இல்லையா? சரி ஓடி வாருங்க. அடுத்தது செல்வகுமார். ஓடி வாருங்கள் செல்வகுமார்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: கல்யாணம் ஒரு பதம் வந்துச்சுப்பா அந்த பாட்டுக்கு. கல்யாணம் கல்யாணம் மீண்டும் வாழ்வில் கல்யாணம்
0: கல்யாணம் குண்டு கல்யாணம்.
1: சந்திரபாபு
0: ஆமா தெரியும் தெரியும். வாழ்த்துக்கள். குண்டு கல்யாணத்தை பற்றி நினைக்க வந்து விட்டு ஒரு நடிகர் இருந்தா இல்ல குண்டு கல்யாணம் என்று. இங்கே சந்தன் ராஜ் உங்களுடைய அழைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே வர வேண்டும் சதீஷ்குமார். ஓடி வாருங்கள் சதீஷ்குமார். சதீஷ்குமார் இணைப்பில் இருக்கிறதா?
5: ஆடும் மயிலே ஆட்டம் இங்கே என்கிற பாட்டுக்கு தாத்தா. மயிலே மயிலே உன் தோகை எங்கே அப்படிங்கிற பாட்டு.
0: மயிலே மயிலே உன் தோகை எங்கே. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை சந்தன்ராஜ் கொண்டு வருகின்ற. வாருங்கள் சந்தன்ராஜ்.
1: வணக்கம். கல்யாண தேன்நிலாயா தாய்க்காத பால் நிலா.
0: நன்றி
1: வணக்கம்.
0: நின்று அந்த பாடலை கேட்கணும் போல இருக்கின்றது. கல்யாண தேன்நிலா அங்கே கொண்டு வாருங்க. நான் காலத்தை விட்டு விட்டு
23: பாடல் பதிவுப்பட்டியா? பாடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பெண் ஒன்று கலந்து பட்டியா?
0: ஓ ஆடுங்கள் பாடுங்கள்
23: பாடுங்கள். சாயந்தர பாடல பாட்டேன்.
0: கெட்டிக்காரன் கெட்டி. ஆமா ஆமா ஆமா ஆமா. பாருங்கள் இங்கே சியாமலா கொண்டு வாருங்கள்.
6: அப்பா இதை பாட்டுக்குப்பா. அந்த பாட்டுப்பா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இளமை நாட்டிய நாட்டிய சாலை வந்து விட்டது. அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் மஞ்சுளா. மஞ்சுளா வரவேண்டும் வரவேண்டும் மஞ்சுளா.
4: கொண்டு ஒரு வார்த்தை வந்து.
0: ஆமா வந்து
4: மயிலே தோகை.
0: என்ன பாடல்
4: பாட்டு?
0: அது சொல்லி விட்டார்கள். மயிலே மயிலே உன் தோகை எங்கேன்னு சொல்லி வேற மயில் கொண்டு வாருங்கள். மயிலாடும் தோப்பில் சரி கட்டிக்கார மயிலாடும் தோப்பில் மானாடக்கண்
7: வணக்கம்
0: வணக்கம்
7: இளமையில் ஆடி வருகிறது வானில் மழை
0: தோகை இளமையில் ஆடிக்கொண்டு வருகிறது வாழ்த்துக்கள் எங்கே முகமது ராபிக் வந்து விட்டார் ராபிக்
23: பாடு நிலாவே தேன் கவிதை என்ற படலையா
0: அப்படியா பாடு நிலாவே தேன் கவிதை என்ற ஒரு பாடல் இருக்குன்றதா எனக்கு திண்டைதான் தெரியும்
23: உதயகீதம் உதயகீதம்
0: திண்டைதான் தெரியும் பாடு நிலாவே என்னால பாடு
23: மோகன்புரம்
0: என்ன வாழ்த்துக்கள் உங்களுக்கு அடுத்த பாடலை சாந்தன் ராஜ் மீண்டும்
7: சாலையோரம் சோலை ஒன்று வாடும்
0: இப்படி பாத்தீங்களா எடுத்து தாராண்ட பாடல்களை கெட்டிக்கார அடுத்த பாடல் யார் கொண்டு வருகின்றது ஃபாரூக் கொண்டு வந்திருக்கார் வாருங்கள் ஃபாரூக்
8: அப்பா அந்த சதீஷ்குமார் பாடின பாட்டு உசுரேன்ற வார்த்தைப்பா உசுரே போகுது உசுரே போகுது நீ கொஞ்சம் சொலிக்கையில அந்த பாட்டு
0: அப்படியா அப்படி ஒரு பாட்டு இருக்கா உசுரே போகுது உசுரே போகுது
8: உகட்ட நீ கொஞ்சம் சொலிக்கையில
0: முகத்தொன்னா உயிர் போகுது உங்களுக்கு கண்டு வாருங்க மற்ற பாடல உயிரே போகுதப்பா முகத்தை சொல்லிச்சோம் மஞ்சளா ஓடி வாருங்க மகளே
10: சாலைன்னு ஒரு வார்த்தை வந்துச்சப்பா அதுக்கு பாருப்பா
0: கொண்டு வாருங்க
10: புளிய மரம் ஜமீன்தாரு வச்ச மரம்
0: ஓமா மாமா போ போ புடிங்க சாப்பிடலாம் நல்லது நல்லது சாலையிலே புளிய மரம் நல்ல பாடல் அடுத்த பாடல யார் கொண்டு வருகின்றார் பாரூக் தான் மீண்டும் வருகின்றார் பிளைட் எடுத்து வந்து
8: கல்யாணம் பாட்டுப்பா கல்யாண மாலை கொண்டாடும் பின்ன
0: அந்த பாடல் வந்து விட்டது
8: இந்த பாட்டு வந்து வேற பாட்டு தென்றலுக்கு தாயகி பொதிய அல்லவா
0: அதுதானே பக்கத்துல பக்கத்து தென்றல் பாட்டு பக்கத்துல இருக்கு இல்லையா பக்கத்து வீட்டு கூடிட்டான் தென்றலுக்கு தாயகி தாய் வீட்டுக்கு போய் விட்டார் வாழ்த்துக்கள் அடுத்தது வந்து கௌரி அம்மா வருகின்ற கௌரி கொண்டு வருங்க மகளே என்ன பாடல்
11: பாட்டு தொடங்கின பாடலுக்கு பாட்டு
0: என்ன பாடல் அம்மா
11: பாட்டு வந்து கட்டை தொட்டு தேலா
0: ஓகே ஓகே நல்ல பாடல் நல்ல பாடல் நல்ல பாடல் மீண்டும் பாருங்க வாழ்த்துக்கள் மகளே
11: நன்றி நன்றி
0: நன்றி அம்மா நன்றி எங்கே சந்தன் ராஜ் ஓடி பாருங்க
7: வணக்கம் ஐயா மயில் போல பொண்ணு ஒண்ணு குயில் போல பாட்டு
0: அடைங்க அப்பா மயில் போலையும் போலையும் வந்தா எப்படி இருக்கும் வேண்டியதானே தன்னால எடுத்து தராங்களே உங்களுடைய பாடல்கள் எல்லாம் வாழ்த்துக்கள் இங்கே சதீஷ்குமார் வந்து விட்டார் ஓடி வாருங்க சதீஷ்
12: தாத்தா கல்யாண தேனிலங்கிற பாட்டுக்கு தாத்தா தேனி தென்பாண்டி மீனி
0: வாழ்த்துக்கள் தேனே தென்பாண்டி மாமி வாழ்த்துக்கள் அடுத்த பாடல் கொண்டு வருகிறது ராபிக் வந்து விட்டார் ஓடி வருங்கள் ராபி
23: தேனே தென்பாண்டி இசை தேனே என்று பாடலையா
0: அதைத்தான் இப்பொழுது என்னுடைய சதீஷ் பாடினார் புறப்படுத்தாருங்கள்
10: தெங்களுக்கு தாய் வீடு பாடுவனாலதா
0: ஆமா
10: தெங்களுக்கு எங்கும் வயது பதினாறு என்றும் அந்த பாட்டு
0: கெட்டிக்காரி கெட்டிக்காரி கெட்டிக்காரி சியாமலா குட்டி கெட்டிக்காரி கொண்டு வாருங்கள் அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள் யார் கொண்டு வருகிறீர்கள் ஃபாரூக் தானே அவர் ரிட்டர்ன் டிக்கெட்ல இருந்து ஏர்போர்ட்லயே நிக்கிறாரு போவாங்க கொண்டு வாருங்கள் ஃபாரூக்
8: சந்தன்ராஜ் பாட்டுப்பா சந்தன்ராஜ் பாட்டுக்கு
0: நீங்கள் பெண்ணுக்கு வந்திருந்தா நின்று நீங்க ஒரே கள்ளச்சாட்டையை பார்த்து பொண்ணு நின்றுருக்கீங்களா அதான் வந்தபடியா வரையா பார்த்தா அது பெண் தானே ஐயா வாழ்த்துக்கள் ஐயா நான் நகைச்சுவைக்காக கூறுகின்றேன் பிரதான எடுக்க கூடாது யாரும்
7: எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்தது சந்தன் ராஜ்
0: வருகின்றான் உங்களை
7: உற்சாகப்படும்
0: காதோரம் கலையிறது கூட கிழிக்குது வந்து பொதிக மலையிலிருந்து வந்த காற்று எங்க அடுத்த பாடல யார் கொண்டு வர போகிறீர்கள் கொண்டு வாருங்கள் போட்டி பலமாகத்தான் இருக்கிறது ஒரு சிலர் ஒதுங்கி விட்டார்கள் போல் தெரிகின்றது சாமடா வாருங்கள்
10: செங்கலுக்கு தாய் வீடு பாட்டுக்குப்பா
0: கொண்டு வாருங்கள்
10: தாய் வீடு வந்தாயோ
9: தாளாட்டு சொன்னாயோ அந்த பாட்டு.
0: அருமை அருமை, கெட்டாத பாடல், கெட்டிக்காரி. கொண்டு வாருங்கள் மற்ற பாடலை. சந்தனராஜ், சந்தனராஜ்
13: வாழ்த்துக்கள்
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ். அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? ஃபாரூக் வந்து
24: விட்டாருக்குளி அந்த பாட்டு
0: கிழிச்சு விட்டுதே கடைசி உச்சி வகுந்தெடுத்து. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிளி எனக்கு அதுக்கு பின்னாலே எல்லாம் போறீங்கள் பாவம் இல்லவா. அடுத்த பாடல யார் கொண்டு வந்திருக்கின்றீர்கள்? யா சதீஷ்குமார் கொண்டு வந்து விட்டார். வாருங்கள் சதீஷ்.

0: மீண்டும் பாருங்க கட்டுக்காரி, மீண்டும் பாருங்க எங்க சியாமலா கொஞ்சம் ஓடுவாங்க. சியாமலா
1: அப்ப பொண்ணு மலை வச்சிலே பாட்டுக்குப்பா குச்சி வந்து எடுத்து குச்சி பூ வச்சுக்கான.
0: இப்ப வச்சுட்டு போறாரு பாருக், அவர் வச்சுட்டாரு ஜீல வச்சக்கடியா வச்சுட்டாரா பிச்சைப்பூ.
1: மலையோரும் பேசும் பெண்கள் மனதோடு பேசுமா அந்த பாட்டுப்பா.
0: வாழ்த்துக்கள் மலையோரும் பேசும் தண்டர் வாழ்த்துக்கள் அம்மா. அடுத்த பாடலை கொண்டு வாருங்க செல்வகுமார். நீண்ட நேரத்தின் பின் வருகின்றார் செல்வகுமார். எங்கே அவருடைய அழைப்பு இணைக்கப்படுவதில்லை. செல்வகுமார்
2: வணக்கம்பா. மயில்னு ஒரு பதம் வந்துச்சுப்பா அந்த பாட்டுக்கு, மயிலாடும் பாற பக்கத்தில் ஓட அந்த பாடல்ப்பா.
0: மயிலாடும் பாற பக்கத்தில் ஓட வாழ்த்துக்கள் கட்டிக்காரன். எங்க சதீஷ்குமார் பாருங்கள். சதீஷ், சதீஷ்குமார்
3: தென்றல் வந்து எண்ணெய் தோடும் அன்பர்கள்
0: அந்த பாடல் வந்துவிட்டது. ரவி ரவி
3: வாழ்த்துக்கள்
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்ப என்ன நடந்தது, பேராண்டிக்கு என்ன நடந்தது, தடைப்பட்டு விட்டது அவருடைய அழைப்பு. சந்தன்ராஜ் ஓடி வாருங்கள். சந்தன்ராஜ்
4: வணக்கமா. தாய் தந்த பிச்சையில்
0: ஐயோ பாவமா. தாய்
4: தந்தி வணக்கம்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை யார் தருகின்றது? மஞ்சுளா வந்து விட்டார் கொண்டு வாருங்கள். மஞ்சுளா
5: தென்றல் வந்த பாத்தீங்கப்பா, தென்றலிலே மிதந்து வந்த தேவராஜன்.
0: ஓ தென்றலிலே மிதந்து வந்து தேவராஜன் வாழ்க. வாழ்த்துக்கள் மஞ்சுளா. மஞ்சுளாவுடைய பாடல் பதிவுக்கு வருகின்றது. தென்றலிலே மிதந்து வந்து தேவராஜன் வாழ்க. ஒரு தென்றலே. அடுத்த பாடலை கொண்டு வருகிற சந்தன்ராஜ் வாருங்கள். சந்தன்ராஜ்
4: வணக்கம் ஐயா. உச்சி மலை மேல் காத்து ரீங்காரம் பாட அந்த பாடல்.
0: உச்சி மலை மேல் ரீங்காரம் பாடதா உங்களுக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உச்சி மலை வேன்கா உச்சி மலை உச்சி மலை. அடுத்த பாடல் ராபிக் உங்களுடைய பாடல் கொண்டு வாருங்கள். ராபிக்
3: மயிலாடும் தோப்பில் மாநாடும்
0: கட்டிக்காரன் கட்டிக்காரன் மயிலாடும் தோப்பில் மாநாட கண்டேன் கட்டிக்காரன் கட்டிக்காரன். அடுத்த பாடல யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? சதீஷ்குமார் கொண்டு வருகின்ற சதீஷ். மீண்டும் சதீஷ்குமார் என்று தடைப்படுகிறது. சதீஷ் உங்களுடைய அழைப்பு தடைப்படுகிறது மானே, என்ன காரணம்? சதீஷ் சதீஷ்குமார் சதீஷ்குமார் மீண்டும் தடைப்பட்டு விட்டது உங்களுடைய. என்ன ஒன்று தெரியுது? சந்தன்ராஜ் வந்து கொண்டு வாருங்கள். சந்தன்ராஜ்
4: வணக்கம். நதியோடும் கரையோடும் ஒருதான்
0: அழைப்பாயிருக்கும். வணக்கம் வணக்கம். நதியோடும் கரையோடும் ஒரு மண்டும். அடுத்த பாடல் அடுத்த பாடல் ஞானசேகரன் கொண்டு வந்து விட்டார் நீண்ட நேரத்தில். ஞானசேகரன் கொண்டு வாருங்க.
4: வணக்கம் அப்பா. கல்யாண சமயம் சாதம், கல்யாண சமயம் சாதம் காய்கறிகளும் பிரமாதம். நன்றி அப்பா.
0: நான் சேர உங்களுடைய அழைப்பு நீண்ட நேரமா வரவில்லையே. கடைசியா என்ன பாடம் தந்தார் ஞாபகம் இருக்காது? ஞானசேகரன் ஞானசேகரன். ஓ மை காட், எங்க ஞானசேகரன்? சரி கிடைத்து விட்டது. அடுத்த பாடல் கௌரி வாருங்கள். கௌரி
6: உச்சி என்று தொடங்குற பாடலுக்கப்பா. உச்சி பிள்ளையார் கோயில் கொண்ட இடம் திருச்சி மலையினிலே.
0: கட்டிக்காரி உச்சி பிள்ளையாரை அழைத்துக் கொண்டு வந்து விட்டு எங்கள் எல்லோருக்கும் அருள் வழங்க. வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள் அடுத்த பாடலை கொண்டு. அடுத்தது பாரூக் வந்து விட்டார். பாரூக் ஓடி வாருங்கள். பாரூக்
7: அதா தோடத்தோடு என வானவில் என்ன தூரத்தில் அழைக்கின்றவர்.
0: தூரத்தில் அழைக்கிறதா உங்களை? இங்க போயிட்டு எழுத்து விட்டுரும். தொடத்தோட வேணவே தானவில் என்ன அழைக்கிறதாம் பாத்தீங்களா? தொடத்தோட வந்து அழைக்கிறதாம். அடுத்த விஷயம்டா கொஞ்சம் ஓடி வாருங்க மகளே.
1: அப்பா மயிலாடும் பாற
6: பாட்டுக்குப்பாடு.
0: வாழ்த்துக்கள் ஓடையில் நல்ல பாடல். அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் சதீஷ்குமார். வாருங்கள் சதீஷ்குமார்.
8: பாட்டுக்கு

0: அப்படிங்கிற படத்தை
1: அப்படி என்ன பாடு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கட்டிக்காரன் தேமல்லி பூவேன்னு வாழ்த்துக்கள். அடுத்த பாடல யார் கொண்டு போகிறீர்கள்? கொண்டு வந்திருக்கின்றார் ஃபாரூக். மீண்டும் பாருங்கள்
2: ஃபாரூக்.
1: அப்படி கொண்டு வாடுவார்கள் நீங்கள். உச்சி பிள்ளையாருக்கு நீங்கள் அப்படி கொண்டு வாருங்க. பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாங்கி பார்த்துருக்கீங்க பிள்ளையாரு. சரி, வாழ்த்துக்கள் ஃபாரூக் உங்களுக்கு. பார்க்காமலா கூட உள்ளீர்கள். சந்தன்ராஜ் தான் மீண்டும் வந்துவிட்டார். சந்தன்ராஜ்
3: மலையோரம் வீசும் காற்று மனதோட பாடும் பாட்டியா? நன்றி.
1: அந்த பாடல் வந்து விட்டது சந்தன்ராஜ். அந்த பாடல் வந்து விட்டது சந்தன்ராஜ். ராபிக் ஓடி பாருங்கள்.
4: தென்னை மர தோப்புக்குள்ள குயில் பாடுது.
1: தென்னை மர தோப்புக்குள்ள குயில் பாடுது உங்களுக்கு.
4: குயில் பாடு மயிலாடுதோப்பு பாடலாம்.
1: தென்னை
4: குயில் பாடுது.
1: குயில்
4: பாடலாம்.
1: அடுத்த பாடல யார் கொண்டு ஃபாரூக் கொண்டு வருங்கள். வாருங்கள் குரு ஃபாரூக்.
2: சதீஷ்குமார் பாட்டுக்கு பா. பூவே பூச்சூடவா அந்த பாட்டு பா.
1: பூவே பூச்சூடவா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கட்டிக்காரன் ஓடிவாரங்கள் மற்ற பாடலை கொண்டு அடுத்த பாடல் மஞ்சுளா கொண்டு வருவீங்க. மஞ்சுளா வாருங்க. மஞ்சுளா சரியான ஸ்லோ கொண்டு
5: என்ன
1: பாடலாமா?
5: பெண்ணொருத்தி கண்ணீர் ஓடம் போய் ஊரு சேரும்.
1: சேரும் சேரும் சேரும் சேரும். நல்லது. அடுத்த பாடல் கௌரி வந்திருக்கின்ற கொண்டு வாருங்கள். கௌரி கட்டி காரில் இணைந்ததுக்கு கொண்டு வாருங்கள்.
5: தேன்மல்லி பூவி என்ற அந்த பாட்டுக்கு. மல்லிகையே மல்லிகையே மாலையிடம் மன்னரும் சொல்லு.
1: கட்டிக்காரி கட்டிக்காரி கட்டிக்காரி கட்டிக்காரி கொண்டு வாருங்கள். மற்ற பாடலை கொண்டு வாருங்கள். சியாமலா வந்து விட்டார். ஓடி வாருங்கள் சியாமலா.
5: பிள்ளையாரு கோவிலுக்கு தொழுவிருக்க வந்திருக்கும் பிள்ளையாரு அந்த பாட்டுப்பா.
1: வாகப்பிரிவினை படம். பிள்ளையாரு கோவிலுக்கு பொழுது இருக்க வந்திருக்கும் பிள்ளையாரு இந்த பிள்ளையாரு.
2: தண்ணீரிலே நான் அழுதால் கண்ணீரை தான் யார் அறியும்.
1: அப்படியா? எந்த பாட்டுக்கு தருகிறீர்கள்? மஞ்சுளா இந்த பாடுங்க. அடுத்த பாடல யார் கொண்டு வந்தது? இஞ்சி மஞ்சுளா வந்திருக்க. வாருங்க மஞ்சுளா. இப்ப உங்கள் காட்டில் மழை பெய்யுது. ஓடி வாருங்கள் மஞ்சுளா.
5: ஓடம் பாடல் பதில். ஓடக்கர மண் செஞ்சு வச்சு.
1: ஓ நல்ல பாடல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் அடுத்த பாடல் யார் கொண்டு வருகின்றது? நாகப்பன் அழைச்சாரா? யார் அழைத்தீர்கள் இப்பொழுது? அடுத்த பாடல் சியாமலா வந்திருக்க. கொண்டு வாருங்கள் சியாமலா.
5: மல்லிகை மல்லிகை பாட்டுப்பா.
1: பாடல் மாலையில் யாரோ கொண்டு வாருங்கள். அடுத்த பாடல சதீஷ்குமார் கொண்டு வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் சதீஷ்.
3: வாழ்த்துக்கள்
1: வானம் கீழே வந்தால் என்ன. அடுத்த பாடல யார் கொண்டு வருது? கௌரி அம்மா வந்திருக்கீங்க. கொண்டு வாருங்கள் கௌரி அம்மா.
6: பூவிலே தொடங்கின பாடல கையா.
1: கொண்டு வாருங்கள். கட்டிக்காரி கட்டிக்காரி கொண்டு வாருங்கள். அடுத்த பாடலை பூப்புக்கும் ஆசை கொண்டு ஓடி வாருங்கள். இது எழுபட்டிருக்கு இந்த பாடல். வாழ்த்துக்கள். எங்க சியாமலா வாருங்களா?
5: அப்பா மல்லிகை மல்லிகை பாட்டுக்கு.
1: மன்னவன் வந்தானடி. அது நல்ல பாடல் நல்ல பாடல். திருவருட் செல்வர் இல்லையா வந்தானடி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மகளே. அடுத்தது சந்தன ராஜ் இருந்து விட்டு வருவார். சந்தன ராஜ்
3: அவர்கள்
1: கொண்டு வாருங்கள்.
3: வானவில்லையே வானவில்லையா அந்த பாடலே. எந்த பாடல் வந்து ஒரு பாடல் போடுங்க. மலைநாட்டு மச்சானேன்னு போட்டுங்க. அந்த பாடல் வந்து
1: நன்றி
3: நன்றி.
1: இப்பொழுது என்ன பாடல் தந்தீர்கள்?
3: வானவில்லே வானவில்லே
1: வந்ததுன்னு
3: இப்போ
1: நன்றி
3: வணக்கம்
1: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி சதீஷ் ஓடிவார்கள் சதீஷ்
0: ஓடி கோயில் ஒரு பாட்டு படிக்கலையா அப்படிங்கிற படத்தை
1: ஓடை குயில் ஒரு பாட்டு பாடல் ஒய் ஒய் நல்ல பாடல் ஒய் ஒய் நல்ல பாடல் அடுத்து சந்தன் ராஜ் கொண்டு வந்து
3: மல்லி மல்லி இது ஜாதி மல்லியா நன்றி
1: நேற்று கூறினீர்கள் அந்த பாடல் மல்லி மல்லி ஜாதி மல்லி நல்லது சந்தன ராஜ் அடுத்த பாடல் கௌரி பாருங்கள் கௌரி
6: பூக்களே என்ற பாடலுக்கு
1: வாழ்த்து கட்டிக்காரி கட்டிக்காரி நன்றாக சிந்திக்கின்றீர்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு அடுத்த பாடல யார் கொண்டு வருகின்றார் ஃபாரூக் வந்து விட்டார் ஓடி வாருங்கள்
2: அன்னக்களி
1: அன்னக்களி மச்சான பாக்குறோம்னா அன்னக்களி போகணும் அன்னக்களி இருக்கணும் மச்சானை பார்த்தீர்களா இல்ல மச்சாலை பார்த்தீர்களா சரி அடுத்த பாடல் சந்தன ராஜ் கொண்டு வருகின்றார் கொண்டு வாருங்கள் சந்தன ராஜ்
3: வணக்கம் ஐயா மல்லிகை பூவலையில் மாலையிலும் குருவிகளே அப்படிங்கிற
1: மல்லிகை
3: பூவலையில் பாடுமில குருவிகளே நன்றி வணக்கம் ஐயா
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மல்லிகை பூ அழகிலே பாடுமிளம் பூங்குயிலே பூங்குருவி என்ற பாடல் அடுத்தது அடுத்தது வந்து மஞ்சுளா வந்து விட்டாள் வாருங்கள் மஞ்சுளா
6: எங்களுக்கு என்றும் வயது 16 அந்த பாட்டு 16 வயது 17 பிள்ளையும்
1: ஓ 16 வயது நிலை 17 பிள்ளை அம்மா நல்லது நல்லது மாதிரி அடுத்த பாடல் ராபிக் நீங்க கொண்டு வரீங்க
4: பாட்டு ஓ வந்தது நானே
1: ஓ வந்தது என்ன ஓ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஓ வந்தது என்ன அம்மானே அடுத்தது சந்தன் ராஜ் வந்து விட்டார் வணக்கம் சந்தன் ராஜ்
3: வணக்கம் ஐயா பூவே முதல் பூவே ஒரு பனித்துளி எனக்காக முதல் பூவே
1: ஒரு
3: பனித்துளி நன்றி வணக்கம்
1: நன்றி நன்றி நன்றி வாழ்த்துக்கள் எங்கே அடுத்த உறவியார் சதீஷ் பயல் வந்து விட்டார் என்னுடைய அன்புக்கு பேராண்டி ஓடியாருங்க பேராண்டி
0: தாத்தா மல்லி மல்லி ஜாதி மல்லி பாட்டுக்கு தாத்தா மல்லிகை மல்லிகை
1: அந்த பாடல முதல்ல சரி வாழ்த்துக்கள் உங்களுக்கு அடுத்து ஷியாமலா ஓடி வாருங்கள் ஷியாமலா கொண்டு வாருங்கள்
5: அப்பா மல்லிகை மல்லிகை பாட்டுக்குப்பா
1: கொண்டு வாருங்க
5: மல்லிகை பூச்சரம் மஞ்சளில் மோகனம் கொண்டு மாட்டு பெண் நீதானோ எங்கள் வீட்டு பெண் நீதானோ பாட்டுப்பா
1: சரி வாழ்த்துக்கள் அம்மா அடுத்த பாடல யார் கொண்டு வருகின்ற கேட்போம் கொண்டு பாருங்க அடுத்த பாடல சந்தன ராஜ் தான் வந்து நிக்கிறார் காத்து கொண்டு கொண்டு வாருங்க வணக்கம்
3: பூஞ்சிட்டு குருவிகளா புதுமிட்டு தருவிகளாயா
1: ஆமா
3: நன்றி வணக்கம் ஐயா
1: புதுமிட்டு தருவிகளா பூஞ்சிட்டு குருவிகளா புதுமிட்டு தருவிகளா தருவார்கள் எங்க சதீஷ்குமார் ஓடி வாருங்கள்
0: குயில் பாட்டுங்கிற பாட்டுக்கு தாத்தா பாட்டு ஒன்னு எழுக்குதா அது கேட்டு நெஞ்சம் மயங்குதா அப்படிங்கிற பாட்டு
1: இசுக்குதா இசுக்குது எங்க சந்தன் ராஜ் வாருங்கள் கொண்டு வாருங்கள்
3: வணக்கம் ஐயா பூந்து நீ கலந்து பொன்மண்ட மலர்ந்து
1: வாழ்த்து
3: நன்றி வணக்கம் ஐயா
1: பூந்தே நில் கலந்து கொண்டு வாருங்கள் அங்கே அடுத்த பாடல யார் கொண்டு வந்திருக்கார் ராபிக் கொண்டு வந்திருக்கின்றார் பாடல் கொண்டு வாருங்கள் ராபிக் உங்களுடைய பாடலை எங்கே ஐயா ஓடி வாருங்கள் ராபிக் என்ன பாடல்
4: பாட்டுக்குள்ள பாட்டு இருக்கு பாட்டுக்குள்ள
1: பாட்டு இருக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு அடுத்த பாடலை கொண்டு வந்திருக்க மஞ்சுளா ஓடி வாருங்கள் மஞ்சுளா
6: தென்னமரன் ஒரு வார்த்தைக்கு பாடுனா தென்னை மரத்துல தென்னை நந்த வினக்கிளியே
1: அந்த பாடலா கட்டிக்காரு கட்டிக்காரு தென்னை மரத்துல கொஞ்சம் இருக்குது நல்ல பாடல் அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள் அடுத்த பாடலை பாருக் கொண்டு வந்துட்டார் கொண்டு வாருங்கள்
2: பாருக்குருவி தெரியுமா
1: அதுக்கு தெரியாது உங்களுக்கு தான் சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி செய்தி தெரியுமா சின்ன குருவிகளை பிடிச்சு கேள்வி கேட்கறீங்களா சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி அதுக்கு எப்படி தெரியும் அடுத்த பாடு ஞானதேவரம் கொண்டு வாருங்க. ஞானதேவரம் அப்படி வாருங்கள் மகனே.
3: கணேசுமார் பாட்டு வானமெனும் வீதியிலே அந்த பாட்டுப்பா.
1: வானமெனும் வீதியிலேயா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: ஆமாப்பா நன்றி.
1: வானமெனும் வீதியிலே, வானமெனும் வீதியிலே நீங்கள் வந்து செல்லுகின்றீர்கள். இணைப்பு கிடைக்கவில்லை அவருக்கு. எங்கே மஞ்சுளா ஓடி வாருங்களம்மா.
6: தென்னமர தோப்புக்குள்ளே குயிலே குயிலே
1: அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு தாருங்கள். அது வந்து விட்டது அந்த பாடல், வேற ஒரு பாடல் தாருங்கள்.
6: குயிலே குயிலே குயிலக்கா
1: வந்து விட்டது. மீண்டும்
6: பாட்டு வந்தது
1: வந்து விட்டது. மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை கொண்டு
2: வருவார்? மஞ்சளும் தந்தால் மங்களம் தந்தால் அந்த பாட்டு பா.
1: அப்படியா? மஞ்சளும் தந்தாள் மலர்கள் தந்தாள். வாழ்த்துக்கள் பாரு. எங்கே பாருக்கை தொடர்ந்து வருவது சந்தன்ராஜ். ஓடி வாருங்கள் சந்தன்ராஜ்.
3: வணக்கம்யா. குக்கு குக்கு குயில் பாட்டு கேக்குதா குயில் பாட்டு அப்படிங்கிற பாடலையா?
1: அந்த பாட்டு வந்து விட்டது.
3: பாரு வந்து விட்டதையா?
1: பாட்டு பாருக்கு தந்த நெய்வர் ராபி குக்கு குக்கு தந்த.
3: சரி குயில் குக்கு வந்துட்டுதா? சரி குயிலே கவி குயில வந்துருச்சு. ஒரு கோயில் நீ ஒரு தெய்வம், நான் ஒரு கோயில் நீ ஒரு தெய்வம்.
1: இந்த பாடல் கீர்த்திவாசன் பாடு குக்கு குக்கு
3: நன்றி நன்றி வணக்கம்
1: நன்றி நன்றி நன்றி வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். சதீஷ் கொண்டு வரலாம். சதீஷ் கொண்டு வாருங்கள்.
7: மஞ்சள் நிலாவுக்கு இன்று ஒரே சுகம்
3: அப்படிங்கிற பாட்டு.
1: மஞ்சள் நிலாவுக்கு இன்று ஒரே சுகம். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகிறீர்கள்? நன்றி மக பேராண்டி. அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் கௌரி வந்திருக்கின்றார். வாருங்கள் கௌரி.
8: சிட்டுக்குருவி அந்த பாட்டுக்கு.
1: சிட்டுக்குருவி கட்டிக்காரி கட்டிக்காரி கட்டிக்காரி சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து ஓடி வாருங்கள். மீண்டும் கொண்டு ஓடி வாருங்கள். சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டும்? சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து வாழ்த்துக்கள். எங்கே சந்தன் ராஜ் ஓடி வாருங்கள்.
3: வணக்கமே. ஒரு வாரத்தை பேச ஒரு வருஷம் காத்திருந்தேன்.
1: ஒரு வருஷம் ஒரு வாரம் எவ்வளவு கவலைக்கு ஒரு வார்த்தை இருக்கிறேன். ஒரு வருஷம் அது என்ன வார்த்தை ஐயா? என்ன வார்த்தையை கேட்க அப்படி ஒரு வருஷமா காத்திருந்தீங்க? சொல்ல முடியாதா? அடுத்த பாடல் சியாமலா கொண்டு வந்த வேற சியாமலா.
9: பூந்தேகள் கலந்து பாட்டுக்குப்பா. பொன்னின் பூவின் கண்ணி கண்ணாடி உள்ள திருமணி அந்த பாட்டுப்பா.
1: அந்த பாடல் வந்துடுது மகளே.
9: அப்படியா? பூவனத்தில் மரம் உண்டு மரம் நிறையே
1: கட்டுக்காரி கட்டுக்காரி உடனே தந்து விட்டாள். வாழ்த்துக்கள் மகளே வாழ்த்துக்கள். எங்கே பாரூக் இன்னும் ஏர்போர்ட்ல இருக்க வீட்டுக்கு போகலையா?
2: அந்த பாட்டுப்பா ஒரே நாள்
1: நிலாவில் பார்த்தீர்கள் முதல் ஒரு தடவை வந்து விட்டது. அந்த பாடல் வந்து
2: ஒரே நாள்
1: அந்த பாடல் வந்து விட்டது. உடனே கூறுங்கள். ஞானசேகரன் வந்து விட்டார். வணக்கம் ஞானசேகரன்.
3: வணக்கம். கல்யாண ஆசை வந்த காரணத்தை சொல்லவா?
1: அது எல்லாம் சொல்ல இல்லாது உங்களுக்கு. எங்களுக்கு வந்த ஆசை உங்களுக்கு சொல்ல இல்லாது. சரியா?
3: சரிப்பா நன்றிப்பா.
1: கல்யாண ஆசை வந்த அப்படியா சொல்றதெல்லாம் நாங்கள். ஓடி வாருங்கள் சதீஷ். யாரும் சொல்ல மாட்டார்கள். சதீஷ் குமார் ஓடி வாருங்கள்.
10: தாத்தா நான் ஒரு கோயில்ங்கிற பாட்டுக்கு. தாத்தா நான் உன்னை சேர்ந்த செல்வம் நீ என்னை ஆளும் தெய்வம் அப்படிங்கிற பாட்டு.
1: உண்மை சொல்ல வேண்டும் நல்ல பாடல். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடல ராபிக் கொண்டு வருங்க. வாருங்கள் ராபிக். மஞ்சாண்டல் ஆரம்பிக்கிறீங்க. மஞ்சாண்டல் பாடல் பாடல் வந்ததா?
11: மஞ்சள் பாடல்.
1: சரி சரி.
11: மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசும் அந்த பூசும்.
1: சரி மஞ்சள் குருவி. சரி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரவி, வாழ்த்துக்கள். அடுத்த பாடல யார் கொண்டு வர போறீர்கள்? ராவி கொண்டு வந்து விட்டார். மற்ற பாடல் யார் தர போகின்றீர்கள்? சந்தன் ராஜ் தர போகிறார். கொண்டுங்கள் சார், கொண்டு
3: வணக்கம்யா. மஞ்சள் பூசு, மஞ்சள் பூசு, நஞ்சி பூங்குடியா.
1: அப்படியாவது
3: நன்றி, வணக்கம்.
1: வந்துதான் அதுக்கு அவர் பாடல் தந்துட்டு போறார். மஞ்சள் குருவி என்று நீங்க ஒரு பாடல்.
3: அப்படியா?
1: அவர் ரெண்டு தர வேண்டும்.
3: வஞ்சி அது வந்துருச்சு இல்லையா? நானே வருவேன் இங்கு மங்கும்யா.
1: வாழ்த்துக்கள். நானே
3: நன்றி,
1: வணக்கம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் கொண்டு வருகின்றார்? ஞானசேகரன் கொண்டு வருகின்றார். வாருங்க ஞானசேகரன்.
11: நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன்? சதீஷ்குமார் பாட்டுக்கு.
1: அது உங்களோட பிரச்சனையா, நீங்க மலரோடு தனியா நின்று எங்களுக்கு தெரியல.
3: நன்றி,
1: அந்த கூட வந்து
3: நன்றியப்பா.
1: இப்ப அப்படித்தானே லவ் சீன்ஸ். ஒரு தன் பாறையில 25 பேர் வருவாங்க ஆடிக்கொண்டு. ஒரு தன் காதல் வந்தாங்க. சதீஷ் ஓடுவாருங்க. சதீஷ்
12: கல்யாணம் ஆசை வந்தங்கிற பாட்டு கிட்டத்தா. ஆசை நூறு வகை வாழ்வு நூறு சுவை வா அப்படிங்கிற ஒரு பாடல்.
1: வாழ்த்துக்கள். ஆசை நூறு வகை, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஓடிவா அங்கே மஞ்சுளா, ஓடிவாருங்கள் மஞ்சுளா.
13: நான் ஒரு கோயில், நீ ஒரு தெய்வம் பண்ணங்கள் அதுக்குப்பா. நீ ஒரு கோடி சூடி உருவானவள்.
1: நீ ஒரு கோடி கொண்டு வருகின்றது. நீ ஒரு நல்லது, நல்லது மகளே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஓடு வாருங்கள் அடுத்த பாடலை கொண்டு. யார் வந்திருக்க? ஞானசேகரன் வந்திருக்காரு. மீண்டும் கொண்டு வாருங்கள் ஞானசேகரன்.
11: நான் நான் அனுப்புவது கடிதம் இல்ல, உள்ளம்.
1: இப்ப கடிதம் இல்ல தான், எல்லாம் மின்னஞ்சல் தானே ஐயா. உள்ளத்தையே அனுப்புகிறாங்களப்பா. கொண்டு வாருங்கள் ராவி, கொண்டு வாருங்கள்.
4: பூவை உன்னை நேசித்தேன், பூசிக்குள்ள நேசித்தேன். பண்ணலையா?
1: அப்படியா? பூவை உன்னை நேசித்தேன், நேசித்து
4: நேசித்தேன், பூக்கள் கொண்டு நேசித்தேன், பூக்கள் கொண்டு
1: நேசித்தேன், நேசித்தேன், பூவை நேசித்து விட்டார். சரி, அடுத்த பாடல் பாரு கொண்டு வருங்க. ஆசை போதும் ஐயா, பேராசை கூடாது ஐயா. சரியா? வாழ்த்துக்கள் பாரு, கொண்டு வாருங்கள். அடுத்த பாடல யார் கொண்டு வருகின்றது? அடுத்த பாடல் ஞானசேகரன் கொண்டு வந்து விட்டார்.
11: நான் பார்த்ததிலே அவள் ஒருவளைத்தான் அழகியேன்.
1: அப்படியா? அப்ப கன பேரை பார்த்து கடந்த வர
11: என்னுடைய
1: கடந்த வர என்னுடைய ஆப்பிடுங்க. நல்லது ஐயா, வாழ்த்துக்கள் மகனே,
11: வாழ்த்துக்கள்.
1: இன்னும் 15 நிமிடங்கள் இருக்கின்றன போட்டி முடிவுக்கு வருவதற்கு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே மஞ்சுளா ஓடியாருங்கள். மஞ்சுளா கொண்டு வாங்க. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வருவது ராபி கொண்டு வருகின்ற. ராபி கொண்டு
4: வருவது வாழ மஞ்சள் என்று அந்த பாடலையா? ஆனந்த படத்தை வர பிறப்பு படம்.
1: ஓ, பூவுக்கு பூவாலை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
4: மஞ்சள் ஒன்று,
1: மஞ்சள் ஒன்று. அடுத்த பாடலை கொண்டு வருகிறார் சந்தன ராஜா. கொண்டு வாருங்கள்
3: சந்தன. பொன்வண்டுதான் பார்த்ததம்மா அந்த பாடலையா?
1: பூக்கள் பூக்களுக்கு பொன்வண்டு பார்த்து விட்டதா? இப்ப இவ்வளவு நேரம் கேட்டாங்க பூக்களை. நன்றி. அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் முகமது அலி அவர்கள். எங்களுடைய ராகவேந்தர் வந்திருக்காரு. கொண்டு வாருங்கள் ஐயா. என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள் ராகவேந்தரே?
4: ஐயா, அந்த சதீஷ்குமார் பாடல் பாடினாரு, ஆசை நூறு வரும் அந்த பாட்டு. ஆமா, அதுக்கு பதில் பாட்டு பாடுற.
1: அவர் ஆசை ஆசை ஆசை நூறு வரும் வாண்டு பாடினாரா?
4: ஆமாங்க ஐயா.
1: எப்படி இந்த பாடல பாடுங்கள் அந்த ஆசை நூறு வரை?
4: ஆசை நூறு வரும் பாடினாரு.
1: வாண்டு வந்ததா?
4: ஆமாயா.
1: வகை வாழ்நூறு வகை வா. கொண்டு வாருங்கள். என்ன பாடல்? வா வா
4: வா வா வஞ்ச மலரி.
1: இடைப்பாடலை கொடுத்து எங்களை குழப்பிற ஆள் அல்லவா, அதனால சரி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். ஓடு வாருங்கள்.
11: நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்.
1: நான் கடைசி வரைக்கும் நீங்க பேசுறேன், பேச மாட்டேன்.
11: சரிப்பா, நன்றியப்பா.
1: சரி, மகன் பேசுறாதேப்பா, பேசுவார், கவலைப்படாதீங்க. அடுத்த பாடல் கௌரி அம்மா வந்திருக்கீங்க. கௌரி,
14: ஆசை நூறு வகைக்கு ஒரு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணந்தான்.
1: கெட்டிக்காரி, கெட்டிக்காரி பிடித்து விட்டீர்கள். கெட்டிக்காரி, கெட்டிக்காரி கொண்டு வாருங்க, மீண்டும் ஓடி வாருங்கள், மீண்டும் ஓடி வாருங்க. கௌரி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடல் சியாமலா கொண்டு வாருங்களம்மா.
15: பூங்கொடிதான் பூத்தலம்மா பாட்டுக்குப்பா.
1: பூங்காவியம், வாழ்த்துக்கள். பூங்காவியம் பேசும் ஓவியம் கொண்டு வாருங்கள். அடுத்த பாடல் யார் கொண்டு வர போகிறீர்கள்? சதீஷ் கொண்டு வந்து விட்டார். சதீஷ் ஓடுவாருங்கள், கொண்டு வாருங்கள்.
16: நானே வருவேன் பாட்டுக்கு தாத்தா. நானாக நான் இல்லை தாயே அப்படிங்கிற பாட்டு தாத்தா.
1: நானாக நான் இல்லை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். மஞ்சுளா வந்து விட்டார், பாருங்கள் மஞ்சுளா.
17: மஞ்சள் நிலாவுக்கு ஒரே சுகம் பண்ணுங்க. சுகமே தொடத்தானி சொந்தம் வரும்.
1: சுகம் சுகமே தொட தொடத்தானே. வாழ்த்துக்கள் மஞ்சுளா. அடுத்த பாடல் கொண்டு வருகிறார் சந்தன் ராஜ் தான் வருகின்றார். வணக்கம்.
18: இங்கே இறைவன் என் கலைஞன், அந்த பாடலியா,
1: அருமையான பாடல் அந்த பாடல்.
18: நன்றி, வணக்கம்.
1: சார்ந்த இந்த படம், வாழ்த்துக்கள். இங்கே இறைவன். அடுத்தது
2: மஞ்சுளா பாட்டுக்குப்பா. மண்ணின்ற வளர்த்து வந்து காதலன்றி ஆறு மாதம் குடும்பம் பட்டா
1: புரிந்தால் போதும். மண்ணில் இந்த காதலன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வருகிறது ராபிக் வந்து. ராபிக் கொண்டு வாருங்கள்.
19: என்ன
1: பாடல் பூ?
19: மஞ்சப்பூடி தேயிலே கொஞ்சி பேசி
1: கேட்கிறேன்.
19: ராமநாதன் பாட்டு வரும்
1: அந்த பாடலாம். அதரட்டும் மிரட்டும் மிரட்டும் மிரட்டும் மிரட்டும். ராபிக் மஞ்சப்பொடி தேய்க்க இல்லையா? மஞ்சப்பொடி, வாழ்த்துக்கள் கொண்டு வாருங்கள். ஷியாமலா வந்திருக்கின்றார். ரெண்டு மஞ்சப்பொடி எங்க? ஷியாமலா கொண்டு வாருங்க மகளே.
15: அப்பா பூங்கொடிதான் பூத்தலம்மா அந்த பாட்டுக்குப்பா. பூ பூவா பறந்து போகும், அது யாரும் பாட்டு ஆகாதா?
1: இல்ல இல்ல, நீங்க தான் பாடுகிறீர்கள் இப்பொழுது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
15: சரிப்பா, நன்றிப்பா.
1: பூவா பறந்து போகும் பச்சை குச்சி அக்கா. சதீஷ் ஓடி வாருங்க. சதீஷ்
16: தாத்தா பூங்காவியம் பாட்டுக்கு தாத்தா.
1: அதுக்கு என்ன பாடல்?
16: இளைய பூவே வரும் தோறும் வசந்தமேங்கிற பாடு தாத்தா.
1: பூவே, ஓகே. அடுத்த பாடல் நல்லது, நல்லது. அடுத்த பாடல், அடுத்த பாடல மஞ்சுளா பண்ண வந்திருக்க, வாருங்கள் மஞ்சுளா.
17: சொர்க்கத்தில் கட்டப்பட்ட தொட்டிலுக்குப்பா. தொட்டில் கட்டும் யோகம் ஒன்று தெய்வம் தந்தது.
1: தொட்டில் கட்டும்
17: யோகம் ஒன்று தெய்வம்.
1: நல்லது, நல்ல பாடல், நல்ல பாடல். அடுத்த பாடல யார் கொண்டு வர போகின்றீர்கள்? இன்னும் உங்களுக்கு 10 நிமிடங்கள் இருக்கின்றன. அடுத்த பாடலை கௌரி ஓடி வாருங்களம்மா. கௌரி கொண்டு வாருங்கள்.
17: நானாக நான் இல்லை தாயே அந்த பாட்டுக்கு. நானே நானா.
1: கெட்டிக்காரி, கெட்டிக்காரி, கெட்டிக்காரி கொண்டு வந்து விட்டார். கெட்டிக்காரி கௌரி, நானே நானா அந்த பாடலை கொண்டு வந்தீர்கள். நானே நானா, வாழ்த்துக்கள். அடுத்த பாடல யார் கொண்டு வருகின்றீர்கள்? ராபிக் வந்து விட்டார், கொண்டு வாருங்க ராபிக்.
19: போறவளே அந்த பாடல,
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் கௌரி வந்து விட்டீர்கள், கொண்டு வாருங்க கௌரி.
17: நானே நானா அந்த பாட்டுக்கு. நானே இங்கிருந்தே தெரிந்த ஒரு பிள்ளை,
1: வாழ்த்துக்கள். திருப்பி அதுக்கே வந்து விட்டு, கெட்டிக்காரி, கெட்டிக்காரி. எங்க சியாமலா வந்து விட்டீர்கள், ஓடியா இருக்க சியாமலா.
15: அப்பா பூங்கொடிதான் பூத்தலம்மா பாட்டுக்குப்பா.
1: கோடியே
15: இரண்டு மலரும் என்று அந்த பாட்டுப்பா.
1: கொடியில் இரண்டு மலர் நல்லது கொடியில் இரண்டு மலருண்டு கொடியில் அங்கே அடுத்த பாடல் மஞ்சுளா கொண்டு வந்துட்டீங்க கொண்டு வரணும் மஞ்சுளா
20: வந்த பாடலுக்குப்பா
1: பூங்கொடி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஓடுகாரன் மற்ற பாடலை கொண்டு வாருங்கள் எங்கே அடுத்த பாடலை கொண்டு வருவார் பாரோ
2: அப்பா இறைவன் இருக்கின்றாரா மனிதன் கேட்கிறான் இறைவன் இருக்கின்றான்
1: இருக்குண்ணா இருக்குண்ணா இறைவன் இருக்கின்றார் உண்மையாக இருக்கின்றார் இப்பொழுது உங்களோட விஷயத்திலும் இருக்கின்றார் பார்க்கவில்லையா வாழ்த்துக்கள் அடுத்தது ராபிக் என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள் ராபிக் ராபிக் முகமது ராபிக் கொண்டு வர வேண்டும்
19: மஞ்சள் காட்டு மைனா கொஞ்சி போசுதடினா
1: மஞ்சள் காட்டு மைனாவா கொஞ்சி கொஞ்சி போனாவா போயிட்டு மஞ்சள் காட்டு மைனா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அடுத்த பாடலை கொண்டு வர வேண்டும் யார் கொண்டு வந்திருக்கிறீர்கள் சதீஷ்குமார் கொண்டு வந்திருக்க வாருங்கள்
21: தாத்தா மஞ்சப்பொடி தேக்கிற பாட்டுக்கு தாத்தா மஞ்சளும் தந்தால் மலர்கள் தந்தால் மங்கு மங்கை மீனாட்சி அப்படிங்கிற பாட்டு தாத்தா
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள் எங்கே சியாமலா கொண்டு வந்து விட்டார் வாருங்கள் சியாமலா
20: அப்பா பூங்கடிதான் போச்சுடா அந்த பாட்டுக்குப்பா கோடி விட்ட சிறு முல்லை மலரி நல்ல
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஜெயமலா வாழ்த்துக்கள் கொண்டு வாருங்கள் அடுத்த பாடலை யார் கொண்டு வந்திருக்கிறீர்கள் மஞ்சுளா கொண்டு வந்திருக்க வாருங்கள் மஞ்சுளா
20: மலர்னு வந்துச்சு அந்த பாட்டுக்குப்பா மலர் விளையாடும்
1: மலரோடு விளையாடு இந்த பாடல் சரி கொண்டு வாருங்க அடுத்த பாடலை கொண்டு வாருங்க கௌரி அம்மா வந்து விட்டீங்க கொண்டு வாருங்க கௌரி
22: நான் இந்திரன் நானே சந்திரன் அந்த பாட்டுக்கு நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமின் காலின் கீழே
1: வாழ்த்துக்கள் நான் போகிறேன் மேலே மேலே நல்லது நல்ல பாடல் கவுரி அடுத்த பாடலை தேடிக்கொண்டு ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள் அடுத்ததை கொண்டு வருகின்றார் சதீஷ் அவர்கள் இன்னும் ஐந்து நிமிடங்கள்
21: இருக்கின்றன காட்டுக்குள்ள காதல் கிளிய கண்டேன் அப்படிங்கிற பாட்டு
1: காட்டுக்குள்ளே காதல் கிளிய கண்டுபிட்டீர்கள் வாழ்த்துக்கள் ஓடி ஒழித்தாலும் விட மாட்டீர்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள்
19: பூங்காத்தே பூங்காட்டே பூவிடம் நீ சொல்லு
1: பூங்காத்தே பூங்காட்டே பூவிடம் நீ சொல்லு வாழ்த்துக்கள்
19: பூவிடம் நீ சொல்லு நன்றி வணக்கம்
1: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி விறுவிறுப்பா இருக்கின்றார்கள் இறுதி நேரத்தில் எங்கே சியாமலா ஓடுகாரங்கள்
20: அப்பா மஞ்சளும் தந்தா மலர்ந்தார் பாட்டுக்குப்பா மங்களம் காத்தாள் சிவசக்தி என் மாங்கல்யம் காத்தாள் சிவசக்தி
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அடுத்த பாடலை யார் கொண்டு வந்திருக்கின்றீர்கள் ஞானசேகரன் கொண்டு வந்திருக்கேன் ஞானசேகரன் பாருங்கள் ஞானசேகரன் என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள்
21: பூவா மரமும் பூத்தது பொண்ணும் பொருளும் காய்த்தது
1: ஓ காய்த்து விட்டதா சரி காய்த்து
21: காய்த்து விட்டது நன்றி
1: அது பூவாத மரம் அல்லவா பூவாத மரமும் பூத்து விட்டது பூவா மரமும் பூத்ததே பொன்னும் மணியும் விளைந்தது சந்தன்ராஜ் கொண்டு வந்து வாருங்கள்
19: வணக்கம் இளைய நிலா பொழிகிறது இதை முறை நினைக்கிறதையா
1: ஓ இளைய
19: வணக்கம்
1: வாழ்த்துக்கள் ஐயா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் காலம் போ நேரம் செல்ல செல்ல உங்களோட பாடல்கள் எடுப்பது சுலபமா இருக்கும் பல வரிகள் வந்துவிடும் அல்லவா எங்கே அடுத்த பாடல யார் கொண்டு சார் பாரூக் வந்து விட்டார் கொண்டு வாருங்கள் பாரூக் அதொரு மாயம் இல்ல அது நிறந்தான் மாயம் சரியா பாரூக் கட்டிக்காரன் கட்டிக்காரன் மைனாவே மைனாவே இது என்ன மாயம் ஓ அடுத்த பாடல் யார் கொண்டு வருகின்றது ராபிக் ராபிக் ஐயா ஓடி வாருங்கள் ராபிக்
19: பூவே பூஜை பயப்படையத்தாலும் பூவே பாசைந்தேசி தாயும் தாய் அந்த மரம்
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அடுத்த பாடல யாருக்கும் அடுத்தது சந்தன் ராஜ் வந்து விட்டார்
19: வணக்கம்யா. நான் தேடும் செவ்வந்தி பூதியா.
1: ஓ, அது நல்ல பூ அல்லவா?
19: நன்றி, வணக்கம்.
1: தேடும் போல வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் ஐயா. அடுத்த பாடலை யார் கொண்டது? ஃபாரூக் தான் வந்திருக்காரு. ஃபாரூக் பேசக்கூடாது, ஒரு தரம் பேசக்கூடாது, பாடத்தான் வேணும். பாட பண்ண பேசக்கூடாது, அப்படிதானே ஐயா? வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் கொண்டு வருகிறது? மஞ்சுளா வந்து மகளே, மஞ்சுளா கொண்டு
0: கொடிவிட்டு சிறுமுல்லை மலரின் வந்து சதுப்பா. முல்லை பூ பல்லக்கில் போவதெங்கே.
1: ஓ, முல்லை பூ பல்லக்கில் போவதெங்கே. அது எங்களுக்கு தெரியாது, அது அதுக்குத்தான் தெரியும் எங்கே போவதுன்னு. வாழ்த்துக்கள் மஞ்சுளா, நன்றாக விளையாடுகிறீர்கள். எங்கே சியாமலா கொடி வாருங்களம்மா?
0: அப்பா மஞ்சளும் தந்தார் மலர்கள் தந்தார் பாட்டுக்குப்பா. மஞ்சள் பூசி மஞ்சம் கொண்ட ராமா ராமா, அந்த பாட்டுதா.
1: மஞ்சள் பூசித்தான் அவர் மஞ்சள் கொள்ளுகிறார். வாழ்த்துக்கள் சதீஷ், அவன் கொண்டு வாருங்கள். சதீஷ், சதீஷ், சதீஷ்குமார், உங்களுடைய கனெக்டிங் தவறப்பட்டு போச்சா? இல்லையே, நீங்கள் இணைப்பில் இருக்கின்றீர்களே. சதீஷ்குமார், கௌரி வந்து விட்டார்கள், வாருங்கள். கௌரி,
22: காட்டு மைனான அந்த பாடல் இல்ல? காட்டு புயலே கொஞ்சி போடா என்னை ஒரு தாமி.
1: இந்த புதிய பாடல் இல்லையா? காட்டு புயல் பாடல், நல்ல பாடல். வாழ்த்துக்கள் மகளே உங்களுக்கு. வாழ்த்துக்கள் கௌரி. சிறப்பு சிறப்பு சிறப்பு சிறப்பு. காட்டு புயலே அடுத்த பாடல் யார் கொண்டு வந்திருக்கின்றீர்கள்? ஞானசேரன் கொண்டு வந்திருக்க, வரங்க ஞானசேரன்.
21: பூமாலையில் ஓ மல்லிகை, இங்கு நான் தான் தேன் நின்றது.
1: ஓ, பூமாலையில கண்டுபிட்டிருக்கா மல்லிகை. ஓ, பூமாலையில் ஒரு மல்லிகை. கெட்டிக்காரன்
21: ஞானசேரன்,
1: நல்ல பாடலை தந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்தது சியாமலா வந்திருக்க, வரங்க சியாமலா.
0: அப்பா பேச கூடாது பாட்டுக்குப்பா. பேசியது நான் இல்லை கண்கள் தானே.
1: ஓ, அப்படியா? பேசியது நான் இல்லை கண்கள் தானே. அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? மஞ்சுளா கொண்டு வருகிறார். வாருங்கள் மஞ்சுளா.
0: முல்லை மலர் மேலே முழுக்கும் ஒன்று போலே.
1: சிறப்பான பாடலை கொண்டு வந்தீர்கள், முல்லை மலர் மேலே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் ஃபாரூக் வந்திருக்கிற, கொண்டு வாருங்கள் ஃபாரூக். எங்கே ஃபாரூக்? சவுதி அரேபியா ஃபாரூக் ஓடி வாருங்கள்.
2: நானும்
1: கனடாவில, நீங்கள் சவுதி அரேபியா. போய் நானே சொல்லுவீர்கள், எங்கே நீயும் நானும் அங்கே. நான் இங்க கனடா, நீங்கள் அங்கே. எங்கே கௌரி மகளே கொண்டு வாருங்கள். கௌரி,
22: மஞ்சள் பூசி அந்த பாட்டுக்கு.
1: மஞ்சள் பூசு மண்டல இருந்து பூசு மஞ்சள் எடுத்துக்கோ. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பூசு மஞ்சள் பூசு மஞ்சள் பூசு. அடுத்த பாடலை கொண்டு வர வர யார்? எங்கே சதீஷ்குமார் வருகின்றார்.
21: மலரே பாடும் காண மீது, அந்த பாட்டு தாத்தா.
1: அந்த பாடல் வந்துடுது மகனே, தெரா அது வந்து விட்டது.
21: சரி தாத்தா, வேற ஒரு பாட்டு திறந்தது.
1: உடனே உடனே தர வேண்டும்.
21: மலர்களே மலர்களே இது என்ன கனவா.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சியாமலா. இல்லை மஞ்சுளா அவர்கள், இதோ இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது போட்டி.
5: தங்கத்தில்
1: தாளம் பூண்டு ஆரம்பிக்குதா? நிலாதேவா நிலாதேவா. அங்கே கௌரி உங்களுடைய பாடலை கொண்டு வாருங்கள். கௌரி, கௌரியினுடைய பாடல்.
22: எங்கேயும் காதலும் உன் பரவசம் சத்தந்த.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நிறைவுக்கு வந்தது போட்டு இப்பொழுது நீங்கள் வாய்த்த நன்றி நன்றி கௌரி அம்மா. இதுதான் பாடல் நிறைவுக்கு வந்தது. நீங்கள் பாடல்களை கேட்டுக் கொண்டிருந்த இருங்கள், இப்போ போட்டி முடிவு உங்களுக்கு அறிவிக்க

0: வணக்கம் உறவுகளே, உங்களுடைய பெறுபவர்கள் வந்திருக்கின்றனர். இதுவரை நேரமும் தொடர்ந்து உரையாடிக்கொண்டிருந்தோம், உறவாடிக்கொண்டிருந்தோம், போட்டியிலே கலந்து இணைந்தோம். மொத்தம் 326 பாடலை கண்டோம். இது சாதனையிலும் சாதனை. 326 பாடலை கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றீர்கள். மொத்தம் 12 பேர் பங்கு பெற்றிருக்கின்றீர்கள். அதிலே பங்கு பெற்றியவர்கள் எங்களுடைய கோவை நாகப்பன், காரைக்கால் விஜயராகவன் அவர்கள், புதுக்கோட்டை செல்வகுமார், நாகப்பட்டினம் நாகூர் முகமது அலி, சந்தனராஜ், எங்களுடைய ஞானசேகரன், ஷியாமலா, சதீஷ், மஞ்சுளா, ராஃபிக், கௌரி, ஃபாரூக், இப்படி 12 பேர். இதில் யாராவது பெயர் பங்கு பெற்று படிக்காமல் விட்டிருக்கின்றேனா? அநேகமாக நான் கணக்கெடுத்த போது 326 பாடல்களையும் 12 நபர்கள் போட்டியிலே பங்கு பெற்றிருக்கிறோம். இறுதி வரை இருந்தவர்கள் குறைவு. அந்த மணிகவன இறுதி வரை இருந்தவர்கள் வந்து சந்தன் ராஜ், ஞானசேகரன், அடுத்து ஷியாமலா, சதீஷ்குமார், மஞ்சுளா, ராஃபிக், கௌரி, ஃபாரூக், இவர்கள் இறுதி வரை இருந்து போட்டியிலே கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கு முதல்கண் என்னுடைய வாழ்த்துக்கள். இடையிலே வந்து ஆரம்பத்திலே வந்து தொடுத்துவிட்டு அவர்கள் தூக்கம் காரணம் தொடர்ந்து இயங்க பாடலை தர முடியாது என்ற இருந்தவர்களும் இருந்திருக்கின்றார்கள். இன்னும் ஒரு நபரை விட்டிருக்கின்றேன், நீங்கள் கூறவில்லை, சிவரஞ்சினி. சிவரஞ்சினியும் வந்திருந்தார் தானே, சிவரஞ்சினியும் பாடலில் இணைந்திருந்தார். அவர்களுடைய தொகை இன்னும் எனக்கு வரவில்லை. நானே தானே ஒவ்வொரு தடவை பார்த்துக் கொண்டிருக்க வேண்டியதாலே சில வேளை விடுபடுவது உண்டு. அதனால தான் நேரம் பிடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அவர் வெற்றி கோட்டுக்குள்ளே வரையில் அவர்களே நின்று விட்டார். அது நின்று விட்டதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். இணைந்து சிறப்பித்தார், ஆனால் வந்து சிறப்பித்தார் நிகழ்ச்சியை. சிவரஞ்சினி, சிவரஞ்சினி இத்தனை பாடல் தொகையாக தந்தார் என்பது கண்டுபிடிக்க வேண்டும். நாங்கள் நல்ல விறுவிறுப்பான போட்டியாக இருக்கின்றது, இடைவெளி தூரமாக இருக்கின்றது. முதலாவதாக வந்தவருக்கும் இரண்டாவதாக வந்தவருக்கும் இடைவெளி நல்ல வித்தியாசத்தில் இருந்து ஆரம்பத்திலிருந்து அவர் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருந்தபடியால் சிறப்பாக அவர் விளையாடியிருந்தார். ஆரம்பத்திலிருந்து வர்றவர்கள் பாடல்களை கூட கொண்டு வரலாம். ஆரம்பத்திலே சில பேர் போட்டி குறைவாக இருக்கும், அப்ப பாடல்களை விரைவாக கொண்டு வந்து கொடுக்கலாம். போட்டி கூடினால், ஆட்கள் கூடினால் அழைப்புகளுக்கு உங்களுக்கு தடை ஏற்படுவது வழக்கம் என்று பார்த்தேன். 2-3 சிறப்பாக செய்தவர்களுக்கெல்லாம் தடைகள் ஏற்பட்டு கொண்டிருந்தன. அந்த வகையிலே அவர்களுக்கு அது இடையூறாகத்தான் இருந்திருக்கின்றது. சரி, சிவரஞ்சி 13 பேர், சிவரஞ்சினியுடன் 13 பேர் வந்திருக்கின்றீர்கள். சரி, இப்பொழுது புள்ளிகளை தர இருக்கின்றேன். இங்கே அலி, செல்வகுமார், விஜயராகவன், சிவரஞ்சினி இவர்கள் 10 பாடலுக்கு உள்ளேதான் இருக்கின்றார்கள். அப்ப அவர்கள் தொகை அவர்களுக்கே தெரியும், நான் குறிப்பிட தேவையில்லை. அவர்கள் 10 பாடலுக்கு உள்ளேதான் இருக்கின்றார்கள். 10 பாடலுக்கு மேலே உள்ளவர்கள் எங்களுடைய சிவ எங்கள் ஈழத்திருநாட்டிலிருந்து வந்த கௌரி அவர்கள் வந்து 14வது அருள் வருகின்றார். அருள் ஒரு பாடல் வந்திருந்தார் அல்லவா, அவரையும் நாங்கள் கணக்கிலே போட்டிருக்கின்றோம். அப்படித்தான் 326 பாடல் வந்தது. கௌரி வந்து அற்புதமாக இன்று விளையாடி சிறப்பாக வந்தார். ஆரம்பத்திலே வந்து பிந்தி வந்தாலும் பிறகுதான் சரியாக பிடித்திருக்கின்றார். 15 பாடல்களை தந்திருக்கின்றார். சரியா, அடுத்து அவரை விட கூட தந்தவர் 15 பாடலை கௌரி தந்த வேளையிலே மஞ்சுளா இன்றைக்கு பின்னுக்கு நின்று விட்டார், ஏன் என்று தெரியவில்லை. 23 பாடல்களைத்தான் கொடுத்திருந்தார் மஞ்சுளா. கௌரி 15, மஞ்சுளா 23, ஞானசேகரனுக்கு என்று வலைத்தளம் சரியாக இணைப்பு கொடுக்கிறது, இணைப்பு கிடைக்கவில்லையப்பா என்று கூறுகின்ற அவர் 24 பாடலை தந்திருக்கின்றார். 24 பாடலை அடுத்து 27 பாடலை ராஃபிக், ஃபாரூக் நீங்கள் கொடுத்திருக்கீர்கள். 27 பாடல் கொடுத்திருக்கின்றீர்கள். இறுதி நேரத்தில் நன்றாக விரைவாக வந்தீர்கள். ஆரம்பத்தில் உடனே பிந்தித்தான் நீங்கள் இணைந்தது. அடுத்தது வந்து அடுத்த நிலையில் இருக்கின்றார் 35 பாடல்களை கொடுத்திருக்கின்றார் ஃபாரூக் இல்லை ராஃபிக், இந்த ரெண்டு பேர்த்த பேரும் எனக்கு வந்து தடுமாற்றிருக்காரு. 35 பாடலை தந்திருக்கின்றார் ராஃபிக். அதற்கு மேலேதான் மற்றவர்கள் வந்து பங்கு பற்றி பிடித்திருக்கின்றார்கள். இங்கே அடுத்து 40 பாடல்களை தந்திருக்கின்றார் அன்பு பேரன் செல்வ ரதீஷ், மன்னிக்கவும் சதீஷ்குமார் பேராண்டி, 40 பாடல் தந்து 3வது இடத்தை பிடிக்கின்றீர்கள் என்று. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. 42 பாடல்களை கொடுத்து 2வது இடத்தை பிடிக்கின்றார் எங்களுடைய அன்பு மகள் ஷியாமலா கெட்டிக்காரி. அடுத்து மொத்தமாக எத்தனை பாடல்களை கொடுத்திருப்பார் என்று நினைக்கின்றீர்கள்? சந்தன்ராஜ் 60 பாடல்களை தந்து 1வது இடத்தை பிடித்திருக்கின்றார். உங்களுக்கு எத்தனை, அவர் சென்ற விரைவு உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்திலே பிடித்து விட்டார். 60 பாடல்களை தந்து 1வது இடத்தை சந்தன்ராஜ், நீங்கள் 42 பாடல்களை தந்து 2வது இடத்தை ஷியாமலா, 40 பாடல்களை தந்து சதீஷ்குமார் 3வது இடத்தை, 35 பாடல்களை தந்து ராபிக் 4வது இடத்தையும், அடுத்தது யார், 27 பாடலை தந்த ஃபாரூக் 5வது இடம், அப்படி வருகின்றது. சரியா, வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். ஆனால் நீங்கள் அனைவரும் வெற்றியாளர்கள், இறுதி வரை போராடி இருந்தீர்கள். உங்களுக்கு வலைத்தளம் தடை செய்தது. இன்று 2-3 பேர் பாடல் திருப்பி திருப்பி கூற வேண்டிய நிலை வந்துவிட்டது. சொன்ன பாடல் திருப்பி சொல்லிக் கொண்டிருந்தது. அப்படி எல்லாம் நடந்திருக்கின்றது. சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்ற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை மொன்றியல் தமிழ் வானொலி தெரிவித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 1ம், 2ம், 3ம் பாடல், 4ம் பாடல் கூறியிருக்கின்றேன். ஓடி வந்து பாடலை கேளுங்கள், உங்களுக்கு பாடல்கள் வழங்கப்படும். எங்கே யார் யாருக்கு பாடல் வேண்டும் கொண்டு வாருங்கள். வெற்றி பெற்று அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை கூறுவதோடு பங்கு பெற்றி அத்தனை பேருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறுகின்றேன். மொத்தம் வந்து 14 பேர் வந்திருந்தீர்கள். 326 பாடல்களை தந்து சாதனை வாரமாக, பாடல்களிலே சாதனை வந்திருக்கின்றது என்று. கடந்த வாரத்தை விட இந்த வாரம் கூடுதலாக பாடல் வந்திருக்கின்றது. எங்கே ஒரு வாருங்கள், சந்தன்ராஜ் 1வது வெற்றியாளர் வருகின்றார். வணக்கம், வணக்கம் சந்தனராஜ்.
1: வணக்கம், வணக்கம் ஐயா.
0: வணக்கம். என்ன குறிப்புகள் கூறுங்கள்?
1: குறிப்புகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அற்புதமாக நிகழ்ச்சியை கொண்டு சென்ற அனைத்து நண்பர்களும் இன்றைக்கு 326 பாடல்களா,
0: 326
1: பாடல்கள். மிக அற்புதமான, மிக கூடுதல் தொகையாக பாடல் வந்திருக்கின்றன இன்றைக்கு இல்லையா.
0: அதன் மூலம் அவர் எல்லோரும் வீடு பாடல இருந்திருக்கின்றார், எல்லோரும் கொண்டு வந்தார்கள்.
1: நம்ம நாகப்பனுக்கும்
0: நாகப்பன் அவர் வந்து வரும்போது அவர் 20 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். அப்படி இருந்தும் 20 பாடல்களை கொண்டிருக்கின்றார். அவர் தொடர்ந்து அவரால் பயணிக்கிறதுக்கு இன்னும் நாள் இருக்கு. அவரால் முடியாத அந்த ஊர்மம், அந்த ஆர்வம், எங்கள் முன் வானொலியில் ஆர்வம் வரக்கூடிய அவர் இருந்த நிலை எல்லோருக்கும் தெரியும் தானே. எப்படி இருந்தார், திரும்பி அவர் எப்படி தாக்கப்பட்டார், இப்பொழுது அதுக்குள்ள தேறி வருகின்றார். எங்களுக்கு போட்டி முக்கியம் இல்லை, இது முக்கியம், அவருடைய உடல்நலம் தான் முக்கியமா இருக்கணும். முடிந்த அளவு தன்னால் வந்து பங்கு

0: ஐயா, தாங்களே ஒரு பொடியை போட்டு ஒரு ஒரு பதத்தை போட்டு கொண்டு வந்துருவாங்க. நான் என்ற நீ என்பா எல்லாரும் சிறப்பாக சுவாரஸ்யமாக சென்றது இல்லையா ஐயா? சரி,
1: வாழ்த்துக்கள். மதுமலர் அப்படிங்கிற திரைப்படம் வந்து ஒரு அருமையான பாடல்
0: கேட்பேன்.
1: மதுமலர், ஆனந்தமே அலைபாயுதே.
0: ஆனந்தமே அலைபாயுதே என்ற பாடல் உங்களுக்கு
1: அலைபாயுதேங்கிற ஒரு அருமையான பாடல்.
0: ஆனந்தமே
1: கங்கை அமரன் அறியல
0: அலைபாயுதே. மதுமலர், மதுமலர் என்ற திரைப்படம் இல்லையா?
1: மலர். ஆமாங்கய்யா, அதுதான். நன்றி, வணக்கம் ஐயா. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, நன்றி. அடுத்து இரண்டாவது வெற்றியாளர் வருகின்றார். வணக்கம், வணக்கம் மகளே சியாமலா.
2: வணக்கம்பா. வணக்கம்பா.
0: கட்டிக்காரி சியாமலா, கடந்த வாரம் உங்கள் தோடு வந்தார், இந்த வாரம் நீங்கள் வந்து விட்டீர்கள்.
2: உங்களுக்கும்
0: சதீஷ்குமாருக்கும் போட்டி இருந்தார். உங்களுக்கும் நீங்கள் ஒன்றிருக்க அவர் ஒன்றிருக்கீர்கள். கெட்டிக்காரர், வாழ்த்துக்கள் மகளே. சரி, என்ன பாடலை நீங்கள் விரும்புகிறீர்கள்?
2: நன்றி அம்மா. என்ன? ராகபந்தங்கள் படம் தான்.

0: அந்த பாட்டுப்பா.
1: நலம் பெறுவாய் என் தாயே மீனாட்சி.
0: நலம் தருவாய்ப்பா.
1: நலம்
0: நலம் தருவாய்
1: தருவாய் என் தாயே மீனாட்சி.
0: என் தாயே மீனாட்சி.
1: நல்லதம்மா, உங்களோட கோரிக்கை நிறைவேறும். நல்லது இணைந்து அடுத்தவரிடம்.
0: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. எங்கே என் அன்பு பேராண்டி, மூன்றாவது பரிசு பெற்ற அன்பு பேராண்டி வீரர் சதீஷ்குமார். சதீஷ்குமார் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கூறுங்கள், என்ன கூற போகிறீர்கள்?
2: வெகுகணம் வணக்கம். சந்தனராஜ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இரண்டாவது அம்மா சியாமலா அவர்களுக்கு என்னுடைய இரண்டாவது வாழ்த்துக்கள்.
1: மூன்றாவது உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்.
2: மூன்றாவது என்னுடைய இது என்னன்னாக்கா, எனக்கு இன்னைக்கு ரொம்ப மகிழ்வா இருக்குது. வாரத்துக்கு வாரம் பாடல்கள் அதிகமாயிட்டு இருக்குது, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தாத்தா.
1: அது அந்த அளவில் எங்களை பொக்கிசதுக்கு நிறைய பாடல் இருக்குன்னு ஞாபகத்தை தூண்டப்படுகிறது. சதீஷ்குமாருக்கு மூன்று தடவைகள் தடை ஏற்பட்டது உங்களுடைய. வந்திருந்தால் மூன்று பாடல் கூடியிருக்கும். அதே போன்று சியாமலாவுக்கும் ஏற்பட்டது. நீங்க ரெண்டு பேரும் தான் ஒன்று கொண்டு வித்தியாசத்திலே வந்தீர்கள். உங்களுக்கு அந்த தடைகளாலே ஒரு சில இது ஏற்படுத்தும். உங்கள் இருவருக்கும் வித்தியாசம் இரண்டு பாடல்கள் தான். உங்களுக்கு 42, அவருக்கு 40. நீங்களும் அவரும் தான் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தேன். நான் பார்த்து கொண்டிருப்பேன், போட்டி நடந்த அதையும் கவனிப்பேன், யாருக்கு யார் போட்டி போய் கொண்டிருக்கேன். ஆனா சிறப்பாக நீங்கள் கொண்டு வந்த பாடல்கள் சந்தனராஜ், ஷியாமலா, மஞ்சுளா, சதீஷ்குமார் போன்றோர் நீங்கள் கொண்டு வந்த பாடல்கள் அதிகம் எங்கள்ட காற்றலைக்கு வர, எங்களுடைய காற்றலைக்கு அதிகம் வராத பாடல்களையும் கொண்டு வந்தீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்பு. அது சிறப்பான பதிவுகள்.
2: நன்றி தத்தா. பங்கு பெற்ற எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். நான் வாழ்த்துக்கள் தத்தா.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: நிகழ்ச்சி இவர்களாலேயும் நிகழ்ச்சி சிறப்படைகிறது, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தத்தா.
1: நன்றிகள். இது உங்கள் வானது. கடந்த வாரம் வந்து இப்படி தொகையான பாடல் வரையில எல்லாருக்கும் சமமாக கிடைத்துக் கொண்டிருந்தேன். ஒரு ரெண்டு மூணு வித்தியாசத்திலே எல்லா போட்டியானது. நீங்கள் இறுதி வரை போறாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பேர், 9 பேர் இறுதி வரை, 8 பேர் 9 இறுதி வரை இருந்தீர்கள் கட்டிக்காரர்கள்.
2: தாத்தா இந்த வாரம் போட்டியாளர்களும் கம்மி தான் தாத்தா, போன வாரத்தை விட.
1: ஆமா, இந்த வாரம் 14 பேர். அவர் ஒரு பாடல், ரெண்டு பாடலோட அருள் வந்து ஒரு பாடல், விஜயராகவன் 3 பாடல், செல்வகுமார் 4 பாடல், அலி 1 பாடல். இப்படி அவர்கள் வந்தார்கள். ஆனா அவற்றை அவர்களும் பாடல் தந்தார்கள். அந்த பாடலுக்கு வெளி எடுக்கக்கூடியதா இருந்தது. உங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள். அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். சரி, அங்க என்ன பாடல் வேண்டும் பேராண்டி என்று உங்களுக்கு இன்று ஒளிபரப்ப வேண்டும்?
2: சாது படத்திலிருந்து அம்மம்மா உனை போலே அப்படிங்கிற ஒரு பாடல் வேணும் தாத்தா.
1: அம்மம்மா உனை போலே என்று பாடலாம். அம்மம்மா

0: இது சாது படத்தையா?
1: ஆமா தாத்தா, அர்ஜுன் நடிச்ச அம்மம்மா உனை போலே ஒரு தெய்வம் இல்லை அப்படி இங்கேதும் இல்லை அப்படிங்கன்னு வருந்த
0: அந்த பாடம் உங்களுக்கு மூன்றாவது பாடலா கிடைக்கும் பேராண்டி. அடுத்த உறவு வருகின்றார், அவருடன் செல்லட்டுமா?
1: நன்றி நன்றி
0: நன்றி பேராண்டி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு, என் வாழ்த்துக்கள். வாருங்கள் முகமது ராபிக் அவர்களே, வாருங்கள் ராபி. தடை இருந்தாலும் 35 பாடலை தந்திருக்கின்றீர்களே, கெட்டிக்காரன் நீங்க. 35
2: பாடல்
0: ஒரு முறை சொன்னேன், தாமதமாக வருகின்றீர்கள் என்று நீங்கள் கூறினீர்கள்.
2: சிறப்பு,
0: எல்லோரும்
2: எல்லாருக்கும் அனுபவம்
0: இறுதி வரை நீங்கள் நன்றாக விளையாடினீர்கள். நேரம்
2: போனா
0: தெரியும்.
2: படம் வந்து வெள்ளை ரோஜா.
0: வெள்ளை ரோஜாவில் என்ன பாடல்?
2: அதுல வந்து நான் ஒரு பக்கத்தில் நம்ம ஒரு பேட்ட தாவத்திர நிக்காதடி நமக்கு வேற வேட்டை அந்த பிள்ளையா. நான் ஒரு பக்கத்தில் நம்ம ஒரு
0: பேட்டை
2: நம்ம ஒரு
0: பேட்டை. நல்ல பாடல், வாழ்த்துக்கள் மகனே.
3: வாராவாரம் வாரம் வாரம் நீங்கள் வந்து இணைந்து சிறப்பித்து தொகையான பாடல்களை தருகின்றீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. 35 சாதாரண முடிய வேண்டும். 35
2: போன வாரம் 27 22
0: இந்த வாரம் கொடுத்திருந்தது. வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்து.
2: நன்றி.
0: மீண்டும் சந்திப்போம். எங்கே மகளே மஞ்சுளா, கடந்த வாரம் இரண்டாவது வெற்றியாளர், இன்றைக்கு மூன்றாவது வெற்றியாளர், நான்காவது வெற்றியாளர் கூட வர கொண்டு வாருங்க. மஞ்சுளா இருந்தும் மஞ்சுளா நீங்க எத்தனை பாடல் ஞாபக பாடலை தந்து 23 பாடலை தந்திருக்கின்றீர்களே, கட்டிக்காரி கட்டிக்காரி.
4: அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
0: உங்கள் வாழ்த்துக்கள் அவர்கள் எல்லோரையும் சாரும். என்ன பாடல் வேண்டும்?
4: விஸ்வரூபம் படம், பழசி பழைய சிவாஜி படம்.
0: ஓ, விஸ்வரூபம் பழைய சிவாஜி படம். அதுல
4: என்னை யாருன்னு நினைச்சே பண மூட்டையை விரிச்சு.
0: ஓ, என்னை யார் என்று நினைச்சே பண மூட்டையை விரிச்சு. நல்ல பாடல்தான் கொண்டு வருவீர்களப்பா, நல்ல பாடல். யார்
4: சின்ன
0: பார்த்த பாடல்கள் ஞாபகத்தில் இருக்கா மகளுக்கு? நல்லது மகளே. எங்க பாட்டி என்ன பேசி தூங்கி விட்டாரா?
4: இல்லப்பா, அவங்க ரெடி ஆக்கிறதுனால தான் நம்ம லேட் ஆயிடுச்சு. நாளைக்கு காலையில கிளம்புறாங்க, அவங்களுக்கு தேவையானது.
0: சரி சரி சரி சரி சரி. என்னுடைய ஆசிகளும் வாழ்த்துக்களும் அவருக்கு எங்களுக்கு நின்றாலும் சிறப்பாக இருக்க வேண்டும். வாழ்த்துக்கிழமா
4: அது கூட ஆச்சு பாருங்க, பத்துன்னு வெளியே.
0: அப்படியா, சரி அம்மா. உங்களோட பாடல் கிடைக்கும். என்ன யாருன்னு நினைச்சு எப்படி மூட்டையை பிரிச்சு, என்னல்ல பாடல் தருகின்றேன். இந்த பாடல் அடுத்த உறவிடம் செல்கின்றேன். மகளே வாழ்த்துக்கள். அங்கே வணக்கம், ஞானசேகரன் வந்தீர்கள், எங்களுடைய பாடக்கு வந்தீர்கள். ஓடிவாரங்கள் மீண்டும் ஓடி வர வேண்டும். பாடல்களை தருவதற்கு நான் ஆயத்தமா இருக்கேன். எல்லோரும் தந்துவிட்டால் தொடர்ந்து அந்த பாடலை தந்து அதை ஒரு நிகழ்வாகவே தந்து விடுவேன் உங்களுக்கு. எங்கே ஞானசேகரன் கொண்டு வாருங்கள், என்ன பாடல் வேண்டும் கூறுங்கள். போட்டியை பற்றி கூறுங்கள்.
5: போட்டியில் பங்கு பெற்ற அனைத்து அன்பு உறவுகளுக்கும், வெற்றி பெற்ற உறவுகளுக்கும், கேட்டு ரசித்த அன்பு உறவுகளுக்கும், தொய்வில்லாமல் இதுவரை எங்களை வழிநடத்தி சென்ற அப்பா அவர்களுக்கும், எங்களை அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்த மீராமா அவர்களுக்கும் நன்றிகளையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி நன்றி நன்றி. உங்கள் வாழ்த்துக்கள் எல்லோரையும் சென்றடையும். சரி, இப்பொழுது நீங்களும் வந்து சாதாரண அல்ல, இடையில உங்களுக்கு பல தடைகள் இருந்தது நான் கருந்து. அப்படி இருந்தும்
5: 24
0: பாடல் கொடுத்திருக்கிறீர்கள். கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன், அது நல்லது ஐயா. நீங்கள் இறுதி வரை இணைந்து இருந்தீர்கள் இல்ல, அதுதான் தேவை. சரி, என்ன பாடலை கேட்போம்?
5: நிலவோ அவள் இருளோ ஒளியோ அதனை இதழோ, அருணகிரிநாதர்ல இருந்து.
0: ஆமா, நிலவோ அவள் ஒளியோ. எப்படி நீங்கள் நிலவா ஒளியா? வாழ்த்துக்கள் மகனே. இணைந்து கொஞ்சம் சோர்வாக காணப்படுகிறீர்கள், என்ன காரணம்?
5: அந்த தோள்பட்ட வலி கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு, அதனால கொஞ்சம்
3: குறையவே இல்லையா மகனே?
5: இல்லப்பா, அது இருந்துட்டுதான். அந்த தென்னமரோடு என்ன தடவிட்டு இருக்கேன், மாத்திரையும் சாப்பிட்டு இருக்கேன். வேலை இருந்துச்சுன்னா தெரியாது, வேலை இல்லாம சும்மா இருக்கிறது வலிய.
3: ரெண்டு காரணம் இருக்கு மகனே. ஒன்று வந்து எனக்கு ஒரு தடவை, நாங்க கொஞ்சம் விடம் இதுல இருக்கும்போது பணிபுரிய கொஞ்சம் கடுமையா உழைத்தவன், அந்த நேரத்தில் எனக்கு வந்தது இங்கே கனடாவிலே வல்லது கை தோள்பட்டு என்னால் உயர்த்த முடியாது, உயர்த்தி சட்டை போட முடியாது, இது திடீரென்று வந்து வைத்தியசாலையை போன போது அவர்கள் கண்டுபிடித்து கூறினார்கள், இந்த அந்த எலும்புக்கும் எலும்புக்கும், அதாவது அந்த கை எலும்பும் தோளெலும் பொருந்துற இடம், அந்த குளச்சு அந்த அந்த மூட்டு அதுக்குமே ஒரு லிக்விடிட்டி இருக்கு, ஒரு ஈரப்பதம் இருப்பதாம், ஒரு ஈரத்தன்மை இருந்துதான் அதை வலுக்கி கொடுப்பது. இப்ப எங்களுக்கு கதவுல இருக்கிற பூட்டுக்கு அந்த பிணைச்சல் இருக்கு அல்லவா, கதவு நிலையில அதுக்கு ஆயில் போடுவோம் நாங்க, அந்த ஆயில் காஞ்சி போட்டு சத்தம் உராசத்துவங்க. அதே போன்று சில வேலை பல காரணம், வேலை அந்த பகுதிக்கு கூடுதலா கிடைக்கிறதால அந்த தோல் மூட்டுக்குள்ள உள்ள அந்த தசை அந்த அந்த ஈரப்பட்டு காய்ந்து போவதாம். அதற்கு அவர் எனக்கு ஒரு ஒரு விதமான ஒரு ஊசி மூலம் ஒரு மருந்து ஏற்றினாலும் விலை உயர்ந்த மருந்து அந்த மருந்து அந்த நேரத்திலே. அடுத்து சுடுதண்ணியாலே அப்படியே உத்தனம் கொடுக்க வேண்டும் என்றார். கொடுத்து விட்டு மறுநாள் நான் கை தூக்கி அழகாக வேலை செய்து கொண்டு திரிந்தேன். பல காலத்தின் பின்பு, இப்ப கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்தின் பின்பு, இப்பொழுது எனக்கு இந்த நீரழிவு நோயினால் என்னுடைய தோள்பட்டைக்குள்ளே பிரச்சனை, அது காய்வினம் அடைந்து தேய்வினம் ஏதோ வந்திருக்கு கண்டுபிடித்தார்கள். அதுக்கு வந்து அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, மசாஜ் பண்ணிவிட்டு வைட்டமின் டி எடுத்துக்க சொன்னார்கள். நான் B12 டியும் எடுத்தேன். அதன் பின்பு எனக்கு அதை காணவில்லை. ஆனால் சற்று கலங்குற கொஞ்சம் நோய் வர்ற போல சில போல இருக்கத்தான் செய்கின்றது. எக்ஸ்ரேயின் மூலம் நான் கம்ப்யூட்டர் கால என்னுடைய வைத்தியர் பார்க்கும் பொழுது நான் பார்த்தேன், அதெல்லாம் அது நொறுங்குப்பட்டது போல எனக்கு தெரிஞ்ச உராஞ்சி உராஞ்சி உரசுப்பட்டது போல இருந்தது. ஆனா இப்பதே அது சுகமாகிவிட்டது. ஒவ்வொருவருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்காது. எங்களுக்கு நீரிழிவு இருப்பவர்களுக்கும் எனக்கு இருக்க இருந்ததுதானே, இப்பொழுது இல்லையென்று கூறுகிறேன். கட்டுப்பாட்டுக்கே இருக்கிறது, அவர் நீரிழிவை முற்றாக நாங்கள் நீக்க முடியாது, கட்டுப்பாட்டுக்கே வைத்திருக்கலாம்.
5: உங்களுடைய
3: உணவு
5: எனக்கும் உள்ளது.
3: அப்ப நீங்க இப்ப அதுக்கு என்ன தென்னங்குடி என்ன நல்ல வேணும், அதையும் நான்
5: பாதுகாப்பேன். தினமும் தடவிட்டு இந்த வெந்நீர் வச்சு உத்தரம் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த விட்டமின் D3 அந்த மாத்திரையும் சாப்பிட்டு இருக்கேன். நீங்க சொன்னதுல இருந்து ஒரு வாரமா
3: சரி செய்யுங்க. நான் இன்னொரு மருந்து கூறுவேன், அதுவும் ஒரு சுலபமானது, நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன், அதை செய்யுங்க. அதெல்லாம் இயற்கை வைத்தியங்கள், அதால எந்த விதமான பக்க விளைவு?
5: சரியாப்பா, சரியா.
3: மாத்திரை போடுவதாலேயும் பக்க விளைவு வரலாம். ஏன்னா எல்லா கம்பெனிகளும் சரியான முறையில் செய்கிறார்கள். நான் அதனால தான் உங்களுக்கு எழுதியிருந்தேன். அதனுடைய இன்கிரீடியன்ஸே வாசியுங்கள், என்ன என்ன பொருள் அங்கே கலந்து. நல்லது மானே, பாடலையும் தந்து விட்டீர்கள். அடுத்த உறவு அழைக்கின்றார், அவரிடம் செல்லட்டுமா?
5: வாழ்த்துக்கள்
3: மானே, வாழ்த்துக்கள். எங்கே அடுத்து ஒரு ஃபாரூக் அவசரமா ஏர்போர்ட்ல நிக்கிறார், இன்னும் திரும்பி போகவில்லை. வாருங்கள் ஃபாரூக், கொண்டு வருவாருங்கள் உங்கள் பாடலை, அல்லது மற்றவர்கள் யாராவது கொண்டு பங்கு பற்றினவர்கள் யாரும் பெறலாம், உங்களுக்கு பாடல் தருவேன். ஓடி வாருங்கள். எங்கே இப்பொழுது யார் வரப்போகின்றீர்கள்? காணவில்லையே யாரையும். அழைத்திருந்தாரே ஃபாரூக், ஃபாரூக்கு பாடல் வேண்டாம் என்று கூறுகிறார். விடுவோம் மாதிரி யார் கூறுவீங்க? விடுங்க சொன்னா நான் விட்டு விடுவேன். கேட்டுக்கொண்டு ஃபாரூக், ஃபாரூக்.
6: அப்பா அப்பா வணக்கம்.
3: வணக்கம்
6: வணக்கம். வெற்றி பெற்ற மாமா கிருஷ்ணன்ராஜ், அக்கா ஷியாமலா, நண்பர் சதீஷ்குமார் மற்றும் பங்கு பெற்ற அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள். பா அப்பாவுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நல்ல நகைச்சுவையாக இருந்தது.
3: நகைச்சுவை அப்படித்தான் கொண்டு இருந்தும் 24 பாடல்களுக்கு நீங்கள் கொண்டு வந்தது. ஆரம்பத்திலே தாமதம், பின்பு நன்ன விரைவாக வந்தீர்கள். உங்களுக்கும் தடை இருந்தது, 2 தடவையும் உங்கள் பாடல் தடைப்பட்டது. நான் இப்ப ஒரு கேள்வி கேட்டேன், நாம உங்களுடைய சகோதர நண்பர்களிடம் என்னவென்றால், உங்க பாருக்கை காணவில்லை, இவர் அப்படியே விடுவோமா, பாடலை கொடுக்காமல் விடுவோமா என்று யாருன்னு
0: ஓடி வந்து ஒவ்வொரு பாடலை கேட்டாலும் அவர்களும் எங்களுக்கு பாடலை தந்தபடியால் அந்த பாடல்கள் இருந்து நீங்கள் தொடரக்கூடியதா இருந்தது. வாழ்த்துக்கள் அவர்களுக்கும். நீங்கள் 27 பாடல் தந்திருக்கீங்க, பாருங்கள் என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
7: சின்ன சின்ன வீடு கட்டி படம், சின்ன சின்ன வீடு கட்டி
0: கட்டுற வீடியானே
7: பாடல் வந்து பூங்குவிலே பூங்குவிலே நாளாயோ இனி, அந்த
0: பூங்குவிலே பூங்குவிலே நமக்கென வாழாயோ இனி, அப்படியா?
7: இல்ல நான் எத்தனை நாளா எங்கி நின்று,
0: அட்ட பூங்குயிலே பூங்குயிலே நான் எத்தனை நாளா எங்கி நின்று, அது கூவுமெண்டா பூங்குயிலே பூங்குயிலே நான் எத்தனை நாளா எங்கி நின்று, அந்த பூங்குயில் கிடைத்ததா?
7: கிடைக்கும், கிடைக்கும்.
0: இல்ல சவுதியில கிடைக்குமா, இந்தியாவில் கிடைக்குமா? கேட்டுக்காரன் கேட்டுக்காரன் மகள்வாக மகள்வாக இருக்க வேண்டும், மகனே மகள்வாக இருக்க வேண்டும். நல்லதையா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு, அந்த பாடல் கிடைக்கும் உங்களுக்கு. அன்பு மகளே கௌரி, உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து 15 பாடல்களை கொடுத்திருக்கிறீர்கள், கெட்டிக்காரங்க. ஆரம்பத்திலேருந்து வந்திருந்தால் மேலதிகமான பாடலை உங்களால் கொடுத்திருக்க முடியும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. வந்த பின்புதான் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இந்த நிகழ்ச்சியையும் புரிந்து கொண்டீர்கள். ஆரம்பத்திலே புரிந்தது குறைவு, பின்பு உங்களுக்கு நன்றாக புரிந்து விட்டது, சிறப்பாக இயங்கினீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, அப்பாவினுடைய வாழ்த்துக்கள். நீங்களும் வந்து பாடல் கேட்கலாம். வெற்றி பெற்றவருக்கு மட்டுமன்றில் எல்லோருக்கும் வெற்றி, நீங்கள் எல்லாம் வெற்றியாளர்களாகத்தான் நாங்கள் கருதுகின்றேன். வந்து பாடலை கேளுங்கள், உங்களுக்கும் ஒரு பாடல் உங்களுக்கும் பாடல் தருவேன் நான். அடுத்த உறவுகள் எல்லோரும் யார் பாடல் வேண்டுமோ ஒரு வாருங்கள், வந்து கேளுங்கள், உங்கள் பாடல்கள் தரப்படும் உங்களுக்கு, சரியா? அங்கே அழைப்பை காணவில்லை, வர வேண்டும் அழைத்துக் கொண்டு அடுத்து வர வேண்டியவர்களை எதிர்பார்க்கின்றேன். செல்வகுமார் விஜயராவன் தூங்கியிருப்பார், நாகப்பன் தூங்கியிருப்பார், சிவரஞ்சனி தூங்கியிருப்பார், அருள் தூங்கியிருக்கும், கௌரி தூங்காமல் இருப்பா என்று கேட்கின்ற இந்த பெறுபவர்களை கேட்பதற்கு கௌரி வந்து பாடல் கேளுங்கள், தரலாம் உங்களுக்கு விரும்பினால். மஞ்சுளா வந்து கேட்டுவார். சரி, இப்பொழுது முதல் அது பாடலை தந்தவர் எங்களுடைய சந்தன் ராஜ் அவர்கள். ஆனந்தமே அலைப்பாயுதே என்ற ஒரு பாடல் தந்தார் மதுமலர்லேருந்து. அவருடைய பாடலை பாயுதே என்ற பாடலை தேடுகின்றேன், கிடைத்ததும் தருகின்றேன். அதற்கிடையில் ஓடி வருபவர்கள் வந்து பாடலை கேளுங்கள், நான் இன்னும் ஐவெடுக்கவில்லை. சரி, அலைப்பாயுதே, ஆனந்தமே அலைப்பாயுதே என்ற பாடலா? கௌரி அம்மா வந்து விட்டார். வணக்கம் மகளே கௌரி. வணக்கம் அம்மா.
8: வணக்கம், வணக்கம, வணக்கம் அப்பா.
0: நலமா இருக்கின்றீர்கள் தானே? மகள்வாக இருக்கின்றீர்களா?
8: ஓமம் மகள்வாக இருக்கிறேன். 162 தடவை உங்களுக்கு அழைப்புகள் எடுத்துட்டான். 5
0: பார்த்துதா, கடந்த வாரம் உங்களோட ஃபாரூக் என்ற வேறு சவுதி அரேபியா வந்து 800 தடவை அழைத்தாராம். அப்படித்தான் ஏனென்றால் ஒரு வழி இது போட்டி என்றபடியால் ஒரு வழியிலே தான் நினைக்க வைக்கிறேன். இப்ப 2-3 லைன் நாங்கள் இருந்தால் 2-3 வழியில வரும்பொழுது பதிவுகள் எடுப்பதை ஒன்று கொண்டு கிராக் பண்ணும். யார் முதல் பண்றது யார் பண்றது தெரியாது. அப்ப அந்த ஒரு வழியிலே போட்டி போட்டு இல்லங்க போட்டு கொண்டு வர வேண்டும் நினைத்து கொண்டு வந்து. ஆனா இதிலே ஒன்று என்னவென்றால் ஒருவர் பாடியதை ஒருவர் சொன்னதை இன்னொருவர் கூற வாய்ப்பு குறைவு, குறைவாகத்தான் இருக்கும். அப்படி உங்களுக்கு நீங்கள் கெட்டிக்காரி வந்து ஒரு தடவை வந்தீர்கள், அந்த பாடல் வந்து விட்டது அம்மா என்றோன்னு போய்விட்டு 2 சந்தர்ப்பம் இருக்கம்மா. ஒரு பாடலை கொண்டு வருவீர்கள், அது பிள்ளையாண்டோன்னு இன்னொரு பாடலை கெட்டிக்காரி
8: குறிப்பிட்டது. 2 தடவை நான் கலந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு முதல் தடவை கலந்து கொண்டிருந்த போது எனக்கு விளங்க வடிவ விளக்கம் இல்லை.
0: எனக்கு வந்து ஒரு தடவை அழைத்து நீங்க கடந்த வாரம், இது வந்து இப்ப உங்களுக்கு புரிந்திருக்கும். 326 பாடல்களை கொடுத்திருக்கின்றார்கள், அதுல உங்களுடைய அழைப்பு எத்தனை அழைப்பு?
8: 162
0: என்னன்னா ரீடேல் தானே அமர்த்தி கொண்டு இருப்பீர்கள் இல்லையா?
8: இதுலேயே நாங்கள் பாட்டம் கேட்கிறோம்.
0: அது ஒரு இடையூறு இருக்கின்றது. பலருக்கு தொலைபேசியிலேயே பாடலையும் கேட்டுக்கொண்டு தொலைபேசியில் அழைப்புக்கும் வருவது கடினம், அது எனக்கு தெரியும். அதனால் ஒரு சிலர் 2 தொலைபேசியை வச்சிருக்கின்றார்கள். அடுத்தது உங்களுடைய கம்ப்யூட்டர்லே இந்த இன்டர்நெட் இருக்கிற கம்ப்யூட்டர் உண்டா? நீங்கள் இந்த MTR FM 247 சொல்லி நீங்கள் அழுத்தி அந்த நிலையத்தை எடுத்து விட்டீர்கள் என்றால்
3: அதுலயும் ஓட விட்டு தொலைபேசியில அழைத்து கொண்டிருக்கலாம் நீங்க.
8: ஆமாப்பா, ஆனால் தற்போது பிள்ளைங்களுக்கு
3: நடைபெறுவதாலே இடையூறு மத்தியிலே வந்து இப்படி போராடுவது ஒரு ஒரு திரள் தானே. ஒரு ஒரு
8: இப்படிய மூத்தவர்களும் அருகில இருந்து கேட்டுக்கொண்டு போட்டிக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டு
3: கலகலப்பாங்க. அப்படித்தான் மகள் சியாமலாவும் கருத்தவர எத்தனையோ தலைவர் அழைத்தேன், எத்தனையோ தலைவன் அப்பா எங்கே கிடைக்கவில்லை. இனி அவர்களுக்கு எங்களுடைய தொலை இப்ப உங்களுக்கு கிடைப்பது போல அவருக்கு கொஞ்சம் பின்னித்தான் கிடைக்கும். சில தளங்கள் ஒரு நிமிடம் தாமதித்துத்தான் எங்களை ஒலிபரும். இது நெத்தண்டபடியால் உங்களுடைய அழைப்பும் எங்களுக்கு அதான் அந்த நேர் நேரத்தில் பாடல் கேட்கும் பொழுது அழைப்பார்கள். இங்கே பாடல் ஓடிக்கொண்டிருக்கும், இங்கே பாடல் ஓடிக்கொண்டு முடிகிற நேரம் உங்களுக்கு பிந்தி முடியும், இங்க அடுத்த வாழ்த்து வாங்கிவிடும். அப்ப அழைக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்குது அவர்களுக்கு, அதை கவனித்து வைத்து அழைக்க வேண்டும். இருப்பினும் 15 பாடல் மகள் கொண்டு வந்து எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருந்தா, நல்ல நல்ல பாடலையும் கொண்டு தந்திரும் கெட்டிக்காரி. நன்றி அம்மா. சார், இன்று என்ன பாடல் மகளை உங்களுக்கு நான் ஒளிபரப்ப வேண்டும்?
8: பகலில் ஒரு இரவு படத்தில் இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடின இளமை எனும் பூங்காற்று.
3: நல்ல பாடல், இளமை எனும்
8: பூங்காற்று. அமைப்பு நன்றாக
3: அந்த பாடல் தான் நீங்கள் நேர் நேரத்துக்கு எழுதியிருந்தீர்களா?
8: ஆம், அது இன்னும் கேட்கலாம்.
3: அப்படியா, இளமை என்னும் பூங்காற்று. இப்பொழுது நேரடியிலே காதலிலே கேட்க போறீர்கள், அதுலேயும் ஒரு ரசிகத்தை இருக்குத்தான். இளமை என்னும் பூங்காற்று நல்ல பாடல். அந்த பாடல் உங்களுடைய தளத்துக்கு நீங்கள் உங்களுக்கு வந்து பெரும்பான தளம் கொடுத்திருக்கின்றார் அதிபர். அப்ப உங்களுக்கு இலகுவாயிருக்கும், எழுதி கொள்ளலாம். அம்மா நல்லது மகளே, நீங்கள் வந்து 15 பாடல்களை கண்டிருந்தது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கின்றது. முதல் தடவை அது கடந்த வாரம் உங்களுக்கு அது புரியவில்லை, ஒரு தடவை வந்து விட்டு சென்று விட்டீர்கள் என்று உங்களுக்கு புரிந்துவிட, இனி வேற இதே மாதிரிதான் இன்று முதலாவது இரண்டாவது வந்தவர்கள் இப்படித்தான் வந்தார்கள். வந்து இப்ப அவர்கள் பிடிச்சு விட்டார்கள். அருள் வந்து ஒரு பாடல் செய்து அவரை போயிட்டார். அருள்
8: இன்று என்னோட கலந்து கொண்டிருந்த என்னுடைய மூத்தவள் சொல்லி இருக்கிறார், தனது போனலையும் டவுன்லோட் பண்ணி தர சொல்லி
3: வாழ்த்துக்கள் சிறப்புகள் வரவேற்கின்றன என்னுடைய பேர்த்தியையும். சரி அம்மா, நல்லதம்மா, உங்களுக்கு உங்கள் பாடல் கிடைக்கின்றது. இந்த வரிசையிலே உங்களுக்கு பாடல் தருகிறேன். நீங்கள் இணைந்து சிறப்பித்து சுவாரஸ்யமாக வந்து பேசியதுக்கு என்னுடைய அப்பாவினுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்கள் ஆசிகள். நன்றி,
8: நன்றி, வணக்கம்.
3: நன்றி அம்மா, நன்றி, நன்றி, வணக்கம், நன்றி, வணக்கம். பாடல் கிடைக்க இருக்கின்றேன். அநேகம் பெற முடியாத மற்றவர்கள் வருவர் வரும்போது பாருவன் அலை ஆனந்தமே அலை பாயுது என்ற பாடல் உங்களுக்கு என்ன திரைப்படம் மது மதி என்று இந்த பாடல் இல்ல, இந்த பாடல் இது இல்ல, இந்த பாடல் ஆனந்தம் அலை இல்ல, ஆனந்தமே அலை பாயுது என்று கேட்டேன். ஆனந்தமே அலை பாயுது மது மலர் திரைப்படத்து பாடல் அங்கே

நாங்களும் கைதட்டி அந்த பாடலை வரவேற்றுக் கொண்டோம் என்ப உறவுகளை. இது முறையில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டியிலே வெற்றி பெற்றவர்களுடைய பாடல்களோடு விளைந்து சிறப்பித்தவர்களும் பாடலை கேட்கின்றார்கள். அவர்கள் விருப்ப பாடலாக நாங்கள் எல்லோரும் கேட்டு மகிழ்வதற்கு தந்து கொண்டிருக்கின்றது இன்றைய தமிழ் வானொலியின் கலையகத்திலிருந்து. அந்த வேளையில் அடுத்த பாடல் இரண்டாவது வெற்றியாளராக வந்தவர் எங்கள் அன்பு மகள் ஷியாமலா. நீங்கள் கேட்ட பாடல் ராகபந்தம் திரைப்படத்திலிருந்து வருகின்றது, நலம் தருவாய் என் தாயே நீ நாட்சி என்ற பாடல். எல்லோரும் கேட்போம்.

ஆனந்தம் தருவாய் என் தாயே மீனாட்சி, வாழ்வினி நுனைப்பாடும் வரம்

சங்க சாகித்ய ஸ்வரலய ஞானம் சாரீரம் வளம் பெறும் இனிமையும் சேரும் சாரீரம் வளம் பெறும்

0: மகிழ்ச்சி வாழ்வினில் உனைப்பாடும் வரம் தருவாய் அம்மானம் தருவாய் என் தாயே மீனாட்சி.
1: தெளிவான அந்த பாடல் காற்றலையில் கலந்தது ஷியாமலா, உங்களுக்காக அற்புதமான ஒரு பக்தி பாடல். இனிமையான அந்த பாடலை கேட்டு நாங்களும் மகிழ்ந்தோம், இறை பக்தியை உணர்ந்தோம். அடுத்த பாடல் அன்பே பேராண்டி என்று வந்து சிறப்பித்திருந்தார் அப்பா தாத்தா தாத்தா என்று அழைத்து வரும் அன்பு பேரன் நாகப்பட்டினம் சதீஷ்குமார். நீங்கள் கேட்ட பாடல் காற்றலுக்கு வர இருக்கின்றது. நீங்கள் மூன்றாவது பெற்றியாளராக வந்ததற்கு நாங்கள் பெருமைப்படுகின்றோம். இணைந்து சிறப்பித்து இரண்டாவது தடவை கடந்த வாரம் ஆரம்பித்து இந்த இரண்டாவது வாரத்திலே நீங்கள் இரண்டாவது பரிசுக்கு பெற்று விட்டீர்கள். கெட்டிக்காரன், நிறைய பாடல்களை நீங்கள் சுமந்து வந்தீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த வேளையில் உங்கள் பாடல் வர இருக்கின்றது, அம்மம்மா உன்னை போல தெய்வம் என்று சாது திரைப்படுத்த பாடல் கேட்போமா?

இனிமையான அந்த பாடல் அம்மம்மா அம்மாவின் பெருமையை எடுக்கக்கூடிய ஒரு பாடலை நாங்கள் கேட்டோம். அந்த பாடலை உங்களோடு நாங்களும் கேட்டோம். அந்த பேரன் சதீஷ்குமார் இனியதோர் பாடலை தந்தீர்கள். இன்றைய வெற்றி பாடல் இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு திருப்தியை கொடுத்திருக்கின்றது என்று கூறுகிறீர்கள். மிகவும் மகிழ்ச்சி. உங்களுக்கு திருப்தியை கொடுத்ததிலே ஒரு முக்கியமான காரணம் கூறினீர்களும் மீனவர்களின் எண்ணிக்கை கூடியிருக்கின்றது, பாடல்களின் எண்ணிக்கை கூடியிருக்கின்றது, தாத்தா வளர்ச்சி அடைந்திருக்கின்றதை கவனிக்கின்றேன் என்று கூறி அன்பான நல்ல ஒரு விழிப்புணர்வான பதிலை தந்தார். எல்லோரும் அதை நோக்கக்கூடிய வகையிலே அந்த பதிலை தந்தீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். என்றும் சிறப்பாக இருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் கடலில் சந்தித்துக் கொள்ளும் உங்கள் உள்ள பாடத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். தாத்தாவோடு பேசுங்கள் எப்பொழுதும். நன்றி, வாழ்த்துக்கள் பேராண்டி. அடுத்த பாடல், அடுத்த பாடலை தருவோர் எங்களுடைய ராபிக் பாடல் களஞ்சியம். அவர் அவருடைய மனதிலே நிறைய பாடல்கள் இருக்கு. அவர் வந்து காற்றலைக்கு வந்தால் ஒரு தடவை கேட்டால் அந்த பாடல் மீண்டும் கேட்க மாட்டார், வேறு புதியதான் தருவார். அதை வந்து எண்ணிக்கொண்டு போட்டியிலையும் வந்து கலந்து முன்பு வெற்றி நிலைக்கு வந்தவர் என்றும் அவர் குறைந்தவர் அல்ல என்று அவர் வந்து 35 பாடல்களை கொடுத்திருக்கின்றார். நான்காவது இடத்தை பிடிச்சிருக்கின்றார். 35 பாடல்களை தந்திருக்கின்றார். அவருக்கு வலைத்தளம் கொஞ்சம் ஒத்துழைக்கவில்லை, இருப்பினும் பாடல்களை தந்து வெற்றி பெற்றிருக்கின்றார். அவரும் நான்காவது இடத்தை பிடித்திருக்கின்றார். வாழ்த்துக்கள் ராஃபிக். உங்களுக்கு உங்கள் பாடல் வெள்ளை ரோஜா படத்திலிருந்து இந்த அற்புதமான பாடலோடைய கேட்டிருக்கீங்க. நாகூர் பக்கத்திலே எங்களை போயிட்டு நல்ல பாடல் வரைந்த அந்த பாடலை நாங்களும் கேட்கின்றோம்.

கொஞ்சம் ஒரு கண்ணு கூட்டம் இருக்கு, பார்க்கிறது பல கண்ணு நோட்டம் இருக்கு, கப்பு கொடுத்து நான் தந்து இருக்கேன்.

இனிமையான இந்த பாடல் காற்றலையில் கலங்குது. நாகூர் ராபிக் உங்களுடைய பாடல் நகைச்சு தியாகம் கேட்பதற்கு மகிழ்வாகும் என்ற அந்த பாடலை தந்த உங்களுக்கு அடுத்த பாடலை தர இருக்கின்றேன். மஞ்சுளா, பழைய விஸ்வரூபம் திரைப்படம் என்று கேட்டீர்கள். அந்த பாடல் நீங்கள் கேட்ட பாடல் என்ன யாரென்று நினைச்ச என்று ஆரம்பிக்கும் அந்த பாடல், அந்த பாடல் அதில் எனக்கு தோன்றவில்லை. இருப்பினும் அதே திரைப்படத்திலேயும் உங்களுக்கு இந்த பாடலை தருகின்றேன். அந்த பாடலுக்கு நான் கிடைக்கும் போது உங்களுக்கு மறு ஒலிபரப்புகளை தர முயற்சிக்கின்றேன் மகளே. என்ன அந்த பாடல் இப்படி வருவதோ தெரியவில்லை. முதல் வரி உங்களோட வரி எனக்கு கிடைக்க மாட்டேன் என்று கூறுகின்றது பழைய திரைப்படத்து பாடல். இந்த விஸ்வரூபம் அந்த குறுக்கே இருக்கின்றது. இந்த பாடலை தருகின்றேன், கேட்டு பாருங்கள். எதுவும் கருத்தாளம் உள்ள ஒரு பாடலாக

கைப்பிடித்து வந்தாள், வந்த கடன் தீர்த்து